நேயர்களுக்கு அழகான காலையில் அகம் நிறைந்த மகிழ்வுடன் வணக்கம். அகாஷ்வாணி காரைக்கால் இன்று

சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 5ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால். காலை பிறந்தது, கன்னிமை திறந்தது, கதிரொளி கண்டு காலமும் மகிழ்கிறது. இனிவரும் நொடிகளும் இந்த இனிமையை தொடர்ந்திட நேயர்கள் கேட்கவிருப்பது
1: குரலோசை தூது 69 அதிகாரம் 4வது குறட்பா.

இயல்பாகவே அமைந்த நுண்ணறிவும் தோற்றக் கவர்ச்சியும் ஆராய்ந்து பெற்ற கல்வியறிவும் என்னும் இம்மூன்றின் செறிவை உடையவனே தூது உரைப்பவனாவான்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கரைக்கல் பேசர் தங்க மாளிகை, மயிலாடுதுறை கொள்ளுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், தஞ்சை உழவன் செக்கு நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்,

0: நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணையதளம் நல்லவே கேட்க வழங்குவோர் பேராசிரியர் வி ஆர் இளவழகன் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன் சொல்ல மது. வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதுநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டெரஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபில் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி வி வீரவர்ஷிகா. இன்று காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமார நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ நிகழ்ச்சி நடை சேவை செய்தியில் இடம்பெறும். 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர் சடைசிட்டா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி 7 மலையன் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 தஞ்சை உழவன் செக்கு நலனை கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10:00 திரை இசை கேட்கலாம். இன்று காலை 10:20 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அண்ட் கோ ஜுவலர்ஸ் சிஏ ஹோண்டா நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர் வழங்கும் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குருபயிற்சி விழாவின் அருள்மிகு குரு பகவான் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் மு விவேகானந்தன் மற்றும் என் தினேஷ்குமார் ஆகியோர். இன்று காலை 10:50 குருடாச்சிரை எஸ்எம்பி லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர் வகாப் மெட்ரோமார்ட் வழங்கும் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குருபெயர்ச்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர்கள் மு விவேகானந்தன் மற்றும் என் தினேஷ்குமார் ஆகியோர். இன்று காலை 11:20 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மன்னர்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் என் சிந்தனை அரங்கம். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி வி வீரவர்ஷிகா. 12:55 பன்னிசை. 1:00 தஞ்சை உழவன் செக்கு நலனை கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கும் தேன்மழை. பரவசப்படுத்துபவர்கள் பவனிவரம். 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற காரைக்கால் அஞ்சல் துறை அதிகாரி மற்றும் கலைமாமணி விருது பெற்ற நாடக கலைஞருமான காரை தங்க சாத்மிகம் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்ஏசிஎல் லைக் ஷேர் கமெண்ட் ஃபிலிம் சாங் சோஷியல் மீடியா பேஸ்ட். 3:30 மயிலாடுதுறை கொல்லுமாவடி 7 மலையன் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் எல்ஏசி. 4:00 ஊரும் உறவும் அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வடக்கு தெருவிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் ஊரும் உறவும். இன்று மாலை 5:00 சீர்காழி பதஞ்சோஜுவரின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை. 5:30 தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கும் விளக்கட்சி மலை. 6:00 பன்னிசை கேட்கலாம். 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜ் ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோல் நமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதுநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். நிகழ்ச்சி குறிப்புகளை அவ்வப்போது கேட்கலாம். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Nina Rakel. External Affairs Minister Dr. S. Jaishankar will host the Quad Foreign Ministers meeting in New Delhi today. Foreign Minister of Australia Penny Wong, Foreign Minister of Japan Toshimitsu Motegi and U.S. Secretary of State Marco Rubio will participate in the meeting. The ministers will exchange views on advancing Quad cooperation across priority areas, review progress on ongoing Quad initiatives and reflect on recent developments in the Indo-Pacific region and other international issues of mutual concern. The foreign ministers of Australia and Japan arrived in Delhi yesterday. U.S. Secretary of State Marco Rubio had arrived for a 4-day visit to India on the 23rd of this month. More from our correspondent.
2: The foreign ministers' meeting this year comes at a time of global uncertainty and West Asia crisis. The Quad, comprising India, the U.S., Australia and Japan, has emerged as a key grouping largely focusing on peace, security and stability in the Indo-Pacific region. The

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: 4 வேதங்கள், 6 வேதாங்கங்கள், 4 உபாங்கம், ஆக மொத்தம் 14 வித்தைகள். அனிமா, மகிமா, லகுமா, கரிமா, பிராப்தி, வசித்துவம், பிரகாமியம், ஈசத்துவம் எனும் 8 வகை சித்திகள். இயமம், நியமம், ஆதனம், தாரணம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், அமைதி, சமாதி எனும் 8 வகை யோகங்களையும் கைவரப்பெற்று மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவை எல்லாவற்றையும் முற்றும் துறந்த முனிவர் அவர். அந்த சித்த மாமுனிவரை முடிசூடிய பெருவேந்தன் ஒருவன் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையுடன் தன் அரண்மனைக்கு வரவேற்றான். நிறைமதி ஞானம் கொண்ட முனிவர் பெருமானே, என்னுடைய குறைமதி ஆன்மீகத்தின் ஐயங்களை போக்க வேண்டும் என மண்டியிட்டு வேண்டினான்.

0: அவர்களின் உரையாடல் இப்படி தொடர்ந்தது. இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லோராலும் எழுப்பப்படும் முதல் கேள்வி இது. வெள்ளப்பாகு கலந்த ஒரு கோப்பை ஆவின் பாலில் வெள்ளப்பாகு இருக்குமிடம் கீழ்ப்பகுதியிலா, மேல்பகுதியிலா, பக்கவாட்டிலா எனும் வினாவாக பதிலளித்தார் முனிவர். அடுத்த வினா, அந்த ஆண்டவன் நோக்கும் திசை எது எனக் கேட்ட அரசனுக்கு தீபச் சுடராக எரியும் திரி அகல் விளக்கை காட்டி அதன் ஒளிக்கற்றைகள் படராத திசையை காட்டு என்றார் முனிவர். முனிவரின் பதில்களில் திருப்தி அடையாத அரசன் சற்று பொறுமையிழந்து, இப்போது உங்கள் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என வினவினான். இதுவரை அரசன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வினாக்களையே பதிலாக அளித்து வந்த முனிவர், மன்னா, ஐந்தே ஐந்து நிமிடங்கள். நீ அமர்ந்துள்ள அரியணையில் அரசனாக நான் அமர அனுமதி தருக என்றார் முனிவர். அரியணையில் அமர்ந்த அடுத்த நொடியில் முனிவர், யாரெங்கே, அரசவையில் என் முன்னால் நிற்கும் இந்த நாட்டை இதுவரை ஆண்ட அரசன், அமைச்சன், தளபதி, மெய்க்காப்பாளர்கள் எல்லோரையும் கைது செய்க. உடனே அவர்கள் எல்லோரையும் சிறையில் தள்ளுக. இது அரச கட்டளை என காவலர்களுக்கு உத்தரவிட்டார் முனிவர். அரசவை அதிர்ந்து போனது. காவலர்கள் அவர்களை கைது செய்ய முன்வந்தபோது, நில்லுங்கள் எனச் சொல்லி அரியணையை விட்டு இறங்கி வந்த முனிவர் புன்முறுவல் பூத்தபடி இப்படி பேசலானார், மன்னா, உனது மூன்றாவது கேள்விக்கு பதில் இதுதான். முற்றும் துறந்த ஆண்டியான என்னை இந்த நாட்டின் அரசனாக்கி இதுவரை மன்னனாக இருந்த உன்னை கைதியாக்கி சிறையில் தள்ளும் வேலையைத்தான் இப்போது இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். மன்னா, மனித வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல. இந்த பூமி சுழல்வதைப் போல வாழ்க்கையும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. மேலே இருந்தவன் கீழே போவதும், பள்ளத்தில் கடந்தவன் மேட்டிற்கு கரை ஏறுவதும் மனித வாழ்க்கையின் மாற்றங்கள். இன்னொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன்னா, அர்த்தமற்ற கேள்விகளை எழுப்புவன் எல்லாம் ஞான குருமார்கள் அல்லர். அதற்கு பதில் அளிப்பவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் அல்லர். ஆன்மீக ஞானத்தை உள் அனுபவமாக நீ உணர வேண்டும். உன்னுள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை நீதான் கண்டு உணர வேண்டும் என கூறிவிட்டு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்பது சித்தர் சிவபாக்கியர் அளித்த விளக்கம். இப்போது உங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்குமே என்றார் முனிவர்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அகஸ்வனி கரைக்கால். நேரம் 6:15. பொழுது விடிந்தது, பொன்னிழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழினம் மலர்ந்து இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதலாவதாக அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

வானவீதியில் தேனமுதாய் கனமழை பொழியும் கரைகள் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சூடு மாலை ஜாலி அபிரகம் பாடியது.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: இதுவரை நேயர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினை அகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. அகஷ்வணி கரைக்கால். நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ் கரைக்கால் சேகர் டெக்ஸ்டர் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சி வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவிரி எஸ் கரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்ப ஓஎன்ஜிசி நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் கரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 12 நாள் செவ்வாய்க்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: சுபாக்கா, சுபாக்கா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா?
8: வா பொங்கொடி, இப்படி பொதுவா கேட்டா என்ன சொல்றது, எவ்வளவோ விஷயங்கள் கேள்விப்படுறேன்.
7: அட, நம்ம செல்வியக்கா இருக்காங்கல்ல, அவங்க தோட்டத்துல காய்கறி சாகுபடி பண்ணிருக்காங்க. அதுலயும் வித்தியாசமா சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தல போட்டிருக்காங்களாமே.
8: அப்படியா என்று சொல்லவே இல்லையாக்கா.
7: நீங்க எங்கக்கா நம்ம ஊர்ல இருக்கீங்க, அடிக்கடி பயிற்சி இல்ல சந்திக்கு போயிடுறீங்க, உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது இப்போலாம்.
8: நீ சொல்றதும் சரிதான் பொங்கொடி, வெளியில இந்த மாதிரி 4 இடம் போயிட்டு வந்தாதான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. கடைசியில பாரு, நம்ம உள்ளூர்லயே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க, அது தெரியல எனக்கு.
7: செல்வியக்கா, சொட்டு நீர் பாசனம் போட்டது வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா சொட்டு நீர் பாசனம் பத்தியும் அதனால கிடைக்கிற நன்மைகள் பத்தியும் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா.
8: இப்ப என்ன பூங்கொடி, உனக்கு சொட்டு நீர் பாசனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா?
7: ஆமா சுபாக்கா.
8: பூங்கொடி நல்லா தெரிஞ்சுக்கோ, மத்த நீர்பாசன முறைகளை விட சொட்டு நீர் மூலமா பாசனம் செஞ்சோம்னா பல நன்மைகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, பாசன நீரை சேமிக்கலாம்.
7: சரி, இது எப்படிக்கா சாத்தியமாகும்?
8: அது எப்படின்னா பூங்கொடி, இப்ப பயிரிட்டு இருக்க பரப்பளவுல 30-40% மட்டும்தான் பாசனத்துல பயன்படுத்த

0: மத்த இடங்கள்ல பாசன நீர் வீணாதானே போகுது, அது இதனால தடுக்கப்படுது. நீரோட பயன்பாட்டு திறன் அதிகரிக்கிறதுனால விளைச்சலும் கண்டிப்பா கிடைக்கும்.
1: சரி சுபாக்கா, இந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாவே உரங்களுமே கலந்து கொடுக்கலான்னு சொல்றாங்களே, அது என்ன உண்மையா?
0: உண்மைதான் பூங்கொடி. சொட்டு நீர் பாசனம் மூலமா நீர்ல கரையக்கூடிய திரவ உரங்களை இந்த வெஞ்சுரி பிளஞ்சர் இந்த மாதிரி நீர் ஏற்றும் கருவிகள் உதவியோட பாசன நீர்ல கலந்து வேர் பகுதிக்கே நேரடியா கொடுத்துடலாம். இன்னும் சொல்ல போனா இந்த பயிருக்கு இவ்வளவு உரங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த உர தேவை கூட 25% இதனால குறையும்.
1: ஏன் சுபாக்கா, நம்ம பகுதியில எல்லாம் உப்பு நீர் தான், நம்ம பகுதியிலுமே இதை பயன்படுத்தலாமா?
0: மத்த பாசன முறைகள்ல பயன்படுத்த முடியாத உப்பு நீரை கூட இந்த சொட்டு நீர் பாசன முறையில சுலபமா பயன்படுத்தலாம். சொட்டு நீர் பாசனத்துல மிக குறைஞ்ச அளவுல நீண்ட நேரம் நீர் பாய்ச்சப்படுறதுனால நீர்ல கரைஞ்சிருக்க இந்த உப்புலாம் நீர் ஈரப்பகுதியோட வெளி சுவற்றுக்கு தள்ளப்படுது. இதனால இந்த உப்புலாம் பயிரோட அழுத்தத்தையோ சவ்வூட அழுத்தத்தையோ பாதிக்கிறது இல்ல.
1: ஏ சுபாக்கா, இந்த சொட்டு நீர் பாசனம் எல்லா மண்ரகத்துக்கும் ஏத்துதா?
0: மணற்பாங்கான பகுதி, மழை குறைவான பகுதி, சரிவான பகுதி, பாசன முறையில பயிர் சாகுபடி பண்ணவே முடியாது அப்படிங்கிற பகுதி, இந்த மாதிரி எல்லா நிலங்களுக்குமே இந்த சொட்டு நீர் பாசனம் சிறந்த முறை. சாகுபடி பரப்புல 30-40% மட்டும்தான் இந்த சொட்டு நீர் பாசனத்தால ஈரமாக்கப்படுது இல்லையா?
1: ஆமா.
0: அப்போ களையோட வளர்ச்சியும் கட்டுப்படுத்தப்படுதுல்ல?
1: ஆமால, ஈரப்பதம் இருந்தா தானே களைகளும் வளரும்.
0: கரெக்டா புரிஞ்சுக்கிட்டே. இதனால களை எடுக்கிற செலவு கூட குறைவாகும் பூங்கடி. இன்னும் சொல்ல போனா இந்த முறையை பயன்படுத்துறதுனால மேற்பாசன முறைக்கு தேவைப்படுற அளவை சமன் செய்யவும், இந்த வரப்பு பாசன வாய்க்கால் இதெல்லாம் அமைக்கிறதுக்கு தேவை இல்லாததுனாலும் ஆட்கள் தேவை குறையறதோட மட்டும் இல்லாம சாகுபடிக்கு கிடைக்கிற நிலப்பரப்பும் அதிகமாகுது.
1: ஓ, இதுல இவ்வளவு சிறப்பு இருக்காக்கா? நான் கூட அதை சாதாரணமா நினைச்சிட்டேன். நீங்க சொல்றத பார்த்தா சாகுபடிக்கு உண்டான செலவே குறைக்கும் போல இருக்கே.
0: ஆமா பூங்கொடி, நம்ம செல்வியக்கா சரியான பாசன முறையை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த முறை அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாத்துட்டு அடுத்த முறை நம்ம வயல்லையும் இதே மாதிரி அமைச்சிடலாம்.
1: பண்ணிடுவோம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை காரைகள் ஒஎன்ஜிசி விசிட் காரைகள் சேகர் டெக்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியர் ஒஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால்.
2: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கிய ஒரு காரைக்கால் சேகர் டெக்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: அகஷ்வனி கரைக்கால், நேரம் 6:40.
5: இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீதாம்பால் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல். நமது நிகழ்ச்சி வழங்கும் ஸ்ரீதாம்பால் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
9: சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
10: வணக்கம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று தொழில்களில் உழவை முதலில் வைத்து போற்றுகிறார் மகாகவி பாரதியார். உலகம் வேறு எந்த வழிகளில் சுழன்றாலும் முடிவில் ஏர் தொழில் பின் நிற்கிறது. ஏறினால் விளையும் பொருளையே உலகம் எதிர்பார்த்து நிற்கிறது. அதனால் துன்பம் நிறைந்த தொழிலாக இருக்கும் உழவே தலையாய தொழில் என்பதை உணரலாம்.

0: உடன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உடந்தும் உழவே தலை என்கிறார் வள்ளுவர். உழவு உடல் வருத்தும் தொழில் என்று கருதி அதை செய்ய முடியாமல் வேறு வழியில் வாழ்க்கை நடத்துகின்றவர்களையும் தாங்கி நிற்பவர்கள் யார் என்றால் உழவர்களே. ஆகையால் அவர்களை உலகத்தார்க்கு அச்சாணி போன்றவர்கள் என்பதை உணரலாம். இக்கருத்தை வள்ளுவ பெருந்தகை உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து என்று தம் வாக்கில் அழகாக வெளிப்படுத்துகிறார். தம் கையால் வேர்வை சொட்ட உழைத்து தொழில் செய்து அதனால் கிடைத்ததை உண்டு வாழும் தன்மை உடையவர்கள் பிறரிடம் சென்று கையேந்தி நிற்க மாட்டார்கள். அது மட்டுமல்லாது தம்மிடம் வந்து இறப்பவர்களுக்கு அவர்கள் கேட்கும் பொருளை வஞ்சகமின்றி வழங்கி உதவுவார்கள். அவர்களை இரவார் இறப்பார்க்கு ஒன்று இவர் கரவாது கை செய்து ஊன் மாலையவர் என்று போற்றுகின்றார் வள்ளுவர். உழவர் பெருமக்கள் உழவுத் தொழிலை செய்யாமல் ஒதுங்கினால் எவரும் வாழ முடியாது. ஏர் உழுவதை விட எரு இடுவது, பயிர் சிறிது வளர்ந்த நிலையில் பயிர் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் களைகளை களைவது, களை காய்ந்த பிறகு பயிற்சிக்கு நீர் பாய்ச்சுவது, இதைவிட காவல் காப்பது, இவைதான் மிகவும் இன்றியமையாதது. ஏரினும் நன்றால் எருவிடுதல், கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு என்ற ஒரு குழப்பாவில் கடுகை துளைத்து அதில் கடல் நீரை விட்டதைப் போல அடக்கி காட்டுவது நம்மை வியக்க வைக்கிறது. நிலத்திற்குரிய உழவன் நாள்தோறும் தவறாமல் சென்று நிலத்தை பார்த்து வருதல் வேண்டும். அப்பொழுதுதான் அவ்வப்பொழுது நிலத்திற்கு செய்ய வேண்டியவை எவை என்பது தெரிய வரும். அவ்வாறு செய்யாமல் சோம்பலாக இருந்தால் கணவனை புறக்கணிக்கும் காலத்தில் ஊடல் கொள்ளும் மனைவியைப் போல அந்த நிலம் அவனை வெறுத்து ஊடல் கொள்ளும், எதிர்பார்த்த பலனை தராது என்பதை செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் என்ற குறளில் அடக்கியிருப்பதை காணலாம். உழவர் பெருமக்களை நாளும் போற்றி வணங்குவோம். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிலிதம்பல் சித்த பாமாவின் விவியன் ஆயில் வழங்கிய
2: சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: நிகழ்ச்சியை வழங்கியோர் சலிதாம்பல் சித்த பாமாவின் விவியன் ஆயில்.
3: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவியன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்
4: என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ் தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ் எங்கும் என்றும் நம்பர் ஒன்
5: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ் பூமேக்ஸ்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 தேதி நீட் மறுதேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு

0: கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில்

0: எபோலா வைரஸ் பரவலையடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா, கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அகாஷ்வாணி கரைகால், நேரம் 6:55.
2: இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேபின் பசும் தள்ளியர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப், கும்பகோணம்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என் கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: மழை செல்வங்களில் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கள்ளமில்லா

0: வியப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: வீரவர்ஷிகா.
0: எந்த ஸ்கூல்ல
1: என்ன
0: சொல்லுங்க?
1: ஒரு முயல் இருந்துச்சா, அதுக்கு வந்து ரெண்டு குட்டியா. அந்த ரெண்டு குட்டி வந்து அவங்க அம்மா வந்து கிணத்துக்கு போனாங்களாம். அப்ப வந்து ஒரு குட்டி வந்து உளுந்துருச்சான். அப்புறமா இன்னொரு குட்டியும் வந்துட்டே இருந்துச்சான், அதுவும் திருப்பி உளுந்துருச்சான். அப்புறமா அது காணாங்கணம் தேடுதான், அது வந்து அவங்களுக்கு தெரியல அது வந்து கிணத்துல விழுந்துருச்சுன்னு. அம்மா ஒரு ராஜா வந்து சொல்றாராம், உங்க ரெண்டு பசங்களும் கிணத்துல விழுந்துட்டாங்க, கூட வந்து ரெண்டு பசங்க வந்தாங்க அவங்களும் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க போய் தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல உண்மைதான் சொல்றேன், நான் பாத்துட்டு தான் இருந்தேன், நீங்க வந்து கிணறுக்கு தண்ணி வத்துருந்தீங்களா, அப்ப நான் பாத்துட்டு தான் இருந்தேன், அதுதான் பாத்துட்டு சொல்றேன், நீங்க காணம் தேடினீங்களா அதனாலதான் நான் பாத்துட்டு சொன்னேன். அந்த ராஜா வந்து சொல்றாரு, நான் உண்மையதான் சொன்னேன், ஒரு ஆளை வச்சு அதை தூக்க முடியும், ரெண்டு குழந்தையும் தூக்கிடலாம் நம்ம. சரி போன் பண்ணுங்க சீக்கிரமா, இந்த போன் பண்ணிடுறேன், வந்துட்டே இருக்காங்களாம், தூக்கி வச்சு உங்க பாப்பா, இதுதானே உங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இன்னொரு கதை சொல்ல போறேன். ஆதன் வந்து அஞ்சாவது மகவு படிக்கிறானா, ஃப்ரீயா இருக்கிறது அவனோட ஆசையம். ஒரு நாள் அவன் பட்டம் வித்துட்டு இருக்கப்ப அவங்க அப்பா வந்தாங்களாம். அந்த பட்டத்தை பார்த்து உனக்கு என்ன தோணுதப்பான்னு கேட்டாங்களாம். அதுக்கு ஆதன் என்ன சொன்னானா, இந்த நூல் பட்டத்தோட சுதந்திரத்தை தடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னானா, உடனே அவங்க அப்பா பட்டத்தோட நூலை அறுத்து விட்டாங்களாம். பட்டமும் அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்து திடீர்னு கீழே வந்துருச்சான். அந்த நூல் தான் பட்டத்தோட சுதந்திரத்தை தடுக்குது, நீ ஏன் நினச்சிக்கிட்ட பாரு நல்லா. நூல் அறிந்ததும் நிலை தலைமாடி அந்த பட்டமே கீழே வந்துட்டு. இதே போல தான் நம்மளோட வாழ்க்கையும், நூலற்ற பட்டமாக இருந்தால் நாமும் வாழ்வில் தடுமாட கூறும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க.
0: சூப்பரா கதை சொன்னீங்க பாப்பா. நீங்க குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
0: சரி பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கரைக்கல் கமர்ஷியல் டைலர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கி கலர் லேபின் பசும் தளிர் இந்நிகழ்ச்சி வழங்கியோர் கமர்ஷியல் டைலர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள் கமர்ஷியல் டைலர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேரம் 7 மணி.
8: இலங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருடம் வருகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம்.
9: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், அம்மாச்சத்திரம், பழைய பேருந்து நிலையம், காரைக்கால்.
10: காரைக்காலில் பிரம்மாண்டமான ஜான்சன் டைல் ஷோரூம், வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ், எலிவேஷன் டைல், பார்க்கிங் டைல், சம்மருக்கான கூல் ரூஃப் டைல், சானிட்டரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
11: பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம், காரைக்கால்.
0: வணக்கம் நேயர்களே. இனிய காலை பொழுதொன்று இன்பமளிக்க மலர்ந்திருக்கிறது. உனது வாசலில் நீ வென்றெடுக்கவே இந்த உலகம் எனும் வெற்றி கடல் எதிரலைகளை தோற்கடித்து முத்துக்களை உனதாக்கி முன்னேற்றத்தை உன்வழியாக்கு என்று கூறி இனிய காலை வணக்கங்களோடு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புன்னகையுடன் தொடங்குங்கள், பூக்களாக மலரட்டும் இன்றைய

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.

0: தங்கமான நேரம்
1: என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: காதல் நெஞ்சங்களில் ஆசை ராகங்கள் கீதம் இசைக்கிறதோ

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: பாறையில் செய்தது என் மனம் என்று தோழிக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்பொழுது பாறையின் இடுக்கில் வேர்விட்ட கொடியாய் என் நெஞ்சில் முளைத்து விட்டாய்.

சரி நண்பர்களே, இந்த நாள் என் இதயமய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பர் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பர் கமாச்சத்திரம் பழைய பெருந்திலையம் காரைக்கால்.

0: சிஎஸ்ஆர் டைல்ஸ் அண்ட் கிரானைட், அம்மா சத்திரம் காரைக்கால், பழைய பெருந்தளையம் காரைக்கால். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசக்யன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷ்.
1: இது காற்றில் தவிழ்ந்து காதில் பேசும் கரைகள் வன்பலை 100.3. தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: அறிவித்துள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரிய வந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும், மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 தேதி நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப்கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 அடி உயரத்தில் 65 கேபின்களில் 7 மணி நேரம் சிக்கித் தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்புப் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும், குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதையடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 200,000+ மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 114,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 100,000 ORS கரைசல் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி

ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு

0: மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா செல்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா, பிப்ரவரி பிப்ரவரி

0: கோடையை குளிருட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
6: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
7: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
8: நேயர்கள் கேட்டவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இணைச்சி வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
9: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிங்கம் சைபால்,
10: மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
11: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
12: ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா புதுசு புதுசாக தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்குது. வரும்பொழுது வெளிச்சம், போகும்பொழுது இருட்டு. அது சரி, உண்மையான விடியல் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. விடியல் நேரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எந்த நேரம்? இதே கேள்வியை ஒரு துறவி வந்து தன்கிட்ட இருந்த சீடர்களை பார்த்து கேட்டாராம். சீடர்களே, விடியல் நேரம்னு சொல்கிறோமே, அது எந்த நேரம் அப்படின்னு உங்களால் துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். சீடர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சீடர் எழுந்திருச்சார், நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னார். தொலைவில் வரக்கூடிய ஒரு மிருகம் ஆடா அல்லது மாடா அப்படின்னு இனம் கண்டுகொள்ளுகிற நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அதாவது இருட்டில் ரொம்ப தூரத்தில் ஒரு மிருகம் வந்துக்கிட்டு இருக்கு, உத்து பார்க்குறோம், வர்றது ஆடா மாடா, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா விடிய ஆரம்பிச்சுட்டுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் விடியல் நேரம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஆனால் அது சரியான பதில் இல்லை. விடியல் நேரம்ங்கிறது அது இல்லை அப்படின்னார் அந்த துறவி. பேசாமல் அவர் உட்காந்துட்டார். அப்புறம் இன்னொரு சீடர் எழுந்திருச்சார், நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னார் துறவி. தூரத்தில் ஒரு மரம் இருக்குது, அதை உத்து பார்க்குறோம், அது ஆலமரமா அல்லது அரச மரமா அப்படின்னு அடையாளம் காணக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னார். அவர் மாடா ஆடான்னு தெரிகிற நேரம்னு சொன்னார். இவர் மரம் வந்து அரச மரமா ஆலமரமானு வித்தியாசம் தெரிஞ்சுட்டுதுன்னா பொழுது விடிஞ்சுட்டுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது மாதிரி இவர் சொல்கிறார். துறவி பார்த்தார், இதுவும் சரியான பதில் இல்லைன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் எந்த சீடரும் எழுந்திருக்கல. எதுக்கான அவசியமாக சொல்லி அது சரியான பதில் இல்லைன்னு அவர் சொல்ல நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய அசட்டுத்தனம் தான் வெளியில் தெரிஞ்சு

0: செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் பேசாமல் இருந்துட்டாங்க. சுவாமி, நீங்களே சரியான பதிலை சொல்லிவிடுங்க. உண்மையிலேயே விடியல் நேரம்ங்கிறது எது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த துறவி பதில் சொன்னார், நம்முடைய உதவியை நாடி வருகிற ஒரு ஆண் நம்முடைய சகோதரன் அப்படின்னும், அது மாதிரியே வரக்கூடிய ஒரு பெண் நம்முடைய சகோதரி அப்படின்னும் நினைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த துறவி. அதாவது ஒருத்தரை பார்க்குறோம், நம்மக்கிட்ட உதவி கேட்டு வராங்க, அப்படி வர்றவர் ஒன்று நம்முடைய சகோதரனாக நமக்கு தெரியணும், இல்லைன்னா நம்முடைய சகோதரியாக தெரியணும். அப்படி நாம் உணர ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையான விடியல் நேரம் அதுதான் அப்படிங்கிறது துறவியோட விளக்கம். ஆக அவர் சொல்கிற அந்த விடியல் வந்து வெளியில் இல்லை, உள்ள இருக்குது. இந்த பெரியவர் சொல்கிற அடிப்படையில் யோசித்து பார்த்தா இன்னமும் நமக்கு விடிவு காலம், விடியல் நேரம் வந்ததாக தெரியலையே. தினமும் பேப்பரை பாருங்களேன், அடுத்தவங்களை வந்து சகோதரியாகவும் சகோதரனாகவும் நினைக்கிற சகோதரர்களை அந்த காலத்தில் பார்க்க முடியுது. அடித்து விரட்டுறதும் நீ வேறு நான் வேறுங்கிற நினப்பும் தானே இப்போ அதிகமாக போயிட்டுது. அப்படி இருக்கிறப்போ இப்போ விடியல் நேரம் வந்துட்டுது அப்படின்லாம் சொல்கிறது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது இல்லையா? அதான் இந்த வருஷ பிறப்புகள்லாம் சில பேர் நல்ல விடியல் இது, இது மாதிரி பொழுது விடியணும் அப்படின்னு புத்தாண்டு வாழ்த்துலாம் அனுப்புகிறது உண்டு. அதான் ஒரு வருஷ பிறப்பன்னைக்கு ஒருத்தர் வாழ்த்து அனுப்புனாராம், வாழ்த்து அனுப்புனேனே அது வந்து சேர்ந்துதான்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். இவர் உடனே, ஓ கிடச்சிட்டுதே, நானும் நன்றி கார்டு அனுப்புனேனே அதுவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குமேன்னாராம். ஏன் சார் போய் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு வாழ்த்தே அனுப்பலை, சும்மா சொல்லி பார்த்தேன், உடனே அது கிடச்சிதுன்னு அடித்து விட்றீங்களே அப்படின்னாராம் அவர். அதுக்கு இவர் சொல்லியிருக்கார், ஏங்க நீங்கள் அனுப்புனதாக நீங்கள் போய் சொல்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ அது கிடைச்சதாக நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னாராம் இவர். இவங்களுக்கெல்லாம் எப்போ விடிவு காலம் வர்றது, விடியல் நேரம் வர்றது?
1: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தன்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்தில் இருந்து. நிகழ்ச்சி வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இணைந்த நிகழ்ச்சி வழங்கியோர் கார எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: கதிரின் ஒளியாய், காற்றின் சுகமாய், கவியின் உணர்வாய், கவிதை பொருளாய், இசையின் ஒளியாய், இன்பத்தின் நிலையாய், மொழியின் அழகாய், மோனத்தின் அமைதியாய், விழியின் தெளிவாய், விரலின் நடையாய், தமிழின் வளமாய், கருவின் நிழலாய், பொழிலின் இதமாய், பொருளின் பயனாய், மலரின் மனமாய், மனிதத்தின் மனமாய், புவியில் நடந்து புதுமை படைத்து செவியை நினைத்து சிந்தை கவரும் சீர்வளர் சிறப்புடன் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இணையச்சி விழுங்கும் ஒரு இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் விழுங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நாய்களுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்.

0: சத்தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
5: தஞ்சை உழவன்னா?
4: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
6: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
7: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344555500.
6: தஞ்சை உழவன்.
8: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
9: என்ன சுனாமியா?
8: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
10: வியர்வை துளியில் விளைவது வெற்றி எனும் எண்ணத்தலையுடன் எழும் இடங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை காம்போ.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
2: டிஎம்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
1: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
3: தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் விடுத்துள்ள அறிவிப்பு, இன்று செவ்வாய்க்கிழமை பேரளம் துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளதால் பேரளம் துணைமின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பகுதியிலான பேரளம், ஆலத்தூர், கொட்டூர், கொல்லாபுரம், பூந்தோட்டம், திருமாலம், கூத்தனூர் பகுதிகளுக்கும், அதம்பார் துணைமின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பகுதியிலான மருதவஞ்சேரி, கடகம்பாடி, பாகசாலை, விளாகம், அதம்பார், எரவாஞ்சேரி, ஸ்ரீபாஞ்சம் பகுதிகளுக்கும், வேளங்குடி துணைமின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பகுதியிலான வேளங்குடி, நல்லாடை, காளியாக்குடி, திருக்கொட்டாரம், பாவட்டக்குடி, கடகம், சிறுபுளியூர், முகுந்தனூர் பகுதிகளுக்கும் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 2 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என அறிவிக்கப்படுகிறது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி
7: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
9: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
8: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
10: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேயர்களை இப்பொழுது கேட்கலாம் சேவை செய்திகள். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருள்மிகு பிரணாம்பிகை சமேத தர்பாரணேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் அருள்மிகு சனீஸ்வர பகவான் கோயில் பிரம்மோற்சவத்தில் இன்றிரவு 7 மணிக்கு கைலாச வாகனம் மற்றும் 9:30 மேல் ஸ்ரீ செண்பக தியாகராஜ சுவாமி திருத்தேருக்கு எழுந்தருள். கும்பகோணம் மட்டம் நாச்சியார் கோயில் அருள்மிகு ஆகாசமாரியம்மன் திருக்கோயில் திருவிழாவில் இன்று ஸ்ரீ மதனகோபால அலங்காரம். திருமாந்துறை அருள்மிகு யோகநாயகி உடனாகி அச்சிநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று திருவீதியுலா. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் தாலுக்கா இலுப்பூர் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயில் தீமிதி திருவிழாவில் இன்று தருமர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி. காரைக்கால் கோட்டுச்சேரி அருள்மிகு சீதலாதேவி மாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் இன்று அபிஷேக ஆராதனை. அம்பகரத்தூர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோயில் பெருந்திருவிழாவில் இன்று பகல் மகிஷ சம்ஹாரம் நினைவு வைபவம். காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி அருள்மிகு பொன்னம்மா காளியம்மன் ஆலய சித்திரை மாத திருவிழாவில் இன்று எல்லை ஓடுதல் நிகழ்ச்சி. காரைக்கால் பாரதியார் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை முதற்காலை யாக பூஜை தொடக்கம். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வடபாதிமங்கலம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் அருள்மிகு திரௌபதி அம்மன் அருள்மிகு பெரியநாயகம்மன் வைகாசி உற்சவ பெருவிழாவில் இன்று காலை சம்பத்ரா அபிஷேகம், மாலை திரௌபதி அம்மனுக்கு யாக பூஜை. நேயர்கள் இதுவரை

0: சேவை செய்திகள் கேட்டீர்கள். இணைந்திருக்கிறோம் கரைகள் பண்பலை 100.3 இது காலை காம்போ. நேயர்கள் அனைவருக்கு இன்று மாலை 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்ந்த மதுப்பழக்கத்தின் தீமைகளும் எழுவதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் டாக்டர் கே ஷேக் அல்லாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்துருக 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை. இன்று 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பருத்தி சாகுபடி அனுபவங்கள். திருநள்ளாறு என் சந்திரசேகரன் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் காணம். 8:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் காற்றில் வரும் காணம். 9:00 ஆங்கிலச் செய்திகள். 9:15 பொன்னையின் செல்வங்கள். 9:30 ஃபண்டாஸ்டிக் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் எய்ம்ஸ் சொல்லமது வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கில திசைகள். 11:10 துயிலும் முன்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
1: 10வது மற்றும் 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
0: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
2: தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, அரசு தொழில் பயிற்சி நிலையம் வண்டாம்பாளையம் விடுக்கும் அறிவிப்பு. 2026-27 ஆண்டிற்கான ஐடிஎஸ்ற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகின்றன. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னீஷியன் 10வது வகுப்பு தேர்ச்சி, மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 10வது வகுப்பு தேர்ச்சி, ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன் டெக்னீஷியன் 10வது வகுப்பு தேர்ச்சி, ஒயர்மேன் 8வது வகுப்பு தேர்ச்சி மற்றும் மதிப்பெண் சான்றிதழ். இந்த தகுதியுடையவர்களுக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பயிற்சி கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணம் கிடையாது. மாதந்தோறும் உதவித்தொகை ₹750. தமிழ் பொதுகளும் புதுமை திட்டங்களின் கீழ் மாதந்தோறும் ₹1000 ஊக்கத்தொகை கூடுதலாக வழங்கப்படும். விலையில்லா சீருடை மற்றும் மூடு காலனி ஒரு செட், விலையில்லா மதிவண்டி, கட்டணமில்லா பேருந்து பயண செலவு, விலையில்லா பாடப்புத்தகம் மற்றும் வரைபட கருவிகள். பயிற்சியின் போது 1 மாதம் ஆன் த ஜாப் ட்ரைனிங் தரப்படும். பயிற்சியாளர் தேர்ச்சி பெற்றவுடன் அப்ரண்டிஸ்ஷிப் சேர்க்கப்படுவார்கள். கட்டணமில்லா பயிற்சியாளர் அடையாள அட்டை. வயது வரம்பு ஆண்கள் 14 வயது முதல் 40 வயது வரை, பெண்கள் வயது வரம்பு இல்லை. பயிற்சி முடித்தவுடன் வளாக நேர்காணல் மூலம் முன்னணி தொழில் நிறுவனங்களில் 100% உடனடி வேலைவாய்ப்பு வழங்கலாம். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, புகைப்படம், நிரந்தர மொபைல் எண், தேசிய வங்கி கணக்கு மற்றும் இமெயில் ஐடி அவசியத்துடன் கொண்டு வரவும். பயிற்சியில் சேர முதல்வர் அரசு தொழிற்பயிற்சியை வண்டாமலை என்ற முகவரி தொடர்பு கொள்ளவும். 944-2888-761 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். இணையதள முகவரி skilltraining.tn.gov.in. விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/6/2026.

0: இதுவரை காற்றில் கலந்து கானம் இசைத்து கனிவாய் பொழிந்தது கரைக்கல் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போம். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றில் அலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: நேரில் இனி கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதலில்
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதுல ரொம்ப கவனிப்பா அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா வெற்றி அடைய முடியும். அதாவது ஒரு 10 வருஷமா ஒரு சீடர் வந்து ஒரு குருட்ட பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. அந்த பயிற்சி காலம் முடிகிற தருவாய், மழை காலம். அப்ப வந்து பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா அந்த சீடர் என்ன பண்றாரு, ஒரு குடையை எடுத்துக்கிட்டு ஒரு மர செப்பல் போட்டுக்கிட்டு அந்த குரு கிட்ட வர்றாரு பயிற்சிக்கு. வந்து பயிற்சியை எடுத்துக்கிட்டாரு. பயிற்சி எடுத்துட்டு கிளம்பும் பொழுது குரு சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றாரு. என்னன்னு, நீ வந்து வெளியில வந்து உன்னுடைய மர செப்பலையும் குடையையும் விட்டு வந்திருக்க. ஆமா, இப்ப உன்னுடைய குடையோட வலது பக்கம் உன்னுடைய செப்பல் விட்டு வந்தியா, இடது பக்கம் செப்பலை விட்டு வந்தியான்னு கேட்டோன்னு அந்த சீடர் சொல்றாரு, குடைக்கும் பக்கத்துல வச்சு அது வலதா இடதான்னு நான் கவனிக்கல அப்படின்னு, உனக்கு இன்னும் பயிற்சி முடியல, நீ போயிட்டு வா அப்படின்ட்டாரு.

0: மன்னிக்கணும், நான் இதை சரியா கவனிக்கல அப்படின்னு சொன்னாரு. பரவாயில்ல, நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்ட்டாரு. இவர் கிளம்பி போயிட்டாரு. ஆனா ரொம்ப அவருக்கு கஷ்டமா போயிடுச்சு, ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. இன்னும் ஒரு சின்ன விஷயம், இதை விட நம்ம வந்து செய்ய தெரியாம இத்தனை வருஷமா நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துட்டோமே, நம்ம வந்து சரியா செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வராரு. மறுநாள் வரும்பொழுது இவருக்கு வர வழியில நடக்கிற விஷயங்கள்லாம் ஒன்னொன்னா கவனிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. யார் யாரு நிமிந்து நடந்து போறா, யாரு தலையை குனிஞ்சு நடந்து போறா, யாரு சந்தோஷமா பேசிட்டு போறா, எத்தாவில எத்தனை பேர் தனியா போறாங்க, எத்தனை பேர் துணையோட போறாங்க, இப்படி எல்லாம் ஒன்னு ஒன்னையும் மனசுக்குள்ள கவனிக்க ஆரம்பிச்சாரு. அது மாதிரி பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது இங்க மொத்தம் எத்தனை பேர் செப்பல் இருக்கு, எவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க, வெளியில எத்தனை வெஹிக்கிள் நிக்குது, இது மாதிரி ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டு உள்ள போய் உட்கார்ந்துருக்காரு. உள்ள போய் உட்கார்ந்தோடனே பாடம் ஆரம்பிக்கிறாங்க. பாடம் நடந்துட்டு இருக்கு. பாடத்துல சொல்ற ஒவ்வொரு கருத்துகளையும் ரொம்ப தெளிவா கேட்கிறாரு. கேட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது, இன்னைக்கு ஏதாவது குருநாதர் வந்து கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. ஒண்ணுமே சொல்லல, நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. நேத்து நம்ம ஒண்ணுமே கவனிக்காம வந்தோம், நம்மள வந்து அவர் வந்து இப்படி கேட்டாங்க, ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வந்தோமே, கேட்கவே இல்லை அப்படின்னு ஒண்ணு. சரி, நம்ம மறுநாளும் அவங்கள்ட்ட போய் நம்ம வெக்கப்பட்டு தலைய குனிய கூடாது, ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்ன பண்றாரு, ஒன்னொன்னையும் கவனிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே ஈடுபாட்டோட அங்க என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, என்ன சத்தம் வருது, எவ்வளவு பேர் என்ன விஷயங்கள் செய்யறாங்க, ஒன்னு ஒண்ணு ஒன்னையுமே கவனிக்க ஆரம்பிச்சோன்னே இந்த துறவிக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீடர்ட்ட ஒரு காலப்போக்கில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. மாற்றங்கள் வர ஆரம்பிச்சோடனே அவர் சொன்னாரு, இப்ப ஒரே ஒரு நாள் ஒன்னு ஒரு கேள்வி கேட்டேன், உன்னுடைய செருப்புக்கு பக்கத்துல கொடை வந்து எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டேன், அப்ப நீ தடுமாறின. அப்ப நான் உன கேள்வி கேட்டதுக்கு அப்புறமேலுக்கு உன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து நிறைய விஷயங்களை நீ வந்து கவனிக்க ஆரம்பிச்ச. இப்படி வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற உணர்தல் நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வந்து வெகு சீக்கிரம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். நீ இப்ப வந்து சீடர்ல இருந்து ஒரு குருவாக வரக்கூடிய நிலைமைக்கு வந்துட்ட. நீ இந்த ஆசிரமத்தில் தங்கி இன்னொரு உப குருவாக நீ இருந்து நீ இந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆசையை வழங்குறாரு. ஸோ நம்மளும் எப்பயுமே எங்க இருந்தாலுமே சரி, கவனிச்சு என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 8:05.

0: இது உங்கள் பண்பலை உங்களுக்கான பண்பலை 100.3. இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்றைய நாள் நமக்கு எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற சிந்தனை தான் நம்மளுடைய பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்க. நிச்சயம் இந்த நாள் உங்களுக்கானதாகவே மாறும். உங்களோட இந்த நம்பிக்கைக்கு இன்னும் கொஞ்சம் இசையும் புண்ணையும் சேர்க்க இதோ காற்றில் கலந்து வருகிறது மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. துள்ளலான பாடல்களோடு உங்கள் இந்த விடியலை உற்சாகமாக மாற்ற நான் உங்கள் கே எஸ் பிரசாத். இந்நிகழ்ச்சியின் இப்போது நீ வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்வி

0: AI, Data Science, BCom, BBA, இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
7: தஞ்சை உழவன்னா?
6: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
8: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
9: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55500.
8: தஞ்சை உழவன்.
10: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
11: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
12: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
13: நேரலை காரைக்கால் எஃப்எம் 100.3 நிகழ்ச்சி கொடுத்த தகவல் தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படின்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்படி நீங்கள் இப்போ ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ஒன் போட்டிருக்கோம், அதற்கு ஒரு வினா கேட்டிருக்கோம், அதற்கான விடையை நீங்கள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். சரி, துள்ளலான இசை கேட்கலாம், பாடல் கேட்கலாம் சொல்லிட்டு எந்த எண்ணுக்கு அழைக்கணும் அப்படிங்கிறத சொல்லவே இல்லையே, அப்படின்னு யோசிக்க வேண்டாங்க. நம்பர் சொல்லிடுறேன், 04368 இது காரைக்கால் முன் இணைப்பு எண். இந்த என்னோட 231-231 மற்றும் ஒரு எண்ணும் கூட இருக்குங்க, 299-4800 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299-5800. அலைபேசி எண் 9566-427-2321. அப்படி இந்த துள்ளலான பாட்டு கேட்க ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். யாரு இங்கிருந்து பேசுறீங்க? தோப்புத்துறை சங்கரி. நிகழ்ச்சியில முதல் நேயரா வந்திருக்கீங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
14: படம் வாத்தி பாடல், நாடோடி மன்ன நான் போகும் பாதையில காரைக்கு வந்தவை 100.3.
13: அப்படியா, நீங்க போற பாதையெல்லாம் காரைக்கு வந்து கூட வந்துட்டே இருக்குமா? எப்படி சொல்றீங்க?
14: செல்ல கேக்கலாம், பஸ்ல ஓடும்,
13: ஒரு பாட்டு வருது கேக்கலாம். நன்றி.
14: நன்றி சோழர்.

0: நேர்களை நமது பண்பலையில் இன்று காலை 10:20 மயிலாடுதுறை ஏகேஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் திருவாரூர் சிஏ ஹோண்டா நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர் வழங்கும் ஆலய விழா. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபல் சகேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குரு பயிற்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்க இருப்போர்
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: இன்றே முந்துங்கள் உங்கள் கனவு வாகனத்தை வாங்கிட சிஏ ஹோண்டா திருவாரூர். உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம் திருவாச்சி மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
0: 8:15 மணித்தில் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் விளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு சார் நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க
0: சார்? நல்லா இருக்கு. தூத்துக்குடினா எப்படி இருக்கு?
4: தூத்துக்குடி நல்ல வெயில், பட்டைய கலப்பு.
0: பட்டைய கலப்புதா? சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? அப்படியே
4: வேட்டையின் படத்துல இருந்து மனசுலாய கொடுத்துறேன்.
0: அடே மனசுலாய பாட்டு வரும் விளம்பர இடையிலுக்கு பிறகு. நன்றி.
4: நன்றி சார்.
5: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
7: என்ன சுனாமியா?
6: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
11: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
12: தஞ்சை உழவன்னா?
11: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
13: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ. தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
14: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-55550.
13: தஞ்சை உழவன்.
0: துள்ளி வரும் பாட்டுக்காக ஒரு போஸ்டர் ஒரு வினா கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை நிறைய பேருக்கு விடை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட முதல் விளையாட்டு போட்டி அப்படின்னா 2 நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்ட போட்டி. நிறைய பேர் ஒரு விடை சொல்லியிருக்கீங்க, ஆனால் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா 2 நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்ட முதல் விளையாட்டு போட்டி தான் அப்படின்னு கேட்டிருக்கோம். விடையை நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கு பதிலையும் படிக்க ஆரம்பிச்சலாம். இப்போ நேயர்கிட்ட பாடல் இதோ.

இப்படி சூடு.

0: அபிப்பேரிச்சை நேரம் 8:20. அபிப்பேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேர்களை, நமது பண்பலையில் இன்று காலை 10:50 கொரடச்சேரி SMB லட்சுமி ஸ்டோர்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர் வகாப் மெட்ரோ மார்ட் வழங்கும் மாலைய விழா. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபல் சகாயேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குரு பயிற்சி விழாவின் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்க இருப்போர்
4: பெயிண்ட், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், பைப்பெட் மற்றும் அனைத்து சிமெண்ட்களும் ஒரே இடத்தில் வாங்கிட சிறந்த நிறுவனம்
5: கொரடச்சேரி SMB லட்சுமி ஸ்டோர்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
6: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
7: தரமான பொருட்கள் விரும்பும் வகையில் நிறைவான தரத்தில் சரியான விலையில் வகாப் மெட்ரோ மார்ட் திருவாரூர்.
0: இது உங்கள் அபிமான காரர்கள் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டை நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கு வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
8: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். உங்களுக்கு வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
8: கத்திரிப்பளத்திலிருந்து பாக்யராஜ் பேசுறேன்
0: சார். பாக்யராஜ் சார், நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன? நான் நல்லா இருக்கேன். என்ன பாட்டு வேணுங்க?

0: மதராசி படத்துல இருந்து தங்கப்பூவே போடுங்க. வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: தங்கப்பூ இப்ப வரும், ஒரு விளம்பர இடைக்கு பிறகு. நன்றி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: தொழில்வரும் பாடு நிகழ்ச்சியில அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: மேலக்காசாகுடி வடிவேலன் பேசுறேன் சார்.
0: வடிவேலன், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பிகில் படத்திலிருந்து சிங்கப்பெண்ணிய பாடல் போடுங்க சார்.
0: சரி, பாடல் கேட்கலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி. நேர்வே நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது.
4: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேல் மிகச்சி இணைந்து வழங்க இருப்போர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களையும் மலி விலையில் அள்ளி செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
5: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் மிகச்சி இணைந்து வழங்க இருப்பவர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்ப்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை மாலை 5:15 திருத்தணிப்பூண்டி ஏபிசி

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
2: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையின் 100.3 ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:31. நைன் 16 கேடிஎம் ஹால்மார், தங்கும் புக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேயர்கள் தொடர்ந்து இனி கேட்கலாம் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
3: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
4: என்ன சுனாமியா?
3: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குபோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருச்சி சாரதாஸ். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
1: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
6: தஞ்சை உழவன்னா?
5: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
7: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு.

0: தயாரிப்புக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், தஞ்சை உடவன்.
1: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344555500
0: தஞ்சை உடவன்.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
3: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
2: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
4: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கே வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார். காலை வணக்கம்.
4: காலை வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
5: அவரிக்காடு அறிவழகன்.
4: அவரிக்காடு அறிவழகன், சொல்லுங்கள் சார், நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
5: சண்டைக்காரி படத்தில் வெள்ளைக்கார வேலை.
4: சரி, சண்டைக்காரி கடைக்குடி சிங்கத்தில் சண்டைக்காரி பாட்டு வேணுமா?
5: பாட்டு வேணும்.
4: சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றி நன்றி.
5: ஓகே.
4: அப்படியே நம்ம காரைக்கால் எஃப்எம் ஒத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எக்ஸ் வலைத்தில பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அதில் நீங்கள் இப்போ ஃபேஸ்புக் கம்பெனினா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம், அதில் ஒரு வினாவும் கேட்டிருந்தோம், சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட முதல் விளையாட்டுப் போட்டி எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் விடையும் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கான விடையை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது சர்வதேச அளவில் ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு விளையாட்டு போட்டி அப்படின்னா அது வந்து கிரிக்கெட் போட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1844 செப்டம்பர் 24 மற்றும் 26 தேதிகளில் அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற ஒரு கேம் தான் இது. இப்போட்டியில் பார்த்தீங்கன்னா கனடாவும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு விளையாட்டாக இல்லாமல் உலக நாடுகள்லாம் பல நாடுகள் பங்கேற்ற ஒரு திருவிழா பார்த்தோம் அப்படின்னா அது 1896 கிரேக்க நாட்டு ஏதர்ஸ் நகரில் நடைபெற்ற முதலாவது நவீன ஒலிம்பிக் போட்டி, மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் தான் சர்வதேச பள்ளின விளையாட்டு போட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம கேட்டது வந்து ஒரு நாட்டுக்கு ரெண்டு நாட்டுக்கு நடுவில் நடைபெற்ற ஒன்று தான் கேட்டிருந்தோம். இதற்கான விடையை நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது முதல் சர்வதேச தனி போட்டி அப்படின்னா அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடந்த கிரிக்கெட் போட்டி. நிறைய நாடுகள் அப்படி நடந்த போட்டி அப்படின்னா நவீன ஒலிம்பிக் போட்டி 1896. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா முதல்ல கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்காவும் கனடாவும் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க கிரிக்கெட்டை விட்டுட்டு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பேஸ்பால்லையும் கனடா பார்த்தீங்கன்னா ஐஸ் ஹாக்கிலையும் அவங்களுடைய கவனத்தை செலுத்திட்டு அதில் ரொம்ப டாப்பில் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்துறது நம்முடைய இந்தியா அப்படிங்கிறது நம்ம பெருமை கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நேயர் கேட்டு பாடலை கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
2: DME, Triple E, ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
1: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
3: நேர்களை, நமது பண்பலையில் இன்று காலை 10:20 மயிலாடுதுறை கேஜிஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், திருவாரூர் சிஐ ஹோண்டா, நாச்சர் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர் வழங்கும் ஆலய புலா. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபசகேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குருபெயர்ச்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நீர் நிகழ்ச்சியின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்க இருப்போர்
4: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: இன்றே முந்துங்கள் உங்கள் கனவு வாகனத்தை வாங்கிட சிஏ ஹோண்டா திருவாரூர். உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி.
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
7: காலை வணக்கம் சார்.
3: காலை வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
7: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தட்ட மேலே முருகன்.
3: முருகன் சார், நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும்?
7: எனக்கு பிரதர் படத்துல இருந்து
3: பாட்டு.
7: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
4: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
3: மாமா நீ அசி.
4: என்னடா திட்டியா?
3: இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
2: தஞ்சை உழவன்னா
1: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
3: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
4: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344555500.
3: தஞ்சை உழவன்.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
6: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
5: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
7: நிகழ்ச்சியில் ஒரு பொதுவிரிவு நான் கேட்டிருந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் அதுக்கான விடையை சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் இது வரைக்கும் ஒரு 46 பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன், தப்பலாம்புலியூர் வெங்கடேஷ், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன் அவர் ஒலிம்பிக் பண்ணி சொல்லியிருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மருதுப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன், அவரிக்காடு வித்யா வீரமணி, சென்னை பிரேமிலா தமிழ்ச்செல்வன், அரியலூர் அரியலூர்லேருந்து யார் அப்படிங்கிறது சரியாக தெரியல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த் முருகன், சிவசுப்பிரமணியன், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, நளினி சங்கர் டிஆர்பட்டினம், நாகூர் ஜெகபிரசாதி, கிரவஞ்சரி ஷாகுல் ஹமீது, மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன், பூவம் குபேர், ஆண்டிமடம் கார்த்திகேயன், ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, புவனகிரி சுமதி பாபு, ரவிக்குமரன், கதிராமங்கலம் கணேசன், மேலவடுதுறை விஜயராகவன், பழனிவேலு, குணசேகர் அப்படி செமனார் கோயில் குணசேகர் திலகவதி, ஜெயங்குண்டம் கலைவாணன் மெர்சி.

ராணி, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, கொட்டூர் க சந்தோஷ்குமார், காட்டுமணர் கோயில் குளஞ்சியப்பன், சண்முகம் காரைக்கால் நளினி, நாகூர் ஏஜிஎம் முகமது ஜலீல், அக்கரைவட்டம் அமுதா குமரன், கோமல் சரவணன், அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை பரிமளா வேன்முருகன், கலாவதி ராஜ்முகன் இரவாஞ்சேரியிலிருந்து, காரைக்கால் ஸ்ரீதர், கடலூர் துறைமுகம் சுரேஷ், இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, அப்படி பார்த்துட்டே இருக்கோம். அம்மாபேட்டை வைத்தியநாதன், நிறுவி என்பி நச்சிப்பிள்ளை, அடுத்து பார்த்தீங்கன்னா சசிகலா தியாகராஜன் மன்னார்குடியிலிருந்து, வலங்கிமான் ஆட்டோதுரை, பாபு முள்ளக்காடிலிருந்து, பேரளம் செந்தில் கண்ணன், நாகை பாபு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லிநகரம் எஸ் மகாதேவன், செல்வகுமார், இவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதற்கான விடையே ஒரு சில பேர் வந்து நவீன ஒலிம்பிக் போட்டியும் சொல்லியிருக்கீங்க, ஆனால் அதோடு சேர்த்து அந்த கிரிக்கெட் போட்டி 1844 நடைபெற்ற அதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க.

0: நேர்களை, நமது பண்பலையில் இன்று காலை 10:50 கொரடாச்சேரி SMB லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர் வகாப் மெட்ரோமார்ட் வழங்கும் ஆலய விழா. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத்சாகேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குருபெயர்ச்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை இந்நிகழ்ச்சியை வழங்க இருப்போர்.
1: எலக்ட்ரிக்கல் பொருட்கள், பைபெட் மற்றும் அனைத்து சிமெண்ட்களும் ஒரே இடத்தில் வாங்கிட சிறந்த நிறுவனம்
2: கொரடாச்சேரி SMB லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
3: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
4: தரமான பொருட்கள் விரும்பும் வகையில் நிறைவான தரத்தில் சரியான விலையில் வகாப் மெட்ரோ மார்ட் திருவாரூர்.
0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில பாடல் கேட்க இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்
5: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: இந்த இனிய காலை வேளையில் இனிசை தமிழ் போடும் காரைக்கால் பண்பலைக்கு அன்புள்ளங்குண்ட அறிவிப்பாளருக்கும் எங்கள் அன்பான பண்பான வணக்கத்தை கூறுவது தஞ்சை மாவட்டம் சகிராமங்கலம் மீனா சுவாமிநாதன்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: எனக்கு சார் இந்த பைரவ படத்தில் வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வா
0: பாடல் கேட்கலாம். நன்றி நன்றி.
6: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI-ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
7: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
8: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் புலன்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: இந்த
0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கார்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் புலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
8: டிஎம்இ, Triple ECE, Computer, Civil, DMLT, Agri ஆகிய கோர்ஸ்களுக்கு
7: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில நிறைவாக வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க அமுதா மேடம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: கூலி படத்துல இருந்து அரங்கம்
2: சரி பாத்துட போகுது கேளுங்க.
3: நன்றி சார்.

0: பண்பலையில் இதுவரை விழா வந்தது மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீம்ஸ்.

0: காற்றில் இசைந்து காதில் இழையும் கரைகள் பண்பலை நூறு பிள்ளை மூன்று நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர் நேரம் 9 மணி.
1: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் புயப்படுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி திருவாரூர்.
4: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
5: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
4: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
5: சொல்றத காது குடுத்து கேட்டாதானே?
6: என்னமா அங்க சத்தம்?
5: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
4: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
7: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான BA இங்கிலீஷ் BBA
8: BCA BCOM BSc கெமிஸ்ட்ரி BSc மேக்ஸ் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் BSc பயோடெக்னாலஜி
7: BSc விஷுவல் கம்யூனிகேஷன் BSc ஹோம் சயின்ஸ் நியூட்ரிஷன் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்
8: MA இங்கிலீஷ் MCOM மற்றும் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது. போக்குவரத்து வசதியும் உண்டு.
7: மாணவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் சேவைகள் செய்து தரப்படும்.
8: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
9: April, May,
10: cool, cool.
9: Summer shopping,
10: cool, cool.
9: Jolly riding,
10: chill, chill.
9: Murasam,
10: chill, chill. April, May, cool, cool.
11: Kodai kuliruta. விதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
12: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
13: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஸ்ரீகண்டபுரம்.
12: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
14: TMC திருவாரூர் மெடிக்கல் சென்டர் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர் ஜவுளிக்கார தெரு திருவாரூர்.
15: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: நேயர்களே, கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட். முதலாவதாக நேரில் கேட்கவிருப்பது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நல்லமாய் வாழ நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
7: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
16: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: ஜிஎல் மருத்துவமனை
16: காரைக்கால்.
17: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.

0: வேலவநகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
2: அடுதா தார்பாய் நாக்குபாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
1: அருண் என்டர்பிரைசஸ் எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்
2: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்
3: நலமாய் வாழ குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
4: பார்வை குறைபாடு நம்ம இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறவியிலேயே சின்ன சின்ன குறைபாடோட பிறப்பாங்க. நம்ம ஸ்குவின்ட்னு சொல்கிறோம் இல்லையா, மார்கன் அந்த பிரச்சனையோட பிறப்பாங்க. சில பேருக்கு பிறக்கிறப்பையே மரபொழி பிரச்சனைகள், அதில் உள்ள அந்த ரெட்டினாவில் உள்ள பிரச்சனைனால விழித்திரையில் ஏற்படுற பாதிப்புனால இருக்கலாம், இல்லாட்டி அந்த ஆப்டிக் நவுன்னு சொல்லுவோம், அதாவது கண்ணுக்குள்ளே நரம்பில் ஏற்படுற பாதிப்புனால அதோட வளர்ச்சி பாதிப்புனால பார்வை குறைபாடு இருக்கலாம். இது பிறந்தத்திலே உள்ளது. நிறைய பேர் ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ்னு சொல்லுவோம், கிட்ட பார்வை தூர பார்வைன்னு சொல்லுவோம், தெளிவு இல்லாமல் இருக்கிறப்ப. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹோமியோபதியில் ட்ரீட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் எடுத்துனா ஜெனிடிக் ப்ராப்ளம், அது பிறந்தத்திலே உள்ள குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அதற்கான காரணத்தை நம்ம பார்க்கணும். பிறப்பிலே உள்ள குறைபாடு எதுவாக இருந்தாலும் தாய்க்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னு கேட்போம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு மருந்து கொடுக்குறப்ப அதை சரி பண்ண முடியும். இப்போ ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ், கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கிற குழந்தைகளுக்கு கண்ணாடி போடுற சுச்சுவேஷன் இருக்கலாம். இப்போ அவங்களுக்கும் அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அவங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தது, இதன் அடிப்படையில் மருந்து கொடுக்குறப்ப இதை சரி பண்ண முடியும். ஆனால் இந்த ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் இருக்கு இல்லையா, 15 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்குள்ள கண்ணுக்கான பயிற்சி செய்யணும், கண் எக்ஸசைஸ் செய்யணும்.
5: அதுவும் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களா டாக்டர்?
4: கண் எக்ஸசைஸ் யோகாவில் இருக்குது. கண் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா எல்லா மூமெண்ட்டும் வர மாதிரி எக்ஸசைஸ் இருக்கும். இதை சைமல்டேனியஸாக செய்கிறப்ப அவங்க கண்ணாடியை போடாத அளவுக்கு இருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அதிகம் வர்றதுக்கு மெயின் காரணம் நம்ம ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப அதிக பிரைட் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த தசைகள்லாம் சோர்வடைஞ்சு நம்மளுடைய பார்வை குறைபாடு ஏற்படுது. காரணத்தையும் சரி பண்ணணும், எஃபெக்டையும் சரி பண்ணணும், ப்ளஸ் பயிற்சி, மூணுத்தையும் நம்ம கடைபிடிச்சாதான் இதிலேருந்து வெளியில் வர முடியும்.
5: ஒரு ஃபீவர் வரும்போது சில குழந்தைங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வரதை பார்க்க முடியும். ஃபீவர் இல்லாத டைம்லேயும் வந்து ஃபிட்ஸ் வருது. இந்த ஃபீவரோட ஃபிட்ஸ் வரும்போது பெருசாக பயப்பட தேவையில்லை, அந்த ஃபீவர் குறைஞ்சிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீவர் இல்லாதப்ப ஃபிட்ஸ் வருது இல்லையா குழந்தைங்களுக்கு, அதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க டாக்டர்?
4: இந்த ஃபிட்ஸ் வந்து ஃபிட்ஸ் கன்வல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து ஹோமியோபதியில் நல்லா இதை சரி பண்ண முடியும். அது என்ன காரணம்னு பார்ப்போம். இப்போ ஃபிட்ஸ் வர்றது ஃபீவரோட வர்றது வந்து அதற்கான காரணம் வேறு. அவங்களுக்கு வந்து இப்போ ஃபீவர் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 104 அந்த ஸ்டேஜுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு அதற்கான மருந்துகள் கொடுக்குறப்ப அடுத்தடுத்த முறை ஃபீவர் வர்றப்ப ஃபீவரோட தாக்கம் ரொம்ப இருக்காது, ஃபிட்ஸ் வர்றதை நம்ம சரி பண்ண முடியும். மற்ற நேரங்களில் வர்றது வந்து என்ன காரணம்னு பார்ப்போம். இப்போ ஒரு சில நேரத்தில் பிரெயினில் ஏற்படுற மாறுபாட்டினால அதில் ஏதோ ஒரு இன்ஃப்ளமேஷனோ இல்லை ஒரு சில பாதிப்பு இருந்தால் அதனால் ஃபிட்ஸ் வரலாம். இல்லாட்டி எந்த காரணமும் இல்லாமலும் ஸ்கேன் எல்லாமே நார்மலாக இருக்கும். இஇஜின்னு பார்ப்போம், அதாவது மூளையோட செயல்பாட்டை இது பார்க்கறதுக்குள்ள ஒரு டெஸ்ட் இருக்குது, இஇஜின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன மாறுபாடு ஏற்பட்டு அதனால் ஃபிட்ஸ் வரலாம். ஸோ இந்த ஃபிட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு இப்போ ஒரு நம்ம கை கால் அசைவுக்கு மூளையிலேருந்து தான் கமாண்ட் வருது. ஸோ இப்போ ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா இந்த கை மடக்கணும், அப்போ தான் அந்த பொருளை எடுக்கணுங்கிற கமாண்ட் வரும். ஸோ இந்த கமாண்டில் பிரச்சனை, இதை எடுக்கணும்னு நினைக்கிறப்ப தான் அந்த கை அசையணும். ஆனால் அந்த மோட்டார் நர்வ்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது செயல்பாட்டுக்குள்ள நரம்புகளில் ஏற்படுற இப்போ வந்து ஒரு கரண்ட் ஒரு வயரில் போகிற மாதிரி தான் நமக்கு அந்த கமாண்ட் கடத்தப்படும். ஸோ அங்கே ஏற்படுற குளறுபடியினால் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தையோட கண்ட்ரோல் இல்லாமல் கை கால் அசைகிறது, அதான் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எந்தெந்த காரணத்தினால வருதுங்கிறத கவனித்து பார்த்து அதற்கான மருந்துகள் கொடுக்கலாம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: கரகல் ஜி ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
3: நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
0: ஜிஎல் ஹாஸ்பிடல் காரைக்கால்,
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
8: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல், 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல் சேத்திலான் நகர் காரைக்கால்.

0: கால்
1: மேலமன விஷய வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். காற்றில் கலந்து காதில் பேசும் கரைக்கால் பண்பலையின் ஒரு 1.3

0: நேயர்கள் கேட்கவிருப்பது. தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெயின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
3: தஞ்சை உழவன்னா
2: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
1: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
4: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-55550.
1: தஞ்சை உழவன்.
5: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
6: நிறைய பேர் சொன்னாங்க
7: உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: ஆமாம், அப்படி பாயிண்ட் பாயிண்ட்டாக பேச போகிறோம்.
0: பாயிண்ட் பாயிண்ட்டாக மட்டும் இல்லை, ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்க்குறாங்களே, இன்னொரு பாயிண்ட்டை பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது மாதிரியும் ஒரு கேள்விக்கான தலைப்பாக கொடுத்துருக்குறீங்க.
1: ஆக்சுவலாக இந்த தலைப்பு சார், நான்லாம் வந்து 90s கிட்ஸ். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்ம டிமாண்ட் வச்சு தான் போவோம். எனக்கு என்ன கொடுப்பீங்க?
0: 90s இப்போ வயசு என்ன சொல்ல வரீங்க?
1: ஒரு 35 அப்படி வச்சுக்கிறோம். எனக்கு நினைவுபடுத்தியது என்னோட பையன் கடைக்கு போகும்போது ஒரு பொருள் வாங்கும் போது மீதி பைசா இருந்துச்சு, எனக்கு சாக்லேட் வேணும் கேட்கும் போது ஒரு ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி மளிகை கடையில மீதி சில்லற பணமா வாங்கிட்டு வந்தோமா இல்ல மிட்டாய் வாங்கணுமா அப்படிதான்
0: கேட்டிருக்கோம். இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. நீங்க வந்து அந்த கிட்ஸ்லயே இருக்கிறீங்க.
1: ஆமா,
0: உங்களுக்கு வயசாயிட்டதுன்னு தெரியல, அதனாலதான் இன்னும் குறைச்சு குறைச்சு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்ப எல்லாம் ஜவுளி கடைக்கு போனோம்னு வச்சாங்க, ஒரு புடவை எடுப்பாங்க, மீதம் ஒரு 200 ரூபான்னு வச்சாங்க. அந்த புடவை எடுப்போம், இந்த புடவை 200 ரூபா சும்மா தானே இருக்கு, அதுல எடுத்துருவோன்னு 200 ரூபா புடவையில பெரட்டி 400 ரூபா புடவை கொண்டு வச்சு
1: மறுபடியும் ஒரு 200 ரூபா. அதுல இன்னொன்னு இருக்கு சார், இந்த ஆஃபர் கொடுப்பாங்க சார், இன்னும் ஒரு 200 ரூபாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னா ஆஃபர்ல 1+1 கிடைக்கும் அப்படின்னு. அப்படிங்கும் போது 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இன்னொரு 300 ரூபா போட்டு எக்ஸஸா ஒன்று வாங்குவோம். அதை பத்தி தான் பேசணும்.
0: நானும் தேடி தேடி பாக்குறேன், இந்த புடவைக்கெல்லாம் ஆஃபர் கூட தவிர வேட்டி சட்டை பேண்ட்டுக்கெல்லாம்
1: இன்னி வரைக்கும் ஆஃபர் இல்லையே.
0: ஏதாவது பெரிய ஆஃபர் 1000 போயிடுது. நான் கூட நீங்க இந்த தலைப்பு கொடுத்த உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துட்டு, கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு பாக்கி சில்லறை எடுத்து கொடுப்பாங்க. சில்லறை 2 ரூபா இருக்கா அப்படிமா இருக்காது, நம்ம இந்த 1 ரூபா பாக்கி கொடுக்கணும்.
1: என்ன பண்ணுவீங்க?
0: சின்ன வயசு இப்பதான்

0: இப்போ வந்து ஒரு 10 வயசுல ஒரு 5 வயசுல
1: அப்படி அந்த
0: அந்த சின்ன வயசுல
1: நான் இப்போ உள்ள சின்ன வயசு
0: நினைச்சிருக்கேன். சரி ஓகே ஓகே.
1: எல்லாம் எங்க சார் இப்போ டிமாண்ட் பண்ணிலாம் உங்களை மாதிரி கேட்க தெரியல. அவங்க ஏதாவது கேட்போம் பணம் கொடுங்க கடலை போய் வாங்கி சாப்பிடணும். கடலை போய் சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட் தான்.
0: அது ஒரு
1: வீட்டில் வந்து பெரிய நகரங்களில் போய் பெரிய பெரிய பாக்கெட் பாக்கெட்டாக பிஸ்கட் வச்சிருப்பாங்க. அதனால நம்ம போய் இந்த பெட்டிகளில் போய் வாங்குவோம் பாருங்க. அப்போ வந்து இந்த கமார் கட்டு இருக்கும்,
0: ஆமா,
1: ஏதாவது ஒரு முட்டை இருக்கும். அந்த மாதிரி முட்டையெல்லாம் இப்போ இல்லை
0: இல்லை.
1: ஆனால் இப்போ திருப்பி கொண்டு வராங்க,
0: அந்த டேஸ்ட் இல்லை. ஒரு கமர்கட்டை வாயில் போட்டாலும் எப்படி பார்த்தா 2 மணி நேரம் ஆகும்.
1: என்ன மாதிரி நீங்க சாப்பிட்டு
0: பாத்தீங்க? அந்த கமர்கட்டை வாயில போட்டா 2 மணி நேரம் ஆகும் சார் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. ஆனா இப்பெல்லாம் டப்புனு ஒருவேளை நம்ம பல்லு ஸ்ட்ராங்கா இல்ல கமர்கட்டு வீக்கான்னு தெரியல. ஆமா,
1: சில வீட்டுல தீபாவளில முறுக்க சொல்லுவாங்க, சாப்பிட்டு பாரு.
0: அந்த மாதிரிதான்
1: 1 மணி நேரம் கூட கரையாமலாம் இருக்கும். சரி, ஒரு பாட்டை கேட்டு வருவோம்.
0: சரிங்க சார்.

0: சின்ன சின்ன முக்குச்செடி தொட்டு பறிச்சோ, வித நெல்லு விட்டு வயலில் தொழில் குதிச்சோம்,
1: வாழ தோப்புக்குள்ள வலைய விரிக்க இல்ல வசமா கிடைக்க வேண்டிக்கிட்டோம், வெப்பங்கொட்ட அள்ளி வந்து கொட்டி கொடுத்தோம், முட்டை

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தஞ்சை உழவன் செக்கனல் எண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெயின் பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
4: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்,
5: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
6: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங்.

ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: நேயர்கள் நினைவிற்கு, இன்று காலை 10:20 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசரியார் அண்ட் கோ ஜுவலர்ஸ், திருவாரூர் சிஏ ஹோண்டா, நாச்சியார்குள் வசந்த மாளிகை கடன் மெடல் ஸ்டோரின் ஆலய உலா, திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குரு பயிற்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவலர்ஸ் மயிலாடுதுறை.
2: இன்றே முந்துங்கள் உங்கள் கனவு வாகனத்தை வாங்கிட சிஏ ஹோண்டா திருவாரூர். உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாட்சி, மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்ற பேசுகிறேன். நலமாய் வாழ இணைச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் செலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் விருதையும் விளம்பரதார் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமா ஜுவல்ஸ் வழங்கும் என்சொல் அமது.
8: பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
11: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
12: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
13: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
14: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
13: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
15: அண்ணாச்சி,
0: ரொம்ப அழகான ஒரு தலைப்பு.
16: ஆமாம், மளிகை கடை மீதி சில்லறை பணமா மிட்டாயா அப்படின்னு
0: கேட்டு நீங்க மளிகை கடையோட நிக்க, அது பல இடத்துலயும் இந்த மாதிரி இருக்கு
16: அப்படின்னு நீங்க சொல்ல,
0: அப்படிங்கறதெல்லாம் தெரிய வர ஒன்னு ஆரம்பிக்கத்தானே ஒன்னு
16: ஒன்றா. ஆமாம்,
0: அது மாதிரி வந்திருக்கு. இப்போ சொல்லுங்க.
16: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாகூர் ஜகபு சாதிக்கு வந்து மீதி சிலைக்கு வந்து பேரன் பேத்திகளுக்கு மிட்டாய் வாங்குவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் வயசை சொல்லிட்டார். முகமது ஜலீல் வந்து பணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ரெஸ் எடுக்கிற போதுலாம் சொன்னீங்கல்ல, அது வந்து செம்மரங்கல் குணசேகரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைய தேதியில் மளிகை கடையில் மட்டும் இல்லை, மருந்து கடைகள் கூட சில்லறைக்கு வந்து மாத்திரையோ இல்லை மிட்டாயோ கொடுக்குறாங்க,
0: கொடுத்துட்றாங்க
16: அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் பணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அமெரிக்காடு வித்யா வீரமணி, மளிகை கடையில் மீதி சிலரை

0: கண்டிப்பாக நிச்சயமாக மிட்டாய் தான்.
1: அதோட வச்சுங்க,
0: பக்கத்தை விட்டு தங்க மயிலுக்கு தான்
1: சொல்லியிருக்கிறாரு.
0: என்ன சொல்லியிருக்கிறாரு,
1: கலாவதி ராஜமோகனுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, நான் சில்லறைக்கு வந்து மிட்டாய் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அது மாதிரி காசுதான் கேட்பார்கள் அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்பேட்டை ஜெயகாந்தி சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து பாருங்க, இவங்க யாருன்னா நெடுஞ்செடியன் இடங்களில் இருந்து மளிகை ஜாமன் வாங்கிட்டு சில்லறையில் என்றால் மிட்டாய் அல்லது ஷாம்பு வாங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்ஃபுல்லா பண்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
0: ஏதோ பயன்படுத்த

0: நம்ம கொஸ்டின் என்னன்னா மளிகை கடை சில்லறதா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறோம்.
1: இல்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்திருக்கும் சில பேருக்கு, நம்ம எல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு ஃபுல்லா போல.
0: ஆமா,
1: ஏதாச்சும் கிடைக்காத வாங்க பாக்குறோம்.
0: அப்படின்னு
1: பக்கத்துல கடை வச்சிருக்காரு அண்ணாச்சி, அவர்கிட்ட போய் கொஞ்சம் வாங்கினோம்னா அவரும் நல்லா இருப்பாரு, நம்மளும் போய்
0: நமக்கு ஒரு உடச்சல கொடுப்பாரு.
1: இல்ல திடீர்னு ஒரு சூழ்நிலையில டிரான்சாக்ஷன் பண்ண முடியாம இருக்கலாம், நெட்வொர்க் ப்ராப்ளம், நம்மள்ட்ட பணம் இல்லாம இருக்கலாம்.
0: அது ஒரு காலம் சார், அது ஒரு காலம். தேன் முட்டையெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்களா என்னன்னு தெரியல. தேன் முட்டாய்
1: இப்போ திருப்பி வந்திருக்கு,
0: இருந்தாலும் அந்த டேஸ்ட் இருக்காதுல்ல. அந்த தேன் முட்டாய் இருக்கட்டும், கமர்கட்டா இருக்கட்டும், சூட முட்டாயா இருக்கட்டும், அந்த அஞ்சு பைசா முட்டாயா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு இழந்த உருண்டையா இருக்கட்டும், இழந்த ஜூஸ், இழந்த பொடி எவ்வளவு இருக்கு தெரியுமா? வருசலா இருக்கு. ஐயாவாடி அசோக் ராஜ் கணிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில்லறைக்கு குழந்தைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூவம் குபேர் வந்து மிட்டாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீதி சில்லறை பணத்துக்கு குழந்தைகளுக்கு மிட்டாய் பிஸ்கட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொடம் கலைவாணி மெர்சிரானி சொல்லியிருக்காங்க,
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
5: AI டேட்டா சயின்ஸ் BCOM BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
1: நேயர்கள் நினைவிற்கு, இன்று காலை 10:50 குரடாச்சேரி SMB லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர் வகாப் மெட்ரோமார்ட்டின் ஆலய உலா, திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குருபயிற்சி விழாவில் அருள்மிகு குருபகவான் மிதுனராசியில் இருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.
7: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
8: தரமான பொருட்கள் விரும்பும் வகையில் நிறைவான தரத்தில் சரியான விலையில் வகாப் மெட்ரோ மார்ட் திருவாரூர்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட்ல மிட்டாய் வாங்கிட்டு போவோம் அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. சில இடங்கள்ல பணம் மிச்சப்படும் போது இப்ப பெரிய லெவல்ல வாங்கணும்னு வச்சுங்க, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பெருசா வாங்கணும், இப்பெல்லாம் ஆஃபர்ல கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா முழு ஆஃபரா கொடுக்க மாட்டாங்க. சரி, நீங்க 10,000 ரூபாய்க்கு எடுத்துருக்கீங்க, நீங்க இந்த 10,000 வாங்கின பொருளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மட்டும் தான் வரும். நீங்க வந்து ஒரு 13,500 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, 17,000 பொருள் உங்களுக்கு
0: கிடைக்கும்.
1: நமக்கு ஒன்னே மனசுல அது ஒரு ரெண்டு சேர்த்து வாங்க ஒரு 20,000 ரூபாய் வரும் போல இருக்கு, அப்படி டக்குனு வாங்கிடும்,
0: அப்படி வாங்கிடும். ஆமா,
1: பாக்கிலேயே 100 ரூபாய்க்கு துண்டை போட்டு வாங்குற வித்தையை
0: இருக்கு
1: வியாபாரத்துக்கு. அது வியாபார டெக்னிக் தான், ஏன்னா வெளிப்படையாவே செய்யறாங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை.
0: இந்த மாதிரி பிளான்லாம் பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து மீதி சிலருக்கு பணமாக மிட்டாயங்கும் போது, இப்போ நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு பிள்ளை கிடைப்பா அந்த நேரத்தில் யோசிக்கும், டக்குனு ஒரு 2 ரூபா இருக்குது அப்படின்னா டக்கு மிட்டாய் வீட்டு போயிடுவோமே அப்படின்னு யோசிப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் தான் நமக்கு பிளான் பண்ணவே என்ன பண்ணலாம், இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு.
1: அதாவது அந்த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லுவாங்க, ஒருத்தரை வாங்க தூண்டுறது அதுதான் அவங்களோட விற்பனையுடைய. ஆனால் நீங்கள் சொல்கிறது என்ன யதார்த்தம், என்ன செய்யும் அப்படின்னா இதை வந்து நம்ம பெருசா விரிவிச்சு சின்ன வயசுலயே இப்படி கொடுத்து கெடுக்க கூடாது அப்படின்னா சொல்ல முடியாது.
0: இல்ல,
1: ஒரு குழந்தை என்ன பண்ணா கடைக்கு போயிட்டு வந்த மீன் அவசரமா கேட்பாங்க, அப்ப கேக்கும் அப்பனா எனக்கு மிட்டாய் வாங்க காசு
0: கொடுத்தாதான்.
1: சின்ன குழந்தைத்தனம் இருக்குல்ல, அதுல ரொம்ப ரசிக்கத்தக்க.
0: ஆமா,
1: அதெல்லாம் நம்மளும் செஞ்சிருக்கோம்
0: கண்டிப்பா.
1: நம்ம மிட்டாய்க்கு காசு கேட்போம், இல்லை அங்கே போனால் கடைக்காரவங்களும் என்ன சொன்னாங்க,
0: டக்குனு மிட்டாய் எடுத்து கொடுத்துருவாங்க.
1: இது வந்து திருப்பி இந்த பிள்ளை வரணுங்கிறதுக்கு அவ்வளோ இல்லை,
0: அந்த பிள்ளை ஒரு சந்தோஷம்,
1: சந்தோஷம்
0: அவ்வளோதான்.
1: அவர் பொருளை கொடுக்கறதுங்கிறது அவங்கள வசப்படுத்துறதுக்கு அப்படி இல்லை. ரொம்ப அழகான ஒன்று சொன்னீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னா, வடலூரில் வள்ளலார் தர்மசாலை தொடங்கி 160வது ஆண்டு தொடக்க நாள்
0: இன்னைக்கு.
1: மிகப்பெரிய வள்ளலார் அச்சடித்து அழைப்பதில் கொடுத்து கொண்டாட விழாதான்னு சொல்லுவாங்க. அந்த நாள்ல நீங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு எனக்கு இதை கொடுங்க அப்பதான் நான் போவேன் அப்படிங்கிற அந்த அந்த குழந்தை தினத்தை கொண்டாடுற ஒரு தலைப்பு அழகா கொடுத்துருக்குறோம். நேயர்களை

0: இதுவரை கேட்டது தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெயின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த நிகழ்ச்சியின் பகுதி வழங்கியோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
3: தஞ்சை உழவன்னா
2: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
1: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
4: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344555500.
1: தஞ்சை உழவன் பல்

0: நேரம் 9:30 இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
5: என்ன சுனாமியா?
4: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் விபிஎன் கட் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு. விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் சேதியும்.
10: வரலாற்றில் கடந்த ஆண்டுகள்ல இதே நாள் நடந்த நிகழ்வுகளை கூறுகின்ற நிகழ்ச்சி அது.
0: இன்று 26 இன்று சார்லி ரைடு தினம். விண்வெளிக்கு சென்ற முதல் அமெரிக்க பெண்மணியான சார்லி ரைடின் பிறந்த தினம் இன்று. 1951 May 26 பெண்களின் அறிவியல் சாதனைகளை போட்ட நாளாக இது பார்க்கப்படுகிறது.
10: இந்திய விடுதலை போராட்ட வீரர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த செண்பகராமன் பிள்ளை நினைவு நாள் இன்று. 1891 ஆண்டு செப்டம்பர் 15 நாள் திருவனந்தபுரத்தின் ஒரு பகுதியான புத்தன் சந்தை என்ற ஊரில் பிறந்தார். திருவனந்தபுரம் மன்னர் உயர்நிலைப் பள்ளியில் படிப்பை தொடங்கினார். 6 படிவம் படித்துக் கொண்டிருந்த போது தம்முடன் பயின்ற மாணவர்களை சேர்த்துக் கொண்டு ஸ்ரீ பாரத மாதா வாலிபர் சங்கம் ஏற்படுத்தி வந்தே மாதரம் என உரிமை முழக்கமிட்டார். ஜெய் ஹிந்த் என்னும் முழக்கத்தை முதலில் முழங்கியவர் செண்பகராமன் ஆவார். பின் ஐரோப்பா சென்ற செண்பகராமன் முதலில் இத்தாலியிலும் பின்னர் சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழகத்திலும் பயின்று பல பட்டங்களை பெற்றார். ஐரோப்பிய மொழிகள் பலவற்றை கற்றுத் தேர்ந்தார். பெர்லின் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றார். இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை திரட்டி போர் விரிந்தார். இந்தியாவிற்கு வெளியே இருந்து கொண்டு பிரிட்டானியரை நாட்டிலிருந்து வெளியேற்ற பாடுபட்டவர். பெர்லினில் இந்திய சர்வதேச குழு நிறுவினர், புரோ இந்தியா என்ற இதழை தொடங்கி நடத்தினார். இந்திய தேசிய தொண்டர்படையை உருவாக்கியவர். சைனா, தென்னாப்பிரிக்கா, மியான்மர் முதலான நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து உலக மக்களிடையே விழிப்புணர்வினை ஊட்டி இந்தியாவிற்கு ஆதரவை திரட்டினார். இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியினை எதிர்த்து இந்தியர்கள் தாங்களே நடத்துகின்ற போட்டி அரசை 1915 ஆப்கானிஸ்தானில் நிறுவினார். இவ்வரசின் வெளிவிவகாரத்துறை அமைச்சராக செண்பகராமன் பிள்ளை பணியாற்றினார். 1934 ஆண்டு May 26 நாளன்று செண்பகராமனின் உயிர் பிரிந்தது.
0: இன்று தேசிய மன்னிப்பு நாள் ஆஸ்திரேலியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலியாவின் பூர்வகுடி மக்களின் குழந்தைகள் அவர்களின் குடும்பங்களிலிருந்து வலுக்கட்டாயமாக பிரிக்கப்பட்ட வரலாற்று தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் அங்கு இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
10: தமிழறிஞர், வரலாற்று ஆசிரியர் மா. ராசமாணிக்கனார் நினைவு நாள் இன்று. 1900

0: ஏழாம் ஆண்டு பிறந்தார். 1928 சென்னை வந்து வண்ணாரப்பேட்டையில் உள்ள தியாகராக நடுநிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பொறுப்பேற்றார். 1953 மதுரை தியாகராசர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவராகவும் தலைமை பேராசிரியராகவும் பொறுப்பேற்றார். 1959 முதல் 1967 வரை சென்னை பல்கலைக்கழக துணை தமிழ் பேராசிரியராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். அக்காலத்தில் தமிழ் இலக்கியமான பத்துப்பாட்டை ஆய்ந்து இவர் எழுதிய பத்துப்பாட்டு அரசு என்ற நூல் இவரது மறைவுக்கு பின்னர் 1970 அப்பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டது. 1967 இதே நாளில் இந்த மண்ணை விட்டு மறைந்தார் மா. ராசமாணிக்கனார். அவர் மறைவிற்கு பிறகு அவருடைய நூல்களை தமிழ்நாடு அரசு நாட்டுடைமை ஆக்கியது.
1: இன்று கயானா மற்றும் ஜார்ஜியா நாடுகளின் விடுதலை நாள். கயானா 1966 ஜார்ஜியா 1918 தங்களின் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற வருகின்றன.
0: தமிழ்நாட்டு மொழியியல் வல்லுநர்கள் ஒருவரும் பன்மொழி புலவர் என பெயர் பெற்றோருமான க. அப்பாத்துறையார் அவர்களின் நினைவு நாள் இன்று. குமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய் மொழி எனும் ஊரில் பிறந்தார். இவர் எழுதிய நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சி நூல்கள் குமரிக்கண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு மற்றும் தென்னாட்டு போர்க்களங்கள் ஆகியவை தலையாயனவாக கருதப்படுகின்றன. தமிழும் தமிழினமே உலக மொழிகளுக்கும் மனித இனத்திற்கும் முன்னோடிகள் எனும் தனது கோட்பாட்டை அறிவியற்பூர்வமாக தனது ஆய்வு மூலம் முன்வைத்தார். அப்பாத்துறையாருக்கு தமிழ், மலையாளம், வடமொழி, இந்தி, ஆங்கிலம் ஆகிய 5 மொழிகளில் சரளமாக பேசவும் படிக்கவும் எழுதவும் கூடிய திறமை இருந்தது. தமிழ், ஆங்கிலம் இரண்டிலும் ஒரே ஆண்டில் முதுகலை தேர்ச்சி பெற்றார். இந்தி மொழியில் விசார பட்டம் பெற்றார். இவை தவிர இன்னும் பல வேற்று மொழிகளும் புலமை பெற்று விளங்கினார். இதனாலேயே அறிஞர் பெருமக்கள் அவருக்கு பன்மொழி புலவர் என்ற பட்டத்தை சூட்டினார்கள். 1989 இதே நாளில் நம்மை விட்டு பிரிந்தார் அப்பாத்துறையார்.
1: இன்று உலக டிராகுலா தினம். உலக புகழ்பெற்ற பிரேம் ஸ்டோக்கரின் டிராகுலா நாவல் முதன் முதலில் 1897 அன்றுதான் வெளியானது. அதன் நினைவாக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: திசைங்கு மிஸ் மொழியலை, இது உங்கள் அபிமான காரைகள் பண்பலை. நேர்கள் தொடர்ந்து இன்னைக்கு ரசிக்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட்.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
6: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10 வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12 வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
5: தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
7: டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேரலுக்கு தஞ்சை உழவன் செக்கு நல் எண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நேரலுக்கு மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
9: குளுகுளு வாட்டர் பறந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: நேர்களுக்கு கருக்கள் பேசர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கருக்கள் பேசர் தங்க மாளிகைக்கு வாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட்ல ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. மீதி சில்லறையா வாங்கிட்டு வரணும்னு போவீங்களா, இல்ல நமக்கு ஏதாவது வாங்கிக்கலாம்னு பிளான் பண்ணுவீங்களா அப்படின்னு?
10: எதுவுமே பிளான் பண்றதுலாம் கிடையாது, அங்க போய் என்ன தோணுதோ அதை செய்யறதுதான். நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க சார்.
0: என்ன கொடுத்துட்டு இருக்காங்க?
10: அதுலேயும் நம்ம கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னப்பன் பேட்டை எஸ் ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு வயதில் அம்மா கிட்ட சொல்லிட்டு மீதி காசுக்கு மிட்டாய் வாங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மீதி சில்லறை இருந்தால் கடலை மிட்டாய் வாங்குவேன் நாகர் முகமது ரவிக்கு சொல்லியிருக்காரு.
10: பாத்தீங்களா, கடலை மிட்டாய்க்கு பேர் மிட்டாயான்னு கேட்கும் கடலை மிட்டாய் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, என்னுடைய இளைய மகள் கடைக்கு சென்றால் மீதி இருக்கும் சிலருக்கு மிட்டாய் வாங்கி கொண்டுதான் வருவார் அப்படின்னு

0: இருக்காங்க அரியலூர் உட்கோட்டை பரிமிளா வேல்முருகன் அப்படின்னு.
1: மீதி சிலர ஒரு ரூபாய்க்கு எனக்கு மிகவும் பிடித்தது மிட்டாய் வாங்கிக் கொள்வேன் அவ்வளவு தாங்க அப்படின்னு காரைக்கால் மேல ஒழுதுரை சேப்பு விஜயராவன் அனுப்பினார்.
0: அவ்வளவுதான் பாபு முள்ளக்காரன் சொல்லியிருக்கான் மீதி சிலருக்கு பேர குழந்தைகளுக்கு மிட்டாய் தான் வாங்குவேன்.
1: என்ன இருந்தாலும் இப்பயும் அப்படிதான் வாங்குறதுதான் யாருக்குங்கிறல்ல இப்ப மிச்சம் இருந்ததுன்னா வீட்டுல பேர
0: பிள்ளைங்க
1: அதை வாங்கிட்டு
0: போடுவோம் அவ்வளவுதான்
1: அப்படின்னு வாங்கிட்டு போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு வேணும்னு கேட்ட காலம் போவேன் இப்ப நம்ம பேர வாங்கிட்டு போவோம்.
0: யாரோ ஒருத்தருக்கு மிட்டாய் போகுதுல்ல அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். நான் மளிகை கடைகள் சில்லறைக்கு பதிலாக பொட்டுக்கடலை மட்டும் வெள்ளம் கலந்து வாங்குவேன் பாத்தீங்களா. இவர் 90s கிட்ஸ் இல்ல 80s கிட்ஸ்க்கே போயிட்டாரு அவர். வெள்ளம் போட்டு அந்த பொட்டுக்களை போட்டு கொடுத்ததெல்லாம் கிடையாது. அது நாங்க கிராமத்துல என்ன பண்ணோம் கூட்டாஞ்சூர் ஆக்குற மாதிரி போய் இருந்து ஒரு சின்னதா கோயில் மாதிரி கட்டி வெள்ளம் சக்கரை எல்லாம் வச்சு பிரசாதம் கொடுக்கற மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணிருக்கிற தவிர கடையில அப்படி வாங்கின ஞாபகம் இல்ல. அது நல்லா இருக்கு சார். சின்னதா கோயில் கட்டுவோம், கோயில் கட்டிட்டு அதை சாமி வச்சு அப்படியே ஊரை சுத்தி வர மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பிரசாதம்
1: கொடுக்கணும்.
0: அதே செய்யறது பார்த்து கத்துக்கிறது அந்த மாதிரி செய்யறது. அது
1: மளிகை கடையில பொருள்கள் வாங்கும் போது மீதி சிலரை கொடுக்க வேண்டியதால் நான் பணமாக கொடுங்கள் என்று கேட்டு வாங்குவேன். அப்படி சிலரை பணம் இல்லை என்றால் மறுநாள் சென்று பொருளாக வாங்கிக் கொள்வேன். மிட்டாய் சாக்கல் கொடுத்தால் வாங்க மாட்டேன். கதிராமங்கலம் கணேசன் தங்க வேலை சொல்லியிருக்கிறாரு.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
4: என்ன சுனாமியா?
3: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.

0: பாயிண்ட் டு பாயிண்ட்
1: பாயிண்ட் டு பாயிண்டா?
0: ஆமாம்,
1: நேயர்கள் சொல்லிட்டே வராங்க.
0: அதில்
1: சிறு வயசில் படிக்கும் போது அப்பாவுக்கு ஒரு காசில் மிட்டாய் வாங்கி கொண்டு மீதம் கொண்டு கொடுத்துருப்பேன். ஆனால் தற்காலத்தில் எந்த மருந்து கடை செய்தாலும் மீதி காசுக்கு விக்ஸ் மற்றும் அந்த மாதிரி மிட்டாய் கொடுக்குறாங்க. மளிகை கடை விட மருந்து கடையில் அதிகமாக அந்த பழக்கம் உள்ளது அப்படின்னு ரவிக்குமரன் தாண்டி கொண்டு வந்திருக்கலேருந்து.
0: சரி, அடுத்து பாருங்க, பாரிவலல் சொல்லியிருக்கிறாரு, நான் கடைக்கு போனால் தம்பி பிள்ளைகளுக்கு மிட்டாய் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் அடுத்த கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்ன பாருங்க, ரவி லக்ஷ்மி திருப்பணத்துலேருந்து, ஷாம்பு அல்லது தீப்பெட்டி வாங்கிப்பேன், சில்லறை பணம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி
1: வித்தியாசமா இருக்கும்
0: கடையில போயிட்டு இட்லி வாங்கினா கூட வீட்டுல இருந்து பாத்திரம் எடுத்து போனா கொடுப்பாங்க. என்னைக்கு கோவலம் எடுத்து போனாதான் கொடுப்பாங்க. தேங்காய் வாங்கின நல்ல வாங்க வீட்டுல கோவலம் எடுத்துட்டு போனாதான் அதுல கொடுப்பாங்க.
1: அப்ப அப்ப எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பாத்திரம் தான்
0: வச்சிருப்பாங்க,
1: கரண்டி எல்லாம் அள்ளி ஊத்துவாங்க. இப்ப எல்லாம் அப்படியே பேக்கிங் எல்லாம் வாங்கிட்டு போய் பூமிக்குள்ள போட்டு அது வாங்க முடியாது, திருப்பி நம்மள அனுப்பிடுது. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முட்டாய் வாங்கும் போது நீங்க சொன்னீங்க சூட முட்டாய், அது என்ன பண்ண ரெண்டு ஹோல் போட்டு,
0: ஆமா,
1: ரெண்டு ஓட்டைகள் ஒரு நூல் போட்டு அடி சுத்தி.
0: இல்ல இல்ல, அது வந்து இது அந்த முட்டாய் டக்குன்னு நினைவுக்கு வரல.
1: வரல இல்ல, வராத வரைக்கும் நல்லது.
0: அதை நாங்க விளையாடுவோம் சார், சுத்திக்கிட்டு ஆப்ப சமைச்சு அடிச்சு விளையாடுவோம். அது ஒட்டையாது,
1: ஒட்டையும்ல. அது மாதிரி பாத்தீங்கன்னா மளிகை கடையில மீதி சில்லற பணமாக சேமிப்பு. யாரு? கோவி இளவரசன் பஞ்சநேய குலத்துல இருந்து அனுப்பியிருக்காரு. கோமல் சரவணன் என் கடையில சில்லறை தான் கொடுப்பேன்.
0: அவர் கடை வச்சிருக்கிறாரோ?
1: திருவாரூர் கொடிக்கால் போல சாகுல் கமிந்த ராஜா. முன்பெல்லாம் 100 ரூபாய் கொடுத்தா 99 ரூபாவும் மீதம் 1 ரூபாய் சில்லறை கொடுப்பார்கள், இல்லை என்றால் முட்டாய் கொடுப்பார்கள். இன்றைய சூழ்நிலை 99 ரூபாயை ஜிபே பண்ணி மீதம் 1 ரூபாய்க்கோ மிட்டாய்க்கோ வேலை இல்லை. யார் கையில் பணம் உள்ளது? எல்லாம் ஜிபேல தானே உள்ளது. நிதர்சனமான உண்மை, இன்றைய சூழல் அதிகமான பிள்ளைகள் கடைக்கு போய் பொருள் வாங்குவது கிடையாது, எல்லாம் டோர் டெலிவரி ஆன்லைன். அதில் நம்ம காலத்தில் முடிந்து விட்டது. ஆனால் இப்போ
0: அவரு இந்த காலத்துல என்ன ஒரு நிதர்சனமோ அதை சொல்லியிருக்கிறாரு.
1: இன்னொன்னு, இந்த நம்ம ஊருக்கு இன்னும் அதிகமா வரல. பெருநகரங்கள்ல பாத்தீங்கன்னா பால், காஃபி, டீ, ஒரே ஒரு காய்கறி, ஒரே ஒரு தேங்காய்க்கெல்லாம் ஆர்டர் பண்ணா உடனே
0: வந்துடுது.
1: அதனால அவங்க சொல்ற கேட்டுதான் இந்த பிள்ளைங்களை வெளியில் அனுப்பவே முடியாது.
0: இல்லை சார், இதில் நம்ம இந்த விதத்தில் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னா, இன்னொரு கண்ணோட்டத்தில் அது புது ஊருக்கு நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது, ஒரு படிப்புக்காக போகும்போது நிறைய இடங்கள் தெரிய மாட்டாங்க.

0: ஸோ அதனால ஒரு பொருள் வாங்குறதுக்கு அலைஞ்சி திரிஞ்சு வாங்குறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுற வரைக்கும் வாங்குறதுக்கு வாங்குறாங்க. ஒரு சில பேர் வாங்குறாங்க, பழக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த கடையெல்லாம் எங்கெங்க இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்குறாங்க. ஆனால் பிள்ளைங்களே வெளி உலகத்துக்கு விட்டா தான் தெரியும் அது எப்படி வாங்கணும், என்ன செய்யணும், தரம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு.
1: அந்த காலங்கள் இருக்குல்ல, இந்த நான் கடைக்கு போனேன் முட்டாய் கொடுத்தா முட்டாய் வாங்கி கொடுத்தாதான் கடைக்கு போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு போகும்போது பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பையனை சேர்ந்து ஓடுவோம்.
0: ஆமாம்,
1: ரெண்டு பேரும் ஓடி போய் ஆளுக்கு பயிரத்துக்கு சாப்பிட்டு வருவோம். அந்த அந்த குழந்தைத்தனங்கள் இப்பொழுது பிள்ளைகள்கிட்ட மிஸ் ஆகிட்டு.
0: ஒரு ரூபாய்க்கு வாடகை சைக்கிள் எடுத்து ரெண்டு பேரும் ஓட்டின காலம்லாம்
1: இருக்கு. அது எல்லாமே களவாடப்பட்டு விட்டு பிள்ளைங்க ரோட்டில் சைக்கிள் ஓட்ட முடியல, இந்த மாதிரி கடைக்கு போக முடியல, கடைக்கு போகிற சூழலும் இப்போ இல்லை, எல்லாம் மாறி போயிட்டு போது இந்த தலைப்பு கொடுத்தோன்னே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த காலத்தில் எப்படி போனோம், சாலைகள் சின்னதாக இருந்தது, மனங்கள் பெரிதாக இருந்தது, சாலைகள் விஸ்தாரமாக இருக்கிறது, வீடுகளுக்கெல்லாம் குறுகி போயிட்டாங்க.
0: அவ்வளோதான்
1: இல்லையா, அதனால அந்த குழந்தைங்களுக்கு அந்த உலகத்தை கொடுக்கறது.
0: இப்போ இந்த நேரம், இந்த நேரம் சம்மர் டைம் முடிய போது ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆக போகுது. நீங்கள் நினச்சி பாருங்க, உங்களுடைய கிராமத்தில் சின்ன வயசில் எத்தனை விட்டு பிள்ளைங்க அங்கே வருவாங்க, என்ன ஊர்னே தெரியாது, விளையாண்டுட்டு இருப்பான், கிரிக்கெட்டே தான் விளையாடுவான். என்ன ஊர் நான் கேட்டா அந்த ஊரும் பாங்க,
1: கிரிக்கெட்லாம் இப்பதாங்க
0: இல்ல இல்ல சொல்ற கிரிக்கெட் கிட்டி புள்ள இந்த மாதிரி விளையாட்டு
1: விளையாடும்போது
0: அப்படி சொல்லும்போது அந்த பையன் என்ன ஊர்னு கேட்டா என் சொந்தார பையன் மன்னமந்தில வந்திருக்காரு, பையன் மாயத்துல வந்திருக்காரு அப்படி சொல்வாங்க. ஒவ்வொரு பையும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து இருப்பான், ஆனா இன்னைக்கு உள்ளூர் பசங்க விளையாடுறதுக்கே நேரம் இல்லாம
1: போயிட்டு. அதனால இந்த முட்டாயை கொடுத்தா தான் கடைக்கு போவேன் அப்படின்னு அடம் பிடிச்ச ஒரு காலத்தை கொண்டு வந்து இப்ப கண் முன்னாடி நிறுத்தி மகிழ்ச்சியை கொடுத்துருக்கீங்க.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் எழுந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3
2: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முனைவர் மு இளங்கோவன் ஆகியோர். விவசாயியின் வயலில் விழும் முதல் மழைத்துளியாக கிராம மக்களின் மனதில் ஒலித்த நம்பிக்கை குரலாக மக்களோடு பயணிக்கும் அகில இந்திய வானொலியின் பெருமைமிகு 90 விழா. உழவரின் உயிரோசையாக கிராமத்தின் நண்பனாக பண்ணை இல்லம் நிகழ்ச்சி இன்று 90 வானொலி பயணத்தை கொண்டாடுகிறது. விதை தேர்வு முதல் அறுவடை வரை, மழை தகவல்கள் முதல் சந்தை நிலவரம் வரை உழவரின் ஒவ்வொரு நாளிலும் துணையாக இருந்தது வானொலி. அறிவியல் வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, மாடித்தோட்டம், பெண்கள் சுயதொழில், இளைஞர் முன்னேற்றம் எல்லாவற்றையும் எளிய தமிழில் மக்களோடு கொண்டு சென்ற நிகழ்ச்சிதான் பண்ணை இல்லம். 90 கிராமத்து வீடுகளில் காலை நேரத்தை விழிப்புணர்வுடன் தொடங்க வைத்த குரல்தான் வானொலி.

0: வானொலியோடு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
1: வானொலிக்கு வயது 90, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து முனைவர் குரு ஆறுமுக பெருமாள். நம் அகில இந்திய வானொலி வாழைத்தோட்டம் போன்றது. வாழையில் உண்டாகும் இலை, பூ, தண்டு, காய், பழம் என அனைத்து பகுதிகளும் மக்களுக்கு பயன்படும். அதுபோல அகில இந்திய வானொலியின் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மக்களுக்கும் பயன்படுகிறது. ஔவையாரின் கொன்றை வேந்தன் என்னும் நூல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிறது. தந்தையின் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் மந்திரங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை.

0: ஒருவரின் சிறந்த வாழ்விற்கு வழிகாட்டுவதில் சிறந்தவை. தந்தையின் அனுபவம் வாய்ந்த சொற்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. நம் அகில இந்திய வானொலி ஒவ்வொரு வீட்டின் இரண்டாம் தந்தையை போல செயல்படுகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. தந்தையின் சொற்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைவது போல நம் வானொலியின் நிகழ்ச்சிகள் அதன் நேயர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. தந்தை என்பவர் தம் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பராக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்குவது போல நம் வானொலியும் அதன் நேயர்களுக்கு நல்ல நண்பராக இருந்து பயனுள்ள பல தகவல்களை வழங்குகிறது. நம் அறிவுக்கு விருந்தாக அமைவது திருக்குறளாகும். இந்த திருக்குறளை வள்ளுவம் காட்டும் நெறி எனும் தலைப்பில் தினந்தோறும் ஒரு குறள் வீதம் தொடர்ந்து 9 மாதங்கள் நம் வானொலி ஒலிபரப்பியது. ஒவ்வொரு நாளும் ஒரு கதையின் மூலம் ஒரு திருக்குறளை விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. 9 மாதங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி நம் நேயர்களின் பெருத்த ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றது. நம் சுற்றுச்சூழலை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி தொடர்ந்து 1 மாதம் நம் வானொலியில் ஒலிபரப்பானது. நாளும் ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு அதை எளிய கதையின் மூலம் எல்லாருக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. சிந்தனைக்கு விருந்தளிக்கும் சான்றோர் சிந்தனை என்னும் நிகழ்ச்சிக்காக நம் வானொலியில் நான் வழங்கிய பற்பல உரைகள் இன்றும் என் சிந்தையில் நிழலாடுகின்றன. நல்ல சிந்தனையோடு காலை பொழுதை தொடங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்ட நம் வானொலி ஒலிபரப்பும் இன்னொரு நிகழ்ச்சி எனைத்தானும் நல்லவை கேட்க என்பதாகும். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு பலமுறை வழங்கியுள்ளது. வாழ்க்கையின் இலக்காக அமைவது இலக்கியம். வாழ்க்கையின் இலக்கு எது என்பதை நமக்கு உணர்த்துவது இலக்கியம். இத்தகைய இலக்கியத்தையும் அதன் கருத்துகளையும் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து அறிவு விளக்கை ஏற்றி வைக்கும் ஓர் அற்புத நிகழ்ச்சி நம் வானொலி வழங்கும் இலக்கிய உலா நிகழ்ச்சியாகும். இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் பல முறை பங்கேற்று உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு ஏராளமாகவும் தாராளமாகவும் வழங்கியதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இவை தவிர ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து, சர்வதேச மகளிர் தினம், வானொலி தினம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரை வழங்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய நம் வானொலியின் அருங்குணம் என்றும் என் நினைவில் நிற்கும். தமிழால் பாரதி தகுதி பெற்றார், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது என்பார் பாரதிதாசன். அதுபோல நம் அகில இந்திய வானொலியால் நேயர்கள் பெருமை பெற்றனர், நேயர்களால் நம் வானொலி புகழ்பெற்று விளங்கி வருகிறது. இத்தகைய வானொலிக்கு வயது 90, நம் வானொலி இன்னும் 100 ஆண்டுகள் மக்கள் சேவை செய்ய என் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் தாய் உள்ளத்தோடு.
1: தொடர்ந்து வானொலியில் பயணித்த பயண அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் மு. இளங்கோவன் அவர்கள்.
2: வானொலிக்கு வயது 90, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருந்து முனைவர் மு. இளங்கோவன். பிறர் செய்ய முடியாத அருமையான செயல்களை செய்து முடிப்பவர் பெரியோர் என்கிறது திருக்குறள். இக்கருத்தை கூறும் குறள் வரி செயற்கரிய செய்வார் பெரியர் என்பதாகும். பிறரால் செய்ய முடியாத அரிய செயல்களை செய்து வரும் நம் வானொலிக்கு வயது 90. அகில இந்தியாவிற்கும் பல்வேறு மொழிகள் மூலமாக அரிய செய்திகளை ஒளிபரப்பி வரும் அகில இந்திய வானொலிக்கு வயது 90. வானொலி தன் கருத்துக்களை எப்படி ஒளிபரப்ப வேண்டும் என்பதை ஔவையார் கூறி சென்றுள்ளார் என்பதை சொன்னால் கேட்பவர்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆம், ஔவையார் வானொலியின் ஒளிபரப்புக்கு வகுத்துச் சொன்ன இலக்கணம் நயம்பட உரை என்பதாகும். சொல்லக்கூடிய செய்திகளை கேட்பவர்களுக்கு இன்பம் உண்டாகுமாறு இனிமையாக சொல்ல வேண்டும் என்பது இத்தொடருக்கு பொருள். நம் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகள் இனிமையாக இருக்கின்றன, கேட்பவர்களுக்கு அறிவின்பத்தை தருகின்றன.

மொழியின் ஒளிபரப்புகளை கேட்காதவர்கள் கூட கேட்கும்படி செய்யும் ஆர்வத்தை தூண்டுகின்றன. கேட்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அன்றாட வாழ்விற்கு பயன்படுமாறு இருக்கின்றன. பெற்றோர் தம் குழந்தையின் உடலை தொடுதல் அவர்தம் உடலுக்கு ஆனந்தம். தாம் பெற்ற குழந்தையின் மழலை சொல் கேட்டல் பெற்றோரின் காதுகளுக்கு ஆனந்தம். இச்செய்தியை சொல்லும் திருக்குறள் இது: மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. அகில இந்திய வானொலியின் நேயர்கள் வானொலியை இயக்கும் போது அவர்களுக்கு உடலளவில் ஆனந்தம் ஏற்படும். அதன் நிகழ்ச்சிகளை கேட்கும் போது கேட்போரின் காதுகளுக்கு ஆனந்தம் ஏற்படும். நம் அகில இந்திய வானொலி தகவல் தொடர்பு வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக விளங்குகிறது. இது முற்றிலும் உண்மை, வெறும் புகழ்ச்சி அன்று. முக்கிய செய்திகள், உடனுக்குடன் அறிய வேண்டிய அறிவிப்புகள், மறந்ததை நினைவூட்டும் அன்றாட கடமைகள் போன்றவற்றை இன்பத் தேனாக காதில் பாய்ச்சும் நற்செயலை நாள்தோறும் செய்து வருகிறது. பிறர் தொழில்களால் பொருள் தேடலாம், ஆனால் உயிர் வாழ்வதற்கு முக்கிய தேவையான உணவுக்காக உழவரிடமே செல்ல வேண்டும். தேருக்கு அச்சாணி எவ்வளவு அவசியமோ அதுபோல உலகிற்கு அச்சாணி உழவுத் தொழிலாகும். இத்தகைய உழவை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி உழவர் உலகம் என்னும் நம் வானொலி நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை கேளாத நாளெல்லாம் பாழான நாளே என்று இதில் ஆர்வமுடைய எல்லாரும் நினைப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். கேட்டதை பிறரிடம் சொல்லியும் மகிழ்ந்திருக்கிறேன். கேட்டவர்கள் மகிழ்வதை பார்த்து நெகிழ்ந்து போயிருக்கிறேன். எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. விவசாயத்தின் மூலம் நான் பெற்ற அனுபவத்தை, நான் அடைந்த பயனை, நான் அடைந்த மகிழ்வை நம் வானொலியின் உழவர் உலகம் நிகழ்ச்சியின் மூலம் நம் நேயர்களிடையே பலமுறை பகிர்ந்துள்ளேன். நம் வானொலியின் பழுதில்லா நிகழ்ச்சிகளில் ஒன்றான உழுது வாழும் விவசாயிகளின் உழவர் உலகம் என் உள்ளம் கவர்ந்த நிகழ்ச்சியாகும். பழதுளி பெருவெள்ளம் என்பது பழமொழி. அதுபோல அறிவு துணுக்குகள் திரண்டு வரும் நிகழ்ச்சி இணைத்தானும் நல்லவை கேட்க என்னும் காலை நிகழ்ச்சி. தினந்தோறும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை அதிகாலை பொழுது கேட்டால் நாள்தோறும் நலமாக இருக்கலாம் என்பது என் அனுபவம். இந்த நிகழ்ச்சியை நம் வானொலி மூலம் நான் பலமுறை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டும் மகிழ்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்துவதற்காக பல அறிவுசார் நூல்களை படித்தும் வியந்திருக்கிறேன். இணைத்தானும் நல்லவை கேட்க எனும் நிகழ்ச்சியை நம் வானொலிக்காக நான் வழங்கும் போதெல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமந்திரத்தின் பாடல் வரிதான் நினைவுக்கு வரும். காரணம், நாம் பெற்ற ஞானப் பேரின்பம் நமக்கு மட்டும் பயன் தந்தால் போதாது, நம் வானொலியின் நேயர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கமே. இந்த நிகழ்ச்சி முன்பு நம் வானொலியில் சான்றோர் சிந்தனை என்னும் தலைப்பில் ஒளிபரப்பானது என்பதை நினைவூட்டி மகிழ்கின்றேன். இலக்கியத்தில் உள்ள நயங்களையும் நுட்பங்களையும் நேயர்களிடம் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சி இலக்கிய உலா என்னும் நம் வானொலி நிகழ்ச்சி. இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கியதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சை நெகிழச் செய்யும் நம் வானொலியின் மற்றொரு நிகழ்ச்சி விருந்தினர் விருப்பம். என்னை போன்ற நேயர்களை விருந்தினராக உபசரித்து அந்த விருந்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்றது என்றும் என் நெஞ்சை விட்டு நீங்காத ஒன்றாகும். வானொலி தினம், உலக சுகாதார தினம், சர்வதேச மகளிர் தினம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பயனுள்ள கருத்துக்களை நேயர்களுக்கு பகிரும் நல்ல வாய்ப்பையும் நம் வானொலி எனக்கு வழங்கியிருக்கிறது. இவை போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு தந்த நம் அகில இந்திய வானொலியை என் தந்தை தாயை போற்றுவது போல் போற்றி மகிழ்கின்றேன். நம் அகில இந்திய வானொலி எனக்கு நல்ல நண்பனாய், நல்ல ஆசிரியராய், நல்ல வழிகாட்டியாய் இருந்திருக்கின்றது. இந்த வானொலிக்கு வயதோ 90. 90 வயதான இந்த வானொலி இன்னும் பல நூறு ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்யும். வாழ்க அகில இந்திய வானொலி, வளர்க அதன் சேவை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி கே மூவேந்தன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள், படைப்பு மதுரை வானொலி.
1: காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைக்கல் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது தித்திக்க மொழிபேசி சுவர் தவிட்டாமல் சுவை கூட்டும் திரை இசை.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
5: தஞ்சை உழவன்னா?
4: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
6: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ. தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
7: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344555500.
6: தஞ்சை உழவன்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாளைகளை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
2: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
6: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
5: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நாளை மாலை 6:40 கரைகள் உங்கள் கடை. கரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை 7:25 கரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்களியான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: இப்பொழுது விற்பனையில் மங்களியான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அள்ள மங்களியான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமுது தார்ப்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
9: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
10: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
13: DME, Triple E, ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
12: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
1: தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாளை அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
14: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
15: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
16: ஆர்கேஜி நெய்.
1: தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
17: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
18: என்ன சுனாமியா?
17: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: நேரலுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
19: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
3: நேர்களுக்கு தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெயின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
0: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
3: நேர்களுக்கு மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: குளு குளு வாட்டர் பறந்தாச்சு, வாங்க கோடியை ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.

0: காற்றில் தவிழ்ந்து காதில் பேசும் கரைக்கல் பண்பலை 100.3. நேரம் 10:20. நேயர்கள் கேட்க விருப்பது, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் அண்ட் கோ ஜுவலர்ஸ், திருவாரூர் சிஏ ஹோண்டா, நாச்சியார்குள் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் ஆலய உலா, திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குருபெயர்ச்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. இணைச்சி விளங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் அண்ட் கோ ஜுவலர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேஷ் செட்டியார் அண்ட் கோ ஜுவலர்ஸ், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மேலமணி வழங்குவர் திருவாரூர் சிஏ ஹோண்டா.
2: இன்றே முந்துங்கள் உங்கள் கனவு வாகனத்தை வாங்கிட சிஏ ஹோண்டா திருவாரூர். இன்றே முந்துங்கள் உங்கள் கனவு வாகனத்தை வாங்கிட
3: சிஏ ஹோண்டாவின் ஸ்கூட்டர் திருவிழா.
2: குறைந்த முன்பணம், எக்ஸ்சேஞ்ச் வாகனங்களுக்கு கூடுதல் மதிப்பு ரூபாய் 2500.
3: வாகனம் வாங்கும் அனைவருக்கும் பெட்ரோல் டேங்க் ஃபுல் செய்து தரப்படும்.
2: உங்கள் பழைய வாகனங்களை ரூபாய் 2000 கூடுதல் மதிப்புடன் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளலாம்.
4: சிஏ ஹோண்டா திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நீடாமங்கலம், நன்னிலம், லட்சுமாங்குடி, எரவாஞ்சேரி மற்றும் குடவாசல்.
2: இன்றே முந்துங்கள் உங்கள் கனவு வாகனத்தை வாங்கிட
3: சிஏ ஹோண்டா பைபாஸ் ரோட் திருவாரூர்.
2: சிஏ ஹோண்டா திருவாரூர்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் நாச்சியார்கள் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
5: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
5: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்.
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
5: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள்
6: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
5: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
1: நேயர்களை பொழுது கேட்கலாம் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயில் நடைபெறும் குருபயிற்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர்கள் மு விவேகானந்தன் மற்றும் தினேஷ்குமார் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, ஆலங்குடிக்கு செல்வோம்.
7: எல்லாம் அல்ல அருள்மிகு பரம்பொருளாகிய சிவபெருமானை வணங்கி போற்றி உலகத்தில் உள்ள அத்துணை பேர்களையும் காக்கின்ற தெய்வமாக திகழ்கின்ற நம்முடைய வழிபாட்டிற்குரிய அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருவடிகளை வணங்கி போற்றுவோம். நவ கிரகங்களுள்

பகவான் என்று சொல்லக்கூடிய குரு அருள்பாலிக்கின்ற திருத்தலம் ஆலங்குடி என்று அழைக்கப்பெற்ற திருத்தலமாகும். இந்த திருக்கோவிலிலே குரு பயிற்சி விழா சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பக்தகோடிகள் வரிசையிலே நின்று வழிபாடாற்றி குருவினுடைய பேரருளை பெற காத்து நிற்கின்ற அற்புத காட்சியை பார்த்து நேர்களாகிய உங்களை இத்திருக்கோவிலுக்கு வரவழைக்கின்றோம். முதலாம் குலோத்துங்கன் விக்ரம சோழன், இரண்டாம் குலோத்துங்கன் ஆகிய ராஜாக்களால் பூஜிக்கப்பெற்ற இந்த திருக்கோவில் மிகுந்த வரலாற்று சிறப்பு மிக்க திருக்கோயிலாகும். கூளை என்று சொல்லக்கூடிய ஒரு தலவிருட்சம் உள்ளது. அதனால் இந்த ஊருக்கு திரு இரும்பூளை என்று அழைக்கக்கூடியது. மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு நம்முடைய குரு பகவான் பெயர்ந்து அருள் பாலிக்கின்றார். மேஷம், கடகம்,

பெற காத்திருக்கின்ற அற்புத காட்சியை பார்த்து நேர்களாகிய உங்களை இத்திருக்கோவிலுக்கு வரவழைக்கின்றோம். முதலாம் குலோத்துங்கன் விக்ரம சோழன், இரண்டாம் குலோத்துங்கன் ஆகிய ராஜாக்களால் பூஜிக்க பெற்ற இந்த திருக்கோவில் மிகுந்த வரலாற்று சிறப்பு மிக்க திருக்கோயிலாகும். கூளை என்று சொல்லக்கூடிய ஒரு தடவிருட்சம் உள்ளது. அதனால் இந்த ஊருக்கு திரு இரும்பூளை என்று அழைக்கக்கூடியது. மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு நம்முடைய குரு பகவான் பெயர்ந்து அருள் பாலிக்கின்றார். மேஷம், கடகம், துலாம், தனுஷு, ரிஷபம், சிம்மம், கும்பம் ஆகிய ஏழு ராசிக்காரர்கள் பூஜைகள் செய்து இறைவனுடைய குரு பகவானுடைய அருளை பெறலாம். மறைமிகு கலை நூல் வல்லோன் வானவர்க்கு அரசன் மந்திரி நிறைசுரி கற்பக பொன் நாட்டினுக்கு அதிபனாக்கி நிறை தனம் சிவிகை மன்றல் நீடு போகத்தை நல்கும் இறைவன் குரு வியாழன் இணையடி போற்றி போற்றி என்று பாடப்படுகிற ஒரு அற்புதமான பாடல். இங்கே இறைவனுடைய பெயர் காசி ஆரணியேஸ்வரர் ஆபசகாயர். இறைவனுடைய திருநாமம் ஸ்ரீ உமையம்மை ஏலவார் குழலியம்மை. விசேஷமூர்த்தி ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி பகவான். விசேடத்தலமாக ஸ்ரீ குரு பரிகாரத்தலம் திகழ்கின்றது. இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக அமைந்துள்ளது. சப்தமாத ஆலயமும் இங்கே அமைந்து நந்தவனமும் உள்ளது சிறப்பு. பிரம்ம தீர்த்தம், இலக்குமி தீர்த்தம், இந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், யம தீர்த்தம், இறுதி தீர்த்தம், வருண தீர்த்தம், வாயு தீர்த்தம் என்று குபேர தீர்த்தம், ஈசான தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அமுத புஷ்கரணி, ஞான கூபம் கிணறு என்று 15 வகையான சிறப்பு வாய்ந்த தலங்கள் தீர்த்தங்களாக இந்த தலத்திலே அமைந்துள்ளது மிகப்பெரிய ஒரு பெருமையாகும். உங்களுக்கு தெரியும் நேயர்களே, திருடைமருதூருக்கு பரிகார தலமாக உள்ள பல ஊர்கள், அதிலே இந்த ஆலங்குடி என்பது 4வது திருத்தலமாக அமைந்துள்ளது. விஸ்வாமித்திர பெருமான் பூஜித்த தலம். அம்மையின் திருமணத்திற்கு வந்த திருமால், பிரம்மா, லட்சுமி, கருடன், அஷ்டத்திற்கு பாலகர், ஐயனார், வீரபத்திரர் முதலானோர் தம் பெயரால் இங்கே லிங்கங்கள் நிறுவி பூஜித்து வழிபட்ட பெருமை வாய்ந்த திருத்தலம் ஆலங்குடி. முசுகுந்த சக்கரவர்த்தி, சுவாசனன், சுந்தரர் முதலியோர் வழிபட்ட தலமாகவும் திகழ்கிறது. திருஞான சம்பந்தரால் பதிகம் பாட பெற்றது. திருநாவுக்கரசு பெருமாள் திருமிழிமலை திருத்தாண்டகத்திலே சேர்த்து பாடிய திருத்தலம் இந்த திருத்தலம். திரு ஞான சம்பந்த பெருமாள் தம்முடைய பாடல்களால் இந்த தல அம்பாளை சிறப்பித்து பாடி வணங்கியிருக்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல தலங்களையும் தரிசித்து இந்த தலத்திற்கு வந்து கொண்டிருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இங்கே அகத்திய காவிரி என்னும் வெட்டாறு வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்த காரணத்தினால் கரையில் அடியாருடன் மனம் கலங்கி நின்றாராம். அப்பொழுது காசி ஆரண்யேஸ்வராகிய ஆபசகாய பெருமான் ஓடக்காரனாக வந்து இக்கரைக்கு கொண்டு வந்து விடுவதாக சொல்லி பவுன்கள் பெற்று விட்டதாக வரலாறு. ஆகவேதான் கலங்கி நிற்கின்ற ராசிக்காரர்களுக்கு கலக்கத்தை நீக்கி குரு பகவான் பெயர்ச்சி செய்து அருள் கொடுக்கிற இந்த நாள் ஒரு அற்புதமான திருநாளாகும். குரு பெயர்ச்சி என்று உலகமே போற்றுகின்றது. உலகத்தில் உள்ள அனைத்து பக்தர்களும் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து இப்பொழுது வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சி. ஆலயம் முழுவதும் பக்தர்களுடைய பெரும் கூட்டம். திருக்கோவில் நிர்வாகமும் காவல்துறையினரும் தகுந்த ஏற்பாடுகளை செய்திருப்பது அறநிலையத்துறை. அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள். திருவிளையாடலாக சுழலை ஏற்படுத்தி பகவான் பற்றுக்கோளை நழுவ விட்டு எடுப்பதை போல் பாசாங்கு செய்து தானும் தண்ணீரிலே விழுந்து தத்தளிப்பவன் போல நின்றாராம். படகில் உள்ள நாயனார் இறைவனை வேண்ட ஓடம் சிறு தூரம் சென்று பாதையிலே மோதி நெருங்கியதாம் நொறுங்கியதாம். சிவபெருமான் ரிஷப ஆருடராக தோன்றி யாவரையும் காப்பாற்றியதாக வரலாறு சொல்லப்படுகிறது. ஆகையினால்தான் ஆபத்து சகாயேஸ்வரர் பக்தர்களுக்கு, மக்களுக்கு, எளியவர்களுக்கு ஆக எல்லோருக்குமே ஆபத்து காலத்திலே வந்து கண் தொன்ற காட்சியாக காட்சி கொடுக்கின்ற பெருமான் தான் இந்த திருத்தலத்து இறைவன்.
தட்சிணாமூர்த்தி.

தரிசித்து ஞான உபதேசம் செய்தார். இந்த தலத்தில் உள்ள குருமூர்த்தியை குருவாரத்தில் வணங்கி வழிபடுவோருக்கு சிவன சிவஞானம் எளிதிலே கைகூடும் என்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்கள் கூட்டத்துடன் அரவூர் கார்காடேஸ்வரரை வழிபட்டு நீடாமங்கலத்தில் உள்ள சக்கரவாக பக்ஷியால் பூஷிக்கப்பெற்று கோமகேஸ்வரரை வழிபட்டு அருள் பெற்றாராம். இன்றைக்கும் திருவாரூரிலே ஈச சோழ ராஜா என்பவர் எல்லா தலங்களில் உள்ள சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவுருவங்களை எல்லாம் கொண்டு வந்து விழா நடத்தினார். எல்லா சுந்தரமூர்த்திகளையும் விட ஆலங்குடியில் உள்ள சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ஒரு பெரிய திரு அழகான உருவம் அந்த ராஜாவை கவர்ந்து விட்டதாம். இந்த ஆலயத்திலே வரலாறுகள் பல கல்வெட்டுகளாக திகழ்கின்றன. சோழர் காலத்திலே இருந்து பூஜிக்க பெற்ற இந்த ஆலயத்திலே 12 திருவிளக்குகள் தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றன. அதற்குரிய நிலம் பொன் ஆகிய முதல் ஈடுகள் மேற்குறித்த கல்வெட்டுகளால் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தற்போது கிடைக்கப்பெற்ற விளக்குகள் சோழ பேரரச காலத்தில் இருந்து தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறதாம். இங்கே சிவாச்சாரியர்கள் இப்பொழுது பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகள், பெரியவர், இளைஞர், பெண்கள், முதியவர்கள் என்று எல்லோரும் இந்த குரு பகவானை தரிசனம் செய்து அருள் பெற்றுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சி. பிரகாரம் எங்கிலும் 4 பிரகாரங்களிலும் மக்கள் மிக திரளாக நம்பிக்கையோடு கூடியிருக்கின்றார்கள். பரிவாலயத்திலும் நின்றவாறு அருள் பெற்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலங்குடி தலத்திலே ஆப சகாயேஸ்வரர் திருமுன் நின்றவாறு ராகு கேது என்னும் 2 பாம்புகள் திகழ இங்கே அருகுன்ற வகையிலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் இறைவன். காலத்தால் தொன்மையானதாக திகழ்கின்ற இந்த சோழர் கால சிற்பம் தமிழகத்தில் கிடைத்துள்ள தனி பகவான் திருமேனி வரிசையிலே இதுவே காலத்தால் தொன்மையாக காக வாகனம் பின்னே நிற்க வழக்கரத்தை ஒட்டி காக உருவத்துடன் காது துவஜம் அதாவது கொடி காணப்பெறுகின்றது. ராகு கேது என்னும் 2 பாம்புகள் படமெடுத்த நிலையிலே உடலை சுருட்டி தனி பகவானின் தலைக்கு அருகே இருமருந்தும் அவரை நோக்கியவாறு நின்று கொண்டிருக்கின்ற அற்புதத்தை பக்தர்கள் பார்த்து வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமக்களே, ஜடா மகுடம், மகர குழைகள், கழுத்து அணிகள், யஜ்யோபவீதம், உத்தரபந்தம், இடுப்பாடை ஆகிய சகல அலங்காரத்தோடு மனக்கரத்தால் அபயம் காட்டி இடக்கரத்தை தொடை மீது கரகஸ்தமாக இருத்தியுள்ளார் பகவான். மங்களமும் அருளும் திருமுகத்திலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அழகான அற்புத திருக்கோலம், அழகு திருக்கோலம், அலங்கார திருக்கோலம் அமைந்துள்ளது. வர்ணனையை தினேஷ்குமார் அவர்கள் சில நிமிடங்கள் தொடர்ந்து வழங்குகின்றார்கள்.

போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பான வானொலி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்களை சொல்லி அன்பிருக்கினிய காரைக்கால் பண்பலை நேயர்களே, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த புண்ணிய பூமி, புண்ணிய சேத்திரம் என்று சொல்லும் போது திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி எலவார்குழலி அம்பாள் சமேத ஆபத் சகாயேஸ்வரர் சுவாமி ஆலயத்திலே மகா குருபெயர்ச்சி பெருவிழாவிற்காக இப்போது நாம் நேரலையில் உங்களுக்கு இணைந்து இந்த நேரலையை தந்து கொண்டிருக்கிறோம் நேர்களே. அப்பேற்பட்ட அற்புதமான சுபம் மங்களம் என்று சொல்லும் போது எம்பெருமான் குரு பகவான் நினைவுக்கு வருகிறார். அப்பேற்பட்ட குரு பகவான் வாழ்வில் பல்வேறு விதமான நலன்களை நமக்கு வழங்குவதற்காக இந்த சிறப்பான முறையிலே சுவாமியானவர் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான அந்த நிலவினை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாக சிறந்த நேரலையாக இந்த குருபெயர்ச்சி பெருவிழா நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது. ஆமியர்களே, குரு பகவான் தன் ஒரு வருட கால ராசி பயணத்தை நிறைவு செய்து அடுத்த ராசிக்கு பிரவேசிக்கும் உன்னதமான இந்த திருநாள் இன்று. ஆமியர்களே, இந்த ஆன்மீக பெருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தில் மிக சிறந்த நவக்கிரக குரு பரிகாரஸ்தலமாக விளங்கும் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் சுவாமியினுடைய அந்த ஆலயத்திலிருந்து, அந்த குரு பகவானுடைய சன்னதியிலிருந்து அருகில் அருகிலே பக்கத்தில் சுவாமியை கண்டுகொண்டே உங்களுக்கு

0: கேரளையை தந்து கொண்டிருப்பதில் வட்டற்ற மகிழ்ச்சியை பெறுகிறது காரைக்கால் பண்பலை. தாம் நேர்களே, தொடர்ந்து நேரலைக்காக இணைந்திருக்கிறோம். நேர்களே, காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள மிக பழமையான தேவார பாடல் பெற்ற தலம் இது. நஞ்சுண்டு உலகை காத்த ஆபத்தகையஸ்வரரும் அமுதுகடைந்த போது தோன்றிய நஞ்சினை தடுத்து நிறுத்திய அம்பிகையும் வீற்றிருக்கும் இந்த திருத்தலத்தில்தான் தட்சிணாமூர்த்தி என்கின்ற திருநாமத்தோடு பிரகாரத்திலே தனிச்சன்னதியில் குருபகவான் மகா குருவாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு இதோ அருள்வாளித்துக் கொண்டு வருகிறார். ஆம்நேர்களே, இன்று குருபெயர்ச்சியை முன்னிட்டு ஆலங்குடி கிராமமே பக்தி வெள்ளத்தில் மிதக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று குருவே சரணம், குருவடியே சரணம் என்று சொல்லி அந்த இறைவனை வணங்கக்கூடிய அழகான காட்சியினை நேரலிலே தந்து கொண்டிருக்கிறோம். அந்த சுவாமியினுடைய அந்த கர்ப்பக கிரகத்திற்கு பக்கத்திலே அருகிலே நின்று கொண்டு அந்த பக்த வெள்ளத்திற்கு கூட அந்த மங்கள பொருளோடு உங்களுக்கு நேரலையை தந்து கொண்டிருக்கிறோம். குரு பார்வை பட்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். குருவின் திருவருளால் நம் திருமணம் கைகூடும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே உடு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லும் போது எம்பெருமானுடைய அந்த கிரக பயிற்சியினால் பல்வேறு விதமான சிறப்புகள் நமக்கெல்லாம் கிடைக்க காத்திருக்கிறது. எம்பெருமானை தொடர்ந்து வழிபட காத்திருக்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வருவோம். நேர்களே, திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத்தகாயஸ்வரர் ஆலய குரு பயிற்சி பெருவிழாவிற்கு
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசரியார் அண்ட் கோ ஜுவலர்ஸ், திருவாரூர் சிஏ ஹோண்டா, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயில் நடைபெறும் குரு பயிற்சி விழாவில் அருள்மிகு குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இன்றே முந்துங்கள் உங்கள் கனவு வாகனத்தை வாங்கிட
2: சிஏ ஹோண்டாவின் ஸ்கூட்டர் திருவிழா.
1: குறைந்த முன்பணம், எக்ஸ்சேஞ்ச் வாகனங்களுக்கு கூடுதல் மதிப்பு ரூபாய் 2,500.
2: வாகனம் வாங்கும் அனைவருக்கும் பெட்ரோல் டேங்க் ஃபுல் செய்து தரப்படும்.
1: உங்கள் பழைய வாகனங்களை ரூபாய் 2,000 கூடுதல் மதிப்புடன் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளலாம்.
3: சிஏ ஹோண்டா திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நீடாமங்கலம், நன்னிலம், லட்சுமாங்குடி, எரவாஞ்சேரி மற்றும் குடவாசல்.
1: இன்றே முந்துங்கள் உங்கள் கனவு வாகனத்தை வாங்கிட
2: சிஏ ஹோண்டா பைபாஸ் ரோட் திருவாரூர்.
1: சிஏ ஹோண்டா திருவாரூர்.
4: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
5: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசில்வர் பித்தளை பாத்திரங்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
5: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள்
4: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
5: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
6: இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குருபெயர்ச்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேர்களே, மீண்டும் செல்வோம் ஆலங்குடிக்கு.
7: ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாம் விரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று திருஞான சம்பந்தர் சொல்லும் போது ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று சொல்கிறார். எம்பெருமானை நாம் தரிசிக்க இங்கே காத்திருக்கிறோமே. ஆபத் சகாயேஸ்வரராக, குரு பகவானாக இத்தலத்திலே இறைவன் எழுந்தருளி பக்த கோடிகளுக்கு அனுகிரகம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியோடு அந்த பக்த கோடிகளுடைய வெள்ளத்திற்கு மத்தியிலே உங்களுக்கு இந்த நேரலையில் நானும் புலவர், திருவாரூர் புலவரும் உமு விவேகானந்த ஐயா அவர்களும் இணைந்து உங்களுக்கு நேரலையில் தந்து கொண்டிருக்கிறோம். நிகழும் பராபவ வருடம் வைகாசி மாதம் 12 26/5/2026 செவ்வாய்க்கிழமையாகிய மங்களகரமான இந்த நாளிலே அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். தனது ஜென்ம

0: ராசிக்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளாக மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளும்படியாக நிறைய பக்தகோடிகள் இங்கே குமிந்திருக்கக்கூடிய அற்புதமான காட்சியினை பார்க்க முடிகிறது. அது மட்டுமா, இவ்வாலயத்திலே 28ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை அந்த குரு பெயர்ச்சிக்கான லட்சார்த்தனை நடைபெறவும் இருக்கிறது. இணைகளே, அந்த வகையிலே மேசராசிக்கு 4ல் சதுஸ்தானமாகவும் 3ல் திருதிய ஸ்தானமாக ரிஷபராசிக்கும், 2ல் தனஸ்தானமாக ஜென்மகுரு விலகலாக மிதுன ராசிக்கும், 1ல் ஜென்ம குருவாக கடகராசிக்கும், சிம்ம ராசிக்கு 12ல் விரயஸ்தானமாகவும், கன்னி ராசிக்கு 11ல் லாபஸ்தானமாகவும், துலாம் ராசிக்கு 10ல் ஜீவனஸ்தானமாகவும், விருச்சிக ராசிக்கு 9ல் பாக்கியஸ்தானமாகவும், தனுசு ராசிக்கு 8ல் அஷ்டமஸ்தானமாகவும், 7ல் சப்தமஸ்தானமாக மகர ராசிக்கும், 6ல் மறைவு ஸ்தானமாக கும்பராசிக்கும், 5ல் பஞ்சமஸ்தானமாக மீன ராசிக்கும் சுவாமியானவர் இப்பேரு பிரவேசிக்கும் செய்யும் போது, அந்த மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசம் செய்யும் போது அந்த 12 ராசிக்கு தன்னுடைய ஸ்தானங்களை அருளி அனுகிரகத்தை செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இதோ அந்த சிவாச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரத்திற்கூட அந்த கடிகாரத்தை பார்த்துக் கொண்டு பக்தகோடிகளுக்கு மத்தியிலே அந்த சுவாமியுடைய பிரவேசம் செய்யக்கூடிய அந்த நாரிகைக்காக அவர்கள் மந்திரங்களை ஓதிக்கொண்டு தீபாராதனை காட்டிக்கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டு பக்தகோடிகளுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த காட்சியினை உங்களுக்கு நேரலையில் தந்து கொண்டிருக்கிறோம். இவர்களே, மேஷம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்வதும், குரு பார்வையாக விருச்சகத்திற்கு 5ஆம் பார்வையாகவும், மகர ராசிக்கு 7ஆம் பார்வையாகவும், மீன ராசிக்கு 9ஆம் பார்வையாகவும் மிகவும் நன்மைகள் செய்வார், குருயோகத்தை தருவார் என்கின்ற அந்த சாஸ்திரத்தின் அடிப்படையிலே இப்போது அந்த சிறப்பான முறையிலே பூஜைகள் எல்லாம் ஆகம விதிப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி பார்க்க முடிகிறது. அந்த வாத்தியங்களில் சொல்லக்கூடிய மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமியானவர் இரவு உங்கள் காதுகளில் அந்த ஒழிக்கக்கூடிய அற்புதமான மங்கள வாத்தியத்திற்கு மத்தியிலே, வேத மந்திரத்திற்கு மத்தியிலே சுவாமியானவர் இன்னும் சில மணி நேரங்களிலே சுவாமியானவர் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்க காத்திருக்கிறார். உலகமே அந்த பிரவேசத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நல்ல பல வளங்களை நமக்கு தருவதற்காக குரு பகவானும் காத்துக் கொண்டிருக்கிறார். இதோ நேர்களே, அந்த வார ஆரவாரத்தோடு, அந்த மகிழ்ச்சியோடு, அந்த மங்களத்தோடு நமக்கு திருவாரூர் மு விவேகானந்தர் அவர்கள் அந்த வர்ணனையை தர தொடர்கிறார்.
1: வழிபாட்டிற்குரிய எல்லா வல்ல இறைவன் இங்கே குரு பகவானாக தோன்றி பக்த பெருமக்களை மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளையும் பிரவேசித்து அருள் பாலிக்கின்ற அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சூரியனுக்கு சூரியனார் கோவிலும், சந்திரனுக்கு திங்களூரும், செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோவிலும், புதனுக்கு திருவெண்காடும், சந்திரனுக்கு கஞ்சனூரும், சனி பகவானுக்கு திருநள்ளாறும், ராகுக்கு திருநாகேஸ்வரமும், கேதுக்கு கீழ பெரும்பள்ளம் என்ற ஊரும் திகழ்கின்ற நவகிரகங்களுள் குரு பகவானுக்கு தலமாக திகழ்வது இந்த ஆலங்குடி என்ற திருத்தலத்திலே பகவான் அற்புதமாக ஒரு அழகிய திருமேனி கொண்டு பிரம்மாண்டமான இறைவன் ஒரு சிறிய திருவுருவமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். பக்தர்கள் எல்லாம் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக நமக்கும் குரு பகவான் பிரவேசித்து நம்ம நட்சத்திரத்திற்கு பல நன்மைகளை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு சிரித்த முகத்தோடு ஆங்காங்கே வரிசையிலே நின்று கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் பக்தர்களுக்கு அருள காத்து கொண்டிருக்க பக்தர்கள் இறைவனை தரிசனம் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் பிரவேசத்தினுடைய பெரும் பலன். ஆகவே நம்முடைய குரு பகவான் இங்கே மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார் என்றால் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதனால் மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் விடுபட்டார்கள் என்பது பொருள் அல்ல. நேற்றைய தினமே ஆலயத்திலே பிரதான சிவாச்சாரியார் ஐயா எடுத்து சொன்னார்கள், எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நன்மைகளும் உண்டு, ஆனாலும் சில ராசிக்காரர்களுக்கு தேவையான பெரிய நன்மைகளை இறைவன் கொடுப்பாரே தவிர யாருக்கும் எந்த சங்கடத்தையும் கொடுக்க மாட்டார் இறைவன். ஆகவே இங்கே திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு போன்ற இடங்களிலே சனி பகவான் முறையே கோஷ கோஷத்திலும் பரிகார பரிவாரத்திலும் நின்றவாறு அருள் பாலிக்கின்றார். ஆனால் இந்த ஆலங்குடி தலத்திலே ஆப சகாயேஸ்வரர் பெருமான் திருமுன் நின்றவாறு ராகு கேது என்னும் 2 பாம்புகள் திகழ அருளுகின்ற வகையிலே காட்சி கொடுக்கின்றார். ஆகவேதான் இந்த சனி பகவான் திருமேனியுடைய வரிசையிலே இதிலே காலத்தால் தொன்மையானதாக திகழ்கின்றது. ஆகவே ராகு கேது என்னும் 2 பாம்புகள் படமெடுத்த நிலையிலே இங்கே சனி

0: பகவானுடைய தலைக்கு மேலே இருமருந்தும் அவரை நோக்கியவாறு காட்சி கொடுக்கின்றன. எல்லாம் அல்ல, அந்த குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை, குரு பகவானை பக்தர்கள் பரிபூரணமாக நம்பி ஜடாமகுடம் மகர குடைகள் போன்ற அணிகளால் இங்கே சிவந்து கொண்டிருக்கின்ற அந்த பகவானை நிம்மதியாக அழகாக நீண்ட நேரம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாராட்டிற்குரிய தமிழ்நாடு அரசு காவல்துறையினர் பக்தர்களுக்கு நல்ல பல ஒரு பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். திருக்கோயில் நிர்வாகத்தார்கள் அறநிலையத்துறையினர் அற்புதமான ஏற்பாடுகள் செய்திருப்பது பாராட்டிற்குரியது. இங்கே இறைமையானவர் ஏழவார் குழலி அம்மை என்ற திருநாமத்தோடு ஆபு சகாயேஸ்வரர் அருகிலே நின்று சக்தி தெய்வமாக விசேஷ மூர்த்தியாக திகழ்கின்ற ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுக்கு அருள் பாலிக்கின்ற அற்புதத்தை பல நூறு பக்தர்கள் காலை பொழுதிலிருந்தே வந்து நின்ற வண்ணமாக பெரும் அருளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கால சூழலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெயில் அருமையாக இருந்தாலும் பந்தல் இருப்பதனால் அன்றைக்கு எப்படி திருநாவுக்கரசர் அப்புதியடிகள் பந்தல் போட்டு அருள் கொடுத்தாரோ அதுபோல இன்றைக்கு அருமையான பந்தல் ஊர் முழுவதும் போடப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி நிற்கின்றார்கள். குழந்தைகளையும் பார்க்கின்றோம். இங்கே இறைவனான ஆபத்து வருகின்ற போது காப்பாற்றினார். அதுதான் பிரதோஷத்தினுடைய வழிபாட்டினுடைய மகத்துவம். தோன்றிய விஷத்தை எடுத்து உண்டார், அதனால்தான் திரு நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். அதுபோன்று எங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் பகவானே நீ காப்பாற்ற வேண்டும் என்று வேண்ட என்னுடைய சன்னதிக்கு ஆலங்குடிக்கு வந்து நின்று நீ வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்தால் உன்னை நான் ஆபத்து வருகின்ற போது முன்னின்று தடுத்து காப்பேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் திரு ஞானசம்பந்த பெருமானுக்கும் திருநாவுக்கரசருக்கும் மாணிக்க வாசக பெருந்தகைக்கும் அருள் புரிந்து திரு பாடல்கள் பாட வைத்தார். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிவிசை கல்விதத்தில் அடைந்த பிதான் அறிபோற்றி ஊழிமொழி திருவாதபூர திருத்தாள் போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி பெருமக்களை இங்கு நான்கு பெருமக்கள் திருமேனி கொண்டு நல்ல ஆடையிலே மலர் மாலை கொண்டு சன்னதிக்கு இருத்தார் போல் அமர்ந்திருக்கின்ற அற்புதத்தை நாம பார்க்கின்றோம். அவ்வாறு நான்கு பெருமக்களும் பாடிய வழிபாடு செய்த திருத்தலம் தான் நம்முடைய திருத்தலம். ஆகவே நவகிரகங்கள் தனித்தனியே பிரதிஷ்டை செய்யக்கூடிய மரபானது இக்காலத்திலேதான் தோன்றியதாம். சோழர் காலத்திலே முதன் முதலாக சிதம்பரம் என்று அழைக்கக்கூடிய சில்லையிலே மேற்கோபுரத்தில்தான் நவகிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பெற்றனவாம். அங்குள்ள மற்ற மூன்று கோபுரங்களிலும் பின்வந்த அரசு மரபினர் அதே முறையிலே நவகிரகங்களை பிரதிஷ்டை செய்து இங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அற்புதத்தை பார்க்கின்றோம். வர்ணனியிலே ஐயா அவர்கள் சில நிமிடங்கள் தினேஷ் அவர்கள் தொடர்ந்து வழங்குகின்றார்கள். பாராட்டி அழைக்கின்றோம்.
1: உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மணிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாழுவான் மலர்திலம் வடிவாட்டி வணங்குவாம். குரு பகவானை பற்றி பல புராணங்களில் பல வரலாறுகள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆமேகளே, குரு பகவான் பரத்வாஜ் கோத்திரத்தில் பிரம்மாவினுடைய புத்தர்களில் ஒருவனான ஆங்கிரஸ் என்பவருக்கு பிறந்தவரே குரு பகவான் என்று சொல்லப்படுகிறது. சகல சாஸ்திரங்களையும் வேதங்களையும் முழுமையாக பயின்று தேவர்களுக்கு எல்லா குருவாக விளங்கியவர் இந்த குரு பகவான். இவருடைய மனம் முழுவதும் சாத்வீகம் நிறைந்ததாக இருக்கிறது. சுபருக்கெல்லாம் சுபர் என்றும் தனம் செல்வத்திற்கு அதிபதி என்றும் இந்த குரு பகவானை போற்றி வணங்குகிறார்கள். ஞானிகளையும் ஆன்மீகவாதிகளையும் உருவாக்குபவர் இவரே. தலைமை பதவி அடைய வேண்டுமென்றால் இவருடைய அருள் வேண்டும். இனிப்பு பிரியர், வெளுப்பு நிறத்தை சரீரத்தை உடையவர், ஆரஞ்சு நிறத்திற்கு அதிபதி. யானை இவருடைய வாகனமாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவருடைய பல நன்மைகளுக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் பெருமைக்கும் செல்வத்திற்கும் திருமணம் நடைபெறுவதற்கும் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கும் கட்டாயமாக குரு பகவானுடைய அருள் இருந்தால்தான் முடியும் என்று சொல்லும் விதமாக அந்த சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லும் வகையிலே பெருமானுடைய அனுக்கிரகம் இருந்தால் வாழ்வில் பல்வேறு விதமான அந்த மங்களங்கள் ஏற்படுவதற்கு அனுக்கிரக மூர்த்தியாக பெருமான் இருக்கிறார். அந்த வகையிலே பெருமான் அறிவே தட்சிணாமூர்த்தியே போற்றி, குருவே தட்சிணாமூர்த்தியே போற்றி, திருவே தட்சிணாமூர்த்தியே போற்றி, அருளே தட்சிணாமூர்த்தியே என்று சொல்லி நேர்களே ஒரு சில விளம்பர இடைவேளைக்கு பிறகு

0: மீண்டும் வர காத்திருங்கள் நேர்களே. ஆரூர் திருவாரூருடைய ஆலங்குடி அந்த ஆபசகாயஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் மகா குருபெயர்ச்சி பெருவிழாவில் நாம் மீண்டும் இணையலாம். காத்திருங்கள் தொடர்ந்து இறைபக்தியோடு.
1: நேயர்களே, இது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியாரின் கோஜி விலஸ் திருவாரூர் சிஏ ஹோண்டா நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் ஆலய விழா. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குருபெயர்ச்சி விழாவில் அருள்மிகு குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் மு விவேகானந்தன் மற்றும் டி தினேஷ்குமார் ஆகியோர். இணைச்சி வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அங்கோ ஜுவலர்ஸ்.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசெட்டியார் அங்கோ ஜுவலர்ஸ் மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவர் திருவாரூர் சிஏ ஹோண்டா.
2: இன்றே முந்துங்கள் உங்கள் கனவு வாகனத்தை வாங்கிட சிஏ ஹோண்டா திருவாரூர். இன்றே முந்துங்கள் உங்கள் கனவு வாகனத்தை வாங்கிட
3: சிஏ ஹோண்டாவின் ஸ்கூட்டர் திருவிழா.
2: குறைந்த முன்பணம், எக்ஸ்சேஞ்ச் வாகனங்களுக்கு கூடுதல் மதிப்பு ரூபாய் 2500.
3: வாகனம் வாங்கும் அனைவருக்கும் பெட்ரோல் டேங்க் ஃபுல் செய்து தரப்படும்.
2: உங்கள் பழைய வாகனங்களை ரூபாய் 2000 கூடுதல் மதிப்புடன் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளலாம்.
4: சிஏ ஹோண்டா திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நீடாமங்கலம், நன்னிலம், லட்சுமாங்குடி, எரவாஞ்சேரி மற்றும் குடவாசல்.
2: இன்றே முந்துங்கள் உங்கள் கனவு வாகனத்தை வாங்கிட
3: சிஏ ஹோண்டா பைபாஸ் ரோட் திருவாரூர்.
2: சிஏ ஹோண்டா திருவாரூர்.
1: இந்நிகழ்ச்சி வழங்கும் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
5: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி.
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
5: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்.
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
5: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள்
6: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
5: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
1: நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம். குரடாச்சேரி SMB லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர் வகாப் மெட்ரோ மார்ட்டின் ஆலய உலா, திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயில் நடைபெறும் குரு பயிற்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் குரோடாச்சேரி SMB லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்.
7: பெயிண்ட், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், பைப் மற்றும் அனைத்து சிமெண்ட்களும் ஒரே இடத்தில் வாங்கிற சிறந்த நிறுவனம்
8: குரோடாச்சேரி SMB லக்ஷ்மி ஸ்டோர்.
7: இரும்பு கம்பிகள், பெயிண்ட், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், பைப் ஃபிட்டிங், சானிட்டரி பொருட்கள் மற்றும் அனைத்து சிமெண்ட்களும் ஒரே இடத்தில் வாங்கிற சிறந்த நிறுவனம்
8: SMB லக்ஷ்மி ஸ்டோர், குரோடாச்சேரி SMB லக்ஷ்மி ஸ்டோர்.
1: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
9: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
10: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்
11: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
12: புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
11: எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
8: குரடாச்சேரி SMB லட்சுமி ஸ்டோர்.
7: இரும்பு கம்பிகள், பெயிண்ட், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், பைப் ஃபிட்டிங், சானிட்டரி பொருட்கள் மற்றும் அனைத்து சிமெண்ட்களும் ஒரே இடத்தில் வாங்கிட சிறந்த நிறுவனம்
8: SMB லட்சுமி ஸ்டோர், குரடாச்சேரி SMB லட்சுமி ஸ்டோர்.
1: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் திருவாரூர் வகாப் மெட்ரோ மார்ட்.
13: தரமான பொருட்கள் விரும்பும் வகையில், நிறைவான தரத்தில், சரியான விலையில் வகாப் மெட்ரோ மார்ட், திருவாரூர். வகாப் மெட்ரோ மார்ட் ரயில் நிலையம் முன்புறம், திருவாரூர். 60 ஆண்டுகளாக உங்களின் நல்ல ஆதரவையும் நற்பெயரையும் பெற்ற வகாப் மளிகை ஸ்டோரின் வகாப் மெட்ரோ மார்ட், திருவாரூர் ரயில் நிலையம் முன்புறம் புதியதாய் பிரம்மாண்டமாய். தரமான மளிகை மற்றும் ஷாப் சாமான்கள், டாய்ஸ், விளையாட்டு பொருட்கள், எவர் சில்வர் பொருட்கள், வாசனை திரவியங்கள், பரிசு பொருட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மகிழ்ச்சியாய் வாங்க உங்கள் வகாப் மெட்ரோ மார்ட்டுக்கு வாங்க. தரமான

0: பொருட்கள் விரும்பும் வகையில் நிறைவான தரத்தில் சரியான விலையில் வகாப் மெட்ரோ மார்ட் ரயில் நிலையம் முன்புறம் திருவாரூர். வகாப் மெட்ரோ மார்ட்
1: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயில் நடைபெறும் குரு பயிற்சி விழாவின் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் மு விவேகானந்தன் மற்றும் டி தினேஷ்குமார் ஆகியோர். வாருங்கள் நேயர்களே, ஆலங்குடிக்கு செல்வோம்.
2: குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் சிசதே பலலோகினாம் நிலையே சர்வவித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. குருவே சர்வலோகானாம் சிசதே பலலோகினாம் நிலையே சர்வவித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. ஓம் விருஷத்வஜாய வித்மஹே குருநிகஸ்தாய தீமஹி தன்னா குரு பிரச்சோதயாத். கல்லினால் உடைய மைத்திரான் மறை அரங்க முதல் கற்ற கல்வி வல்லார்கள் வருக்கும் வாக்கிருந்த பூரணவாய் மறைக்க பாலாய் எல்லாமாய் அல்லதுவாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைத்து பவருங்களுக்கு எல்லாம் காப்பவராய் எம்பெருமான் அந்த குரு பகவான். இதோ அந்த மிதுன ராசியிலிருந்து சுவாமியானவர் நமக்கு அந்த சுவாமியானவர் இடத்திற்கு ஒருமுறையாக அந்த மிதுன ராசியிலிருந்து சுவாமியானவர் கடகராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய அந்த நிலையானது இன்னும் சில மணி துளிகளிலே நடைபெறுவதற்கான அந்த பூர்வாங்க ஏற்பாடுகள் என்று சொல்வார்களே, அந்த வகையிலே சிவாச்சாரிய பெருமக்கள் தற்போது அந்த தீபாராதனை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே தயார் செய்து கொண்டு வேத மந்திரங்கள் விளங்க அந்த தேவாரங்கள் ஒரு பக்கம் இசைக்க மங்கள வாத்தியத்தோடு சுவாமியானவர் தீபாராதனைக்கு முன்னே இதோ இன்னும் சில மணி துளிகளில் சுவாமியானவர் அந்த மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் அற்புதமான அந்த நிகழ்வானது அந்த நிகழ்ந்தேறக்கூடியதற்கான பூர்வாங்க ஆயத்த பணிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியினை சுவாமியினுடைய சன்னதிக்கு முன்னதாக இருந்து உங்களுக்கு காரைக்கால் பண்பலை பிரத்யேகமான முறையிலே நேரலையில் வர்ணனை தந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய நேர்களே, ஆமலேகளே, இந்த காட்சிக்காக இந்த பிரவேசத்திற்காக ஒருவாறு வருட காலமாக காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான 12 விதமான ராசிகாரர்கள் பல்வேறு விதமான ஜீவராசிகள் இந்த பூலோகத்திலே இருந்து கொண்டு குரு பகவானுடைய அனுக்கிரகத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி இன்னும் சில மணி துளிகளில் நிகழ்ந்தேற காத்திருக்கிறது. சுவாமியிடம் நாம் கேட்கும் போது என்ன கேட்போம் என்று சொல்லும் போது நமக்கு தேவார குறவர்களிலே சொல்லும் போது வேண்டதற்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார் கரியோயினி, வேண்டி என்னை பணி கொண்டால் அதுவும் உந்தன் அருளென்றோ என்று சொல்வாரே. அந்த வகையிலே சுவாமிக்கு உமக்கு தெரியாதா, உமக்கு என்ன அனுக்கிரகம் செய்ய வேண்டியது, தந்தையாகவும் தாயாகவும் இருக்கக்கூடிய இறைவனே உமக்கு தெரியாதா என்று சொல்லும் விதமாக எப்படி ஒரு தாயை குழந்தை நோக்கி பார்க்குமோ அந்த வகையிலே அந்த குழந்தையானது எப்படி தாயை பார்க்குமோ, எப்படி வான்மலைக்காக பூமி காத்திருக்குமோ, அதுபோல பக்தகோடிகள் எல்லாம் இங்கு இறைவனை நோக்கி அந்த வரத்தை பெறுவதற்காக அருளை பெறுவதற்காக சுவாமியை நோக்கியே தவம் செய்யும் விதமாக பக்தகோடிகள் தரிசிக்கக்கூடிய அருமையான காட்சியினை பார்க்க முடிகிறது. ஆமையர்களே, சிறைக்கு பின்னே சுவாமியானவர் நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக இதோ காத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் சில மணி துளிகளிலே அந்த பிரவேசமானது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நிகழ்ந்தேற இருக்கிறது. அந்த காட்சியிலே உங்களுக்கு நேரலில் வழங்கி கொண்டிருப்பதில் மற்ற மகிழ்ச்சி காரைக்கால் பண்பலை பெறுகிறது. உலகெங்கிலும் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வானொலியர்களே, இன்னும் சில மணி நேரங்களிலே சில மணி துளிகளிலே சுவாமியானவர் மிதுன ராசியிலிருந்து அந்த பிரவேசிக்கக்கூடிய காட்சியினை நீங்கள் காதார கேட்டு மனம் மொழி மெய்களால் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தொடர்ந்து வர்ணனையை ஆலயத்திலிருந்து சுவாமியுடைய சன்னதியில் மின்னணியில் முன்னதாக இருந்து கொண்டு திருவாரூர் மு விவேகானந்தன் அவர்கள் தொடர்ந்து வர்ணனை வழங்க இதோ காத்திருக்கிறார்.
3: வழிபாட்டுக்குரிய அருள்மிகு ஆபு சகாயத்துடன் பெருமானுடைய திருவுடிகளை மீண்டும் வணங்கி பண்பலை நேயர்களை உங்களை எல்லாம் பாராட்டி நம்முடைய குரு பகவான் பயிற்சி பெறுகிறார், அருள் புரிகிறார். பயிற்சி என்று சொன்னாலே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று அருள் புரிவதற்கு புகழ் பெறுவதற்கு

0: வழிகாட்டுகின்ற நிலைதான் பெயர்ச்சி என்று பெயர். இங்கே அங்கிங் எனாதபடி எங்கும் புலகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருப்பவர் எந்திருமான் ஆலங்குடியிலே குரு ஸ்தானத்திலே நின்று கொண்டு பக்தர்களுக்கெல்லாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளை கூறுகிறார். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நிறைய கொடுக்கிறார். அடுத்தடுத்த ஆண்டுகளிலே மற்றடுத்த ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் வழங்குவார். யாருக்கும் எந்த உயிரினத்திற்கும் எந்த விதமான இடையூறுகளையும் இறைவன் செய்ய மாட்டார். ஆகவேதான் பக்தர்களும் பக்தர்களாக மாறி மற்றவர்களோடு சேர்ந்து வணங்கி கொண்டிருக்கின்ற கூட்டு வழிபாட்டினுடைய அற்புதத்தை தான் நாம் இப்பொழுது
1: பார்க்கிறோம். அந்த அற்புதமான காட்சி இதோ அந்த மக்களை இசைக்க நிகழும் பராபவரிடம் வைகாசி மாதம் இந்த செவ்வாய்க்கிழமை என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலே அருள்மிகு குரு பகவான் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு சரியான அந்த குறித்த நேரத்திலே 11 மணியிலிருந்து 11:00 அதோ அற்புதமாக அந்த மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிரவேசம் செய்யக்கூடிய அற்புதமான காட்சியினை உங்களுக்கு நேரலை தந்தோம். அந்த சகல வாத்தியத்தோடு வேத மந்திரங்கள் விளங்க அந்த அடுக்கு தீபாரவனை காண்பிக்கப்பட்டு அந்த கற்பூர வெள்ளத்திலே சுவாமியானவர் தங்க கவசத்தினூடே நமக்கு அனுகிரகம் அனுகிரகத்தை பெருமிதமாக குருவே சரணம், குரு திருவடியே சரணம், குருவே சரணம், குரு பகவானே சரணம் என்று சொல்லி தட்சிணாமூர்த்தையே நமஹா என்று சொல்லி பெருமாளுடைய குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்ம, வழிபாடுக்குரிய
0: அருள்மிகு குரு பகவான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நன்மைகளையும் பொழிகின்றார். எல்லா ராசியிலும் உள்ளவர்களுக்கெல்லாம் நிறைந்த நன்மைகளை அன்றாடம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். 24 மணி நேரம் 7 என்று பார்த்தால் ஒவ்வொரு நிமிடமும் நாம் இறைவனை வணங்கிக் கொண்டுதான் இருக்கின்றோம். இறங்குகின்ற போதும், உண்ணுகின்ற போதும், எழுகின்ற போதும், விழுகின்ற போதும், தொழுகின்ற போதும், அழுகின்ற போதும் இறைவனையே நினைத்து வணங்குகின்றவர்கள்தான் பக்தகோடிகள் என்று அழைக்கக்கூடிய நல்லோர்கள். ஆகவே அந்த நல்லவர்களை இறைவன் காக்கின்றார். தீயவர்களை கூட நல்லவர்களாக மாற்றி அருள் பாலித்து தன்னகத்தே கொண்டு மனித குலத்திற்கு மட்டுமல்ல 82 ஜீவராசிகளுக்கும் இந்த குரு பகவான் குரு பெயர்ந்து அருள் பாலிக்கின்ற அற்புதம். மனித குலத்திற்கு மட்டுமல்ல நேயர்களே, 82 ஜீவராசிகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகின்றன. ஆகவேதான் நவகிரகங்கள் அனுகிரகங்களாக ஒரே வரிசையிலே நின்று இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கின்ற அற்புதமான திருக்கோவில் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ திருக்கோவில். அதற்கு அடுத்தாறு போல இந்த ஆலங்குடி விஷத்தையே குடித்து பக்தர்களை காத்த பெருமான் அந்த பிரவேசித்து ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டிலும் பிரவேசித்து ஏற்கனவே பல வளங்களையும் நலன்களையும் பெற்றிருக்கின்ற பக்தர்களுக்கு மேலும் பல உயர்வுகளையும் பெருமைகளையும் புகழையும் கொடுப்பதுதான் இந்த குரு.

0: நம்முடைய பிரமாதம் முசுகுந்த சக்கரவர்த்தி என்ற ஒரு அரசன் இருந்தார். அவர் அமுதோகன் என்பவருடைய சிவ புண்ணியத்திலே தனக்கும் பாதியை தர வேண்டும் என்று கேட்க அவர் மறுக்க அரசன் வாளால் கொன்றுவிடு என்று உத்தரவிட, ஆனால் இறைவனுடைய அருளாலே அது நிகழா வண்ணம் வாளால் வெட்டுவதற்கு முன்பே அவர் உயிர் விட்டாராம். அவ்வாறு துன்பங்களை சகிக்காமல் பல பேர் உயிர் விடுவார்கள். ஆனால் எந்த கஷ்டத்தையும் நாம ஏற்றுக்கொண்டு எல்லாம் வல்ல குரு பகவான் நம்மை காப்பார் என்று சொல்லி கஷ்டங்களை இஷ்டங்களாக நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நஷ்டங்கள் வந்தாலும் நாம் கவலைப்படக்கூடாது, இறைவன் நம்மை உயர்த்துவார். எந்த ஆபத்திலிருந்து நாம பெயர்வோம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு பெயர்தான் குரு பெயர்ச்சி. குரு என்றால் வழிகாட்டி என்று பொருள். எந்த குருவும் எந்த சீடருக்கும் துன்பத்தை கொடுக்க மாட்டார், மாறாக இன்பத்தை கொடுப்பார்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரடாச்சிரை எஸ்எம்பி லட்சுமி ஸ்டோர்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர் வகாப் மெட்ரோ மார்ட்டின் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குருபயிற்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்க மிகவும் நேர்முக வர்ணனை.
2: எல்லையம்மன் சன்னதி திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
3: வகாப் மெட்ரோ மார்ட் ரயில் நிலையம் முன்புறம் திருவாரூர். 60 ஆண்டுகளாக உங்களின் நல்ல ஆதரவையும் நற்பெயரையும் பெற்ற வகாப் மளிகை ஸ்டோரின் வகாப் மெட்ரோ மார்ட் திருவாரூர் ரயில் நிலையம் முன்புறம் புதியதாய் பிரம்மாண்டமாய் தரமான மளிகை மற்றும் ஷாப் சாமான்கள், டாய்ஸ், விளையாட்டு பொருட்கள், எவர் சில்வர் பொருட்கள், வாசனை திரவியங்கள், பரிசு பொருட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மகிழ்ச்சியாய் வாங்க உங்கள் வகாப் மெட்ரோ மார்ட்டுக்கு வாங்க. தரமான பொருட்கள் விரும்பும் வகையில் நிறைவான தரத்தில் சரியான விலையில் வகாப் மெட்ரோ மார்ட் ரயில் நிலையம் முன்புறம் திருவாரூர். வகாப் மெட்ரோ மார்ட்
1: இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குரு பயிற்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.

0: வாருங்கள் நேர்களே, மீண்டும் செல்வோம் ஆலங்குடிக்கு.
1: குரு பகவானுடைய பார்வை பட்ட இடமெல்லாம் தோஷம் நீங்கும் என்று பொதுவாக சொல்வார்கள். குரு பார்த்த கோடி கோடி நன்மை என்று சொல்வதும் உண்டு. ஒவ்வொருடைய ஜாதகத்தில் உள்ள பல்வேறு தோஷங்களை நீக்கம் கட்டி குரு பகவானுடைய பார்வைக்கு உண்டே என்று சொல்வார்கள். புத்திர காரணம் என பெயர் பெற்றதனால் ஒருவருக்கு புத்திரவாசம் கிடைப்பதற்கு குரு அருள் வேண்டும் என்று சொல்கிறது சாஸ்திரம். வேறு செல்வந்தராக வேண்டும் என்று சொன்னால் தனக்காரகன் என பெயர் பெற்ற குருவினுடைய அருள் வேண்டும். ஆண் பெண்ணுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் யாழ நோக்கம் என்று ஒருவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது. குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. ராசிக்கு 1, 3 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது 7ஆம் பார்வையாக மற்றும் 5ஆம் பார்வையினால் கலத்திர ஸ்தானத்தை பார்ப்பதால் அப்போருக்கு சிலருக்கு திருமணம் கைகூடும் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆம் நேர்களே, இப்போது அந்த சிறப்பான அற்புதமான அந்த மகிழ்ச்சியான அந்த மங்களகரமான நேரத்திலே உங்களுக்கு காரைக்கால் பண்பலை நேரடியாக தந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே திருவாரூர் மு விவேகானந்தன் ஐயா அவர்கள் தொடர்ந்து நமக்கு வர்ணனையை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
2: வழிபாட்டிற்குரிய எல்லா வல்ல சிவபெருமான் பல்வேறு நிலைகளிலே நின்று எல்லா ஜீவராசிகளையும் காக்கின்ற அற்புதத்திற்கு பெயர்தான் குரு பெயர்ச்சி என்று பெயர். இறைவன் அவரவர்களுக்கு தக்கவாறு அவர்களுடைய பாவ நிலைகளை போக்கி நல்ல அருளை பொழிவதற்குத்தான் குருவாக காட்சி கொடுக்கிறார். அந்த வகையிலேதான் நவகிரகங்களும் 9 வகையான குருவாக திகழ்கின்றன. அதிலேதான் குருவே குரு பகவானாக திகழ்ந்து வலிமையை கொடுத்து வளமைகளை நிறைய செய்து வேண்டுவாருக்கு வேண்டுவனவே கொடுக்கின்ற குருவாக காட்சி கொடுக்கிறார். குரு என்பவர் யார்? தெரியாதவற்றை தெரிவிப்பவர் மட்டுமல்ல, தேவையானவற்றை தேவையான நேரத்திலே அவர் இல்லாவிட்டாலும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்தான் குரு. ஆகவேதான் குருவே துணை என்பார்கள். இங்கே ராசி 12 குரு சுற்றி சுற்றி வருகிறார். எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் கொடுக்கிறார். அந்த வகையிலே ஏசிகா என ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி என்று சூரிய பகவானையும் மழை வளமாக வந்த மதியமே போற்றி போற்றி என்று சந்திரனையும் குசல் நிலமகனாம் செவ்வாய் குறைகளல் போற்றி போற்றி என்று அங்காரகனையும் புதன் பவிசு பாக்கி என்ற சுகம்பல கொடுக்கவல்லான் புதன் கவி புலவன் சீர்சால் பூங்கடல் போற்றி போற்றி என்று புதனையும் இறைவன் குரு வியாழன் இணையதி போற்றி போற்றி என்று பிரகஸ்பதியாகிய குருவையும் இந்த தலத்திலே பெருமக்கள் நால்வர் புகழ்ந்து துதித்து பாடி அருள் பெற்றிருக்கின்றார்கள். தீர்க்கவாணர்கள் போற்ற செந்தவர் தமை எழுப்பும் பார்க்கவன் தன் சுக்கராச்சாரி பாதங்கயமே போற்றி போற்றி என்று சுக்கரனை குருவாக பெற்றவர்கள் போற்றுகின்றார்களாம். தனி பகவானே போற்றி தமியனருக்கு அருள் செய்வாயே போற்றி போற்றி என்று தனி பகவானை உலக தெய்வம் நீயே கதிர் செய் காகம் ஏறு என்று தனி பகவானை போற்றி வணங்குகின்றார்கள். அதுபோல ராகுவே போற்றி போற்றி ரட்சிப்பாய் ரட்சிப்பாய என்று ராகு பகவானையும் கேதுவே போற்றி போற்றி போற்றி என்று கீர்த்தியாய் ரட்சிப்பாய என்று ஒரு ராசிக்காரருக்கு ஏற்கனவே பல நன்மைகள் நிறைந்திருக்கும். ஆனாலும் கால சூழலை வாழ்க்கைக்கு தக்கவாறு சில பேருக்கு பணம் தேவைப்படும், சில பேருக்கு பதவி தேவைப்படும், சில பேருக்கு புகழ் தேவைப்படும், சில பேருக்கு இவையெல்லாம் வேண்டாம், எனக்கு இதை அருள் ஒன்றே போதும் என்று வேண்டுகிற ஒரு உயர்நிலைக்கும் வருவார்கள். அவ்வாறு வருகின்ற பல தரப்பட்ட மக்களுக்கு குரு பகவான் பல கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவாக திகழ்கின்றார். ஆகவே அருமைக்குரிய பக்தகோடிகளே, இப்பொழுது சனி பெயர்ச்சியானது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை நிகழ்ந்து காட்டியிருக்கின்றது. காற்று எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அதுபோல சில உணர்வுகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனாலும் அந்த சக்தி உண்டு. ஆகவே பிரகாரங்களிலே திரளாக கூடியிருக்கின்ற பக்தர்கள் அந்த குரு பகவானை வணங்கி கொண்டே அருள் பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அற்புத காட்சியை பார்க்கிறோம். இதோ வர்ணனையை ஐயா அவர்கள்

0: தொடர்கின்றார்கள். ஆமணியர்களே, இதோ குரு பகவானுக்கு கோச்சார ரீதியாக ஒன்றாம் இடமும் மூன்றாம் இடமும் நான்காம் இடமும் எட்டாம் இடமும் அதனை பார்ப்பது பொதுவாக சிறப்பானது அல்ல என்று சாஸ்திரம் சொன்னாலும், இதுபோல குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் தனித்து நின்றால் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படுத்துவார் என்றும், பொதுவாக குரு பகவான் ஆங்கிரஸ் சிறகுரு சீதம்பர் லோகபீஜியர் வாக்கியபதி பிரகஸ்பதி அந்தணன் ரஜ்யர் என்ற பல்வேறு விதமான பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய பெருமான் நமக்கு பல்வேறு விதமான அனுகிரகத்தை செய்வதற்கு காத்திருக்கிறார். சுவாமியானவர் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசம் செய்து இப்போது அந்த சுவாமியானவருடைய அற்புதமான அந்த பக்த வெண்டத்திலே அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை பார்க்க முடிகிறது. பொதுவாக தனது ஜென்ம ராசிக்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளாக மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் சொல்லப்பட்டாலும், தொடர்ந்து அந்த பரிகாரத்திற்காக இவ்வாலயத்திலே 28ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை, அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை அந்த குரு லட்சார்ச்சனை என்று சொல்லக்கூடிய பெருவிழாவானது தொடர்ந்து நிகழ்ந்தேற இருக்கிறது. சுவாமியானவர் பல்வேறு விதமான அந்த அனுகிரகத்தை செய்யும் போது குரு பார்வையாக 5ஆம் பார்வையாக விருச்சகத்திற்கும் 7ஆம் பார்வையாக மகரத்திற்கும் திரும்பி மீனராசிக்கு 9ஆம் பார்வையாகவும் நன்மை செய்வார், குறியோகத்தை தருவார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே சுவாமியானவர் நமக்கு அனுகிரகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இந்த ஆலயத்திலிருந்து குருமகா அந்த குருவினுடைய சன்னிதானத்திற்கு எதிரே இருந்து உங்களுக்கு நேரடியாக காரைக்கால் பண்பலை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே தொடர்ந்து இந்த வர்ணனையை வழங்குகிறார் திருவாரூர் புலவர் மு. விவேகானந்தன் ஐயா அவர்கள்.
1: நாம் கருணை உள்ளவர்களாக வாழ வேண்டும். நன்கொடைகள் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல குருவினுடைய பேரருளையும் பெற வேண்டும். ஆயக்கலைகள் 64 கற்றுக் கொடுப்பவர்தான் நம்முடைய குரு பகவான். அதிலே ஆன்மீகம் வழிபாடு திருக்கோவில்கள் என்றெல்லாம் ஒரு முறைகளை வகுத்து கொடுத்து பகவானே குருவாக தோன்றி ராசிக்காரர்களுக்கு மேலும் பல ராசிகளை அருள் கொடுத்து கண்ணுக்கு தெரியாத சக்தியை கொடுப்பவர்தான் நம்முடைய குரு பகவான் என்று போற்றக்கூடிய அந்த திருத்தலம் ஆலங்குடி. ஆகவே ஆலங்கத்தை குடித்து அருள் பாலிக்கின்ற கீழ் நீலகண்ட பெருமான் உயிரினங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பாக திகழ்கின்றார். மனிதகுலம் உயிரினங்களை காப்பாற்றுகிறது, பல உயிரினங்கள் மனிதனை பாதுகாக்கிறது. எல்லாவற்றையும் இந்த 14 உலகத்தையும் காக்கின்றவர் நம்முடைய இறைவன். அவர் பல ரூபங்களிலே தோன்றி காட்சி கொடுத்து மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குகின்றார். ஆகவேதான் இந்த குரு பகவான் குரு என்ற நிலையிலே போற்றி அருள் பாலிக்கின்றார். அப்படிப்பட்ட குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளாக இந்த சன்னதியிலே அருள் பாலிக்கின்ற திருக்கோவில் தான் ஆலங்குடி ஆப சகாயேஸ்வரர் என்ற திருக்கோவில். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நம்பிக்கையோடு வணங்கி நான் குருவினுடைய அருளை பெற்றுவிட்டேன், என் வாழ்க்கை உயர்ந்திருக்கிறது, மகிழ்கிறேன் என்று சொல்லி வணங்குகிறார்கள். ஆகவே வர்ணனுடைய நிறைவு நிலையாக குரு பகவான் நமக்கு பெரிய அருளை காட்சியாக கொடுக்கிறார் என்று சொல்லி பண்பலை அலுவலக பெருமக்களுக்கும் அந்த நிலைய இயக்குனர் வணங்குவதற்குரிய காயத்ரி அம்மையார் அவர்களுக்கும் ஒளிபரப்பிலே உதவி செய்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை சொல்லி பண்பலை நேயர்களை பாராட்டி வணங்கி வர்ணனையை இதோ நிறைவு நிலையை தொடர்கின்றார் அன்பு நண்பர் தினேஷ் அவர்கள்.
0: ஆமேர்களே, தென்னோர்த்து தட்சிணாமூர்த்தியே போற்றி, தேவசபை தட்சிணாமூர்த்தியே போற்றி, தேவாமிரத தட்சிணாமூர்த்தியே போற்றி, மழைநீயே தட்சிணாமூர்த்தியே போற்றி, எண்ணமே தட்சிணாமூர்த்தியே போற்றி, வண்ணமே தட்சிணாமூர்த்தியே போற்றி, இயக்கமே தட்சிணாமூர்த்தியே போற்றி, இதயமே தட்சிணாமூர்த்தியே போற்றி என்று அந்த பக்த கோடிகளுடைய அந்த மனம் மொழி மெய்களால் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை காரைக்கால் பண்பலை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு முன்னதாக உலகெங்கும் வானொலி நேயர்களாக இருக்கக்கூடிய ஏகன் நெஞ்சத்திலே பதியும் வண்ணம் சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெறும் வண்ணம் இந்த அற்புதமான சிறப்பான ஒரு ஏற்பாட்டினை காரைக்கால் வானொலி செய்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தேவராசிகள் அந்த மகிழ்ச்சியினை பெறும் பொருட்டு சுபத்தினை பெறும் பொருட்டு இந்த மங்களகரமான இந்த நன்னாளிலே இந்த மகா குருவேற்றி பெருவிழாவிற்காக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசித்துக் கொள்ளக்கூடிய பெருமானுடைய அந்த அனுகிரகத்தை சொல்லும் விதமாக விசேஷத்தை சொல்லும் விதமாக தற்போது அந்த நேரடியாக வானொலி உங்களுக்கு சிறப்பான முறையிலே தந்து இருக்கிறது. ஆமணியர்களே, இந்த மகிழ்ச்சியான நிலை இனி அடுத்த ஆண்டிற்கு சுவாமியானவர் அடுத்த முறை பிரவேசம் செய்வதற்காக காத்திருப்பார், பல்வேறு விதமான மங்களங்களை தருவதற்காக காத்திருக்கிறார். 12 ராசிக்காரர்களும்

இந்த திருவாரூர் மாவட்டம் இங்கு இருக்கக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய அருமிகு ஆபத்தகாயஸ்வரர் ஆலயத்திலே எழுந்தது தனித்தனதியாக இருக்கக்கூடிய தங்க அந்த தங்கத்திலே ஜொலிக்கக்கூடிய அந்த குருபகவானை வழிபடுவதற்கு நீங்களும் வரலாம் ஏர்களே. அது மட்டுமல்ல, கேட்டல் மிகச்சிறு கட்டளை விட கேட்டலையே சிறந்தது என்பார்களே. அந்த வகையிலே வானொலி வழியிலாக இந்த வசனை கேட்ட அனைத்து வானொலி பெருமக்களுக்கும் அந்த குருபகவானுடைய அனுக்கிரகம் அவர்கள் இல்லத்திலே ஒரு மகிழ்ச்சியாக மங்களகரமாக அனுகிரகத்தை செய்யும் விதமாக சுவாமியானவர் அனுக்கிரகத்தை செய்வார் என்கின்ற மன நிறைவோடு நிகழ்ச்சி ஒலிபரப்பிற்காக நிலையத்தில் இருந்து ஒலிபரப்பு உறுதி செய்த சுந்தரபாண்டியனோடு அந்த நம்மோடு சிறப்பான முறையிலே மூத்த அந்த புலவர் திருவாரூர் விவேகானந்த ஐயா அவர்கள் சிறப்பான முறையிலே நமக்கு அந்த வர்ணனையை தந்தருகிறார்கள். நிலைய இயக்குநர் அவர்களுக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் அவர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர் அவர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் சுவாமியானவர் பல்வேறு விதமான சோபங்கள் அனுக்கிரகத்தை செய்வார் என்கின்ற மனநிறைவோடு ஓம் விருதாய வித்மகி புலிகத்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாசி என்கின்ற மன ஒளிமைகளால் வணங்கி அந்த தலைவேல் அந்த கரத்தை குவித்து சுவாமியே நமக்கு சிறப்பினை செய்வார் என்கின்ற மனநிறைவோடு சுவாமி அனுக்கிரகத்தை வழங்குவார் என்கின்ற மனநிறைவோடு குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குரு சாஸ்தா பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமஹா குருப சர்வ லோகானாம் விசதே பல ரோட்டினாம் விதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நமஹா என்கின்ற அந்த மனநிறைவோடு சுவாமி நமக்கு அனுகிரகத்தை செய்வான் என்கின்ற அந்த மனநிறைவோடு சுவாமிகள் வளாது பொய்க மணிவளம் துறக்க மன்னன் கோள்முறை அரசு செய்க குறைவில்லா பத்து உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்வதம் வேள்வி மழ்க வேண்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி பெருவான் அந்த அனுகிரகத்தை செய்ய பல்வேறு விதமான அனுகிரகத்தை நமக்கு அருளோடு வணங்க மங்களகரமான குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசம் செய்து அனுகிரகத்தை செய்வான் என்கின்ற மனநிறைவோடு உலக ஜீவராசிகள் எல்லாம் சிறப்பாக இருக்க அனுகிரகத்தை பெறுவார் என்கின்ற நிறைவோடு நாம் இணையம் திரும்புகிறோம் மகிழ்ச்சியாக இறை அருளோடு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது குரடாச்சிரை எஸ்எம்பி லக்ஷ்மி மோட்டார்ஸ், லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர் வகா மெட்ரோ மார்ட்டின் ஆலய உலா, திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திரைக்கோயிலில் நடைபெறும் குருபயிற்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் மு விவேகானந்தன் மற்றும் தி தினேஷ்குமார் ஆகியோர். நிகழ்ச்சி வழங்கியவர் குருடாச்சிரை எஸ்எம்பி லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்.
1: பெயிண்ட், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், பைப்பெட் மற்றும் அனைத்து சிமெண்ட்களும் ஒரே இடத்தில் வாங்கிற சிறந்த நிறுவனம்
2: குருடாச்சிரை எஸ்எம்பி லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்.
1: இரும்பு கம்பிகள், பெயிண்ட், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், பைப் ஃபிட்டிங், சானிட்டரி பொருட்கள் மற்றும் அனைத்து சிமெண்ட்களும் ஒரே இடத்தில் வாங்கிற சிறந்த நிறுவனம்
2: எஸ்எம்பி லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், குருடாச்சிரை எஸ்எம்பி லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்.
0: இணையசி வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
4: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
6: புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
5: எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, 916 ஹால்மார்க். தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
2: குருடாச்சேரி எஸ்எம்பி லட்சுமி ஸ்டோர்ஸ்.
1: இரும்பு கம்பிகள், பெயிண்ட், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், பைப் ஃபிட்டிங், சானிட்டரி பொருட்கள் மற்றும் அனைத்து சிமெண்ட்களும் ஒரே இடத்தில் வாங்கிற சிறந்த நிறுவனம்
2: எஸ்எம்பி லட்சுமி ஸ்டோர்ஸ், குருடாச்சேரி எஸ்எம்பி லட்சுமி ஸ்டோர்ஸ்.
0: இணையசி வழங்கும் திருவாரூர் வஹாப் மெட்ரோ மார்ட் ஸ்டோர்.
7: தரமான பொருட்கள் விரும்பும் வகையில், நிறைவான தரத்தில், சரியான விலையில் வஹாப் மெட்ரோ மார்ட், திருவாரூர். வஹாப் மெட்ரோ மார்ட் ரயில் நிலையம் முன்புறம், திருவாரூர். 60 ஆண்டுகளாக உங்களின் நல் ஆதரவையும் நற்பெயரையும் பெற்ற வஹாப் மளிகை ஸ்டோரின் வஹாப் மெட்ரோ மார்ட், திருவாரூர் ரயில் நிலையம் முன்புறம் புதியதாய் பிரம்மாண்டமாய். தரமான மளிகை மற்றும் ஷாப் சாமான்கள், டாய்ஸ், விளையாட்டு பொருட்கள், எவர் சில்வர் பொருட்கள், வாசனை திரவியங்கள், பரிசு பொருட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மகிழ்ச்சியாய் வாங்க உங்கள் வஹாப் மெட்ரோ மார்ட்டுக்கு வாங்க. தரமான பொருட்கள் விரும்பும் வகையில், நிறைவான தரத்தில், சரியான விலையில் வஹாப் மெட்ரோ மார்ட், ரயில் நிலையம் முன்புறம், திருவாரூர். வஹாப் மெட்ரோ மார்ட்.
1: இரும்பு கம்பிகள், பெயிண்ட், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், பைப் ஃபிட்டிங், சானிட்டரி பொருட்கள் மற்றும் அனைத்து சிமெண்ட்களும் ஒரே இடத்தில் வாங்கிற சிறந்த நிறுவனம்
2: எஸ்எம்பி லட்சுமி ஸ்டோர்ஸ், குருடாச்சேரி எஸ்எம்பி லட்சுமி ஸ்டோர்ஸ்.
0: படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

பண்பலை நூறு புள்ளி மூன்றோடு இணைந்த நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் பங்கேற்கவும் தலைப்பு சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் விருப்ப பாடல் கேட்கவும் அழைக்கலாம் தோழிகளே. 0436 8 இந்த முன்னிணைப்பு எண்ணோடு 2311 2311 அல்லது 2994 8 0 அல்லது 2995 8 0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வரலாம். அலைபேசி எண்ணூருக்கு 9566 4272 3 1 இந்த எண்ணிலும் அழைத்து வரலாம். இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, காலங்கள் மாற காட்சிகளும் மாறும். காலங்கள் மாற மாற நிறைய விஷயங்களும் மாறிக்கிட்டே தாங்க இருக்குது. தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த விஷயங்கள் அப்பா அம்மா காலத்தில் மாறி இருக்குது, நம்ம அப்பா அம்மா காலத்தில் இருந்த விஷயங்கள் நம்ம காலத்தில் மாறி இருக்குது. இன்றைக்கி தலைமுறை வந்து அதிகமாகவே இந்த விஷயங்களில் மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள்லேருந்து அதில் ஒரு விஷயம் தான் விளையாட்டுகள். நாம் சந்தோஷமாக ரசித்து வெளியில் விளையாடின நிறைய விளையாட்டுகள் இன்றைய தலைமுறைக்கு தெரியலை அப்படின்னே சொல்லலாம். இன்றைய தலைமுறை குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான அவங்களுடைய விளையாட்டு, அவங்களுடைய பொழுதுபோக்கு, அவங்களுடைய நேரம் எல்லாமே வீட்டிலேயே முடிஞ்சிடுது. லேப்டாப்பில், வீடியோ கேம்ஸில், மொபைலில் இந்த மாதிரி தான் அவங்க நிறைய விளையாடுறாங்க. நம்ம போன தலைமுறை ரசித்து விளையாடிய விளையாட்டுகளின் நினைவுகள் தான் இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் முன் கேட்க போகிறோம். இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் தோழிகள் அவங்க விளையாடின விளையாட்டுகளின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம், அழைக்கலாம், பேசலாம், விருப்ப பாடலும் கேட்கலாம். இது வணக்கம் தோழி.

0: நேயர்கள் இணைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும், நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். இவ்விரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
1: ஈழமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்
2: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
1: மேலும் தகவலுக்கு ஈழமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ் மயிலாடுதுறை.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில நம்ம தொழில்கள் முன் வச்சிருக்க கேள்வி, நீங்கள் விளையாடிய இந்த தலைமுறை அறியாத விளையாட்டுகளின் நினைவுகள். அந்த இனிமையான நினைவுகளை பகிர வரும் முதல் தோழி, நிகழ்ச்சியின் முதல் தோழி வருக. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
7: காரைக்கால் நளினி.
0: காரைக்கால் நளினி, சொல்லுங்க நளினி, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
7: எனக்கு பாண்டிய நாட்டு தங்க படத்துல இருந்து மனசுல பாட்டு தான் இருக்குது அந்த பாட்டு.
0: சரி, பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்கள் விளையாடிய இந்த தலைமுறை அறியாத விளையாட்டுகளின் நினைவுகள்.
7: விளக்கமா இருக்கு, குச்சியெல்லாம் இருக்கு இல்லைங்களா?
0: ஆமா.
7: அதெல்லாம் உடைச்சு வச்சு அப்படி ரவுண்டுக்குள்ள போட்டுட்டு அதை குச்சி அசையாம எடுக்கிறது.
0: ஆமா,
7: அது ஒரு விளையாட்டு. இந்த கலர் கலர் கண்ணாடி கிளாஸ் வளையலு, அது ரெண்டு ரெண்டா எடுப்பாங்கல்ல?
0: ஆமா, உடைச்சு வச்சுட்டு அப்படி போட்டுட்டு ரெண்டு ரெண்டா கை, அது ஒண்ணு மேல ஒண்ணு படாம அசையாம
7: படாம எடுக்கிறது, அதுவும் சூப்பரா இருக்கும்.
0: ஓகே.
7: மூணு பேரு சேர்த்து வச்சு ஒரு குலுக்கு சீட்டு மாதிரி போட்டு விளையாடுவோம் தெரியுமா?
0: ஆமா, சேமா வர்ற மாதிரி.
7: இல்ல
0: இல்ல, கண்டிப்பா. ஆனா நம்ம தான் கத்து கொடுக்கணும்ல இந்த குழந்தைகளுக்கு.
7: ஆமா, இந்த பசங்களுக்கு கத்து கொடுக்கலாம்.
0: விளையாட்டு எல்லாமே நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து அதுல இருக்கும், அதை அசையாம அதை தொடாம அப்ப முழு கான்சன்ட்ரேஷனையும் அந்த கையில கொடுத்து அந்த கை கரெக்டா ஆடாம. சோ அது வந்து மூளைக்கும் பயிற்சி,
7: அது ஒரு த்ரில்லாவே இருக்கு.
0: ஆமா, மனசுக்கு அந்த நிதானம் குடுக்கிறது, கை அந்த மாதிரி விளையாடுறது, இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம் இல்ல? கண்டிப்பா சொல்லி கொடுங்க இந்த தலைமுறைக்கு.
7: அதே எடுத்துட்டேன் அப்படின ஒரு சந்தோஷம் வரும்.
0: கண்டிப்பா. நீங்க ஜெயிச்சிருக்கீங்க நிறைய தடவை.
7: நிறைய ஜெயிச்சிருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சூப்பர்.
7: நீங்க நான் எல்லாரையும் விளையாட வேற கூப்பிடுவேன், யாருமே வர மாட்டாங்க. வந்து நீங்க தோத்தாலும் பரவாயில்ல, வாங்க அப்படின்னு
0: சொல்லி. ஓ, அப்படி? நான் ஜெயிச்சாலும் உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படி இல்ல? இல்ல, நீங்க தோத்தாலும் பரவாயில்ல வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு. ஓ, ரொம்ப விவரம் தான். ஓகே ஓகே, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
7: நன்றி மேம்.

நேர்களை, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி இருக்கு. இன்று செவ்வாய்க்கிழமை இல்லையா? இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வடக்கு தெருவில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வடக்கு தெருவில் இருந்து

0: இன்று பிற்பகல் 2 மணிக்கு அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற காரைக்கால் அஞ்சல் துறை அதிகாரி மற்றும் கலைமாமணி விருது பெற்ற நாடக கலைஞருமான காரை தங்க சாத்மீகம் அவர்கள் பங்குபெறும் நேரலை கேட்கலாம். இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நீங்கள் விளையாடிய இந்த தலைமுறை அறியாத விளையாட்டுகளின் நினைவுகள் பற்றி கேட்டுட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் நினைவரும் தோழி யார், என்ன சொல்ல போறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க? வருக வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: ஜோதி, அன்னப்பன்பேட்டையில இருந்து.
0: அன்னப்பன்பேட்டை ஜோதி, சொல்லுங்க. ஜோதி
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ஜோதி, சொல்லுங்க.
1: நாங்க அப்ப விளையாண்டது கூட்டாஞ்சல் விளையாடும் மேம். அது அது சனி ஞாயிறு லீவ் விட்டாலே கூட்டாஞ்சோறு தான். நாங்க எல்லாம் எல்லார் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு சாதம் அந்த அரிசி
0: அதே மாதிரிதான்
1: எடுத்துட்டு போய் சின்ன அடுப்பு வச்சு அதை நாங்க சமைச்சு.
0: ஓகே, சுப்பு ஜாமான்லாம் வச்சிருக்கிறது மண்ல வச்சிருப்பீங்களா? அந்த
1: வச்சிருக்கேன் மேம். சின்ன பானை, சின்ன சட்டி, கரண்டி, அம்மிகள்.
0: ஓகே ஓகே ஓகே.
1: ஆமா,
0: அதோட ஒரு சந்தோஷம் இல்ல? வீட்டுல என்னென்ன வெரைட்டியா செஞ்சு கொடுத்தாலும் நான் செஞ்சு

0: அது நல்லா இருக்கு, நல்லா இல்ல அந்த குட்டி குட்டி குச்சி வச்சு ஓலை வச்சு அதை எரிச்சு.
1: எரியாது மேம்,
0: ஆமா
1: விடுவோம்.
0: ஆமா, சில சமயம் தீந்து போச்சு, கீழே கொட்டி போச்சுன்னு வீட்டு உள்ளேந்து எடுத்துட்டு வந்துட்டு அங்க திட்டு வாங்கிட்டு. ஆனா நல்லா தான் இருக்கும். வேற என்ன விளையாடுவீங்க?
1: வேற கண்ணாமூச்சி விளையாடுவோம் மேம். கண்ணாமூச்சி எல்லாம் பாப்பா எல்லாம் விளையாடுறதே கிடையாது இங்க இப்பெல்லாம்.
0: ஹைட் அண்ட் சீக்னு இப்ப ஒரு பேர் வச்சிருக்காங்க அவங்க வச்சுட்டு. ஆனா நம்ம மாதிரி இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு போயிடலாம், அவங்க ஃப்ரெண்டு வீட்ல இருந்து ஒளிஞ்சிட்டு அப்படியே போய்
1: வெளியிலே போக முடியும். ஆமா, வீட்டுக்குள்ள இருக்குதுங்க.
0: ஆமா கண்டிப்பா.
1: டிக்கி விளையாடுவோம் மேம், கலர் கிளாஸ் டிக்கி விளையாடுவோம், அப்புறம் ராஜாராணி விளையாடுவோம்.
0: ராஜாராணி அந்த பேப்பர்ல எழுதி போட்டு, திருடன், அதுல போலீஸ், ராஜாராணி, மந்திரி. கண்டிப்பா இதெல்லாம் கத்து கொடுங்க. நம்ம நமக்கு அதாவது நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் அந்த அந்த சமயங்கள்ல இந்த ஒவ்வொரு விளையாட்டு நம்ம எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கோம், அவங்க கத்து கொடுத்ததுதான் இல்லையா? அதனால நம்ம நாமளும் நம்ம இந்த தலைமுறைகளுக்கு குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒன்று ரெண்டு விளையாட்டு அதுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால கண்டிப்பா கத்து கொடுக்கணும். சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கரகாட்டக்காரன் படத்துல இருந்து மாங்குயில்.
0: ஓ, கொடுத்துடலாம். நன்றி. La la la la la la la la பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC அவரியசர் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஸ்ரீகர் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ அலிதாமல் சிதா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சல் அமுது.
4: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமிக்ஸ். பூமிக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமிக்ஸ். நாளை காலை 6:55 கரகா கமர்ஷியல் ரேடியஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்லவாருங்கள் கமர்ஷியல் ரேடியஸ் காரைக்கால்.
4: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் தாரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 4:30 ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ். Thank you.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நீங்கள் விளையாடிய இந்த தலைமுறை அறியாத விளையாட்டுகளின் நினைவுகள் பற்றி நம்ம தொழில்கள்கிட்ட பகிர சொல்லி கேட்டிருந்தோம். இந்த கேள்வியை நம்ம முகநூல் பக்கத்திலையும் பதிவிட்டிருந்தோம். காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் தொழில்களும் அவங்களுடைய பதிலை சொல்லிகிட்டே இருக்காங்க. வாரியங்காவல் சண்முகப்பிரியா சரவணன் சொல்லியிருக்காங்க, பாரி அப்படின்னு ஒரு விளையாட்டு, அதாவது எதிர் அணியும் எங்களுடைய அணியும் அந்த பக்கம் இந்த பக்கம் போக விட மாட்டோம், கையால தடுத்து நிறுத்துவோம், இது இந்த விளையாட்டு பாரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும், இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, பல்லாங்குழி, கிட்டிப்புல், காயாட்டம், டிக்கி, அதாவது உடைந்த கண்ணாடி வலைகள் கொண்டு விளையாடுவது, இதெல்லாம் நாங்கள் விளையாடி இந்த தலைமுறை அறியாத விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் ஷோபா செந்தில்கண்ணன், கண்ணாமூச்சி, பல்லாங்குழி, தாயம், சில்லுக்கோடு, திருடன் போலீஸ், இன்னும் இந்த மாதிரி பல அந்த கால நினைவுகள் இருக்குது, அந்த நினைவுகளை கொண்டு போன பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மடப்புறம் ஆனந்தவள்ளி, பல விளையாட்டு இருக்குது மேடம், அதில் வந்து பல்லாங்குழி, கொக்கோ, பேப்பந்து, கண்ணாமூச்சி, இந்த விளையாட்டெல்லாம் இருக்குது, நாங்கள் விளையாடியிருக்கோம், இதெல்லாம் இந்த தலைமுறை கற்றுக்கிட்டால் நல்லது, சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், சின்ன பிள்ளையில் நாங்கள் விளையாடிய விளையாட்டு கிளித்தட்டு, சில்லிக்கோடு, ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்தது அப்படின்றத விளையாட்டு, பாண்டியாட்டம், இதெல்லாம் நாங்கள் விளையாடிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உட்கோட்டை பரிமலா வெல்முருகன், பல்லாங்குழி, கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நொண்டி விளையாடுறது, பல்லாங்குழி எனக்கு பிடிக்கும்னு சொல்லி மெர்சி சொல்லியிருக்காங்க. வணக்கம் தொழில் நிகழ்ச்சி நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் நிறைவான நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம் தோழி.
4: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
5: பாக்கம்
4: சுமதி. பாக்கம் பருத்தியூர் சுமதி, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு வானத்தை போலத்திலிருந்து எங்கள் வீடு எல்லா நாளும் கார்த்திகைங்கிற பாடல்
4: கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க விளையாடிய விளையாட்டுகளின் நினைவுகள்.
5: எனக்கு வந்து பல்லாங்குழி தான் ரொம்ப பிடிக்கும்.
4: நீங்க நிறைய ஜெயிப்பீங்களா அதுல?
5: ரொம்ப நல்லா இருக்கும்.
4: ஆமா.

0: விளையாடுறது, முத்து எடுக்கிறது.
1: பொழுது போறதே தெரியாது அப்போதைக்கு.
0: ஆமா,
1: உட்காந்து வீட்டுல இருந்து விளையாடுற விளையாட்டு அதுதான்.
0: சரி, நீங்க இந்த பல்லாங்குழி என்ன மாதிரி பல்லாங்குழி வச்சிருந்தீங்க? நீங்க இந்த மரக்கட்டையில செஞ்சதா, இந்த பித்தளை?
1: என்ன
0: வச்சு விளையாடுவீங்க? புளியங்கொட்டை வச்சு விளையாடுவீங்களா? சோழிகள்? செஞ்சு வச்சிருப்பாங்க போர்டு மாதிரி. சில பேர் வீட்டுல வந்து திண்ணையிலயோ வெளியில அந்த தாழ்வாரம் அந்த மாதிரி ஏரியாலையும் கொஞ்சம் அப்படி செஞ்சே வச்சிருப்பாங்க, வரைஞ்சு அந்த மாதிரியே இருக்கும். உங்களோட நினைவுகள் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.
1: நன்றி.
0: அன்றைய விளையாட்டுகள் வந்து நம்மளுடைய நினைவாற்றலை மேம்படுத்தவும், நம்மளுடைய கணித திறனை வளர்க்கவும், நம்மளுடைய மனசோர்வு இதெல்லாமே விரட்டுறதுக்கும், நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கு உதவிச்சு. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் ஈடுபடுவோருடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விளையாட்டும் ஒவ்வொரு மாதிரியான உணர்வை வந்து நமக்குள்ளே கொடுக்கும். சில விளையாட்டுகள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக விளையாடணும், சிலது கணித அறிவோடு விளையாடணும். வாழ்க்கையோட தத்துவம் பார்த்திங்கன்னா இந்த பரமபதனால் இல்லைன்னா ஏறுறது, ஏணி இறங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இரண்டுத்தையும் சமமாக பாவிக்கிறது, அடுத்ததுக்கு நம்ம எப்படி கரெக்டாக போடணும், இன்னொரு அஞ்சு வழுதாக ஏணி ஏறிடலாம், ஸோ அதுக்கான அந்த உத்வேகம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த விளையாட்டுகளுக்கு பின்னாடி இருந்தது, நமக்கு கற்றுக் கொடுத்தது. எந்த தலைமுறைக்கு நம்ம அதை கண்டிப்பாக நம்ம கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை செய்வோம், நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம், கற்றுக் கொடுப்போம். கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா வீட்லேயே இருக்கும்போது நிறைய குழந்தைகள் இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நியூஸ் சேனலில் வந்தது, நம்ம பேப்பரில் படித்தோம். அன்றைக்கி புது விளையாட்டுகள் வந்து பெரியவங்க வீட்டில் இருந்தவங்க கற்றுக் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு நிறைய நியூஸ் எல்லாம் கேட்டோம். இப்போ கொஞ்சமாக அப்படி ஓடுற ஓட்டத்தில் அது அப்படியே அழிந்துடுச்சு. ஒரு நாளை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ இந்த மாதிரி விளையாட்டுகளை வந்து நம்ம நினைவுபடுத்தி குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஒழிக்கும் பாடலோடு நன்றிகள் கூறி விடைபெறுகிறது. இன்றைய வணக்கம் தோழி.

ஆகாஷ்வாணி காரைக்கால். இது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்று நமது நிலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க். இவ்வறிப்பினை தொடர்ந்து நண்பர்கள் 12:10 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கும் சிந்தனை அரங்கம் முயற்சியும் பயிற்சியும். இந்த தலைப்பில் உங்களது கருத்துக்களை பரிமாறிக் கொள்ளலாம். 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகி மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி வழங்கும் பசந்தளிர் பங்கேற்கும் சிறுமி வி வீர வர்ஷிகா. 12:55 பன்னிசை, 1:00 தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கும் தேன்மழை. 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக். அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற காரைக்கால் அஞ்சல் துறை அதிகாரி மற்றும் கலை மாமணி விருது பெற்ற நாடக கலைஞருமான காரை தங்க சாத்மீகம் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் எல்எஸ்சி. 3:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் எல்எஸ்சி. 4:00 ஊரும் முறவும். அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வடக்கு தெருவிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இன்று மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விரம்பதா நிகிஷ்டி. 5:15 அலையோசை. 5:30 தஞ்சை புழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கும் விலைக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார்கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை கேஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதுநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் பொங்கல் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாஷ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசை துரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை. இன்றிரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் முடவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் முடவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணியில் பருத்தி சாகுபடி அனுபவங்கள். திருநள்ளாறு என் சந்திரசேகரன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காட்டில் வரும் கானம். 8:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் காட்டில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காட்டலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நேயர்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்னும் சில நொடிகள் தொடர்வது. 12:05

0: இது சிந்திக்க வைக்கும் சிந்தனை துளிகளை பண்பலையில் அரங்கேற்றும் நேரம். மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கும் சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: இது சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள 04368 இந்த காரைக்கால் முன்னிணைப்பு என்னோடு 231-231 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299-480 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299-580 அலைபேசி எண் 9566-42-7231. இன்றைக்கு சிந்தனையர்கள் நிகழ்ச்சியில் முயற்சியும் பயிற்சியும் இந்த தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். எந்த ஒரு செயலையும் நம்ம வெற்றி பெறதுக்கு முயற்சி இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு பயிற்சியும் இருக்கணும். எடுத்த எடுப்புலேயே ஒரு முயற்சி செய்யும்போதே நமக்கு வெற்றி கிடைச்சிருமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கேள்விக்குறியை நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். அந்த கேள்விக்குறியை நீக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பயிற்சி இருந்தால் கண்டிப்பாக வெற்றிங்கிறத ஈஸியாக அடைஞ்சிட முடியும். அதை பற்றி தான் நேர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வந்திருக்காங்க. வணக்கம்
1: ஐயா. நண்பர்கள் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நண்பர்கள் ஐயாவுக்கு வணக்கம். குருது மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க மணக்குடி ராஜேந்திரன்.
1: அதாவது இன்னைக்கு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க, முயற்சியும் பயிற்சிங்கிறது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ஒரு விஷயத்தை வந்து ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முறையான பயிற்சி இருக்கணும். ஒரு நீட் தேர்வு எழுத போற மாணவர்கள் பாத்தீங்கன்னா, அந்த நீட்டோட எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அதற்கான பயிற்சியை எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அதுல சரியான ஒரு சாதனை புரியுறாங்க. இன்னைக்கு என்னதான் பிளஸ் டூல மார்க் எடுத்தா கூட அந்த நீட் எக்ஸாம் தனி பயிற்சி இருக்கு. எந்த கொஸ்டின் எந்த பேப்பர்ல வரும், எந்த ஆன்சர் எப்படி வருங்கிறத அந்த பயிற்சி எடுத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலையின்றி ஒத்துக்கொள்ளும் சொல்லிட்டு போன நாமக்கல் கவிஞர். என்னதான் தெரிஞ்சிருந்தா கூட ஒரு கைத்தொழில ஒண்ணு தெரிஞ்சு வச்சுட்டு தப்பு கிடையாது. அது வந்து நமக்கு வந்து என்ன போன்ற ரிட்டையர் ஆன காலத்துல வந்து அது நமக்கு கை கொடுக்குது. நான் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அந்த தொழிலுடைய நேக்க பக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான முறையான பயிற்சி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு காலத்துல எனக்கு விவசாயம், எனக்கு ஆரம்ப நான் விவசாய குடும்பத்தை சார்ந்த நான் தான். ஆரம்பத்திலிருந்து எனக்கு விவசாயம் தெரியும். அதை ஓரளவு எனக்கு காரைக்கால் பண்பலையில் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு காரைக்கால் பண்பால் பண்பலை தான் எனக்கு விவசாயத்தை பற்றி அதிகமான ஒரு ஒரு உணர்வுகளையும் அதிக ஊட்டத்தையும் கொடுத்தது. நான் வேலை பார்த்தது கட்டர் பணி தொழில்,

0: இருந்தாலும் எனக்கு அந்த அந்த பயிற்சியை கொடுத்து அந்த முயற்சி அந்த முயற்சி வந்து கேட்கணும் எனக்கு முயற்சி இருந்தது. அந்த பயிற்சியை காரைக்கால் வானொலியில் கொடுத்தது. அதனால எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் நல்ல பயிற்சி எடுத்து முயற்சி செஞ்சோம்னா அந்த வாழ்க்கையில மேன்மை அடையலாம் சார்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நாகூர் இருந்து முகமது ஜலீல்.
1: நாகூர் ஜலீல் ஐயா சொல்லுங்கய்யா.
2: சார், அதாவது முறையான பயிற்சியும் முயற்சி இருந்தா நிச்சயமா வெற்றி கிடைக்குங்கிறது சந்தேகமே கிடையாது. நம்மோட எண்ணம் செயல் சொல் எல்லாம் ஒரு கோட்ல அமைஞ்சா முடியாத கூட முடிச்சிடலாம் சார்.
1: அது ஒரு கோட்ல அமைக்கிறது எப்படி, அதுதானே பிரச்சனைங்க.
2: ஒரு கோட்ல அமைக்கிறதுன்னு சொன்னா தெளிவான சிந்தனை இருக்கணும். ஒரு நேரத்துல ஒரு வேலையை தான் செய்யணும், அடுத்த வேலையை பத்தி சிந்திக்க கூடாது. இந்த வேலை முடிஞ்சதோட தான் அடுத்த வேலையை பத்தி சிந்திக்கணும். இந்த அடுத்த வேலையை பத்தி
1: கொடுக்கற அந்த வேலையை முதல்ல நல்லா பண்ணிடுவோம்.
2: இந்த வேலையும் வந்து நம்ம சரியா செய்ய முடியாது, சிந்திக்கிற வேலையும் சரியா வராது.
1: அதனால நம்ம கொடுக்கற அந்த வேலையை சரியா செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுல வெற்றி கிடைச்சிட்டா அடுத்து நம்ம வேலைக்கு போய்க்கலாம்.
2: ஆமா சார். தொடர்ந்து வந்து முயற்சி வந்து அதாவது எத்தனை தோல்வி வந்தாலும் முயற்சியை கைவிட
1: கூடாது.
2: தன்னம்பிக்கை வேணும் வெற்றி வர்றதுக்கு.
1: கண்டிப்பா இந்த வெற்றி அடையணும் அப்படின்னா எடுத்த எடுப்புல நமக்கு வெற்றி கிடைச்சிடாது. தோல்வி கிடைச்சாலும் அந்த முயற்சியோட நமக்கு பயிற்சி இருந்தா வெற்றி நிச்சயம். நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். யாருங்க இந்த பேசுறீங்க?
3: கதிராமன் சாமிநாதன்.
1: சொல்லுங்க சார். முயற்சியும் பயிற்சியும்.
3: முயற்சி சார், முதல்ல முயற்சிக்கு வந்து பயிற்சி நீங்க முயற்சி செய்ய முடியும்.
1: சரி,
3: அதனால நம்ம பாவில சார் எப்பயும் ஒரு பயிற்சி ஏதாவது பயிற்சி தராங்கல்ல, ஒரு பத்து மாசம் ஒரு மாசம் பயிற்சி எடுத்துங்க, ரெண்டு மாசம் பயிற்சி எடுத்துங்களா, அந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா முதல்ல பயிற்சி செஞ்சுதான். முயற்சி செஞ்சாதான் அந்த முயற்சிக்கான வெற்றி கிடைக்கும்.
1: முதல்ல பயிற்சி இருக்கட்டும், அப்புறம் முயற்சி செஞ்சா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறீங்க.
4: வணக்கம்.
1: யார் இங்க பேசுறீங்க? நம்ம கிட்ட லைன் புடிச்சிட்டு அவர் எங்கயோ பேசிட்டு இருக்கிறாரு. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். பாபுராஜ் முகமது இக்பால்.
1: முகமது இக்பால் ஐயா பேசுங்க.
4: பயிற்சியும் முயற்சியும்.
1: முயற்சியும் பயிற்சியும்.
4: இருபதாம் தேதி 10th ரிசல்ட்டா வந்திருக்கீங்க. அதுல வந்து ஆண்கள் விட பெண்கள் பிள்ளைங்க தான் அதிகமா பாஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 5% தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதனால துணைத் தேர்வு வந்து ஒண்ணு கருத்துட்டு ஒரு ஒரு மாசத்துல வைக்கிறாங்க. அதனால இதுவரை நம்ம தவறுதலா என்ன பாடம் நம்ம தேர்ச்சி அடையிலே, அதுக்கு வந்து ஒரு பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்தா நீங்க திரும்ப எழுதி பாஸ் பண்ணி இதே கல்வியாண்டில சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க.
1: அது ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அந்த இடத்துல நம்ம முயற்சி பண்ணிருக்கோம், நமக்கு அது சரியான அந்த வெற்றி பெற முடியலன்னா ஒரு பயிற்சி கண்டிப்பா எடுத்தா அடுத்த முறை வெற்றி அடைஞ்சிடலாம்.
4: நாங்க படிக்கிற காலத்துல இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு வருஷம் வேஸ்டா போயிடும், கல்வியாண்டே வேஸ்டா போயிடும். ஒரு கல்வித்துறையில வந்து உடனே எழுதி அடுத்த இந்த கல்வியாண்டிலே சேர்ற மாதிரி எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க.
1: சரியா பயன்படுத்திக்கணும்.
4: ஆமா, நன்றி. வாய்ப்பு.
1: நன்றி. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம். உடையார் பாளையம். அஜிம்.
1: அஜிம் சார் சொல்லுங்க சார்.
5: உயிரின் முயற்சி தான் சார் வாழ்வின் மலர்ச்சியே. மண்ணுக்குள்ள எப்படி ஒரு விதை விழுந்து அது மண்ணை குழந்து வெளியில வருதோ, அந்த முயற்சி அதை விட்டுட்டு இருந்து வச்சுங்களேன், அது மரமாகறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்த இடத்துலதான் கிடப்பேன், தானா வந்து விழுந்தத வாய் திறந்து திம்மங்கிறது முதலைக்கு வேணா சரியா இருக்கலாம். அது வந்து அந்த மாதிரி மனுஷன் இருக்க முடியாது. அப்படி இருந்தான்னா இழிவுதான். முயற்சியோட பயிற்சி இருக்கும். வாழ்வின் இலக்க வந்து எளிதில எட்டணும்னா முயற்சி இருக்கணும், பயிற்சி இருக்கணும்.
1: கண்டிப்பா வெற்றி நிச்சயம்.
5: ஆமா, முடங்கி கிடந்தோம்னு வச்சுங்க முடம்தான். எழுந்து நடந்தால்தான் எழுச்சியும் ஏற்றமும் கிடைக்கும். நன்றி.
1: நன்றி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க.

0: மாளிகைக்கு வாங்க.
1: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
2: AI, Data Science, BCom, BBA இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.

0: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலவாய்ப்பாக செங்கல் சோலை மற்றும் மிதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பதா நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் அகி மாளிகை மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
8: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏகியாசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோல் அமுது.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

தாய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனு

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

நேர்களுக்கு உலகணிந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், தஞ்சை உறவன் செக் நல்லெண்ணெய் கடல்

0: எண்ணெய், தேங்காய் எண்ணெய், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: பன்னிரண்டு மணி 25 நிமிடத்தில் பண்படி 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு முயற்சியும் பயிற்சியும். தொடர்ந்து நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வேதாரண்ய வட்டம், சேத்தாக்குடி வடக்கு, செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி சார்.
3: அதாவது எதுக்குமே முயற்சியும் பயிற்சியும் அவசியம் தேவை.
0: எப்படி சொல்றீங்க?
3: ஒரு நம்ம ஒரு டிரைவர் வேலைக்கு போக போறோம் அப்படின்னு வச்சுங்களேன், முதல்ல முயற்சி பண்ணணும்.

0: யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி சார்.
1: அதாவது எதுக்குமே முயற்சியும் பயிற்சியும் அவசியம் தேவை.
0: எப்படி சொல்றீங்க?
1: ஒரு நம்ம ஒரு டிரைவர் வேலைக்கு போக போறோம் அப்படின்னு வச்சுங்களேன், முதல்ல முயற்சி பண்ணணும். ஆனா எடுத்தோன்னு ஏறி உட்காந்து வண்டியில் ஓட்ட முடியாது. அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே அதுக்கான பயிற்சி பெற்று லைசன்ஸ் வாங்கியிருக்கணும்.
0: அது இருந்தானே கொடுப்பாங்க லைசன்ஸ்.
1: ஆமா, அதனால கண்டிப்பா எது இருந்தாலும் முயற்சி கண்டிப்பா தேவை. முயற்சி உடையார் எழுச்சி அடையார். நன்றி சார்.
0: நன்றி. அதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா அதுக்கு பயிற்சி கண்டிப்பா தேவை, அப்படிதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேத்தாக்குடி செல்வ பாரதி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டத்திலிருந்து ஜெயங்கொண்டம் கலைவாணன் மேற்சிராணி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: இன்றைய சிந்தனை அரங்கத்துல சிறப்பான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, முயற்சியும் பயிற்சியும்.
0: எல்லா சிந்தனை தலைப்பும் சிறப்பாவே இருக்கும்.
2: விவசாயம் செஞ்சு எங்க அப்பா வந்து புளிச்சக்கரை கொடுப்பாரு, தண்டுக்கரை கொடுப்பாரு, வெண்டைக்காய் கொடுப்பாரு, கொத்தவரங்க கொடுப்பாரு. அது வந்து நான் எடுத்துட்டு போய் வித்துட்டுதான் நான் பள்ளிக்கூடம் போனோம். அதே போல முயற்சி எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து இன்னைக்கு ஒரு அரசு பள்ளியில ஆசிரியரா இருக்கேன்னா அது முயற்சியும் பயிற்சியும் தான்.
0: அதனால நம்ம அந்த கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு என்னென்னலாம் என்னெல்லாம் முயற்சி பண்ணலாம், எப்படி எல்லாம் பயிற்சி பண்ணலாம்னு செஞ்சு இன்னைக்கு அரசு பள்ளியில ஆசிரியரா இருக்கீங்க.
2: ஆமாங்கய்யா. ஆமாங்க.
0: நன்றிங்க. அதுவே மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க.
2: என்னங்கய்யா?
0: மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க.
2: கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா.
0: சரி, நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மகாராஜபுரம் திலகவதி பேசுறேன்.
0: மகாராஜபுரம் திலகவதி. திலகவதி அம்மா ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? இதுபடி பேசுறீங்களா? பேசுங்க. சரி, முயற்சியும் பயிற்சியும் பேசுங்க.
3: முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் முடியாது, எதுவும் இல்லை. முயற்சி தான் சார், அதுக்கப்புறம் சார் பயிற்சி.
0: சார், இப்ப பயிற்சி வேணும்ல?
3: சொல்லுங்க சார்.
0: பயிற்சியும் வேணும்ல?
3: பயிற்சி வேணும் சார். முயற்சி இருந்தா பயிற்சி எடுக்கலாம். பயிற்சி எடுக்கணும் சார். ஆனா முயற்சி முன்னாடி பண்ணணும்
0: சார். ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணணும்.
3: ஆமா சார்.
0: சார், நீங்க அப்படி என்ன முயற்சி பண்ணி நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, ஏதாச்சும் சொல்ல முடியுமா?
3: நான் வீட்டிலே இருக்க மாட்டேன் சார். வய வயவரைக்கும் நான் போயிருந்தாங்க சார். நான் விவசாய வேலை பக்கம் சார். நான் வீட்டிலே இருக்க மாட்டேன், ஓடிதான் சார் பண்ணானே
0: சார். அதனால உழைப்பு தான் என்னைக்கும்.
3: என்னைக்கும் உழைப்பு தான் சார்.
0: இப்போ இப்போ எங்க இருக்கீங்க? வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, வீட்டில் இருக்கீங்களா?
3: இப்போ நூறு நாள் வேலை செஞ்சிருக்கேன்
0: சார். சரி, ரைட்டு. அதாவது எங்க போனாலுமே அந்த ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்த்துட்டே இருக்கணும்.
3: வேலை பார்த்துட்டு சார். நூறு நாள் வேலை இல்லைனாக்கா வேலை வயல் வேலைக்கு போயிடும் சார்.
0: கிடைக்கிற வேலை பார்த்துட்டே இருக்கீங்க.
4: நலமா
0: இருக்கும். சொல்லுங்க சார். முயற்சியும் பயிற்சியும்.
4: முயற்சியும் பயிற்சியும். தெரியாத தொழிலை விட்டவனு கேட்டா, தெரிஞ்ச தொழிலை தொட்டவனு கேட்டான்னு சொல்லுவாங்க
0: இல்லீங்களா?
4: அது மாதிரி இருக்க கூடாது. முயற்சி இல்லாம எந்த தொழிலும் செய்யக்கூடாது. அதாவது முயற்சி.
0: அப்புறம் எப்படி புதுசா ஒரு தொழில் கத்துக்கிறது அவரு?
4: அதான் முயற்சி. முயற்சி இல்லாம எதுவுமே செய்யக்கூடாது. முயற்சி எடுத்துக்கிட்டு தான் அடுத்த தொழில நம்ம இறங்கணும். ஒரு தொழில் பண்றோம்னா அதுல இருந்து நுணுக்கங்களை தெரிஞ்சுட்டு தான் நம்ம தொழில
0: எடுத்தோம் கவுத்தோம் இறங்காம நீங்க அதுக்கான ஒரு பயிற்சி எடுத்துக்குங்க.
4: ஆமா, ஆனா காலை விட கூடாதுன்னு சொல்லுவாங்க
0: இல்லீங்களா?
4: அது மாதிரி இருக்க கூடாது. நமக்கு ஒரு தொழில் தெரியணும்னா அதை நுணுக்கங்களை கத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த தொழிலும் நம்ம இறங்கணும். இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க, இருக்க கூடாதுங்கிறது என்ன சொல்றேன். என்னோட கருத்து வாய்ப்புக்கு.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ரவிச்சந்திரன் சார்.
5: முயற்சியும் பயிற்சியும். நம்ம பிள்ளைங்க வந்து வந்து திடீர்னு வண்டி ஓட்டணும்னு ஆசை பிடிச்சினா உடனே எடுத்து கொடுத்துறாங்க. அதாவது இந்த ஒரு பயிற்சியும் இல்லாம தானாக ஓட்டுறதுன்னு அது மாதிரி இருக்கக்கூடாது. முதல்
0: பயிற்சி நம்ம கொடுக்கணும்ல.
5: பயிற்சி என்னையா?
0: பயிற்சி நம்ம கொடுக்கணும்ல.
5: ஆமா, பெற்றோர்கள் வந்து அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி கொடுத்த பிறகு அதுக்கு தானாக முயற்சி எடுத்து அப்புறம் ஓட்டணும். வண்டி ஓட்டிட்டு போகுது, வேகமா ஓட்டிட்டு போகுது, பயமா இருக்குது. அதாவது

0: விழுதுதான் இல்லையா, நம்ம ஏத்தாப்ல ஓட போறவங்க நம்மளுக்கு ஆபத்தா இருக்கு, தூக்கி எறிஞ்சிரும் அது மாதிரி இருக்கு. அதனால எல்லாருமே ஒரு முயற்சி இருக்கணும், பயிற்சி இருக்கணும். நேத்து எனக்கு காரைக்கால் வந்து ஒரு கூட்டு தைக்கணும்னு காரைக்கால்ல செய்து வராங்க, கூட்டு தைக்கணும் வரும்போது அப்ப எனக்கு அந்த சின்ன வயசுலயே அந்த முயற்சியும் பயிற்சியும் அப்படி கோட்டு தைக்கணும்னா காரைக்கால் இருந்து காரைக்கால் எவ்வளவு இருக்கு அங்கேயே எனக்கு தெரிஞ்சு
1: கோட்டு கோட்டு தைக்கிறதுக்கா
0: என்னையா
1: கோட்டு கோட்டு தைக்கிறதுக்கா
0: ஆமாயா கோட்டு தைக்கிறதுக்கு
1: அது எப்படி கத்துக்கிட்டீங்க?
0: அதை நான் கத்துக்கிட்டேன், முயற்சியும் பயிற்சி எடுத்து கத்துக்கிட்டேன்.
1: இடம் தேடி உங்களை தேடி வந்து வராங்க அப்படின்னா அது உங்களோட தொழில் நுணுக்கமும் அதுல இருக்கக்கூடிய நேர்த்தியான அந்த வடிவமைப்பும் தான் காரணம் இல்லையா?
0: ஆமாங்க ஆமாங்க, தேடிட்டு வரும்போது எனக்கு வந்து ரொம்ப வெளியூர்ல இருந்தா தேடிட்டு வராங்க என்ன தைக்கிறதுக்குன்னா சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லியே கடையிலேயே சொல்றாங்க, மற்ற கடையிலே உள்ளவங்களும் சொல்லி அனுப்பிடுறாங்க.
1: நன்றி,
0: எனக்கு வந்து ஒரு பெருமையா இருக்குயா, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நேர்களுக்கு உணக்கணித்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நமது பண்பலையில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருச்சி சாரதாஸ்

0: இன்றைய சிந்தனையரங்கன் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு முயற்சியும் பயிற்சியும். இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை அழகாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முயற்சி இருந்தால் மட்டும் போதாது, பயிற்சி இருக்கணும். எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் முயற்சி பயிற்சி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையில் அடுத்து வரக்கூடிய இந்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கடலூர் மாவட்டம் வெண்கரும்பூர்.
0: என்ன ஊருங்க?
1: வெண்கரும்பூர்.
0: நேரு சொல்லுங்க. ஐயா
1: நான் வந்து ஒரு பாட்டு பாடி ஒரு பாடகனா ஆகணும்னு சின்ன ஆசை இருந்தது. அது சின்ன வயசுல இருந்தே பயிற்சி பண்ணி பண்ணி இன்னைக்கு ஒரு மேடை பாடகனாக

0: முயற்சி செஞ்சுட்டே இருந்தேன். முயற்சியையும் செஞ்சேன், பயிற்சியும் செஞ்சதால இன்னைக்கு ஒரு மேடை பாடகனா என்ன வந்து சமூகம் பாக்குற அளவுக்கு நான் வந்து
1: முதல் முறையா அந்த மேடையில ஏறும் போது உங்களுக்கு எப்படி பயம் இருந்துச்சு, இப்ப எப்படி பயம் தெளிஞ்சது உங்களுக்கு?
0: சின்ன வயசுல பயம் இருந்தாலும் பதட்டம் இருந்தாலும் இப்ப வந்து நார்மல் ஆயிட்டேன் எல்லாத்திட்டையும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயம் இல்லாம பதட்டம் இல்லாம பாடக்கூடிய ஒரு பாடகனா இன்னைக்கு வரேன் நானு. அதனால சின்ன வயசுல அந்த பிராக்டிக்ஸ், அதாவது இந்த முயற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சுட்டே இருந்தேன். முயற்சியும் பயிற்சியும் கூட மிஸ் ஆகி என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ணத்தால இன்னைக்கு ஒரு மேடை பாடகனா இன்னைக்கு இன்னைக்கு நான் சமூகம் பாக்குற அளவுக்கு நான் வந்திருக்கேன் ஐயா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறது. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ,
0: வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா
1: நலமா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன், பேரளம்.
1: பேரளம் செந்தில் கண்ணன், சொல்லுங்க ஐயா.
2: ஆமா சார், முயற்சியும் பயிற்சியும், ஏதாவது எந்த காரியமும் முயற்சி பண்ணாத நடக்கும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதாவது நம்ம கீழே விழுந்துட்டோம் நினைக்க கூடாது, கீழே விழுந்தாலும் திருப்பி எழுந்துட்டோம் அப்படின்னு நினைக்கணும்.
1: கீழே விழுந்தா தோண்டு போயிடக்கூடாது.
2: அதாவது அதனால நம்ம காரியம் தோல்வி அடைஞ்சிட்டு அப்படின்னு நம்ம தொடங்கி இருக்க கூடாது. திருப்பி என்ன தப்பு பண்ணோம் அந்த முயற்சி எடுத்து, தெரிஞ்சவங்களுக்கு பயிற்சி எடுத்து நம்ம அதை திருப்பி வெற்றி பெறணும். இப்ப எதா இருந்தாலுமே அது மாதிரி செஞ்சோம்னா முறையான முயற்சியும் பயிற்சியும்
1: கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.
2: கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.
1: நன்றி, நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம் சார்.
1: நம்ம சின்ன இறங்கும் அந்த போஸ்ட்டும் கூட நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருந்தோம், அதுக்கு நிறைய ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பாரிவல்லல், அப்புறம் பார்த்தீங்கன்னா தியாகராஜன், ரவிச்சந்திரன், ஜோதி சதீஷ், கொடிக்கால் படிம் ஷாகுல் ஹமீத் ராஜா, செல்வகுமார், அசோக் ராஜ் போன்றவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. முயற்சியும் பயிற்சியும் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருவாரூர் மாவட்டம் 48 மணக்கரை ராஜமாணிக்கம்.
1: ராஜமாணிக்கம், சொல்லுங்க ஐயா.
3: முயற்சியும் பயிற்சியும் எந்த விஷயத்த நம்ம தொட்டாலும், முயற்சிங்கிறது வந்து எப்பயுமே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். பயிற்சிங்கிறது எந்த நோக்கத்துக்கு நம்ம போய் அடையணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான பயிற்சியே கடுமையா எந்த இடர்பாடு வந்தாலும் சரிதான் விடாப்பிடியா செஞ்சோம்னா வெற்றி முனையில நிச்சயமா நம்ம போய் ஏறி நிக்கலாம்.
1: சரி சார், நன்றி சார், நன்றி சார். இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் முயற்சியும் பயிற்சியும் இந்த தலைப்பில் தான் நேயர்கள்ட்ட நம்ம பேசணும். எந்த ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு முயற்சி இருக்கணும். முயற்சி இருந்தால் மட்டும் வெற்றி கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ அதுக்கான பயிற்சி இருக்கணும். பயிற்சி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்தான். நீங்கள் எந்த செயல் செய்கிறா இருந்தாலும் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ண உடனே வெற்றி கிடைக்குமான்னு அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடலாம். நேயர்களுக்கு இதுவரை கேட்டது மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கிய சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
4: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
5: என்ன சுனாமியா?
4: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70 மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சி செய்த கேட்டு ரசித்த அனைத்து நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றி. நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 12:40 தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கி தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க் ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: கூறியுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அஇஅதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2 நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 நாட்கள் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி.வி. சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை.

0: நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர், ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
2: तुम रिपोर्ट्स लाई हो ना?
3: नहीं, मुझे लगा तुम लाए हो।
4: चिक, चिक, चिक, चिक, खिच, पिच, खिच, पिच।
2: तुम हो ही भुलक्कड़।
3: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
4: चिक, चिक, चिक, चिक।
1: लड़िए मत, जानिए आभा के बारे में।
5: आभा?
1: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
6: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
7: இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
8: வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
9: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
10: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
10: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
9: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
10: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
12: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
13: வணக்கம் பாப்பா.
14: வணக்கம்.
13: உங்க பேர் என்ன?
14: கிணத்துக்கு போனாங்களாம். அப்ப வந்து ஒரு குட்டி வந்து உளுந்துருச்சான். அப்புறமா இன்னொரு குட்டியும் வந்துட்டே இருந்துச்சான், அதுவும் திருப்பி உளுந்துருச்சான். அப்புறமா அது காணாங்கணம் தேடுதான், அது வந்து அவங்களுக்கு தெரியலையா, அது வந்து கிணத்துல தூக்கம் உடனே அவங்க அப்பா பட்டத்தோட நூலை அறுத்து விட்டாங்களாம். பட்டமும் அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்து திடீர்னு கீழே வந்துருச்சான். அந்த நூல் தான் பட்டத்தோட சுதந்திரத்தை தடுக்குது. நீ ஏன் நினைச்சுக்கிட்ட பாரு, நல்லா நூல் அறிந்ததும் நிலை தலைமாடி அந்த பட்டமே கீழே வந்துட்டு. இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையும், நூலற்ற பட்டமாக இருந்தால் நாமும் வாழ்வுல தடுமாட கூறும் அப்படின்னு பாப்பா சொன்னாங்க.
13: சூப்பரா கதை சொன்னீங்க பாப்பா. நீங்க குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
14: டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
13: சரிங்க பாப்பா.

0: குழந்தைங்க வருங்காலத்துல சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமன் அகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கிய ஜெயங்கொண்டம் ராமன் அகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமன் அகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
6: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
6: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் பன்னிசை.

0: பண்பலை 100.3 நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம். தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
3: தஞ்சை உழவன்னா
2: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
1: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
4: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-55550.
1: தஞ்சை உழவன்.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
6: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
5: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: திரையிசை பாடல்கள் தேன்மழையாய். நிகழ்ச்சியில் முதல் பாடல் இளையராஜாவின் இசையில் வாணி ஜெயராம் குரலில் அழகே உன்னை ஆராதிக்கிறேன்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
3: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
2: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி,
3: கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்,
5: பயிற்சியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்,
6: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய்.
0: நேர்லை இன்று பிற்பகல் 2 அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காரைக்கால அஞ்சல் துறை அதிகாரி மற்றும் கலைமாமணி விருது பெற்ற நாடக கலைஞருமான காரை தங்க சாத்மீகம் அவர்கள் பங்குபெறும் நேரலை கேட்கலாம். தேன்மழிகாய் அடுத்த பாடல், பி ராஜேந்தர் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், ரயில் பயணங்களில் திரைப்படத்தில் இருந்தது.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
2: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.

1:15 பண்பலை 100.3 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தஞ்சை உழவன் சிக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால்

0: உங்கள் கடைக்காரர்கள் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 என் சொல்லமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கண்ணதாசனின் வரிகளில் கல்யாணி மேனன் பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுஜாதா.

0: www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: இன்று செவ்வாய்க்கிழமை ஊரும்புறவும் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? இன்றைய ஊரும்புறவும் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வடக்கு தெருவிலிருந்து நேயர்களோடு நேரலையாக ஒளிவரும் இன்று மாலை 4 மணிக்கு.

பண்பலையில் நேரம் 1:21:30. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கொம்பேரி மூக்கன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து, பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நேயர்களுக்கு கரங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்றாங்க மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், தஞ்சை உழவன், செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர்.

0: நேயர்களுக்கு கரங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்றாங்க மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்,
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
2: டிஎம்இ Triple E, ECE, Computer, Civil, DMLT, Agri. ஆகிய கோர்ஸ்களுக்கு
1: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
4: வாங்க கோடைய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், நார்குடி.
0: தேன்மொழியில் அடுத்த பாடல் தில்லுமுல்லு திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது தஞ்சை உழவன் சிக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சை உழவன் சிக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சிக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
3: தஞ்சை உழவன்னா
2: அதான்க்கா தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் நல்ல எல்லெண்ணெய்
1: அன்பாய் வழங்குகிறோம். ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தஞ்சை உழவன்.
4: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550
1: தஞ்சை உழவன்.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் தேன்மழை நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜாவின் இசையில், புலமைப்பித்தன் வரிகளில்.

0: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
1: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
0: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
4: தென்மொழியில் அடுத்த பாடல் கனகாசனின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், KJ யேசுதாஸ், SP சைலஜா குரல்களில். மீண்டும் கோகிலா.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இன்றைய தேன்மொழியின் நிறைவான பாடல் நெற்றிகன் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளுக்கு

இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அமைச்சர், படைப்பாற்றல் திறன், புதுமையான கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் குவாட் நாடுகள் வள மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். ஜனநாயக நாடுகளாக திகழும் குவாட் நாடுகள் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உயர் கவனம் செலுத்தி வருவதையும் அவர் எடுத்துரைத்தார். குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உலகளாவிய பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் விரிவாக்கம், கண்காணிப்பு, விழிப்புணர்வு, தளவாட இணைப்புகள், கடல் வழித்தடம், திறன் மேம்பாடு, மனிதநேய உதவிகள், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் உட்பட கடல்சார் மேம்பாட்டு பணிகள் சீராக விரிவடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குவாட் நாடுகள் வரும் காலங்களில் இவை அனைத்தையும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டொஷிமிட்சு மோட்டுகி ஆகியோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நாளை புதுடெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் அவர் அப்போது எடுத்துரைத்து நிதி உதவியை கோர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் அஇஅதிமுக உறுப்பினர்கள் நேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று அவர் சமர்ப்பித்தார். இதனிடையே மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்ட முடிவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான அஇஅதிமுக கொறடா திரு அக்ரியஷ் கிருஷ்ணமூர்த்தி அவைத்தலைவரை சந்தித்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கோரி மனுவை அவரிடம் சமர்ப்பித்துள்ளார். நம் நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை வலுப்படுத்தி அனைவருக்கும் இலகுவான இணையதள சேவையை உறுதி செய்ய பிஎம் வாணி பிரதமரின் வைஃபை வலைதள கட்டமைப்பின் கீழ் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தற்போதைய டிஜிட்டல் மய சூழலில் இந்த பொது கட்டமைப்பு இளைஞர்கள், பயணிகள், தொழில் நிபுணர்கள், சிறு வர்த்தகர்கள் உள்ளிட்டோருக்கு இன்றியமையா பயனளிக்கும் என்று தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி கூறியுள்ளார். சர்வதேச நிலையிலான பொது வைஃபை மற்றும் QR கோடை பயன்படுத்தி இணையதள சேவையை அனைத்து பயனாளிகளும் எளிதாக பெற இது வழிகோலுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் தொடர்பை பயன்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்ட செயலாக்கத்தின் நடவடிக்கையாக இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. செமிகான் இந்தியா திட்டத்தின் கீழ் 12 கட்டமைப்பு திட்டங்களுக்கும் 24 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கும் அங்கீகாரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முதலீட்டாளர்கள் ஆதரவு என்ற இணையதள சேவையையும் செமிகண்டக்டர் இயக்கம் தொடங்கியுள்ளது. அரசின் திட்டங்கள், கொள்கைகள், அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள், முதலீட்டாளர்களுக்கான தேவைகள் போன்றவை குறித்த பல்வேறு தகவல்களை இந்த இணையதளத்தின் மூலம் பெற முடியும். இந்த இணையதளத்தை தொடர்பு கொள்ள இந்திய செமிகண்டக்டர் மிஷின் வலைதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே அரிய வகை கனிமங்களை பதப்படுத்துதல், பாதுகாப்பான விநியோகம், சுரங்க நடவடிக்கைகளில் இருதரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தால் விநியோக சங்கிலிகள் வலுவடைந்து பரவலாக்கப்படுவதோடு ஒருங்கிணைந்த நிதி திட்டங்களை மேற்கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. அரிய வகை கனிமங்களின் மேலாண்மையை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் செல்லவும் இந்த ஒப்பந்தம் வழிகோலுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரம்

0: ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. ஆணையத்தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவு குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா இன்று விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையும் குரு பெயர்ச்சி விழா இன்று திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலம் என்று வழங்கப்படும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் காலை 11 மணிக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குரு பகவானுக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்தனர். ஆலங்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில், மயிலாடுதுறை வதானியேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோவில்களில் குரு பெயர்ச்சி அபிஷேக ஆராதனைகள் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றன. நெல்லை மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செம்மறி கிடாய் ஒன்று 55,000 ரூபாய் வரை விற்பனையானது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொட்டுக்குட்டி, மகிழம்பாடி, கருப்பு கிடா, பல்லையாடு உள்ளிட்ட ஆடு வகைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்த நிலையில் 4 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆட்டுச் சந்தையான மேலப்பாளையம் ஆட்டுச் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களைகட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாட உள்ள நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுப்பதற்காக ஆடு வாங்குவதற்காக மேலப்பாளையம் ஆட்டுச் சந்தையில் குவிந்தனர். அதிகாலை தொடங்கிய ஆட்டுச் சந்தையில் இதுவரை 4 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஒரு ஆட்டுக்கடாய் ரூபாய் 55,000 முதல் 60,000 வரை விற்பனையானதாக கூறப்படுகிறது.
3: நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: பொள்ளாச்சி மாட்டு சந்தையிலும் பக்ரீத் பண்டிகையொட்டி 4,000-க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனையாகி 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களில் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 15/6/2026 வரை PM கிசான் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இம்முகாம்களில் விவசாயிகள் அனைவரும் இக்கௌரவ நிதித்தொகை பெறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அந்தந்த பகுதி இவ்வலுவலர்களை தொடர்பு கொண்டு சரி செய்து கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடல் நீரில் விழுந்த 4 மீனவர்களில் 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையிலிருந்து பைபர் படகில் மீன்பிடிக்க 4 மீனவர்கள் சென்றனர். கடல் காற்றின் வேகத்தால் படகு கடலில் கவிழ்ந்தது. படகு கரைக்கு வந்து சேராதை தொடர்ந்து சக மீனவர்கள் படகினை தேடி கடலுக்கு சென்றனர். அப்போது படகு கவிழ்ந்த மீனவர்கள் தத்தளிப்பு தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக சக மீனவர்கள் கடல் தத்தளித்த 3 மீனவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அன்புச்செல்வம் என்கின்ற மீனவர் காற்றின் வேகத்தால் கடலில் அடித்து செல்லப்பட்டதால் அவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினரும் கப்பல் படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் விக்டர் லாயை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
6: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம்

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
2: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
1: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
0: இனி கேட்கலாம் லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்காக ஓய்வு பெற்ற காரைக்கால் அஞ்சல்துறை அதிகாரி மற்றும் கலை மாமணி விருது பெற்ற நாடக கலைஞருமான காரை தங்க சாத்மிக அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க.
3: இந்திரன் வந்ததும் சந்திரன்.

0: வணக்கம் சார், காரை தங்க சாத்விகம் ஐயா நம்மோட இருக்கீங்க.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். இப்போ பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த சினிமா பற்றி பாடல் கொடுத்தோம் இல்லையா? ஆனால் நீங்கள் ஒரு நாடக கலைஞராக இருந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அஞ்சல் துறையில் அதிகாரியாகவும் பணியாற்றிருக்கீங்க.
1: அஞ்சல் துறையில் அதிகாரி கிடையாது, அஞ்சல் துறை ஊழியராக தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
0: அஞ்சல் துறையில் ஊழியராக
1: இருந்திருக்கேன்.
0: ஓ சரி.
1: முதல்ல போஸ்ட்மேனாக இருந்து அதுக்கு பிறகு மெயில் ஓஸ்டராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த அஞ்சல் துறையில் வந்து பல நாடகங்கள் பல கதைகள்லாம் எழுதுறதுக்கு மூல காரணமாக இருந்தது, அஞ்சல் துறையில் மக்களோடு மக்களாக இருந்து தபால் பட்டுவளம் செய்யும்பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான் இன்று இவ்வளவு பெரிய நாடகங்கள் இவ்வளவு கதைகள் இதெல்லாம் எழுதுறதுக்கு பெரிய காரணமாக இருந்திருக்கு. அதற்கு முதலில் எனக்கு இந்த சமூகத்தில் உணவு கொடுத்து, உறைவிடம் கொடுத்து, இருக்கை இடம் கொடுத்து, இந்த சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுத்த நான் இதுவரை வாழ்ந்து சந்தோஷமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற என் அஞ்சல் துறைக்கு ஆரம்பத்திலேயே என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: ஆரம்பத்திலேயே நீங்கள் பணியாற்றிய அந்த அஞ்சல் துறைக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களுடைய பெயர் பார்க்கும்போது சாத்மீகம் அப்படிங்கிற பெயர் கேட்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள தோணுச்சு.
1: கரெக்ட், நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியானது. இந்த சாத்மீகன்ற பேரை நான் எங்கே போனாலும் சொல்கிறதுக்கே கஷ்டப்படுவேன். இப்போ சாத்மீகம்னு சொல்லி ஒரு தடவையில புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்கிறது ரொம்ப சிரமம். நான் சாத்மீகம்னு சொன்னால் கேட்குறவங்க என்ன சொன்னீங்க, சாத் மோகமானுவாங்க, சாத் நேகமானுவாங்க. நான் அவங்களுக்கு மூணு தடவை சொல்லித்தான் என் சேர பேரை வந்து புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு தடவை மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு சாலமன் பாப்பா பாலமன் பாப்பை அவர்களின் பட்டிமன்றத்தை காரைக்கால நடத்தும் பொழுது என் பேரை பார்த்துட்டு சொன்னார், இந்த பட்டிமன்றத்தை நடத்துறது சாத்மீகம் என்று கேள்விப்பட்டேன். இந்த எவ்வளோ நாடுகள் நான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் பட்டிமன்றம் நடத்தி, இந்த சாத்மீகன்ற பேரை இங்கே தான் நான் கேள்விப்படுறேன். நான் நினைக்கிறேன் அந்த உலகத்தை இந்த பேர் மட்டும்தான் அவர் சொன்னார். அவர் சொல்லும்பொழுது அந்த பேரை வச்சு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னோம்.
0: சரி, இப்போது சாத்மீகம் இந்த பேருக்கே ஒரு வரலாறு சொல்கிறீங்க, அப்போ அந்த பேர் வச்ச உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: எங்கள் அப்பா பேருங்க விபி தங்கவேல். அவரும் அஞ்சல் துறையில் பணிபுரிந்தவர், மிகப்பெரிய கலைஞர், மிகப்பெரிய அருமையான சங்கீதம் கற்றுக்கிட்டவர், கர்நாட்டிக் சங்கீதம் கற்றுக்கிட்டவர். அந்த காலத்திலேயே வந்து பாடல்கள் எழுதுவார், பாடுவார், நாடகங்கள் எழுதுவார், நாடகம் எழுதி நடிப்பார். அதோடு மட்டுமல்ல, சுதந்திர தியாகம் அதாவது சுதந்திர தாகம் உள்ள பாடல்களை எழுதி அதை பாடி மேடைகளை பாடி பல பேர் பட்டவர். அந்த காலத்திலே சகலகலா மாமணின்ற பட்டமும் வாங்கினவர் எங்கள் அப்பா. அவ்வளவுக்கு பேர் பட்டவர் இருந்துச்சு.
0: இப்போ அப்படின்னா அவங்க வந்து சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க.
1: ஆ நிச்சயமா, சுதந்திர போராட்ட வீரருங்க.
0: ஓ
1: அப்படி இருந்தார். அந்த நாடக பழக்கம், நாடகம் எழுது கதை எழுது எல்லாம் எங்கள் அப்பா

0: அப்படியே அவங்கள்ட்டே கத்து. அப்போ உங்களுடைய குருன்னு பார்த்தீங்கன்னா
1: அவங்க தான்,
0: அப்பா தான் சொல்லுவீங்க. சரிங்க சார். அது இல்லாமல் உங்களுடைய அந்த நாடக பயணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பாண்டிச்சேரி அதுவும் காரைக்காலம் போது ஃப்ரெஞ்சு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பயிலேருந்து உங்களுக்கு அந்த நாடகம் நடிக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு சார்?
1: நான் வந்து காரைக்காலில் ஃப்ரெஞ்சு பள்ளியோடு தான் படித்தேன். நான் காரைக்காலில் இந்த பேட்டியை கொடுக்கறதுனால காரைக்கால் மக்களுக்கு நான் சொல்ற விஷயம் பூரா தெரியும். பிரெஞ்சு பள்ளிக்கூடம் அப்ப எங்க இருந்ததுன்னு சொன்னா, இப்ப இருக்க ஔவையார் மகளிர் கல்லூரி இருக்குங்களா, அதுதான் பிரெஞ்சு பள்ளிக்கூடம். அது பேர் புதின கல்லூரி, கோப்பளை பக்தர் அப்படின்வாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல தான் நான் வந்து பிரெஞ்சு படித்தேன். அந்த பிரெஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது சேத்தியம்னா ஏழாவது, ஏழாவது வரைக்கும் நாங்க பிரெஞ்சு படித்தோம். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, எப்பா தொடர்ந்து பிரெஞ்சு படிக்கிறவங்களாம் இங்கே படிக்கலாம், இல்லை ஏழாவதுக்கு பிறகு ஆங்கிலம் படிக்கணும் விரும்புகிறவங்க நீங்கள் இப்போ வந்துட்டீங்கன்னா கோவிந்த் சாமி பிள்ளை ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னாங்க.
0: கோவிந்த் சாமி பிள்ளை ஸ்கூல்,
1: ஆமாம், அங்கே போய் சேரான்னு சொன்னால் அப்போ என்ன செஞ்சிட்டோம் நாங்களாம், சரி இங்கிலீஷ் படிக்க போகிறவட்டும் இந்த சேத்தியம் ஏழாவது நிப்பாட்டிட்டு அந்த கோவிந்த் சாமி பிள்ளை ஸ்கூலில் அதுக்கு பிறகு நாங்கள் போயிட்டோம்னு வச்சிங்களேன். அப்படி ஆகிட்டு அப்போ நான் படிக்கும் பொழுது ஒரு பிரெஞ்சு பாடல் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது. அது கூட ரொம்ப நாளைக்கு பிறகு எல்லார் காதலையும் வாங்கிறதுக்காக அந்த பாட்டை கொஞ்சம் நான் பாடுறேன்.
0: பாட்டு நீங்க கண்டிப்பா பாடுங்க, நாங்களும் கேட்க ஆர்வமா இருக்கும். ஏன்னா ஒரு பிரெஞ்சு சாங்லாம் நாங்க கேட்டதே அதுவே கிடையாது. அதெல்லாம் நீங்க பிரெஞ்சு ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, அப்போ பிரெஞ்சு இங்கிலீஷ் அஸ் வெல் அஸ் தமிழ் நல்லாவே உங்களுக்கு தெரியும். நாடகத்துறையில இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பாடல்கள் பாடுறதும் உங்களுக்கு எளிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். அட இந்த பிரெஞ்சு பாட்டு கொஞ்சம் பாடுங்க சார்.
2: பாசு கோமினோசியில்ஸ் பாசு கார்னோத்ரு தாசியேஃபி பிழுத்தீவல பாசு கோமெனிசோம் தாலே கிறிஸ்யன் இல்ஃபோ மஷே இல்ஃபோ ஃப்ரான்சிலஸ் பாசு கார்னோத்ரு தா ஏப்பசியே இல்லத்தீரு இல்லத்தீரு ஓகே ஓகே மத்தலோம் மத்தலோ நவீரு சுயிரு இல்லமெமெதித்தரணி இல்லமெமெதித்தரணி ஓகே ஓகே மத்தலோம் மத்தலோ நவீரு சுயிரு இல்ல விஜே ஓகே ஓகே மத்தலோம் மத்தலோ நவிரு சுயிரு
0: அட்டகாசமாக பாடிட்டீங்க சார். இப்போ யாராச்சும் ரேடியோ கேட்டாங்கன்னா நம்ம கேட்கறது தமிழ் வானொலியா இல்லை ஃப்ரெஞ்சு வானொலியா அப்படிங்கிற சந்தேகத்தையே உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியான உங்களுடைய நாடக பயணம் அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு. அஞ்சல் துறையில் பணியாற்றுறதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்ததுங்களா சார்? எப்படி ஜாயின் பண்ணீங்க சார்?
1: இந்த ஃப்ரெஞ்சு பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாடகம் வந்து அங்கேயே உருவாயிட்டு, அப்போ நான் ஏழாவது படிச்சு அதாவது நான்காவது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாடகம் நடத்துகிறாங்க, நல்ல மாணவன்
0: நல்ல மாணவன்
1: நல்ல மாணவன்ட்டு அந்த நாடகத்தில் முத முதல் நடித்தேன்.
0: என்ன கேரக்டர் நடிச்சிங்க ஞாபகம் இருக்கா?
1: அதாவது சிவராஜன் ஆசிரியர் வந்து என்னை விட மூத்தவர். அந்த சிவராஜ் ஆசிரியர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார், அவர் தான் மாணவ தலைவன். அவர் கூட நாங்கள் மாணவர்களாக போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு மாணவர்கள் எப்படி எப்படி நல்ல முறையில் இருக்குன்றத பற்றி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். இதுதான் நல்ல மாணவன் அந்த நாடகத்தில் உள்ளது. இதில் பங்கேற்று நடித்த முதல் முதல் அந்த தான் என்னுடைய முதல் முதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட நாடகம்.
0: இப்போ நாலாவதுலேயே நீங்கள் உங்கள் நாடகத்திற்கு வந்துட்டீங்க.
1: ஆமாம், நாடகம் அங்கே தான் எனக்கு ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து தொடர்ந்து என்ன செஞ்சேன், நாடகம் எழுத ஆரம்பித்தேன், நடிக்க ஆரம்பித்தேன். இப்படியே நாடக வழக்கம் போயிருந்தது. அதற்கு பிறகு நான் எஸ்எஸ்எல்சி படித்த உடனே எனக்கு அஞ்சல் துறையிலிருந்து என்ட்ரி வந்துருந்தது.
0: இப்போ எஸ்எஸ்எல்சி வந்து ஆங்கில வழி கல்வி,
1: ஆங்கில வழி அங்கே வந்த பிறகு வந்தது. அப்போ எங்கள் அப்பாட்டி இன்ட்ரி வந்திருந்தவொடனே போய் கேட்டேன், அப்போ அது மாதிரி இன்ட்ரி வந்திருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டேன். நீ நேராக இன்ட்ரிக்கு போப்பா, இன்ட்ரிவியூ செலெக்ஷன் ஆனால் அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். இன்ட்ரிக்கு போனால் செலெக்ஷன்
0: ஆகிட்டேன். சூப்பர்.
1: அப்போ என்ன செய்யணும், முதல் முதலாக நேருநகர் போஸ்ட் ஆஃபீஸ்
0: இருக்கிறது
1: 1973 ஆண்டு நேருநகர் போஸ்ட் ஆஃபீஸில் தான், அதாவது ஜிடிஎஸ் ஈடிடிஏன்னு சொல்லுவாங்க.

0: நிறைவில் கிடையாது
1: நிறைய போஸ்டர் கொடுக்கறது
0: அவ்வளவு மரியாதை இருக்கு. சாதாரண வந்து அப்ப எனக்கு சம்பளம் வளர்த்துறீங்களா 77 ரூபா 60 பைசா
1: மந்த்லி சேலரி.
0: ஆமா 77 ரூபா 60 பைசாவில 10 பைசா ரெவன்யூ ஸ்டாம்புக்கு போக 77 ரூபா 50 பைசா கையில வாக்குவேன்.
1: ஓ சூப்பர். அதை நினைச்சு இப்போ நினைச்சு பார்க்கும்போது இந்த நேர்நகர் பகுதிக்கு நீங்க வரும்போது நீங்கள் ஆரம்பத்தில் பணியாற்றும் போது இருந்த பகுதிக்கும் இப்போ வரும் பகுதிக்கும் உங்களுக்கு என்ன தோணும் சார்? உண்மை இப்போ நாங்களாம் சின்ன வயசுலேருந்து இந்த பகுதியை இப்படியே பார்த்துட்டோம். வளர்ச்சி அடைந்த நேர்நகர் விரிவாக்கம் சொன்னாலே தெரியும். இப்போ போஸ்ட் மேனேஜர் இருக்கவங்களும் நிறையா தெரியும், அந்த அட்ரஸ் தெரியும், அந்த ஊர் எப்படிச்சு தெரியும், யார் யார் எல்லாமே தெரியும். இப்போ நீங்கள் இந்த இந்த நேர்நகர் பதிவு உங்களுக்கு என்ன தோணும் சார்?
0: எவ்வளோ முன்னேற்றங்கள், எவ்வளோ வீடுகள், எவ்வளோ மாற்றங்கள், மனிதருடைய கலாச்சாரங்கள், சமூக எண்ணங்கள், எழுச்சிகள், பல மடங்கள் மாறி நேர்நகரா என்று சொல்லி பாக்குற அளவுக்கு
1: அந்த
0: அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் பாருங்களேன். ஓஎன்ஜிசி அலுவலகமே அப்ப வந்து என் வாழ்க்கையில் எவ்வளவு சம்பவங்கள், அனுபவங்கள், இதெல்லாம் கதை எழுதுறதுக்கு மூல காரணமா இருந்துச்சு.
1: ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சாத்மிக ஐயா வந்து நாடகத்துறையில கதை எழுதுறதுக்கும் நாடகங்கள் எழுதுறதுக்கும் போஸ்ட்மேன் வந்து ஒரு முக்கிய இடம் பிடிச்சிருக்கும் தோணுது. ஏன்னா நிறைய பேரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும்.
0: ஆமா,
1: ஒரு சாதாரண நிலை, சாதாரண பகுதியில் இருக்கிறதுல இருந்து பெரிய பெரிய அதிகாரிகளை மீட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதை பத்தி நம்ம பேச போறோம் சார். நீங்க நாடகத்துறையில வந்து யாரெல்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்க, யாரை வச்சுலாம் நாடகம் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி பேச வர. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருக்கும்ல?
0: ஆமா.
1: என்ன பாட்டு சார்?
0: எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க பூம்புகார் என்ற படத்துல வாழ்க்கையரும் ஓடம் வளர்கின்ற பாடம் மாநிலரின் மலத்தியிலே மறக்க ஒண்ணா வேதம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பல் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல்லம். அது
5: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
2: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களையும் மலி விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள், சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் தங்க பானல்கள். இவை அனைத்தும் விரும்பதார் நிகழ்ச்சி. பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம்.

0: சார், இந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப ரசிச்சு கேட்டீங்க. இந்த பாட்டு, இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்குங்க.
0: சார், என்னது காரணம் இருக்கும்ல
1: இதற்கு? இந்த சொன்ன வாலிபருக்கு சரியான ஒரு அறிவுரை உள்ள பாட்டு இது. வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. வாழ்க்கையெனும் ஓடும். இந்த வரிகள் வந்து ரொம்ப,
0: இல்லை இப்போ முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னா, ரேடியோ வச்சாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு வானொலியான்னு டவுட் வரும். இப்போ வச்சாங்கன்னா இல்லை ஏதோ திரையிசை போயிட்டு இருக்கு போல அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க. ஒரு சகலக்கல்லாம் வல்லவனா நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப பேசி டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காஃபி வச்சு சாப்பிட்றீங்களா சார்?
1: காஃபின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருதுங்க. இப்போ கொஞ்ச நேரம் வந்து செவிக்கு சில செய்திகளை கேட்டுக்கிறதுக்கு ஒரு நகைச்சுவையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் காப்பின்னு கேட்டவுடனே எனக்கு ஒரு விஷயம் வருது. ஒரு மாடியில் ஒரு பெரியவர் குடிந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு தினமும் அவருடைய வேலைக்காரர் காலையிலையும் மாலையிலையும் ஒரு டம்ளர் நிறையா காப்பியை கொண்டு போய் மாடி ஏறி கொடுத்துட்டு வருவார். இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம். என்னடா அது, அம்ப வேலைக்காரன் டெய்லி காலையிலையும் மாலையிலையும் ஒரு டம்ளரில், அதுவும் தமிழர் நிறைய வழிய வழிய காப்பியை கொண்டாந்து மாடி ஏறி கொண்டாந்து கொடுக்குறான். அது எப்படி ஒரு சொட்டு கூட கேஸ் தம்ப
0: கொடுக்குறான்?
1: எவ்வளவு பெரிய டேலண்ட் இது! அப்படி திறம்புகள் ஒன்று பாராட்டி ஆகணும். வரட்டும் காப்பி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஆளும் காப்பி கொண்டு வந்தான். வேலைக்காரன் கொடுத்துட்டு திரும்பும் போது, ஏய் நில்லு, என்னங்க ஐயான்னு கேட்டான். இல்ல நான் கொஞ்சம் தெரியாம தான் கேட்கிறேன், டெய்லி எனக்கு காப்பி காலையிலயும் மாலையிலயும் அதுவும் ஒரு டம்ளர்

0: வழிய வழிய காப்பிய மாடி ஏறி கொண்டாந்து கொடுக்கற, அது எப்படி ஒரு சொட்டு கூட கீழசாம கொடுக்கற அப்படின்னு கேட்டான். அது என்னங்க இதை போய் பெருசா பேசுறீங்க, உங்களுக்கு காப்பி எடுத்துக்கிட்டு மேல மாடி ஏறுறேன்னு அப்ப காப்பிய வாயில ஊத்த அடக்கிக்குவேன், மேலே வந்தவங்க கொடுத்து ஒப்பிழிச்சு கொடுத்துருவேன்.
1: அச்சோ இப்படிலாம் காப்பி சாப்பிட்டாரு இந்த மாதிரி
0: அவர் அப்படியே சாஞ்சிட்டாரு. நீங்க காப்பி சாப்பிடலான்னு கேட்டோன்னா அந்த காப்பி தான்
1: ஞாபகம். அப்படியே அப்ப உங்கள்ட்ட காஃபி வேணுமா நான் கேட்க மாட்டேன். இப்போ உங்க நாடகங்கள்லயும் நகைச்சுவைகள் நிறைய கொண்டு வரீங்களா சார்?
0: எல்லா விஷயங்களையுமே நாடகத்துல நகைச்சுவை மூலமாகத்தான் சொல்வேன். சம்பாத்தியம் இல்லாத தாம்பத்தியம் அருமையான நாடகம் எழுதுனதுலயே. சம்பாத்தியம் இல்லாமல் காதலை பத்தி நினைக்கிறது தப்பு, அதை விட தாம்பத்திய பத்தி நினைக்கிறது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிவிட்டு நான் 2000 எழுதியிருக்கேன் இந்த நாடகத்தை. மிகப்பெரிய பேர் பெற்ற நாடகம்.
1: சரிங்க சார், இப்போ நாடகத்துறையில் நீங்கள் பணியாற்றியிருந்திருக்கீங்க, இப்போ அஞ்சல் துறையிலையும் நீங்கள் பணியாற்றியிருந்திருக்கீங்க. ஆனால் இப்போ அஞ்சல் துறையில் நீங்கள் இல்லைனாலும் கூட நாடகத்துறையில் இப்போ இருந்துட்டு தான் இருக்கீங்க. யாராச்சும் ஒரு கேரக்டர் கொடுத்தா நீங்கள் ரெடியாக தான் இருப்பீங்க நான் நினைக்கிறேன்.
0: நிச்சயமாக
1: ரெடியாக தான் இருப்பீங்க நினைக்கிறேன். நீங்கள் முதலாக நாடகம் போட்ட இடம் ஞாபகம் இருக்கா? அந்த நாடகத்தோட தலைப்பு
0: அதாவதுங்க முதல் வந்து நாங்கள்லாம் எனக்கு வந்து 20 இருக்கோம். இப்போ நான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நேர்நிலை போஸ்ட் ஆஃபீஸில் நான் வேலைக்கு சேரும் பொழுது எனக்கு கரெக்டாக 20 தான். 20 ஜாயின் பண்ண உடனே நாடகத்தில் அதிகமான எனக்கு ஆவல் தீவிரமாக இருந்தது. அப்படி என் நண்பர்கள், அப்போது இருந்த என் நண்பர்கள் கே எத்ரிஸ், நஜிமுதீன், பகிரதன், அப்புறமா வந்து என்ன சொன்னால் இவர் வரதராஜன், பக்கிரிசாமி, பசுபதிராஜன், ராஜேந்திரன், பழைய காலத்து இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குழு அமைச்சோம். அந்த குழுக்கு வளர் பிறை நாடகமன்றம்,
1: வளர் பிறை நாடகமன்றம்
0: 1973
1: வளர் பிறையா வளர்ணும்.
0: ஆமா, அதெல்லாம் வளர் வரை நாடகமன்றம்னு ஆரம்பிச்சோம். அப்ப கைலாசநாதர் கோயில் உள்ள ஒரு இடத்துல நஜிமுதீன் தான் வீடு வச்சிருந்தாரு. அந்த வீட்டுல ஒரு இடத்துல ரிகர்சல் கொடுத்தாங்க. அப்பதான் இணைந்த உறவுகள்னு ஒரு நாடகத்தை எழுதி ரிகர்சல் மாச கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒத்திகை. அப்ப ரிகர்சல்லாம் என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த கலைத்தாய்க்குள்ள மரியாதையோடு செய்யறது ரிகர்சல். ரிகர்சல் இன்னைக்கும் சொல்ற நாடக நடிகர் எல்லாருக்குமே கலைத்தாய் என்பது பெரிய தெய்வம். அவர்களை செய்யும்பொழுது மிகவும் நாம் வந்து மரியாதைப்படுத்தி செய்ய வேண்டும். நான் நாடகத்தை எழுதி முடித்த உடனே அந்த எத்தனை நாடக பாத்திரங்க அந்த நாடகத்தில் இருக்காங்களோ அந்த பாத்திர அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக வசனம் எழுதிட வேண்டியது. எழுதி முடித்து எல்லாத்தையும் வச்சு எல்லா நடிகர்களையும் வரவழைச்சு அந்த தனித்தனியாக பூஜை போட்டு எடுத்து அவங்க யாராருக்கு என்னென்ன பாத்திரம் இருக்கோ அத்தனை பாத்திரம் கொடுத்து அனுப்பி வச்சுட்டு நான் எத்தனை பாத்திரமாக எழுதுனோ அத்தனை பாத்திரமாக நடிச்சு காட்டுவேன், படிச்சு காட்டுவாங்க. ஒவ்வொருத்தரும் உட்கார வச்சு கதையை சொல்லி நடிச்சு காட்டி படிச்சு காட்டி பிறகு முதல்ல சிட்டிங். நான் என்ன பாணியில வசனங்கள் எழுதியிருக்கணும் அதெல்லாம் நான் எப்படி எழுதியிருக்கணும் சொன்னனும் அதே போல முதல்ல சிட்டிங்ல படிச்சு காட்ட சொல்லுவாங்க. 2-3 வரைக்கும் தொடர்ந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த வசனங்களை வாங்கி படிச்சு காட்டுவாங்க. நான் சொன்ன பாணியில
1: வசனகர்த்தா நீங்க தான்,
0: நான் தான். அதுல அதாவது எழுத்து இயக்கம் எல்லாமே படிச்சு காட்டுவாங்க. படிச்சு காட்டின பிறகு சரி நல்லா படிக்கிறாங்க தெரிஞ்ச பிறகு அந்த வசனத்தை என்ன செய்வேன் அப்புறமா நின்றுட்டு மனப்பாடமா படிக்க சொல்லுவேன். நாடகம் என்பது ரொம்ப கஷ்டம், கஷ்டமானது. நான் மனப்பாடமா படிக்க சொல்லுவேன். அப்புறம் மனப்பாடம் வந்த பிறகு அவங்க என்ன செய்வேன் அப்பதான் ஆக்ஷன் கிடப்பேன். நாடகத்துல பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் நீங்கள் செய்யணும்னா ரிகர்சல் நீங்கள் பண்ணணும்.
1: இல்லை அதுதான் இப்போ எனக்கு நீங்கள் சொல்லும்போது எனக்கு மனசுக்குள்ள அது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ரிகர்சல் ஒரு நாடகத்தை நீங்கள் அரங்கேற்றம் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே முழு பயிற்சியோட நீங்கள் ரிகர்சல் பார்ப்பீங்க.
0: அப்போ ஒரு சீன் ஒரு வரும், அப்போ சொன்னார் பகிரதன் ஒருத்தர். அவர் என்ன சொன்னார்னா அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது என்னன்னு சொன்னால் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கெடுக்கிற ஒரு சீன் வரும், வீண் வருமா வசனங்கள் எழுதியிருப்போம் இங்கேருந்து. அப்போ வந்து இந்த வைரன் சொன்னார் ஒருத்தர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி சார் இந்த மாதிரி இந்த சீனில் வந்து நான் பேசுகிற டைலாக் வந்து சும்மாவே நின்றுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, டேபிள் லைட்டு கையில் இருக்கும், அந்த டேபிள் லைட்டை போட்டு அப்படி கையில் மாற்றி மாற்றி போட்டு
1: பேசுகிறேன்னு.
0: அதெல்லாம் அவன் செய்கிறது கஷ்டம் ஏன்னா அப்படின்னு, என்ன சார் செய்கிறது ஒன்றும் கஷ்டம் என்ன, சரி உங்கள் வசனத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை சார், இந்த லலிதா இந்த காந்தம் இரும்பு இந்த காந்தத்தை தேடி வந்துட்டு இனிமே போறதுன்னா அப்படின்னு சொல்ற வசனம். இந்த வசனத்தை டேபிள் கிட்ட போட்டுக்கிட்டே பேசுறேன் அப்படின்னாரு. இல்லை போயிருந்தா அதெல்லாம் கஷ்டம், நீங்க வசனத்தை மட்டும் பேசுங்க. இல்லை சார் நான் பேசுவேன் சார், சரி வசனத்தை முதல்ல பேசுங்க.

0: சொன்னார், லலிதா இந்த இரும்பு இந்த காந்தஸ் தேடி வந்துட்டு போனதுன்னா சரியாக தான் வசனம் பேசுறீங்க, சரி இப்போ டேபிள் வீட்டை போட்டு பேசுங்க அப்படின்னா டேபிள் வீட்டை கையில் எடுத்தார், டிசின் டேக் அப்படின்னு பண்ண டேபிள் எடுத்து கையில் வச்சார், வெயிட்டை கையில் வச்சுக்கிட்டு டேபிள் வீட்டை கையில் வச்சுக்கிட்டு இங்கே ஒருத்தர் போட்டார், இந்த கையில் ஒருத்தர் போட்டார், இந்த கையில் ஒருத்தர் போட்டார், டேபிள் வீட்டை மாற்றி மாற்றி கையில் போட்டிருக்கா தவிர வசனத்தை பேச
1: வசனம் வரல.
0: பகிரன் எங்கே வசனம் அப்படின்னு கேட்டேன், ஓ சாரி சார், சார் வெயிட் வெயிட் வெயிட் வசனத்தை போய் பேசுகிறேன் சார், சாரி சார்னாரு.

0: ஓ சாரி சாரி சாரி சார்னு சொல்லிட்டு அப்படி கை மாத்தி போட்டாரு. வசனம் வரல, அஜய் தொந்தரே வாசன் டைம் அடிச்சு. நாடக நடிகன் நாடகத்தை நடிக்கும் பொழுது வசனத்தை மனப்பாடம் செய்து கொள்ள, அந்த வசனத்துக்குரிய நடிப்புகளை கொண்டு வர வேண்டும். வசனம் தடங்காமலாம் பேச வேண்டும். இசை குறுக்கீடு வருதான்னு பார்க்கணும். டைரக்டர் என்னென்ன ஆக்ஷன் சொல்லி அதை வச்சுக்கணும். எத்தனை ஒரே நேரத்தை மைலில் வச்சு அந்த இடத்துல செய்யும் பொழுது சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டு நான் ஆடியன்ஸை பார்த்து கோச்சிக்காதீங்க, தப்பா செஞ்சு இன்னொருத்தர சேர்ந்து செய்ய முடியும்,
1: செய்ய முடியாது
0: இல்லைங்களா. இதெல்லாம் ஒரே செய்யறதுனால தான் இவ்வளவு, அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு ரெண்டு மாசம் ரிஹர்சல் செய்யணும். ப்ரோகிராமே இருக்காது எங்களுக்கு, ப்ரோகிராமே இல்லாமல் ரெண்டு மாசம் ரிஹர்சல். ரெண்டு மாசம் ரிஹர்சல் முடிஞ்ச பிறகு நாங்கள் ப்ரோகிராம ரிஹர்சல் கொடுத்த தலையில தட்டினா ரிஹர்சல் வந்து
1: வந்துடும்,
0: அந்த மாதிரி வரும். அப்போதான் திடீர்னு ஒரு நாள் செய்தி ஒன்று வந்தது. திருவட்டக்குடியில் திருமீனியழகர் கோயிலில் வந்து மாசிமக உற்சவம் நடக்குது, அங்கே போனீங்கன்னா ப்ரோகிராம் இங்கே வந்துடலாம்னு சொல்கிறாங்க. அடாடா போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு ஓட்டுற பாருங்க, சைக்கிள் தான் ஓட்டுனா. அப்போ சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய
1: சட்டமன்ற உறுப்பினர் வந்து
0: இருந்தாங்க. அவங்கள பார்க்கத்தாங்க போனேன். என்ன பாப்பி கேட்டாங்க, இப்படி மாசிமக விழாவுக்கு எனக்கு ஒரு நாடகம் கொடுக்கணும். நான் படிப்பேன் இருப்பேன், நீ என்னப்பா நாடகம் போட போற வந்து,
1: 20 வயசு தான், 20 வயசு
0: என்ன நாடகம் தெரியும் போட போறீங்க? இல்லைங்க, நாலு ட்ரூப்லாம் வச்சுருக்கோங்க, நல்லா நாடகம் நான் போடுவேன். என்னப்பா இது, நீ இப்படி போடுற எவ்வளோ, நீங்கள் சம்ம இது பணம் கொடுத்தாலும் செய்வேங்க நான்,
1: எங்களுக்கு தேவை அந்த அரங்க
0: அரங்க அப்படின்னு சொன்ன சொன்ன வண்ணி என்ன சொல்லிவிட்டு, சரி நீ போய் சாயங்காலம்பா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு போய் சைக்கிள் எடுத்து வந்துட்டேன். காரைக்கால் சாயந்தரம், சாயந்தரம் எப்போ வரும் எப்போ வரும் பார்த்துக்கலாம், ஞாயிற்றுக்கமே சாயந்தரம் எப்போ வரும் பார்த்துட்டு 4 மணிக்கு சைக்கிளை முடிச்சுட்டு கிளம்புறீங்க. நேராக தோட்டுக்குடி வந்தேன், வந்தவொடனே பேசி ஈசி முடிச்சு பார்த்தேன். என்னப்பா என்ன செய்தி இருந்துச்சுண்ணே? இல்லையா நீங்கள் சாயந்தரம் வர சொன்னீங்க. அடாடா என்னப்பா இது இவ்வளோ தொந்தரவாக இருக்குன்னு சொல்லிட்டு, என்னப்பா என்ன தான் நாடகம் நீ போட போகிறேன் சொன்னேன். இல்லை இணைந்தவர்கள் நாடகம் போட்டு,
1: இணைந்தவர்கள்
0: அந்த நாடகத்தை நீங்கள் போட்டோங்க. சரி சரி, எவ்வளோ காசு வாங்கிக்கிற அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கொடுக்க கொடுங்க சொல்லிட்டேன். சரி உனக்கு எல்லாம் இதாக இருக்க, சரி பட்டு 75 ரூபா என்ன கணக்கு பிள்ளை அப்படின்னாங்க. அவன் சொன்னேன், ஆமாங்க 75 ரூபா பழந்துருப்பேன். சரிங்கன்னு சொல்லிட்டு, ஓகே நீங்கள் எது கொடுத்தாலும் சரிங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சைக்கிள் கொடுத்தேன். அங்கேருந்து வரேன், இங்கேருந்து 7-8 மணி ஆகிட்டு ஒவ்வொருத்தரும் வீடாக போய் கதவு தட்டுறேன். நாடகம் கடைச்சி நாடகம் கடைச்சி நாடகம் கடைச்சிட்டு எல்லாத்தையும் கட்டி ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். எல்லாரும் குஷி ஆகிட்டாங்க. வந்து உடனே ஒரு வரம் இருக்கு நாடகத்துக்கு, சொல்லிட்டு சொன்னார், ஸ்டார் பெயிண்டிங் ப்ரிஸ் இருக்கு இங்கே அம்மையார் கோயில் இருக்குங்களே, காரைக்கால் அம்மையார் கோயில் ஏற்ற மாதிரி சந்தையில் இருக்கும் ஸ்டார் பெயிண்டிங் ப்ரிஸ், அங்கே போய் நான் சொன்னேன்ட்டு உன் நாடகத்துக்கு பேருங்க கொடுத்துருக்கு அப்படின்ட்டான். அதோட சந்தோஷம் தாங்க
1: வேற என்ன.
0: அப்புறம் 8 மணிக்கு அங்கேருந்து வந்தோடனே அவர் பார்த்துட்டு, என்னப்பாண்ண போய் பார்த்தேன் நாடகம் திருத்தலாம் அந்த போயிட்டு பேரை கொடுத்துருந்தேன். என்னப்பா ஓடிக்கிட்டு இருக்கப்பா நோட்டீஸ் இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னார். இல்லைங்க கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன். என்னப்பா சரி எத்தனாந்தேதிப்பா சொல்லிட்டு எத்தனாந்தேதி பேர் என்னப்பா, சரி ஓம்பரன் பேரை சொல்லி இணைந்த பிறகு போட்டு நாடகம் போட்டோன்னே தாங்க முடியாது சந்தோஷம்.
1: காரை தங்க சாத்மீகம் வழங்கும் வளர்மொழி நாடகம்
0: பார்த்தாரு
1: இணைந்த உறவுகள்
0: அப்படின்னு போட்டாச்சு. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நாடகம் போட்டு ரிஹர்சல் எல்லாத்தையுமே சொல்லி ரிஹர்சல் பண்ணி போகிறேன். போயிட்டு சைக்கிளில் பாதி நடந்து பாதி போயிட்டோம். இங்கேருந்து போயிட்டோடனே எங்களை பொண்ணு யாரும் மதிக்கல. 2 மாதம் ரிஹர்சல் எடுத்திருக்கோம் நாடகத்துக்கு, கலைஞர்களுக்கு அத்தனைக்கும் 2 மாதம் ரிஹர்சல் நாடகத்துக்கு எடுத்தால் எப்படி நாடகம் சினிமா மாதிரி இருக்கும் நாடகம். அதில் அப்பா கிட்ட 60 வயசு பாத்திரத்தை செய்கிறவரை இளவரசன்றவர் தான் 60 வயசு பாத்திரத்தை செய்கிறார்.
1: இப்போ எல்லாருமே உங்கள் மாதிரி 20 வயசு பசங்க தான்.
0: ஆமாம் எல்லாமே 20 வயசு தான். அப்புறம் அப்பாவை இழந்த பண்ணுறாரு, அப்படியே பண்ணுறாரு பண்ண உடனே வந்தது. வந்த உடனே நாடகம் பண்ணு யாரும் யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாம் சின்ன சின்ன பசங்க ஒன்று பண்ணலைங்க. ஃபஸ்ட்டு காட்சி ஓப்பன் பண்ணதுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த முதல் காட்சி வந்த உடனே மக்களுக்கு ஆரவாரம் செஞ்சு கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டு இவங்க புரோகம் கொடுத்தாங்களே ஐயா இருக்காங்க சட்டம் ஒன்று இருக்கிற ஐயா, அவங்க என்ன செஞ்சாங்க பார்த்து என்னடா அது இன்னும் கத்த அந்த கைத்தட்டெல்லாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எட்டி அதை நாளத்தை பார்த்தாங்க. என்னடா அது இந்த மாதிரி நடிக்கிறாங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அவங்களுக்கு. அப்போ கே.ஏ. இத்ரிஸ்னு ஒருத்தர், அவர் தான் அதில் வில்லன் ரோல், அந்த நமச்சிவாயின்ற கேரக்டர் அவர் தான் பண்ணார். அது அவர் அந்த வில்லன் ரோல் அவர் தான் பண்ணுறாருங்க. பண்ணி முடித்து நாடகம் முடிச்சு இங்கேருந்து மக்கள்லாம் கரகோஷமாக எந்த கைத்தட்டு கீத்தில் முடிச்சிடவா பண்ணிட்டாங்க. அப்போ இது அது வரைக்கும் மாலையை சொல்லாமல் இருந்தவர் ஒரு சீனுக்கு முன்னாடியே அவங்க புறம் பொறுத்த ஐயா என்னான்னு சொல்லிட்டாங்களா, சாப்பாடு

0: சொல்லிட்டு இருந்தாங்க. நாடகம் முடிச்ச எல்லாரும் போவாதீங்க, யாரும் இந்த நாடகம் நடித்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் மாலை படித்து கௌரவிக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் மாலை போடும்பொழுது அந்த வில்லன் ஆக்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அவருக்கு மாலை போடுற போது கல்லு விட்டு அடிச்சு இவருக்கு இந்த ஆளுக்கு மாலை போடாதீங்க
1: அந்த அளவுக்கு ஒன்றி நடிச்சிருக்கு. இல்லை இப்போ நீங்க இதில் ஒருத்தர் சொல்லும்போது உங்க முகத்துல ஒரு பூரிப்பை பாக்குறேன் சார். ஏன்னா அந்த முத முதல்ல ஒரு 20 வயசு பையன் தான், ரொம்ப எல்லாம் அதிகமாக இல்லை. இந்த காலத்தில் ஒரு 20 வயசு பசங்கள்லாம் கொஞ்சம் ஜாலியாக ஒரு லீவு நாள்லாம் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிற இடத்துல வாய்ப்புக்காக தேடி அலைஞ்சி அதுக்கு ஒரு நாடகம்லாம் வச்சு அதில் சக்ஸஸும் ஆகி இப்போ அந்த நண்பர்கள் கூட நான் டச்சில் இருக்கீங்களா சார்?
0: எல்லாருக்கும் வயசாயிருக்கேன், அதில் ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு சிலர் இருந்துட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை அதில் அன்னைக்கு எழுத ஆரம்பிச்ச கை
1: இன்னொரு பாடல
0: இந்த வியட்நாம் வீடுன்ற படத்துல உன் கண்ணில் தீர் வடிந்தால் என் கண்ணில் உதிரும்

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரை

0: ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் மைவாஜ செங்கல் சுவை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய்ப்பாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் பிரம்மதான் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் புஷவர் அரங்கம்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற காரைக்கால் அஞ்சல் துறை அதிகாரி மற்றும் கலைமாமணி விருது பெற்ற நாடக கலைஞருமான காரை தங்க சாத்மிகம். இந்த ஐயாட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய நாடக அனுபவங்களை நிறைய சொன்னீங்க சார். இப்போ என்னன்னா, உங்களை நேர்காணல் பண்ணும்போது ரெண்டு துறையில நம்ம பேசணும், அஞ்சல் துறை, நாடகத்துறை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நாடகத்தை பற்றியே பேசிட்டு வந்துட்டோம், இப்போ அஞ்சல் துறைக்கு அப்படியே கொஞ்சம் வந்துருவோமே. ஏன்னா நீங்கள் ரெண்டு பக்கம் சேம் டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ அஞ்சல் துறையில் நீங்கள் நேர்நகர் போஸ்ட் ஆஃபீஸில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, அதுவும் போஸ்ட்மேன் GDSல தான் ஜாயின் பண்ணீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கான வாய்ப்புகள் அஞ்சல் துறையில் எப்படி இருந்துச்சு, மாறுதல்லாம் கிடைச்சதுலாம் எங்கே பணியாற்றினீங்க சார்?
12: அதுலேருந்து அப்படியே ப்ரொமோஷன் ஆகி அதாவது போஸ்ட்மேனாகவே ஆகிட்டேன். இப்போ GDS வந்து போஸ்ட்மேனாகவே ஆகிட்டேன். போஸ்ட்மேன் ஆகிட்டு ஆக்கூர், திட்டச்சேரி, கொல்லாபுரம் இந்த ஊர்களுக்கெல்லாம் மாற்றலாகி போயிட்டு இருந்தேன். அப்புறம் நாகப்பட்டினம் இந்த ஊர்களுக்கெல்லாம் மாற்றலாகி போயிட்டு இருக்கும்போது எந்தெந்த ஊருக்கு போகிறனோ அந்தந்த ஊர்லாம் ஒரு நாடக மன்றங்களை உருவாக்கிடுவேன். அங்கே உள்ளவங்களை வச்சு உருவாக்கி எனக்கு மிகவும் நான் வந்து மிக நாடகத்துறையே மிக ரொம்ப மகிழ்ந்தது என்னன்னு சொன்னா, காரைக்கால்ல முதியோர் இல்லம்னு இருக்கு. அப்ப நான் காரைக்கால் போஸ்ட்மேனா இருக்கேன், காரைக்கால்ல போஸ்ட்மேனா வந்துட்டேன். அந்த முதியோர் இடத்துல பாத்தீங்கன்னா 125 பேர் வயதானவர்கள், முடி தன் வேலைகளே தானே செய்து முடிந்தவர்கள் இருப்பாங்க, தன்னுடைய வேலைகளை செய்ய முடியாதவங்க அவங்க ரூம்ல இருப்பாங்க. இப்படிப்பட்ட சேர்த்து தான் 125 பேர் வந்து வச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு இவங்களுக்குலாம் ஒரு பொழுதுபோக்காக நாடகங்கள் இங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து நாடகம் நடித்து உங்களுக்கு பொழுதுபோக்கு கொடுக்குறதுல இந்த வயசானவங்களே வச்சு நான் நாடகம் நடிக்கிறேனே அப்படின்னு அந்த கிரேசி சிஸ்டர் பார்த்துட்டு அசந்துட்டாங்க. இல்லை, இவங்களெல்லாம் வச்செல்லாம் உங்களால் நடிக்க முடியுமா அப்படின்வாங்க. அவங்க மலையாளங்களும் தமிழில் பேசுவாங்க. என்ன சொல்லுது நீங்கள், நடிக்க முடியுமா? அதெல்லாம் நடிக்குமா? அந்த வயசான தாத்தாலாம் என்ன சொல்லுது அப்படின்னாங்க. இல்லை சிஸ்டர், ஒரு மாசம் டைம் கொடுங்க, நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிகர்சல் கொடுத்து நடிக்க வச்சிடறேன். அப்ப வல்சமா சிஸ்டர்னு ஒருத்தருந்தாங்க, ரெண்டு பேருமே சொன்ன பிறகு, சரி நீங்க செய்ய, நாங்க கோஆபரேட் பண்றோம், வயசான தாத்தாலும் ஒரு நாளைக்கு வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு மயங்கும் மழலைகள் அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதுனேன்.
0: பாருங்க,
12: மயங்கும் மழலைகள்,
0: அந்த முதியோர் இல்லத்துல உள்ளவங்களுக்கு தலைப்பு
12: மயங்கும் மழலைகள் அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதுனேன். எழுதிட்ட பிறகு நடிகர்களை செலக்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிந்தசாமி தாத்தா, ராவணன் தாத்தா, ராமையா, அந்தோணி சாமி, அந்தோணி சாமி தான் சூப்பர் ஆக்ட் பண்ணவர், அந்தோணி சாமி தாத்தா, குழந்தசாமி தாத்தா, அவருக்கு 80 வயசு, நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆளை காணப்படுவார். பாத்தீங்கன்னா யூரின் பாசம் போயிடும், ஒன்பா போயிடுவார். இப்படிலாம் கஷ்டமான சூழ்நிலை ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி இந்த மயங்கும் அழைக்கின்ற நடத்த.
0: எனக்கு அந்த தலைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், மயங்க.

0: இயங்கும் மழலைகள். நல்ல தலைப்பு. இப்படி உங்களுடைய பயணம் வந்து ஒரு பக்கம் அஞ்சல் துறையில, ஒரு பக்கம் நாடகம்.
1: இதை மட்டும் சொல்லிடுறேங்க, இந்த மயங்கும் மழலைகள் நாடகத்தை எழுதி அவங்களுக்கு ரிஹர்சல் கொடுத்தோம். ஒரு மாசம் ரிஹர்சல் கொடுத்து அற்புதம் அடிக்கும் போது அங்க உள்ள நிர்மலாராணி ஸ்டேடியம் இருக்குங்க, அதுதான் நடிக்கிறாங்க இங்கிருந்து. அப்ப வந்து டெப்டி பாண்டிச்சேரி டெப்டி ஸ்பீக்கரா இருந்தவங்க தான் அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்க வர்றாங்க. அப்ப மதிப்புக்குரிய ராகவ எல்ஐசியில வந்து இதா இருந்தாங்க, ராகவசாமி அவர்கள், அவர்களும் வந்திருந்தாங்க, அவரும் மணிபுரம் வந்திருந்தாங்க, ஒரு காரைக்காலில் பெரும் முக்கியஸ்வர்களுமே இருந்திருந்தாங்க. அந்த நாடகத்தை பார்த்துட்டு நாடகம் முடிஞ்சவரை அத்தனை பெரிய மனசெல்லாம் கட்டி பிடிச்சி தழுவி, நீங்க நடிச்சிருந்தா கூட பெருமை கிடையாது, இத்தனை வயசானவங்களும் எப்படி நீங்க நடிக்க வச்சீங்க அப்படின்னு.
0: அது ரொம்ப கஷ்டம்,
1: வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச ஒரு பெரிய விஷயங்க அது. ஆனால் அதெல்லாம் வந்து கேமரா படமா எடுக்க முட்டுட்டேன்னு
0: வச்சு. அப்ப அந்த வாய்ப்புகள் இல்லாம
1: விட்டது. டெப்டி ஸ்பீக்கர் வந்து நான் அவங்களுடைய திறமையை இப்படிக்குன்னு பாட முடியாது, பாராட்ட முடியாமல அவ்வளவுக்கு பெரிய அளவுக்கு.
0: இப்படி நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ, ஒரு டெப்டி ஸ்பீக்கர் கூட இருக்கவங்க எல்லாரும் பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க. ஆனா உங்களுக்கு வந்து இப்ப ஆரம்பத்தை சொன்ன மாதிரி கலைமாமணி விருதும் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க
1: அப்படின்னு
0: சொல்லி. எந்த வருடம் சார் உங்களுக்கு கலைமாமணி விருது கொடுத்தாங்க?
1: 2012 வருஷம் தான் வந்து கலைமாமணி விருது எனக்கு 2012 வருஷத்துல கிடைச்சிருந்துச்சுல. அது அதுக்கு பிறகு போற இடங்கள்லாம் வந்து நாடகம் நடத்திக்கிட்டு அப்படியே நான் வந்தேன். அதுக்கு பிறகு காரைக்கால்ல வந்து ஒரு பெரிய அளவுக்கு நாடகம் செய்யணும் விரும்பினேன். அப்ப இருந்த நகராட்சி ஆணையர் அவர்கிட்ட போய் கேட்டேன், நான் வந்து ஒரு சினிமா நடிகர்களை வச்சு ஒரு நாடகம் நடத்தலாம்னு இருக்கேன்.
0: ஓ, அந்த ஐடியா பண்ணுங்க.
1: ஆமா, சொன்னாரு, ரொம்ப பாராட்டாரு. என்ன சாத்தியம், காரைக்கால்ல சினிமா தியேட்டர் பீச்சை விட்டா என்ன இருக்கு என்டர்டைன்மெண்ட்ஸ், சினிமா நடிகர்கள் வச்சு நாடகம் நடத்தணும் சொல்றீங்க, தாராளமா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சென்ன ஒரு உத்தியோகத்துல வந்து சரின்னு சொல்லிட்டு அப்ப வந்து நகைச்சுவையில வந்து முன்னோடியா இருந்தவங்க லூஸ் மோகன் பிந்து கோஷ்,
0: அவங்க நாடகத்துறை,
1: அவங்க ரெண்டு பேருமே இங்க வரவழைச்சு முதன் முதலாக காரைக்காலில் அத்திப்பூ அப்படின்ற நாடகத்தை மதிப்புக்கும் மரியாதைக்கு பெரிய பி ஆர் நலமாராஜன் அவர்களுடைய ரைஸ் மில்ல தான் இடத்த கொடுத்தாரு. அந்த இடத்துல தான் வந்து ஏபிஎம் சண்முகசுந்தரமல்லி அவர்கள் தலைமையிலும், அப்போது முதன்மை குற்றவியல் நீதிபதியாக இருந்த மதிப்புக்குரிய திருமதி கிரிஜா அம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், அவருடைய முன்னிலையிலும் இந்த நாடகத்தை வந்து அங்கே நடத்தினேன்.
0: சரி, இப்போ வந்து இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு தடங்கள்லாம் வந்த நாடகத்தை என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி தடங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க?
1: அதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி பண்ணிட்டு போறோம்.
0: ஓடலிங் சார், இப்போ என்னன்னா, இப்போ நாடகத்துறையில உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சுட்டு 20 வயது இளைஞன் தன்னுடைய பயணத்தை தொடங்கி டெப்டி ஸ்பீக்கர், எம்எல்ஏ, கமிஷனர், டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட், இவங்களுடைய அன்பளிப்பு, உங்களுடைய பாராட்டுகள்லாம் பெற்றீங்க, பத்ம கலைமாமணி விருது கூட வாங்கிட்டீங்க. அதே சமயத்தில் உங்களை பற்றி இன்னொன்று கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சார், கலைமகள் அருண் பெற்ற கதாசிரிகள் அப்படிங்கிற புத்தகத்தில் உங்களுடைய பேரும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் எஸ்டி சுந்தரம், எம்எஸ் சோலைமலை, கவிஞர் கருணாநிதி, பிஎல் ராமையா, கோமல் சாமிநாதன், முகவி ராஜமாணிக்கம், ஜானகிராமன், ஏபி நாகராஜ், இவங்கெல்லாம் ஒரு ஜாம்பவான்கள். அந்த லிஸ்ட்ல உங்களுடைய பேரும் இடம்பெற்ற அந்த புத்தகம்,
1: கே பாக்யராஜ் இருக்காருங்க, அப்புறம் பாலச்சந்தர், இவங்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 76 கதையாசிரியர்களை வந்து தமிழகத்தில் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதை வந்து தேர்ந்தெடுத்த பிறகு என்னையும் செலக்ட் பண்ணி என்கிட்ட பேட்டி எடுக்க வந்தாங்க. எனக்கு அப்படியே உடம்பே செலுத்திட்டு, நம்பர்களாலும் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியலன்ட்டு. அப்போ எனக்கும் பேட்டி எடுத்து அந்த 76 பேரில் என்னையும் ஒரு நபராக சேர்த்து எடுத்தாங்க. அது எனக்கு ஒரு பெருமையா, அது கலைமைகள் கண்டெடுத்த கதாசிரியர்கள்.
0: அந்த புத்தகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆளுமைகள் நிறைந்த புகைப்படங்கள் பார்க்கும்.
1: வாலி கூட இருப்பார் இல்லைங்க, வாலி,
0: ஆமாம்
1: வாலி இருப்பார். அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு சொன்னால் இவர் விசு கூட இருப்பாருங்க, விசு, அந்த ஆட்களில் விசு இருப்பார், திரைப்பட கதாசிரியர் விசு இருப்பாருங்க. இல்லை இந்த ஜாம்பவான் கூட என் பேரும் இணையும் போது வெளியே ஆற்றி இது வரைக்கும் இப்போ தான் முதல் முதலாகவே நான் சொல்கிறேன், இதை யாருமே நான் சொல்லது கிடையாது. இதில் இந்த கதையாசிரியர்களை என்னையும் ஒரு கதையாசிரியர் தேர்ந்தெடுத்தப்ப இது எனக்கு பெருமை மட்டும் கிடையாது, என் தந்தைக்கும் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்து ரேடியோ ஸ்டேஷனில் வந்து சொல்லும்போது நீங்கள் தான் முதல் வார்த்தை சொன்னீங்க, இது உங்களுக்கு மட்டும் பெருமை கிடையாது, எங்கள் எல்லாருக்கும் பெருமை, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு வச்சிங்களா. இதான் வந்து வாய்க்கிறேன்.
2: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி.

0: வேவ் பூல், வாட்டர் ஃபால்ஸ் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
1: நேரம் 2:47. லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காரைக்கால் அஞ்சல் துறை அதிகாரி மற்றும் கலைமாமணி விருது பெற்ற நாடக கலைஞருமான காரி தங்க சாத்பிகம் அவங்கள்ட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா நீங்கள் அஞ்சல் துறை மட்டும் இல்லாமல் நாடகத்துறையிலையும் உங்களுடைய பயணம் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. ஆரம்பத்தில் உங்களுடைய அப்பா பற்றி சொன்னீங்க, ஏன்னா அவங்களும் அஞ்சல் துறை இருந்தாங்க, நீங்களும் அது தொடர்புடைய அஞ்சல் துறை, அது சமயத்தில் அவங்க கூட நாடகம். ஒரே லைனில் சொல்லுங்கள், நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து நாடகம் நடிச்சிருக்கீங்களா?
2: நானும் எங்கள் அப்பாவும் சேர்த்து நாடகம் நடிச்சது கிடையாது. நான் நடித்த நாடகங்களை எங்கள் அப்பா பார்த்துட்டு ரொம்ப பெருமை விட்டுருப்பார்.
1: இப்போ இதை விட ஒரு பெருமை எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறியா? எங்கெங்கேயும் நாடக மன்றத்திலாம் செஞ்சுருக்கீங்க, உங்களோட குரு?
2: ஆமாம், எனக்கு கொஞ்சம் சொன்னாங்க, வளர்புறைய நாடக மன்றத்துக்கு பிறகு அந்த நாடகத்தில் நடிகர்கள்லாம் வந்து வெளிநாடு போகிறது எல்லாமே அப்படி கிளம்பிட்டாங்க இங்கிருந்து. அதற்கு பிறகு HMC கலைக்குழு, அதாவது மூன்று மதத்தை சேர்ந்தவர்களும் மத நல்லிணக்கத்தோடு வாழ்றதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குன்றதுக்காக ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவ கலாச்சார கலைக்குழு
1: HMC
2: அப்படின்ற பேரில் வந்து கலைக்குழு ஆரம்பித்து அந்த கலைக்குழுவில் கலைஞர்கள் தான் இதனால் வரை என்னுடனேயே இருந்து நான் செல்லுகின்ற இடமெல்லாம் நாடகத்தை போட்டு தோழாமல் எனக்கு தோளோடு தோழுவராக நின்று கொண்டிருக்கின்றார்கள்.
1: சூப்பர் சார். உங்களுடைய தலைப்பு எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன் சாத்மீகங்கிற பேரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு, அப்புறம் பாத்தீங்கன்னா வளர்ப்புரை நாடக மன்றம் அப்படிங்கிறீங்க, அப்புறம் பார்த்தா மயங்கும் மழலைகள், எல்லாமே எங்க தலைப்புல வித்தியாசம் இருக்கு சார். அப்ப அந்த கலைமகர் அருள்பெற்ற கதையாசிரியர்கள் நீங்க ஒரு ஆள் கண்டிப்பா தேர்ந்த எடுத்தது கரெக்டு தான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளவு தூரம் உங்களுடைய கலைப்பயணம், உங்களுடைய வேலை பயணம் சொல்லுங்க, உங்க ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். வீட்டை யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறாங்க?
2: வீட்டுல வந்து எங்க அப்பா, வீட்டுல வந்து அப்பா அம்மா இருந்தாங்க, இப்ப இல்ல. எங்கள் அப்பா வந்து நான் என்னுடைய நாடத்துறைக்கு மூல காரணம் இருந்தாங்க. அதே போல் எனக்கு 4 சகோதரர்கள், 4 சகோதரருமே கலைநயம் உள்ளவங்க. என் கூட பிறந்தவர் வந்து பெரியவர், என் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, பெரிய தபிலிஸ்ட், தபேல ரொம்ப நல்லா வாசிப்பார் அவர். அதுக்கடுத்த மாதிரி நான் நாடகத்துறையில் மிக பிரமாதமாக இருப்பேன். எனக்கு அடுத்த மாதிரி உள்ளவர் இளங்கோவன் சொல்லிட்டு, அவர் பாண்டிச்சேரி அண்டர் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். அவர் மிகப்பெரிய நல்ல பாடகர், நல்ல பாடுவார். அவர் கலைமகள் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு அந்த ஆர்கெஸ்ட்ரா அவர் நடத்தினவர். அதுக்கு பிறகு இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்கான், அவர் துரைப்பாண்டியன், நல்லா நடிப்பார். அவர் கஸ்டம்ஸ்ல சூப்பரண்டா இருந்தவர். அவரும் ஓய்வு பெற்ற,
1: நீங்க சொல்ற ரெண்டு பக்கம் டிராவல் பண்ணிருக்கீங்களா?
2: ஆமா, அவர் வந்து என்ன சொன்னா நல்லா நாடகம் எடுப்பாரு. இப்ப கூட கமோண்டோவின் லவ் ஸ்டோரின்றதுல ஒரு திரைப்படத்துல வந்து ஃபாதர் கேரக்டர் பண்ணி ரொம்ப ஹிட் ஆயிட்டு அந்த படம் வந்ததுல. அவர் நல்ல நடிகர், நல்ல பாடகர் துரைப்பாண்டியன். அப்புறமா 2 சகோதரிகள், எனக்கு எல்லாத்தையும் குடும்பத்துல மூத்தவங்க சமரசம், என் அக்கா, அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க வந்து பாடல் பாடினா அந்த காலத்தில் வந்துங்க, நிர்மலாராணி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் வந்து SSLC படித்தவங்க அவங்க அந்த காலத்தில். அப்போலாம் நான் 5வது 6வது தான் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அக்கா வந்து நிர்மலாராணி கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து SSLC படித்து பாஸ் பண்ணவங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் டைப் ரைட்டிங் படித்தவங்க, ஷார்ட்டர்ன் படித்தவங்க எங்கள் அக்கா. ஆனால் வேலைக்கு போகலை அவங்க. அப்போ அவங்களோட பயோடோட்டா SSLC படித்து வரும்பொழுது அந்த சிஸ்டர்ஸ் வந்து பயோடோட்டாவில் எழுதியிருப்பாங்க. அப்போ எங்கள் அக்கா பயோடோட்டாவில் எழுதியிருந்தாங்க, வாய்விட்டு பேசினால் வாய்முற்றுக்கள் சிதறிவிடுமோ என்று எழுதி கொடுத்தாங்க. அப்படி பேசாமல் மௌனம் வந்தாங்க. சமரசம் என்ற பேர் இருந்த முடியும். எங்கள் அம்மா எங்கா பேர் சமரசம், எங்கள் அண்ணனுடைய வீட்டு பேர் சன்மார்க்கம், என் பேர் சாத்மீகம். எங்கள் அப்பா குடும்பத்துல வந்து கலை குடும்பம் தான் விடுறாங்க எல்லாத்தையும் கலைங்க.
1: இப்ப வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: இப்ப என்னுடைய மனைவி, என்னுடைய பையங்க ரெண்டு பேரு.
1: பையன் என்ன பண்றாங்க?
2: பையங்கள்லாம் வந்து எல்லாம் வேலையில இருக்காங்க, எல்லாம் இன்ஜினியர் படிச்சுட்டு இன்ஜினியர் வேலையில இருக்காங்க. எனக்கு மகளுக்கு திரும்பி ஆயிட்டு என் மகளுக்கு வந்து ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய மருமப்பில் ப்ரொஃபஸராக, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருக்காங்க.
1: எங்கே ஒர்க் பண்ணுறது?
2: சென்னையில் ஒர்க், சென்னையில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே, என் மகனுக்கு 2 பிள்ளைங்க, இன்னொரு பையனுக்கு 2 குழந்தைங்க, என் மகளுக்கு 2 குழந்தைங்க, மாலு 2 குழந்தைகளை, எல்லாரும் சௌகரியமாக
1: பேரம்பேத்தி கூட விளையாடுறது,
2: இப்படி போயிட்டு
1: இப்படியே போயிட்டு இருக்கு.

0: உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார்.
1: இதில் வந்து குடும்ப கவுன்சிலிங் ஆலோசனை, ஏன்னா இந்த இதோட வந்து என்னென்னா HMC கலைக்குழு, அப்புறம் நான் வந்து ஆளிப்பாசம்னு அமைப்ப ஆரம்பித்தேன், உலக சமாதான சமூக சேமிப்பு. இந்த சமூகத்து மேலே எனக்கு பெரிய அக்கறை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அமைதியின் பாட்டெல்லாம் வரணும், மனித நேயம் மத நல்லிணக்கம் மக்கள் மனசில் மறந்துக்கிட்டு தான் இருக்குது. இது நல்லா இருக்குன்னு நினைச்சதால்தான் இந்த ஆளிப்பாசம் அமைப்பை ஆரம்பித்து குடும்ப கவுன்சிலிங் பலர் விருப்பம் நினச்சேன். குடும்ப கவுன்சிலிங்கில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டேன் சொல்லியிருக்கேங்க. இது இப்போ இன்றைக்கி வந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்னே, நான் இப்படி குடும்ப கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கூட்டாரு, என்ன சார் நான் வந்து வீட்டுக்கு வாங்க வாங்க உங்க அப்புறம் வரவே மாட்டேன்றீங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு நான் வர மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னாரு. என்ன முத்து இப்படி பேசுறீங்க, எனக்கு டைம் இல்லை வந்தால் வந்துட மாட்டேன்ல. இல்லை சார் நீங்கள் வாங்க அவசியம், வீட்டுக்காரிக்கும் எனக்கு சண்டை ஒரு வரம் தாங்க, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னா சரி வரம் போங்கன்ட்டு கையோட வரேன்ட்டு கிண்ணப்போ வீட்டுக்கு போய் பார்த்தேன். வாங்க சார் வாங்க உட்காருங்கன்னு, அது பேர் நான் மாலதி சார் வந்திருக்கார் பாருங்க. ஆ வாங்க சார் வாங்க சார், இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு தெரியும் கண்ணு தெரிஞ்சா உங்களுக்கு அப்படின்ட்டேன். இல்லைம்மா வேலை நிறையா இருக்குது, முத்து அன்னைக்கே குடிச்சு வர முடியல, சொல்லுமா என்ன செய்ய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உட்காருங்க முதல்ல உட்காந்தாச்சு. அப்புறம் முத்து சொன்னார், சார் இந்த மேலே பாருங்கள் பொண்ணு மேலே, ஆமாம் இது ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த அம்மா அப்பா ஃபோட்டோ, இங்கே ஒரு அம்மா அப்பா ஃபோட்டோ, ரெண்டுக்கு மாலை போட்டுருக்கு, என்ன இதில் இருக்குன்னு சொன்னேன். இதோ மாலை போட்டிருக்கு பாருங்கள், இவங்க எங்கள் அம்மா அப்பா, இதோ மாலை போட்டிருக்கு பாருங்கள், இதோ அவங்க அம்மா அப்பா. சரி இதில் என்னங்க சண்டை, உங்கள் ரெண்டு பேரும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இல்லை சார் இப்போ இந்த குடும்பத்தில் சம்பாதிக்கிறோம் நான் தான், இந்த வீடு கட்டுறது நான் தான், இந்த குடும்பத்துக்கு நான் செலவு பண்ணுறதோ நான் தான், பிள்ளைங்களை படிக்கிறது நான் தான், என் ஒய்ஃபுக்கு நான் செலவு பண்ணுறதோ நான் தான், இந்த குடும்பத்தில் அத்தனை செலவு நான் தான் பண்ணுறேங்க. எங்கள் அம்மா அப்பா உயிரோடு இல்லை, அவங்க மாப்போ ஃபோட்டோவை பார்த்து மாலை போட்டு வச்சுருக்கேன், இதில் நியாயம் இருக்குது. என் பொண்டாட்டியும் அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ கொண்டாந்து வச்சு மாலை போட்டு வச்சிருக்கேன் நியாயமா அப்படின்னு. உடனே அவங்க உடனே ஒய்ஃபுக்காரங்க வந்து மாலை, உடனே சார் இவரே இந்த குடும்பத்துக்கு செய்கிற அத்தனையும் இவர் கையாலே ஆகுதுன்னு வச்சுங்க, இவர் தான் எல்லா சொல்றதும் வச்சு வச்சுங்க, இவர் செய்கிறதுக்கு உபரா வந்து இவர் செய்கிறது செலவத்துக்கு அப்புறம் நான் பத்திரமா இல்லை தானே சார் செய்ய முடியுங்கிறது, இவர் பாட்டில் இப்படி பேசிக்கிட்டு போறாரு அப்படின்னு சொன்னேன். ஏப்பா நீ பேசுறதுல நியாயம் கிடையாது போங்க, பேசுறதுல நியாயம் கிடையாது, உன் ஒய்ஃப் இப்படி சொல்கிறாங்களே அவங்களும் இப்படி செய்யறதுனால அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு அங்கே இருந்து தெரியுமான்னு சொல்லுவேன். சார் இல்லை கொஞ்சம் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் போட்டு வச்சு மாலை போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னால் அவங்க இறந்துட்டாங்க, அவங்க அம்மா அப்பா உயிரோட தானே சார் இருக்காங்க அப்படின்னாரு.
0: முடிக்கிற நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி,
1: அவங்க அம்மா அப்பா உயிரோட இருக்காங்களா, என்ன பேச சொல்றேன் அம்மா என்ன மாதிரி, ஆமாம் எங்கள் அம்மா அப்பா உயிரோட தான் இருக்காங்க.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது அனுபவம் அற்புதம். இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காரைக்கால் அஞ்சல் துறை அதிகாரி மற்றும் கலை மாமணி விருது பெற்ற நாடக கலைஞருமான காரை தங்க சாத்மிங் அவர்கள் பங்கேற்ற நிலை நிகழ்ச்சியை கேட்டோம். ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் 8 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கக்கதாசம் 6 சென்டிமீட்டர், மதக்கொண்டப்பள்ளி, தளிக்கொத்தனூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், பள்ளிக்கொண்டா, கனியம்பாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடியாத்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டப்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் வடப்புதுப்பட்டு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, போச்சம்பள்ளி, ஊத்து, நாலுமுக்கு, வாணியம்பாடி, தென்கனிக்கோட்டை, ராணிப்பேட்டை, காக்காச்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 42.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது.

0: கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.2°C. அதிக வெப்பநிலை தருமபுரி, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4°C குறைந்து காணப்பட்டது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1°C முதல் 5°C வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கரூர், மதுரை, திருவள்ளூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3°C வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. ஈரோடு, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3°C இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5°C குறைந்திருந்தது தொடர்ந்து மாறுபட்டு 1.5°C வரை அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 40 முதல் 41°C ஆகவும் குறைந்த அளவு 29 முதல் 30°C ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் வானிலை நிலவும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21°C ஆகவும் குறைந்த அளவு 14°C ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.4°C, குறைந்தளவு வெப்பநிலை 24.9°C. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 3 மணி.

0: கண்மலை 100.3 இணைந்து நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
6: தஞ்சை உழவன்னா?
5: அதான் அக்கா, தஞ்சை உழவன்

0: செக்கு நல்லெண்ணெய் நல்ல எல்லெண்ணெய்
1: அன்பாய் வழங்குகிறோம். ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தஞ்சை உடவன்.
2: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550
1: தஞ்சை உடவன்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

உலகின் மூத்த மொழி தமிழ். அழகான சொல், இனிமையான ஓசை, ஆழமான அர்த்தங்கள் கொண்டது தமிழ் சொற்கள். ஒரு சொல்லுக்கு இணையாய் பல அழகான அர்த்தங்கள். நம் உணர்வை பிரதிபலிக்க ஒரு சொல்லே பொதுமாய் நம் தமிழ் மொழியில். அப்படிப்பட்ட நம் பெருமைமிகு தமிழ் மொழியில் உங்களுக்கு பிடித்த ஒரு சொல் இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் பதிவிடலாம். நேர்களே, உங்களுக்கு பிடித்த தமிழ் சொல் ஒன்று.

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி, உங்களுக்கு பிடித்த தமிழ்ச்சொல் ஒன்று. உங்களுக்கு பிடித்த தமிழ்ச்சொல்லை காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சியில் நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஐயாவாடி அசோக் ராஜ் சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடித்த தமிழ்ச்சொல் அம்மா அப்பா ரெண்டு பேரையும் சொல்லியிருக்காங்க, ரெண்டு வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடித்த தமிழ்ச்சொல் அன்பு. இந்த ஒரு சொல்லில் வந்து பாசம், கருணை, மனிதநேயம் எல்லாமே அடங்கியிருக்கு, அதனால அன்பு என்ற சொல் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில்கண்ணன், வாழ்க வளமுடன். மதுரை சோ சண்முக சுந்தரம், நிறைமதி அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க, பெண் பிள்ளையாக இருந்தால் சொல்லுங்கடா, ஆண் பிள்ளையாக இருந்தால் சொல்லுங்கடி செல்லக்குட்டி. அதாவது அந்த தமிழ்ச்சொல் வந்து குழந்தைகளை கொஞ்சிற தமிழ்ச்சொல்கள் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன், ஈகை என்ற சொல்லி சொல்லியிருக்காங்க.

நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வடக்கு தெருவில் இருந்து நேயர்களோடு நேரலையாக ஒளிபரும்.

0: நேயர்கள் நினைவிற்கு, நமது விண்வெளியில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கிணை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 இன்சுல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தரமான தாய்ப்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும். லைக், ஷேர், கமெண்ட்.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலையின் உருப்பிள்ளை மூன்று முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்த கேள்வி என்னென்னா, உங்களுக்கு பிடித்த தமிழ்ச்சொல் ஒன்று, இதை வந்து நம்ம முகநூல் பக்கத்தில் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க, கும்பகோணம் குமரன், எனக்கு பிடித்த தமிழ் சொற்கள் அப்படின்னு அவர் ரெண்டு சொல்லியிருக்காரு. அன்பே சிவம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லமல் ஷேக் அலாவுதீன், எனக்கு பிடித்த தமிழ்ச்சொல் அம்மா. திருமலஸ்தானம் வீரசுந்தரி,

இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் அன்பையே போதிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலவஸ்தானம் வீரசுந்தரி, நாகர் முகமது ரஃபீக், எனக்கு பிடித்த தமிழ்ச்சொல் அம்மா. அப்புறம் முள்ளக்காடு பாபு அவங்க சொல்லியிருக்காங்க அன்பு, இதுதான் வந்து அவங்களுக்கு பிடித்த தமிழ்ச்சொல்லாக சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, எனக்கு பிடித்த தமிழ்ச்சொல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடலூர் துறைமுகம் சுரேஷ், நலமா என்ற சொல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆர்கேஜி நெய்.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
6: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய எலசி நிகழ்ச்சிக்கான கேள்வி, உங்களுக்கு பிடித்த தமிழ் சொல் ஒன்று. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடித்த தமிழ் சொல் நன்றி. குத்தாலம் தோப்பு தரு சிவசுப்பிரமணியன், எனக்கு பிடித்த தமிழ் சொல் அன்பு. நெடுஞ்செழியன் இடங்கண்ணிலிருந்து, அம்மா என்ற தமிழ் சொல் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி, அன்பு என்ற சொல் எனக்கு பிடித்த தமிழ் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உட்கோட்டை பரிமலா வேல்முருகன், எனக்கு பிடித்த தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாக்கியமே சொல்லிட்டாங்க. எல்லாம் மேலே இருப்பவன் பார்த்துப்பான் அப்படின்னு. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, எனக்கு பிடித்த சொல் நன்றி. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் தோப்பு தெரு வேல்முருகன், அம்மா என்ற சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, அம்மா, நட்பு, அன்பு, அந்த மாதிரி மூன்று தமிழ் சொற்களை சொல்லியிருக்காங்க.

நேர்களை, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பருத்தி சாகுபடி அனுபவங்கள் திருநள்ளாறு என் சந்திரசேகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேகலாவுதீன் அவர்கள். இன்று மாலை 4:00 ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வடக்கு தெருவிலிருந்து நேர்களோடு நேரலையாக ஒளிபரப்பும்.

0: பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது கரைக்கால் பி எஸ் தங்க மாளிகையை வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் எல்எஸ்சி நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
3: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
4: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
3: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
4: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
6: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
5: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
10: என்ன சுனாமியா?
9: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? Fantastic water park, மன்னார்குடி.
11: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
12: தஞ்சை உழவன்னா?
11: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
13: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
14: For dealership enquiry 8344-55550.
13: தஞ்சை உழவன்.
15: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, சிபிஎஸ்

0: ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: உங்களுக்கு பிடித்த தமிழ் சொல் ஒன்று உங்களுடைய பதிலை வந்து நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 கமெண்ட் பண்ணுங்க. குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடித்த தமிழ் சொல் அம்மா. அம்மா என்பது தமிழ் வார்த்தை மட்டுமல்ல, தமிழ் சொல் மட்டுமல்ல, குழந்தையின் முதல் வார்த்தையும் அதுதான். இதற்கு நிகரான தமிழ் வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, அழகு அருமை, இந்த ரெண்டும் சொல்லும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேருநகர் ஹனீஃபா, தமிழுடைய அனைத்து சொற்களும் பிடிக்கும், என் மகளுடைய மழலை மொழியில் கேட்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் வெற்றி செல்வி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேர்கள் இணைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும், நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.

0: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நாம் பதிவிட்டிருந்த கேள்வி, உங்களுக்கு பிடித்த தமிழ்ச்சொல் ஒன்று. மயிலாடுதுறை தியாக சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடித்த தமிழ்ச்சொல் வணக்கம். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, சொல்லுங்க குட்டிமா, இது வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடித்த மிகவும் பிடித்த தமிழ்ச்சொல் என்னென்னா அன்பு. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது. இந்த அன்பு அப்படின்றதுக்கு வந்து சொல்லின் சுருக்கமான அழகு மற்றும் ஆழம் எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த எழுத்துக்களின் உச்சரிப்பில் தனித்துவமான உணர்வையும் பிற உயிர்களிடம் காட்டும் நேயத்தையும் இந்த சொல் சிறப்பாக வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், அன்பு, இந்த சொல் பிடிக்கும், அன்பு தான் அனைத்திற்கும் அடிநாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC கவேரிய செட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
3: மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 பசுந்தொழில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ரீடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரீடர்ஸ் காரைக்கால்.
3: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:35 தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 4:30 ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் பிரீவ்ஸ்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நாம் கேட்டிருந்த கேள்வி, உங்களுக்கு பிடித்த தமிழ் சொல் ஒன்று. நேர்களை உங்களுக்கு பிடித்த தமிழ் சொல்ல சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அன்பு அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்புறம் அம்மா அப்பா இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அன்புன்ற வார்த்தை வந்து நிறைய பேருடைய மனதில் வந்து பதிஞ்சிருக்கு. வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியில் மட்டும் சொல்கிற அந்த வார்த்தை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் ரஞ்சி ரவிச்சந்திரன், அம்மா அப்பா இந்த சொல்லுக்கு நிகரேது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோ துரை சொல்லியிருக்காங்க, நட்பு இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேர்களே, நமது பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடைக்காரர்கள் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடைக்காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.

0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நாளை 9:55 இன்சுலம் உதவி நிகழ்ச்சி வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் RKG நெய்.
4: சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
8: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: RKG நெய்.
1: உங்களுக்கு பிடித்த தமிழ் சொல் ஒன்று அப்படின்னு கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில். நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த தமிழ் சொல் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒட்கோட்டை தேவேந்திரன் சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடித்த தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் மற்றும் பூமகள் இந்த ரெண்டு வாக்கியம் சொல்லியிருக்காங்க. அதமார் கலைச்செல்வி செல்வம் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனியாம்பூண்டி கனகரத்தினம் அவங்க சொல்லியிருக்கிறது நட்பு எனக்கு பிடித்த தமிழ் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்பு, அம்மா, அப்பா, அன்பு, இதை வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிடித்த தமிழ் சொல்லாக சொல்லியிருக்காங்க. தமிழில் பொறுத்த வரைக்கும், தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சொல்லுமே ஆழமான இனிமையான அர்த்தமுள்ள வார்த்தைகள் தான். ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் 1000 அர்த்தங்கள் உண்டு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: AI, டேட்டா சயின்ஸ், BCOM, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்,
2: 10th மற்றும் 12th பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 year கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
3: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
5: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10th வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12th வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
6: தற்பொழுது LKG முதல் 11th வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
2: தஞ்சை உழவன்னா?
1: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
3: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
4: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-55550.
3: தஞ்சை உழவன்.
5: பண்பலையில் அடுத்த நிகழ்ச்சியாக நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்கள் ஊரோடு நமது பண்பலையின் உறவு. ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வடக்கு தெருவிலிருந்து நேர்லையாக ஒளிவருகிறது. நிகழ்ச்சிக்காக நேயர்களோடு பண்பலையில் இணைகிறார் சக அறிவிப்பாளர் எம் கலியபெருமாள் அவர்கள். வணக்கம் கலியபெருமாள் சார்.
6: வணக்கம் சீதலா தேவி, உங்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம், நேயர்களுக்கும் மாலை வணக்கம் சொல்லிக்கலாம். இப்ப நீங்க சொன்னது போலவே அந்த ஊர்ல தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய நேயர்களுக்கு அந்த ஊர் பரிச்சயமான ஒரு ஊரா தான் இருக்கும். ஏன்னா நம்ம காரைக்கால் பண்பலையுடைய மிக தீவிர நேயர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. முக்கியமா இந்த ஊரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது எங்க இருக்கு அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்திலேயே ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு இருக்கு பாத்தீங்களா. அந்த கோயில்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த உட்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊருக்கு ஏன் உட்கோட்டை அப்படின்னு வந்ததுன்னா, ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்துல அவருடைய கோட்டை இந்த ஊர் இந்த இங்க அமைந்திருந்ததாகவும், அதனாலதான் உட்கோட்டை அப்படின்னு அந்த கோட்டையுடைய பேரே வந்து இந்த ஊருக்கு பேரா அமைஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர்ல தான் நாம இருக்கிறோம். வரலாற்று சிறப்பு மிக்க பல விதமான இங்க அந்த கலைகள் எல்லாம் இருக்கு. இங்க அருகிலே பாத்தீங்கன்னா மாளிகை மேடு அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் இப்ப அகழ்வாராய்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். முக்கியமா நம்ம காரைக்கால் வானொலிக்கு ஏன் இவ்வளவு நேர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அப்படின்னா, இது வந்து கைத்தறி நெசவாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த உட்கோட்டை. அப்படிப்பட்ட ஊர்ல இருந்துதான் இன்னைக்கு நம்ம வந்து ஊர் உறவு நிகழ்ச்சிக்காக நம்ம நேர்களை சந்திக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசலாம், அந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஐயா, நீங்க தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு 3:40 வந்து நம்மளை கேட்டாரு. ஏன்னா நம்ம 3:30 அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்த வடக்கு தெருக்கு அந்த ஐயாவை சந்திக்கலாம். வெளியூர்னு சொன்னாரு, என்ன ஊர்னு தெரியல, அவரை கேட்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் என்ன?
7: என் பேர் ரமேஷ்ங்க.
6: ரமேஷ், ரேடியோ காலையில இருந்து அறிவிப்புல கேட்டுட்டு தான் இங்க வந்திருக்கீங்க இல்லையா?
7: அறிவிப்புல கேட்டாங்க.
6: ஓகே, சொல்லுங்க என்ன பண்றீங்க ரமேஷ் ஐயா?
7: நெசவு நெய்யறேன், பட்டு நெசவு.
6: பட்டு நெசவு. என்ன ஊர் நீங்க?
7: ஆயுதகலம்.
6: ஆயுதகலம், அதாவது ராஜேந்திர சோழனுடைய அந்த படைகள் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாம் களமாக வைக்கப்பட்டிருக்கிற இடம் தான் இந்த ஆயுதகலம். அது ஊர் ஊராவே ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, இப்ப அதுக்கான ஏதாவது தடம் இருக்கா உங்க ஊர்ல? ஏதாவது இருக்கா?
7: தடம் எல்லாம் ஒண்ணும் தெரியலீங்க, தோட்டி பார்த்தா தெரியும்.
6: பார்த்தா தெரியும். சரி ஓகே, என்ன விவசாயம் பிளஸ் வந்து கைத்தறி?
7: கைத்தறி விவசாயம், எல்லா வேலையுமே செய்வானோ?
6: எல்லா வேலையும். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் வீட்டுல கொண்டாந்து வைக்கலன்னா தூக்கம் வராது ஐயாவுக்கு, அப்படிதானே?
7: இல்லைங்க, பட்டு தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கேன், வருமானம் தான் கம்மியா இருக்கு.
6: சரி ஓகே, எல்லாருமே இந்த கைத்தறிகள் நெய்யப்பட்ட ஆடைகளே வந்து அதிகமா அணியணும் அப்படிங்கறதுதான் நெசவாளர்கள் கூட ஒரு பெரிய வேண்டுகோளா இருக்கு. சரி ஓகே, பையில சின்னதா செல் ஒண்ணு வச்சிருக்கீங்க, சின்னதா ஒரு கவர் போட்டுருக்க, என்ன அது கிளாஸ்? அது பேனாவா?
7: இது கண்ணாடியா?
6: கண்ணாடியா? கண்ணாடி வச்சுக்கிறது. ஓகே ஓகே, கண்ணுக்கு போட்டுக்கிறது. ஓகே, இப்ப காக்கி யூனிஃபார்ம் மாதிரி இருந்தா ஒரு டிரைவரா இருக்கீங்களேன்னு நினைச்சேன்.
7: இல்ல, டிரைவிங் தெரியும்.
6: தெரியும்
7: தெரியும். ஆட்டோ ஓட்டுவோம்.
6: ஆட்டோ ஓட்டுவீங்க? சைக்கிள் ஓட்டினாலும் டிரைவர் தான், அதுவும் ஓட்டுநர் தான் இல்லையா? ஓகே, ஆட்டோ ஓட்டுவீங்க? ஓகே, ஆட்டோ சொந்த ஆட்டோவா எப்படிங்க?
7: சொந்த ஆட்டோ இருந்துச்சு, கொடுத்துட்டாங்க.
6: கொடுத்துட்டீங்க?
7: ரைஸ் மில் இருக்கு, சொந்தமா ரைஸ் மில்.
6: ரைஸ் மில் இருக்கு. ரைஸ் மில் எல்லாம் பார்த்து எவ்வளவு காலம் ஆச்சு? ஏன்னா நானும் கிராமத்து பகுதியை சேர்ந்தவன் தான். முன்னாடிலாம் ஊருக்கு ஒரு மில் இருக்கும், ஒரு 5 கிராம் சேர்த்து ஒரு மில் இருக்கும், போய் கியூல தான் நிக்கணும் நெல் எடுத்துட்டு போய் அறுக்கு, அதாவது அந்த அரவை போடுறதுக்காக. அது ஒரு வேற பெரிய விஷயம் தான் இல்லையா? இப்ப அது மாதிரி நிறைய பேர் வராங்களா?
7: இப்ப வந்து மேக்சிமம் மாடு வச்சுக்கிறவங்க பெரும்பாலும் வந்து எல்லாருக்கும் வருவாங்க,
6: தவிட்டுக்காக.
7: தவிட்டுக்காக?
6: தவிட்டுக்காக. ஓகே, இப்ப இந்த பகுதி எல்லாம் அதிகமா பாத்தீங்கன்னா அந்த வேற என்ன மாதிரியான நெல் விளையுதுங்க அந்த பக்கத்துல?
7: இந்த பக்கத்துல வந்து பெரும்பாலும் வந்து விறகால் தாங்க.
6: விறகால் தான்.
7: விறகால் தான் செய்வோம்,
6: நடுவுல கிடையாது.
7: போர் வச்சிருக்கிறவங்க நடுவாங்க.
6: நடுவாங்க. ஓகே, நீங்க என்ன விவசாயம் பண்றீங்க? என்ன?
7: நான் இப்ப நமக்கு வந்து கொஞ்சம் நீர் ஆதாரம் கம்மிங்க, எள்ளு வரைக்கிறதோட. சரி,
6: எள்ளு அது அந்த கோடைக்கால டைம்ல தான் எள்ளு அதிகமா இருக்கும்.
7: மார்கழி மாசத்துல வரப்போம்
6: வரைப்பீங்க. இப்ப இந்த டைம்ல அறுவடை பண்ணுவீங்க இல்லையா?
7: 60 நாள் தாங்க.
6: 60 நாள் தான்.
7: 60 நாள்.
6: ஓகே, பெரும்பாலும் இப்ப நான் வரவையில நெல் எள்ளு எல்லாம் போட்டிருக்காங்களே உங்க பகுதிகளில்?
7: 60 நாள் தாங்க. இப்ப உள்ளது நல்லா இருக்குங்க, இதுக்கு மேல ஈல்டு கம்மியா வரும்.
6: ஓகே, காரைக்கால் இப்ப தொடர்ந்து கேட்பேன், அதுவும் விவசாயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, முயல் வளர்ப்பு எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு, நிறைய கிசான் வாணி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. இப்படி பயனுள்ளதா இருக்க விவசாய நிகழ்ச்சி?
7: எல்லாமே பயனுள்ளதா இருக்குங்க, நல்லா இருக்கும். நம்மளால ஒரு இடத்துக்கு போய் பார்க்க முடியாத தவிர விவசாய நிகழ்ச்சி எல்லாம் கேட்கறதுனால கொஞ்சம் அனுப்புவோம், நிறைய
6: நிறைய கிடைக்குது
7: உங்களுக்கு.
6: ஓகே, வீட்டுல எத்தனை பேர் உங்க வீட்டுல?
7: நான்

0: மகிழ்ச்சி. ரமேஷ் ஐயா ரொம்ப நன்றி, உங்க சந்திச்சதுல ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் என்னங்க?
1: என் பேர் மனோகரன்.
0: மனோகரன், ஓகே. பழைய நடிகருடைய பேர் இருக்கு இல்லையா? அவர்களா அவருடைய ரசிகரா இருந்தாங்களா உங்க அப்பா?
1: இல்ல இல்ல,
0: அதெல்லாம் கிடையாது. மனோகரன் வச்சு சொல்லுங்க, என்ன பண்றீங்க? பெரும்பாலும் எல்லாருமே பட்டுதான் நிறைய நெஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? வேற வேற விதமான கைத்தறி ஆடைகள் எல்லாம் ஏதாவது?
1: கைத்தறி ஆடைகள்லாம் பட்டுதாங்க. பேமஸ் இந்த ஊர்ல வந்து ஒரு 40-50 வருஷமா பட்டுதான், பட்டுல சிறப்பா செஞ்சிருக்காங்க. பட்டு வேலை தான் நிறையா வச்சிருக்காங்க.
0: உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன்.
1: என் குடும்பத்துல வந்து எனக்கு வந்து ரெண்டு பையன் ஒரு பொண்ணு, எல்லாம் மேரேஜ் பண்ணி கொடுத்து வச்சுங்க.
0: ஓகே,
1: நாங்க இப்ப வந்து கடையை பாத்துட்டு இருக்கோம்.
0: அப்பா பக்கத்துல வந்தாலே வந்து அலறிட்டு எட்ட போய் கொஞ்சம் ஐயோ அப்பா வராங்க அப்படின்னு ஒரு மரியாதை எல்லாம் இருப்பாங்க. அப்ப உங்களுடைய காலத்துல அப்பாவுக்கு உங்களுக்காக முன்னாடி காலத்திலயோ நீ கேள்விப்பட்டிருக்கலாம், அப்பாவுக்கு முன்னாடி மீசையே வைக்க மாட்டாங்க. மீசை வளர்ந்தா கூட அப்படிலாம்
1: வைக்க மாட்டாங்க. ஒரு இதாயிடுச்சுல, இப்ப ஒரு கலாச்சாரம் ஆயிடுச்சு.
0: இப்ப வந்து இப்ப நான் எதுக்கு அதை கேட்டேன்னா, இப்ப உள்ள தலைமுறைக்கும் அப்ப உள்ள தலைமுறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு அதிகமா சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: இப்ப புள்ள பிள்ளைகளும் நிறைய சுதந்திரம் இருக்கு. அவங்க நினைச்சது எல்லாம் சாதிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க.
0: காத புடிச்சு திருவி உண்டு பள்ளிக்கூடத்துல தள்ளி விட்ட காலம் எல்லாம் வேற.
1: இப்ப வந்து இப்ப அதுமே கிடையாதுங்க.
0: வீட்டுல
1: சின்ன சண்டையா இருந்தாலும் வீட்டுல சொல்லி விடுறாங்க, போய் நம்ம டீச்சர் கேட்க வேண்டியது
0: இருக்கு. கேட்க வேண்டியது இருக்கு. ஆமா, ஏன்னா அப்ப வந்து நம்மளே கிளம்பிக்கிட்டோம், நம்மளே ஆண்ட்ராய்டு போட்டோம், பேண்ட் போட்டோம், சட்டை போட்டோம், நம்மளே கிளம்பி போயிட்டோம். செப்பல் இல்லாம கூட ஸ்கூல் போனோம், அது வேற விஷயம்.
1: செப்பலே கிடையாதுங்க. இப்ப செப்பல்
0: செப்பல்லாம் இருந்தது, நமக்கு வசதி இல்ல.
1: வசதி இல்ல, ஒரு பக்கம் மறந்துட்டோம், செப்பலுக்கு மறந்துட்டோம். அப்ப இப்ப எல்லாம் எல்லாமே செப்பல் எல்லாம் யாரும் இல்ல.
0: இப்ப வந்து குடும்பமே, ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா, ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வேணும் வந்துடும்
1: ஒரு ரொம்ப கஷ்டம். காலேஜ் இந்த பிள்ளைங்களை கலப்பி வர்றதுக்கு போறதுக்கு பெற்றவங்க ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க. போயிட்டு வந்த பிறகுதான் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா வராங்க.
0: குடும்பமே காலையிலே ஒரு பெரிய உலக போர் நடந்த மாதிரி அந்த நேரத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வந்து கிளப்பியும் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க திரும்பி வந்து மத்தியானம் ஏதாவது ஒரு குறை சொல்லி ஒரு போன் வரும், திரும்பி நம்ம ஸ்கூலுக்கு ஓடுவோம். சரி, ஓகே, மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து இன்னொரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேருங்க?
2: என் பேர் திருஞானம்.
0: திருஞானம், சொல்றேங்க. நான் என்ன பண்ணீங்கன்னு கேட்க மாட்டேன், தரி நெய்வீங்க
2: அப்படிதானே? நான் வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட்.
0: சரி, ஓகே. இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்துல
2: 27 வருஷமா இருக்கேன்.
0: ஓகே. வந்து நம்ம இப்ப ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து முன்னாடி சேமிப்பு அப்படின்னு வீடுகள்ல இருக்கும், 5.5 பெட்டின்னு வீட்டுல வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது நம்ம ஏதாவது வீட்டுல அம்மாட்டையோ நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒய்ஃப் கிட்டே பணம் கேட்கறோம்னா எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. அங்க மேல இப்ப எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல எடுத்து கொடுப்பாங்க. அப்பெல்லாம் அந்த 5.5 பெட்டின்னு ஒண்ணு இருக்கும். சேமிப்புங்கிறது வந்து எதுக்காக முக்கியம்?
2: முக்கியம் வந்து எதிர்காலம், நம்ம வந்து பின்னாடி உள்ள பின்னாடி லைஃபுக்கு நம்ம எதிர்காலத்துக்காக பிள்ளைங்களுக்காக சேமிக்கிறது. ரெண்டாவது வந்து நம்ம இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து நம்ம திடீர்னு நம்ம ஏதாவது ஒன்னு இது பண்ணி வச்சிருந்தா கூட நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். அந்த சேமிப்பு அவசியம்.
0: இப்ப நான் அவங்கள்ட்ட ஒரு ஐயா பேசினேன், மனோகரன் பேசும்போது குழந்தைகளை பத்தி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். பொதுவா அப்ப உள்ளதெல்லாம் நம்ம அம்மாக்கள்லாம் இருந்தாங்கன்னா அப்பா அவங்க கணவர்கிட்ட வந்து அவ்வளவு ஒரு பயமோ அது பயம்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய மரியாதையோட இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வந்து அவங்க பேரை சொன்னா கூட இன்னமும் தென் மாவட்டங்கள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். கையில பச்சை குத்திருந்தா கூட என்ன பேர் உங்க வீட்டுக்கார பேர்னு கேட்டா வீட்டுக்காரங்க பேர்லாம் சொல்ல மாட்டாங்களாம். ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஏதோ ஒரு பேரு டே ராஜா அப்படின்லாம் கூப்பிடுற காலத்துல இன்னைக்கு இருக்கும். இதுவும் இப்போ வந்து கால மாற்றம் இல்லையா? கால மாற்றம். ஓகே, இப்ப இது வந்து நம்ம அது பயம் அப்படின்னு கிடையாது, மரியாதை அப்படிங்கிறது கிடையாது. இப்ப இப்ப உள்ள சுச்சுவேஷன் இன்னைக்கு உள்ள எந்திரத்தனமான வாழ்க்கை, ஏன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போறதுனால இன்னைக்கு கால என்னது நாகரீக மாற்றம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்.
2: கண்டிப்பா எடுத்துக்கலாம்.
0: ஏன்னா கல்யாணம் ஆன புதுசுல மனைவி வந்து டீ போட்டு நம்ம பேசுவோம் இல்லையா, வாடி போடி அப்படின்னு ஜாலியா பேசுவோம். அப்புறம் காலப்போக்கில் அது மறந்து போயிடும். ஆனா எனக்கு சில பேர் ரொம்ப காலத்து வரைக்குமே அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முடியாது, ஏன்னா மனைவி மேல அவ்வளவு பயமா இருக்கும். நான் கூட அப்படிதான், நான் போடி நாயக்கனரை கூட நான் பொங்க நாயக்கனூர்னு தான் சொல்லுவேன், வாடி வாசல கூட நாங்க வாங்க வாசல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு

மனைவியால. சரிங்க, மகிழ்ச்சி கேட்டுட்டு ரசிச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஊர் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை அந்த வடக்கு தெருலேருந்து தான் நம்ம நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். நிறைய நேர்கள் இருக்காங்க, யாரெல்லாம் என்னெல்லாம் பேச போறாங்க அப்படின்னு கேக்குறது ரொம்பவே ஆசையா இருக்கா. அப்படின்னா எங்கேயும் போயிடாதுங்க, உங்க வீட்டு ரேடியோ பெட்டி பக்கத்திலே இருங்க, மீண்டும் பேசலாம். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது நம் காரைக்கால் FM 100.3 இது ஊரும் உறவும்.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
6: தஞ்சை உழவன்னா?
5: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
7: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
8: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344555500.
7: தஞ்சை உழவன்.
9: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
10: பண்பலை 100.3 நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் உளம்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
11: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
12: வாட்டர் பார்க் வாங்க, கோடிய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.

0: பண்பலை நூறு புள்ளி மூன்றோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வடக்கு தெருவில் இருந்து நேரலையாக ஒளி வந்துட்டு இருக்கு. மீண்டும் செல்லலாம் நேயர்களை உறவும் உறவும் நிகழ்ச்சிக்காக உட்கோட்டைக்கு.
1: இதெல்லாம் உண்மையிலேயே சந்தோஷமா மகிழ்ச்சியா ஜாலியா இருக்காங்க. எப்ப நம்ம இந்த பகுதிக்கு வந்தோம் அப்படின்னாலும் அவ்வளவு பேருமே வந்து தானா வந்து காத்துட்டு இருக்கிற மாதிரியான ஊர்கள்ல இந்த ஊர் ஊரும் அப்படிப்பட்ட ஊர்லதான் நம்ம சிறப்பு வாய்ந்த ஊர்ல நம்ம இருக்கிறோம். முக்கியமா உட்கோட்டை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த ராஜேந்திர சோழனுடைய கோட்டை அமைந்த ஊர் அப்படின்னு சொல்லும் பொழுது அருகருகே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஊர்களா தான் இருக்கும். இந்த பகுதியில் அதிகமா வந்தவர்களுக்கு நிறைய பேர் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல தான் இந்த உட்கோட்டை, இந்த வடக்கு தெருல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த பக்கத்துல கூட்டுறவு சொசைட்டி இருக்கு, இந்த பத்து கூட்டுறவு சொசைட்டி பக்கத்துல தான் நம்ம இருக்கிறோம். அடுத்து ஒரு ஐயா இருக்காங்க, வணக்கம் ஐயா. உங்க பேர்?
2: என் பேர் தெய்வ சிகாமணி ஐயா.
1: தெய்வ சிகாமணி, ஓகே. இயல்பா ஸ்டேஜ்ல ஏறி பேசுற மாதிரி பேச வேணாம். இயல்பா வீட்டுல எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி பேசுங்க. ஓகே, அதுக்காக மனைவிட பேசும்போது பயந்து பயந்துட்டு பேசுற மாதிரி பேச வேணாம், நல்லா தெம்பா பேசுங்க. இப்ப வீட்டம்மா இங்க இல்ல, வீட்டுல இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு பேசுங்க. தெய்வ சிகாமணி ஐயா, நீங்களும் தை தறி
2: நேரீங்க பாவத்துறங்க ஐயா. பழைய இரும்பு இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுலயே வர்றப்படி வாங்கிட்டு இருக்கேன் ஐயா.
1: வெளியில போனாலும் நிறைய கலெக்ட் ஆகும். கலெக்ட்
2: போறேங்க ஐயா, யாராவது மொத்தமா வச்சிருந்தா வாங்கிட்டு வருவாங்க ஐயா. அப்புறமா பணம் கொடுத்தனாலும் நம்பி கொடுப்பாங்க. அதுமே தொழில் செஞ்சுக்கிட்டே பாவ செஞ்சுட்டு ஏதோ மூட்டை தூக்குற மீன் இருந்தாலும் அதையும் தூக்கிட்டு வேலை செஞ்சுட்டு
1: உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம் அவ்வளவுதான் ஐயா. சரி, இப்ப நிறைய பேர் எல்லாமே ஒரு சாதாரண பால்காரர் கூட கேன்ல எடுத்துட்டு வந்தா கூட பான் பான் ஐஸ்கிரீம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் வேற மாதிரி ஆச்சு, எல்லாமே சின்னதா ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டுக்கிட்டு சொல்லுவாங்க. நீங்க அந்த தொழிலுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா?
2: சொல்றேங்க ஐயா, புளியா மொட்டை வாங்கப்படும், அது இரும்பு வாங்கப்படும், தகரம் வாங்கப்படும், அலுமினியம் வாங்கப்படும், பித்தளை வாங்கப்படும், அனைத்து பொருளும் வாங்குறாங்க படைசில.
1: ஓகே, அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி சின்ன ரேடியோல வச்சு அது இது பண்ணிக்கிட்டு கிராம கிராமமா போவீங்க?
2: போவங்க, நம்ம உட்கோட்டை இது ஆயுத குளம் இப்படி தாங்க போயிட்டு இருக்கோம்.
1: வெளியூர்லாம் போனா அதிகமா சம்பாதிக்கணும், அதனால நம்ம உள்ளூர்லயே சம்பாதிச்சிடலான்னு.
2: போக முடியல,
1: போக முடியல. காரணம் வெயிலா என்ன காரணம்?
2: வெயில் காரணம், நம்ம கொஞ்சம் தூரம் தான் போய் வரலாம் உடம்பு, அதனால அப்படியே நிப்பாட்டு.
1: ஓகே, மொத்தமா ஒண்டி பெரிய கடைகள் ஒண்டி கொடுத்துருவீங்க?
2: ஆமாங்க, ஜெய மண்டம் கொண்ட போடுவாங்க.
1: ஆமாங்க. இப்ப வந்து ஒரு கிலோ இரும்பு வந்து எவ்வளவு போகுது?
2: இப்போ 25 ரூபாய்க்கு வாங்கினா 28-29 ரூபாய்க்கு போடுவாங்க. 3-4 ரூபா லாபம் வச்சு தான் போடுவாங்க.
1: சில நேரத்தில் பெரிய இரும்பா இருக்குங்க அப்படின்னு ஒரு பைப்பு இரும்பு பழைய பைப்பு போட்டு விட்டாங்கன்னா பெரிய வெயிட்டாக இருக்குன்னு கொண்டாந்து கொடுப்பாங்க. சில பேர் தட்டி பார்க்காம அதை இடம் போட்டுருவீங்க.
2: வந்தது இல்லைங்க,
1: உள்ள மண்ணுக்குன்னு ஏறி இருந்ததுனா வெயிட் தெரியாம
2: தட்டி விட்டுட்டு தான் போடுவோம்.
1: ஏன்னா அது ஒரு படம் காலைல கூட டிவியில ஒடிச்சு ஒரு படம், அந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு சம்பந்தமா ஏமாத்துவாங்க. இந்த பாம்பு 4 கிலோ இருக்கு, இது வந்து 15 கோடிக்கு போகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எப்பயாவது நம்மள்ட்ட இந்த மாதிரி கொடுத்த பொருளை வந்து சில பேர் ஏமாத்தி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அவங்க
2: இன்னும் வந்ததில்லை,
1: ஏதாவது
2: திருட்டு பொருள் வரும், அதையும் இதை மாதிரி கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் வாங்க மாட்டேங்க.
1: மகிழ்ச்சி, வியாபாரம் நல்லா பண்ணுங்க. வெயில் நல்லா இருக்கு கொஞ்சம், ஏன்னா காலையில ஒரு 10 மணில இருந்து ஒரு 12 மணி 3 மணி வரைக்கும் வெளியில வரக்கூடாதுன்னு வானிலை ஆராய்ச்சி மையம் எல்லாம் சொல்லிருக்காங்க. அந்த டைத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மத்த நேரத்துல வியாபாரத்துக்கு போங்க.
2: நிழல்லதான் ஒரு 11-12 மணி வரையும் போவாங்க.
1: அவ்வளவுதான், ஓகே. அது குறைவா சம்பாதிச்சாலும் நிறைவா இருக்கணும்.
2: ஆமா, அவ்வளவுதான்,
1: அவ்வளவுதான். பரவாயில்ல, எனக்கு போதே இதுக்கு மேல சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்களே யாரும் கிடையாது. சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதுன்னு சொல்லுவோம், ஆனா வேற காசு பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா விலங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு வயிறு பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும். ஆனா நம்ம அப்படி கிடையாது, சாப்பாடை விட்டு மத்ததுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப ஆசைப்படுவோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, நன்றி. அடுத்து வணக்கம், உங்க பேருங்க?
3: என் பேர் குமாரசாமி.
1: குமாரசாமி, என்ன பண்றீங்க? வீட்டுல எத்தனை பேர்னு கேட்டேன்.

0: நாலு பேர்.
1: நாலு பேர் என்ன பண்றாங்க?
0: பட்டிச்சிருக்க வரோம்.
1: நீங்க ரீட்டு அவங்க வீட்டுல இருக்கிற பசங்க படிக்கிறாங்களா என்ன
0: செய்யறாங்க? எனக்கு என்ன திருமணம் ஆகல.
1: திருமணம் ஆகலையா? ஓஹோ, பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க.
0: பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க.
1: பாத்துட்டு இருக்காங்க. எப்படி எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும்? பொண்ணுன்னா இப்படி இருக்கணும், நான் சிகப்பா இருக்கணும், கருப்பா இருக்கணும், எல்லாம் மாறி போச்சு. எல்லாம் அவங்களும் சம்பாதிக்கணும், நம்மள மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கா?
0: அதெல்லாம் ஒண்ணும் வரல.
1: ஒண்ணு இருந்தா போதும்.
0: பொண்ணு இருந்தா போதும்
1: கிடைக்கும்.
0: வெளிநாடு போயிட்டு வரா
1: தம்பி. ஓகே, அவருக்கு அவருக்கு
0: அவருக்கு கிடைக்கலையா?
1: கிடைக்கல. பொண்ணு இப்ப நிலைக்கு எங்க போதாலும் கிடைக்கல கிடைக்கல.
0: டிமாண்டா இருக்கு.
1: டிமாண்டா இருக்கா? ஏன்னா நம்ம படிச்சு நல்ல நல்ல வருமானத்தோட இருந்தோம்னா நம்ம பொண்ணு கொடுப்பாங்க. போற வீட்டுல பையனுக்கு எந்த வருமானமே இல்லைன்னா பொண்ணு கொடுக்க யோசிப்பாங்களா?
0: ஆமா, நீங்க சொல்ற சரிதான்.
1: சரிதான். ஓகே, அதனால வந்து வேற இந்த தறி விட்டு வேற வேலைக்கு எல்லாம் போவீங்களா?
0: வேற பட்டுச்சேரி போவான்.
1: தேவரத்துக்கு மட்டும்தான்.
0: நல்லா மலையை உஞ்சினி மருத்துவ கல்லாத்தூர் எல்லாம் போவான்.
1: கொஞ்சம் ஜருக்கி எடுத்து
0: ஜருக வாங்கறது விற்கிறது.
1: பழைய புடையில இருக்கிறதா?
0: வாங்கறது விற்கிறது.
1: விற்கிறது நல்லா போயிட்டு இருக்கா?
0: நான் போயிட்டு இருக்கு.
1: நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு செலவு போக?
0: ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்
1: கிடைக்கும். 1000 ரூபாய் கிடைக்கும். ஓகே, அப்ப யாருக்கா சொல்றீங்க? பொண்ணு யாராவது பக்கத்துல இருந்துச்சுன்னா கொடுங்க, நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்றீங்களா? சரி, ஓகே, மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றி. ஐயா, அடுத்து என்ன ஒரு ஐயா இருக்காங்க? ஐயா வணக்கம், உங்க பேர் என்னங்க?
2: எங்க பேர் சசிகுமார் சார்.
1: எங்க பேர் சசிகுமார்? இன்னொரு சசிகுமார் யாரோ இருக்காருன்னு நினைக்கிறேன். என் பேர் சசிகுமார்னு சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க பேர்
2: சசிகுமார்?
1: உங்க பேர் சசிகுமார். யாரும் சசிகுமார் கிடையாது, நான் தான் சசிகுமார். ஓகே, ஒரு ஹீரோ இருக்காரு, டைரக்டர் சசிகுமார். தெரியுமா, ஒரு படத்துல லவர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. சம்போ சிவ சம்போன்னு பாட்டு கூட வரும்.
2: என்ன
1: பண்றீங்க? நெசவுதான். என்ன பண்றீங்க நினைச்சிருக்கேன். இப்ப நம்ம எல்லாம் வந்து சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்பொழுது நடந்தேதான் போனோம். காலைல செருப்பு இல்லாம எல்லாம் போனோம். இன்னைக்கு எல்லாம் நிறைய வீட்டு வாசல ஏற்றி போற அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு. ஆனா வீட்டுல குழந்தைங்க அந்த ஒரு மாசம் எப்படி லீவ் போச்சு போகணும் அப்படின்னு பெற்றோர்கள் இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த வாத்தியாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத இப்ப இப்ப வீட்டுல குழந்தைங்களை என்ன இது இப்ப அந்த மாதிரிதான் எல்லாருமே
2: குழந்தைங்களை வந்து ஸ்கூல்ல திறந்தா கொண்டு விட்டுலாம் அவ்வளவு அடம்பிடிக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா,
1: இப்ப வந்து இப்ப கேட்டதை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு பெரிய அடம் பிடிப்பாங்க எல்லாருமே. பொதுவா குழந்தைங்க நம்ம எல்லாம் கேட்டோம்னா நம்ம வீட்டுல நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்பன்னா தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் இட்லின்றத ஒரு விஷயமே இருக்கும். இன்னைக்கு நினைச்சதை எல்லாத்தையுமே உடனே கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு வசதி இருக்கு. ஓரளவுக்கு நிறைய கடைகள் வந்துருச்சு இன்னைக்கு, தின்பண்ட கடைகள்லாம். அப்ப வந்து என்ன பண்ணோம், ஆரஞ்சு மிட்டாயி, பள்ளி மிட்டாயி, பள்ளினா பள்ளி மிட்டாய் இல்ல, அதுல வந்து சீரக மிட்டாய், நிறைய மிட்டாயில நிறைய அட்வான்ஸா இருக்கும். இழந்த ஊருகா அப்படின்னு நிறைய கடைகள் கிடைக்கும். அவ்வளவுதான் நம்ம ஸ்நாக்ஸ் இல்லையா? இன்னைக்கு நிறைய வந்துருச்சு.
2: இப்பதான் அப்படி கிடையாது, பசங்க என்ன கேக்குறாங்களோ வாங்கி கொடுக்கணும்.
1: கொடுக்கணும்
2: பசங்க நோக்கிதான் நாடு போயிட்டு இருக்கு.
1: சரி சரி சரி சரி, ஓகேங்க. உங்க வீட்டுல எத்தனை குழந்தைங்க?
2: எங்க வீட்டுல மூணு குழந்தைங்க.
1: மூணு குழந்தைங்க என்ன பண்றாங்க?
2: அதான் 12வது படிக்குது.
1: 12வது படிக்கிறாங்க. பெரியவர் 12வது படிக்கிறாங்களா? அடுத்தடுத்து
2: 11 10
1: அப்படியே வருஷம். நீங்களே யோசிச்சீங்க, எனக்கு தெரியாது. 12, 11, 10 அப்படிதான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. பாக்கி யாரும் சட்டை போடவே இல்ல, ஒரு துண்டு திறந்த மேனியோட இருக்கிறாங்க. வணக்கம், உங்க பேர் என்ன?
3: மகாலிங்கம்.
1: மகாலிங்கம், என்ன பண்றீங்க?
3: நெசவு செய்யறேன்.
1: நெசவு செய்யறீங்க, ஓகே. நான் அதான் இந்த சொல்லு நினைச்சேன், மறந்துட்டேன். ஓகே, இப்ப நெசவு நேரங்கள் போ, நிறைய பேர் இங்க நிறைய பேர் சமையல் வேலைக்கு எல்லாம் போறதா சொல்றாங்க. நீங்க ஏதாவது வேற வேலைக்கு எல்லாம் போவீங்களா?
3: இல்லைங்க, நான் சும்மா சேலை வியாபாரம், ரீட்டைல் வியாபாரம் பண்ணுங்க.
1: ஓகே, ரீட்டைல் வியாபாரம் பண்றீங்க. நீங்க வெளில எடுத்துட்டு போய் பண்ணுவீங்களா?
3: வெளில எடுத்துட்டு போவோம், வீட்டுக்கும் வருவாங்க. அவங்களுக்கு கம்மியான ரேட்ல கொடுத்து திருப்பி வச்சு அனுப்புறோம்.
1: ஓகே ஓகே, நிறைய கடைகள் இருக்கு போல இங்க, ஜவுளி கடைகள் இல்ல. ஏன்னா அங்கிருந்து நம்ம உள்ள இருந்து புதுச்ச அதாவது அமனகந்தோடைய என்ன ஊர் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஊர் குருவாலப்பர் கோயில இருந்து நம்ம இங்க உள்ள வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு. எல்லாமே இங்கேயே நெஞ்சு, எல்லாமே இங்கேயே தயாரிக்கிற ஜவுளிகள் தான், புடவைகள் தான், பட்டு புடவைகள்.
3: இங்கே நாங்களே நெத்து சொந்தமா தரிக நல்ல தரிகா வச்சு சேலை திடமான சேலை வச்சு உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு கஸ்டமர் கொடுப்போம்.
1: சரி ஓகே, சரி, எல்லாரும் கஸ்டமர் கொடுப்பீங்க. நீங்க கல்யாணத்து முழுது நான் நெஞ்ச போடவா, எனக்கு வர்ற மனைவிக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏதாவது நெஞ்சு கொடுத்து நெஞ்சு வச்சிருக்கீங்களா?
3: ஆர்டர் பண்ணி கொடுப்போங்க.
1: உங்க மனைவிக்கு செஞ்சு கொடுத்தீங்க?
3: செஞ்சிருக்கோம்.
1: செஞ்சிருக்கீங்க, ஓகே.
3: நல்ல சேலை, நல்ல ஜாலியா வச்சு
1: செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஓகே, நம்ம பேசலாம் நேரில். காரைக்கால் பண்பலை ரொம்ப நன்றி. காரைக்கால் பண்பலை 100.3 இன்னைக்கு ஊர் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை அந்த வடக்கு தெருவில் இருந்து தான் நம்ம நேர்களோட சந்திச்சு பேசுறோம். நிறைய பேர் இருக்காங்க, தொடர்ந்து நம்ம பேசுவோம். இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.
4: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
5: AI, Data Science, BCom, BBA இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மேலும் தகவல்

0: 7:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கும் தொழில்வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில், மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமது தார்பாய்கள் கிரீன்நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
4: தஞ்சை உழவன்னா?
3: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
5: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
6: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344555500.
5: தஞ்சை உழவன்.
7: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
8: என்ன சுனாமியா?
7: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
9: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
10: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
9: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
2: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.

0: இன்றைய ஊரும் ஒரு மகிழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் முட்கோட்டை வடக்கு தெருவிலிருந்து நேரலையாக ஒளிவந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் செல்லலாம் நேர்களே அரியலூர் மாவட்டம் உட்கோட்டைக்கு.
1: நம்ம நேர்கள் நிறைய நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நேர்கள் எல்லாம் அவ்வளவு பேர் இங்க கொண்டிருக்கிறது பார்க்கும்போது மிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமா ஆட்டோ நிப்பாட்டிட்டு ஒரு ஆட்டோ நண்பர் நம்ம கூட இருக்காரு. சபாரி போனா 500 ரூபா சம்பாதிக்கலாம், ஆனா பாருங்க எஃப்எம்ல பேசிட்டு தான் நான் போவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவனை சந்திக்கலாம், வணக்கம். உங்க பேர்?
2: என் பேர் செந்தில்குமார்.
1: செந்தில்குமார், நேர்ல நீங்க ஓகே. நான் ஆட்டோ ட்ரெஸ்ல டிரைவிங் அந்த காக்கி சட்டையில பார்த்தா நான் ஏறோ அப்படின்னு நினைச்சிட்டேன். எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க?
2: நான் ஒரு 6 வருஷமா ஆச்சிருக்கேன் ஆட்டோ.
1: 6 வருஷமா? 6 வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க? நிப்பாட்டுறதே கிடையாது.
2: நிப்பாட்டுறது
1: ரன்னிங்லயே இருப்பீங்க?
2: இல்லையா இருக்கும்.
1: ஓகே. நைட்டு 12 மணி திடீர்னு ஒருத்தங்க யாராவது உடம்பு சரியில்லையோ இல்ல பிரசவத்துக்காவோ யாராவது ஒரு அர்ஜென்ட் சென்னைக்கு போகணும், நீங்க வந்து என்ன வந்து கிராஸ் ரோட்ல வந்து விடுங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த நேரத்துல ஏஞ்சி வருவீங்களா?
2: அந்த நேரத்துல கண்டிப்பா வந்து
1: மனுஷனை ஏன் பார்த்து சொல்ல பண்றீங்க? அந்த அதே 10:30 மணிக்கு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க?
2: அப்படிலாம் சொல்ல மாட்டா,
1: சொல்ல மாட்டீங்க.
2: எந்த நேரம் வந்தாலும் வந்துடும்.
1: ஓகே. பெருமாள் பிரசவத்துக்கு இலவசம் எல்லாம் இப்ப சொல்லுவாங்க, அந்த மாதிரி டயத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா?
2: ஹெல்ப்
1: பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் பண்ணிருக்கேன் அப்படின்றீங்க. ஓகே.
2: மேக்சிமம் ஆட்டோல யாரும் போக மாட்டாங்க அந்த மாதிரி நேரத்துல, எல்லாம் கார்ல தான் போவாங்க.
1: கார்ல போயிடுவாங்க,
2: கார்ல போயிடுவாங்க.
1: ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் சிங்கப்பூர் போயிருந்தாலோ துபாய் போயிருந்தாலோ கேட்பாங்க தெரியுங்களா, ஏங்க இந்த சிங்கப்பூர்காரர் வீடு எதுங்க, ஏங்க இந்த துபாய்காரர் வீடு எதுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து வீட்டுக்கு ஒருத்தர் எங்க விளையாட போயிருக்காங்க, அது மாதிரி வீட்டுக்கு பைக் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு கிடையாது. எல்லார் வீட்லயுமே 3 பைக் 4 பைக் இருக்கு. காரும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு,
2: எல்லாருக்கும்
1: சொந்த காரே இருக்கு. ஏன்னா அப்பெல்லாம் சைக்கிள்னு ஒன்னு புதுசா வந்தப்ப எங்க அப்பா சொல்லியிருக்காரு, அப்ப இங்க இருந்து 2 வேளைக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு மெயின் ரோட்டுக்கு இப்ப இருக்கிற பைபாஸ் ரோட்டுக்கு வந்து அப்ப வந்து ஒரு 2 சக்கரம் சுத்துதாண்டா, ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டு கீழே விழாம போறானாண்டா அப்படின்னு சைக்கிள போய் பார்த்த காலங்கள்லாம் இருந்தது. அதே சொல்லுவாங்க,
2: நடந்து போயிட்டு இருந்தாங்க எல்லாரும். இப்ப ஒரு 8 வருஷமா அங்க ஆட்டோ போட்டதுல இப்ப எல்லாம் ஆட்டோ தான் யூஸ் பண்றாங்க.
1: எல்லாம் ஜம்மு ஜம்முன்னு அப்படி இப்படின்னு கார்லயும் அங்கே இங்கேயும் போயிட்டு கடைசிக்கு டாக்டர்கிட்ட போனோம்னு வச்சிங்களா, சின்னதா கிரிக் கொடுப்பாரு, டெய்லி வாக்கிங் போங்க அப்படின்னு. பழைய மாதிரிதான் முறைக்குதான் இப்ப மாறிட்டு இருக்கோம். அதான் நடந்துட்டு இருக்கு
2: எல்லாம். சைக்கிள் போய் இப்ப எல்லாம் சொல்ற மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் எல்லாம் போயிட்டு இருக்கு.
1: இப்ப நீங்க எதுக்கெல்லாம் உடற்பயிற்சி கொடுத்ததுக்கு எல்லாம் போங்களா, அங்க மட்டும் என்ன இருக்கு? அங்க இங்க நம்ம சைக்கிள் மிதிக்கிறது மாதிரி அங்க ஒண்ணு இருக்கும், அது மிதிச்சு மிதிச்சு
2: அது இல்லதான்.
1: ஓகே. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மிதிவண்டிகளை நம்ம பயன்படுத்தலாம், எல்லா சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பா இருக்கும் இல்லையா?
2: ஆமா, கண்டிப்பா. ஒண்ணு
1: ஏன்னா நீங்க வெயில் தாங்கலன்னு நீங்க அழுவுறோம்ல, இன்னைக்கு எவ்வளவு வெயில் அடிக்குது. காரணம் நம்ம நிறைய மரங்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு, நிறைய மாதிரி காலி பண்ணிட்டு வீடு கட்டுறோம், கட்டடம் கட்டுறோம்னால இயற்கையை நம்ம மறந்துட்டோம்.
2: கண்டிப்பா இயற்கைய எல்லாம் மரம் கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கணும்.
1: வைக்கணும்,
2: யாருமே வைக்க முடியாது,
1: வைக்க மாட்டாங்க. வைக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா வைப்பாங்க. ஓகேவா? நீ செந்தில்குமார் சொல்லிட்டீங்களே, அதனால கண்டிப்பா வைப்பாங்க.
2: சரிங்க, ரொம்ப நன்றி சார். எங்க
1: ரொம்ப நன்றி, அவங்க சந்திக்கிறதுக்காக காரைக்கால் பண்பலை நேரா வந்திருக்கு. மகிழ்ச்சியா இருக்கீங்க, நன்றி.
2: நன்றி சார்.
1: தொடர்ந்து ஒரு குட்டி வந்திருக்கிறார், சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர்
3: என்ன?
1: பவன் சாய். ஓகே. என்ன படிக்கிறீங்க?
3: 6வது போறேன்.
1: 5வது முடிச்சிட்டீங்க? ஓகே. என்ன கேக் வெட்டினாங்க 5வது முடிச்சதுக்கு?
3: இல்ல
1: இல்லையா? அப்ப 10th படிக்கும்போது நிறைய மார்க் வாங்கினா கேக் வெட்டுவாங்களா?
3: தெரியலையா?
1: என்ன கேட்டா எனக்கு தெரியும், நான் 5வது முடிச்சு இப்பதான் 6வது போறேன், நீங்க 10th பேசுறீங்களே அப்படின்ட்டு. ஓகே. இன்னைக்கு வீட்டுல என்ன சாப்பாடு தங்கம்?
3: சாம்பார்.
1: சாம்பாரா? சாதம் இல்லையா? வெறும் சாம்பார் வச்சு டம்ளர்ல ஊத்தி ஊத்தி குடிதா தம்பி அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்களா? சாதம் வச்சாங்கல்ல, சாதம் சாம்பார் அப்படின்னு சொல்லணும். சாம்பார் அப்படின்னா வெறும் சாம்பார் வச்சு காய்கறிய வாயில நுழையாத அளவுக்கு சாம்பார் போட்டு குடிச்சிட்டு காயை மென்று தின்றீங்களோ அப்படின்னு நினைச்சேன். என்னுடைய அறிவுக்கு எட்டினது அவ்வளவுதான். சரி, உங்க வீட்டுல சொல்லி வச்சிருப்பாங்கல்ல, அப்பா நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன்பா, நீ யாவது படிச்சு அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்லாம் நிறைய சொல்லுவாங்கல்ல, உங்கள்ட்ட என்ன சொல்லிருக்காங்க? இல்ல நீங்க என்ன ஆகணும்னு பெரிய ஆள் ஆனவனு ஆசையா இருக்கு? போலீஸா? சிங்கம் படம் நிறைய பாத்தீங்களா, 1, 2, 3 அப்படின்னு. ஓகே, மக்களுக்கு சேவை செய்யணும், அதனால போலீஸ் வேலைக்கு போகணும். நீங்க ஊம் போட்டீங்கன்னா நீங்க தலையாட்டுறது மட்டும் தான் தெரியும், ஊங்கிறதுக்கு அங்க கூட காதல் விழவே இல்லை.

0: மதியம் நல்லா சாப்பிடுங்க. என்ன மாதிரி பாடி ஃபில்டரா இருக்கீங்களா இப்படி தெரியல. ஐயோ ஒரு விட்டா நம்ம வாத்தியார் பேர் கொஸ்டின் கேட்பாரு போல இருக்கு அப்படின்னு போயிட்டாரு. ரொம்ப நன்றி, வணக்கம். உங்க பேருங்க
1: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: என் பேரு வீரப்பன் சார்.
0: வீரப்பன்.
1: ஆமாம் சார்.
0: என்ன பண்றீங்கன்னு கேட்க கூடாது, கதறினேன்னு இல்லையா?
1: சார் நான் டீ கடை வச்சிருக்கேன் சார், பாட்டார்பட் டீ கடை.
0: சரி ஓகே, இங்க டீ கடை வச்சிருக்கீங்க. ஓகே, எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க?
1: இப்போ ஒரு 10 வருஷமா வச்சிருக்கேன் சார்.
0: 10 வருஷமா. எல்லாமே கிடைக்குமா உங்க கடையில?
1: எல்லாமே கிடைக்குங்க. எங்க செய்யறது எல்லாமே கிடைக்கும்.
0: சரி சரின்னு ஒரு கடையில வருவாங்க சில பேர், டீ கடை எல்லாம் பாத்தீங்கன்னா வடை பஜ்ஜி இந்த மாதிரி போண்டா எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க கிட்டே வருவாங்க, சின்ன பேப்பரா கிழிச்சு வச்சிருப்பாங்க, ஒரு வடையை எடுத்து சாப்பிட்டுட்டு இல்ல ரெண்டு வடையை எடுத்துட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வடை கணக்கு சொல்லிட்டு போவாங்க இல்லையா? அப்படிதான் ஒரு டீ கடையில ஒரு வாசகமும் இருந்தது. இருவடை எடுத்து தின்று ஒருவடை என்போ திருவோடு எண்டி தெருவோடு திரிவார் அப்படின்னு ஒரு வார்த்தை கடையில வாசகம் பாத்தீங்க. அந்த அனுபவங்கள்லாம் அது மாதிரி இருக்கா உங்களுக்கு?
1: இருக்கு சார். அந்த அளவுக்கு எல்லாம் ஏமாத்த மாட்டாங்க. சரி, ஏதோ சில பேர் செய்யறதுக்கு நம்ம செய்ய முடியாதுங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல, விட்டு போக வேண்டியதான்,
0: போக வேண்டியதான்.
1: வேற என்ன செய்ய முடியுங்க?
0: ஒண்ணு இல்ல, வீட்டுல உங்க வீட்டுக்காரங்களோ இல்ல வேற யாராவது ஆளுங்க வச்சு இத்தனை வடைகள்னு எண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப தெரியாது உங்களுக்கு?
1: அப்படிதான் இதெல்லாம் செஞ்சதில்ல.
0: ஓகே, நம்மளே பசியா இருக்கு, டக்குனு ரெண்டு வடையை எடுத்து உள்ள போடுவோம், அதெல்லாம் கணக்குல வச்சுக்க முடியுமா அப்படின்னு?
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
0: சரி ஓகே, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. அடுத்து இன்னொரு நேர் இருக்கா, சந்திக்கலாம். வணக்கம்.
2: எங்க அரியல் மாவட்டம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய நண்பர் அவர் கலைபெருமாள், அவர் எப்பவும் எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் கேட்பேன்.
0: சரி ஓகே, நம்ம சொல்லலாம். பள்ளி பருவத்துல ஒன்னா படிச்சது
2: ஒரு பெஞ்சி அதுவும்.
0: சரி ஓகே, என்ன பண்றீங்க?
2: இப்போதைக்கு நான் எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு போட்டி தேர்வாக பயிற்சி எடுத்துட்டு.
0: பயிற்சி எடுத்துட்டு என்ன மேஜர்?
2: நம்ம தமிழ் மேஜர்.
0: தமிழ் தமிழ் ஆசிரியரா இருக்க முடியும். எங்க வெளியில போய்
2: யூனிவர்சிட்டில வேலை பார்த்துட்டு இருந்தேன் பெற்றோர் காலத்துல. இப்போதைக்கு வர டிஆர்பியில வேலைக்கு போவோம் அப்படி நம்பிக்கையோட இருந்துட்டு இருக்கேன்.
0: சரி ஓகே, இப்ப போட்டித் தேர்வுகளுக்கு எல்லாம் மாணவர்கள் வந்து இப்ப 10th எழுதி முடிச்சிருக்காங்க, அடுத்து வந்து நுழைவுத் தேர்வுக்காக நிறைய வந்து தயாராகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியரா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்கும்?
2: என்னன்னா இப்போதைக்கு கடும் போட்டி, எல்லாருமே வந்து படிச்சிருக்காங்க. அதனால என்னன்னா கடுமையா வந்து திறமையை வந்து வளர்த்துக்கணும். ஏன்னா எந்த வேலையா இருந்தாலும் நம்மளுடைய கல்வி வந்து என்னைக்கும் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்கும். அதனால நம்பிக்கை வந்து வைக்கணும் மேல. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு தேர்வுல இருந்து இது பண்ண முடியும். ஏன்னா போட்டி அதிகமா இருக்கிறதால தான் சொல்லுவோம்.
0: ஏன்னா அப்பெல்லாம் வந்து நம்ம தாத்தாக்கள் அப்பாக்கள் சொல்றத கேட்போம், வாட்ட சட்டமா வந்தா வந்து பட்டாளத்துக்கு தூக்கிட்டு போடுவாங்க தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப அப்படிலாம் இருந்தது. நான் படிச்ச உடனே டக்குன்னு வேலை கிடைக்கிறேன்னா இன்னைக்கு வந்து நிறைய நீங்க சொல்ற மாதிரி நிறைய போட்டிகள் வந்துருச்சு. பசங்க எல்லாம் அசால்ட்டா 499 480 எல்லாம் எடுக்கும் போது நம்ம எல்லாம் 10th எடுத்து அதுல பாதி கூட கிடையாது. நம்ம 10th முடிக்கும் போதெல்லாம்
2: பாத்தீங்கன்னா ஒரே ஆட்டில பாஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப இதுங்க. 2003 எல்லாம் ஒரே ஆட்ட பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே ஆட்டில பாஸ் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா 500 மார்க்கு 500 எடுக்கிறாங்க, 600க்கு 598 எடுக்கிறாங்க. இருந்தாலும் பழைய திறமை வந்து இப்போதைக்கு திறமைய வந்து குறைவுதான் நம்ம சொல்ல முடியும்.
0: காரைக்கால்
3: எப்பவும் இல்ல மறக்க முடியாத நிகழ்வுகள் என்னன்னா, அதாவது என்னுடைய கண்ணீர் தான் மறக்க முடியாது. எனக்கு கண்களுக்கு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கீங்க. யாருக்கு? நம்ம வானொலிக்கு, நான் நேரடி ஒரு நிகழ்ச்சிகளுக்கு, வானொலிக்கு, என் கண்களுக்கு நன்றி சொல்லுகிறேன், அனைத்து கண்களுக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் நிக்கிறேன் காரணம்னா, நான் பார்க்கணும், இந்த மக்களை பார்க்கணுங்கிறது இறைவனுடைய அருளால் நான் இருந்திருக்கின்றேன். இந்த மருத்துவ ஐயாவுடைய அருளால் வளர்ந்திருக்கிறேன். மருத்துவம் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் யாரும் இல்லை. கண்களுக்கு நன்றி சொல்லுவார்கள் சார். ஏன்னா என்னுடைய பிறவி மறுபிறவின்னு சொல்லலாம். என்னோட உடனே சரியெல்லாம் போய் ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப நிகழ்ச்சி நல்லா சருமா இருக்கேன். அது உங்களை பார்த்துக்கிற என்னுடைய நிகழ்ச்சிக்கு ரொம்ப கண்ணீர் தான் சார். நான்
0: சரி இல்ல, என்ன ஆனந்த கண்ணீர் அப்படிங்கறது வந்து நம்ம கேள்விப்படுவோம். நம்ம பிள்ளைங்க மார்க் அதிகமா எடுத்துச்சுன்னா அப்படி கட்டி குடிச்சு அழுகும் போது நம்மளே விடாம தண்ணீர் வரும் பாருங்க. அந்த மாதிரி உங்க கண்ணுலயும் ஆனந்த கண்ணீர் வருது. உண்மையிலேயே வந்து அதிகமா நீங்க வானொலியில ஒளிபரப்பக்கூடிய மருத்துவ நிகழ்ச்சியான டாக்டரிடம் கேளுங்கள், நலமாய் வாழ இதெல்லாம் கேட்பீங்க, கேட்டு

0: நிறைய கட்டிருக்கிறது, அது எப்பவுமே அதிகமா கட்டிருக்காங்க. உங்கள்ட்ட நிறைய மருத்துவர் நீங்க சொல்றாங்க உடல்நிலையை பத்தி. நான் உண்மையிலேயே வாக்கிங் காலைல 4 மணிக்கு கிளம்புவேன், கிட்ட 5 மணி வரைக்கும் 1 மணி நேரம் வாக்கிங் போவேன். காலையில உடல்நிலை சரியாத பிறகு இந்த வாக்கிங் போயிட்டு இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கிறேன். இப்ப நல்லா இருக்கேன் சார்.
1: ரேடியோ தொடர்ந்து கேளுங்க, ஓய்வு காலத்தை ரொம்ப சிறப்பா பயன்படுத்திக்கோங்க. நன்றி ஐயா.
0: அனைத்தவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கிறேன். பஞ்சாயத்து அனைவருக்கும்
1: சரி, ஓகே நன்றி. அடுத்து தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன?
2: பீமஜனன்.
1: பீமஜனனா? யார் வச்சா அந்த பேரு?
2: அப்பா.
1: அப்பா இப்ப சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு தானே வந்திருக்கீங்க? இப்ப பாருங்க, சரியா வாயை தொடக்கவே இல்ல, சைட்ல ஒட்டிருக்கு. குழம்பா என்ன அது? பஜ்ஜியா? என்ன சாப்பிட்டீங்க?
2: குழம்பு.
1: பாருங்களா, ரேடியோல பேசுறவன் சீக்கிரம் போடா, உட்காந்து தின்னுட்டு இருக்க அப்படின்னு அம்மா தொடர்ந்து அனுப்பிச்சிட்டாங்களா அவங்களா? ஓகே, அதுக்கு ஏன் வாஷ் கட்டு வந்தீங்க? எனி டைம் வாஷ் கட்டுவீங்களா? டைம் பார்த்துதான் எதுனா செய்வீங்களா? ஓகே, இப்ப மணி என்ன ஆகுது உங்க வாஷ்ல பார்த்து சொல்லுங்களேன், சரியா இருக்கான்னு
2: பாப்போம்.
1: 4:43 தான் ஆகுது. 4 நிமிஷம் அதிகமா வச்சிருக்கீங்க நீங்க, டைம் செக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்து வணக்கம், உங்க பேருங்க?
3: முத்துக்குமரன்.
1: செல்வ முத்துக்குமரன் அவன் அப்படின்னு ஒரு பக்தி பாட்டு இருக்கு, எனக்கு ஞாபகம் வருது டக்குன்னு. முத்துக்குமரன் என்ன பண்றீங்க?
3: எனக்கு வந்து வெளிநாட்டுல வேலை.
1: வெளிநாட்டுல
3: ஐலண்ட் கெஸ்ட் கம்பெல்ல இருந்தா இந்த போர் சூழல்னால போக முடியல.
1: எந்த நாட்டுல?
3: குவைத்ல.
1: குவைத்ல இருந்தீங்க, அதனால இப்ப வந்திருக்கீங்க.
3: ஆமா, எனக்கு எப்போதும் உள்ள ஊர்ல உள்ள நெசவு தொழில் பாத்துருக்கோம்.
1: ஓகே, செல்வம் ஒரு வடிவேல் பாட்டு கூட இருக்கும், துபாய் போயிட்டு வந்த எங்கிட்ட டபாய்க்கலாமா அப்படின்னு. ஆனா வெளிநாட்டுல இருக்க தெரியுமா அப்படின்னு கெத்த அந்த காலா தூக்கி விட்டு சுத்தின காலங்கள்லாம் அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தர், ஏன் வீட்டுல இருக்கிற அத்தனை பேருமே ஃபாரின்ல இருந்து போற காலமா தான் இன்னைக்கு இருக்கு. டவுன் பஸ் ஏற மாதிரி நீங்க பிளைட் அதிகமா இருக்கு. வெளிநாட்டுல போனோடனே அப்பெல்லாம் வந்து லெட்டர் போட்டு வீட்டுக்கு வந்து அது அந்த லெட்டர் வந்து சேர்றதுக்குள்ளார நீங்க என்ன மன கஷ்டத்தை எழுதுவீங்களோ அதுவே மறந்து போயிருக்கும். உங்களுக்கு சந்தோஷம் சூழ்நிலை வந்துடும். இன்னைக்கு எல்லாம் நினைச்ச நேரத்துல பேச முடியும், முக்கியமா வீடியோ கால் மூலம் பண்ணிக்க முடியும் இல்லையா? எப்படி இந்த இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், கத்திரி வெயில் வந்து கிட்டத்தட்ட 28ஆம் தேதி 4ஆம் தேதி ஆரம்பிச்ச கத்திரி வெயில் 28ஆம் தேதி முடிய போகுதுருக்காங்க. நம்ம பகுதி இவ்வளவு வெயிலா இருக்கும் பொழுது பங்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஹெவியா இருக்குமா?
3: அங்க இதை விட ஓவர் அதிகமா இருக்கும், வெயில் பயங்கரம் அதிகமா இருக்கும். இருந்தாலும் வெயில் நேரத்துல கம்பெனில வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணுவாங்க. காலையிலேயே டியூட்டிக்கு அனுப்பிடுவாங்க, இடைக்காலம் 3 மணிக்கு போயிட்டு மேக்சிமம் 11 மணி 12 மணிக்கெல்லாம் போயிடலாம். வெயில் காலத்துல மட்டும் வெயிலுக்காக கொஞ்சம் கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணும்.
1: சப்போர்ட் பண்ணும். ஓகே, அதனால அந்த இது தெரிஞ்சுக்கல ஓரளவுக்கு வெளியில அதிகமா
3: வெயில போக முடியாது வெளியில, அதனால ஒர்க்கர் எல்லாரையும் 12 மணிக்குள்ள ரூம் போன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருவாங்க.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம் முத்துக்குமரன் ஐயா உங்களை சந்திச்சதுல. நன்றி. நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு முறை ஒரு பாப்பா நான் பேசிட்டு அதுக்குள்ள என்ன பிரேக் போடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம பிரேக் சரியில்லை, கொஞ்சம் நிப்பாட்டிக்கும். வணக்கம், உங்க பேர் என்ன?
2: சமிதா.
1: என்ன படிக்கிறீங்க தங்கம்? தேர்ட் போறீங்களா? ஓகே, உங்க வீட்டுல உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு?
2: தம்பி, பாப்பா.
1: தம்பி, பாப்பா. நீங்க தான் மூத்தங்களா? சரி, நீங்க தான் முதல் குழந்தை. உங்க மூத்த 3 பேரு. நான் நான் நான் ஒண்ணு சொல்லிட்டா வாய்ந்துட கூடாது. ஏன் என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 24 பேரு. எப்படின்னு தெரியுங்க, என்ன சிரிக்கிறீங்க? இல்ல உண்மைதான், நான் ஹாஸ்டல்ல பிறந்தேன். நான் பிறந்த அன்னைக்கு 24 குழந்தைங்க சின்னோட சேர்ந்து பிறந்துச்சு, அததான் சொன்னேன். சரி ஓகே, நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிட்டீங்க. இன்னைக்கு ஊர் உறவு நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை அந்த வடக்கு தெருவில் இருந்தா நம்ம நேர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன பாடலுக்கு அப்புறமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
2: தஞ்சை உழவன்னா?
1: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
3: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
4: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-55550.
3: தஞ்சை உழவன்.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
7: என்ன சுனாமியா?
6: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? Fantastic Water Park, மன்னார்குடி.

0: ஒன்றில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்படி, பேரளம் ஸ்ரீசங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆர்கேஜி நெய்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய்,

0: மீண்டும் செல்லலாம் நேர்களை, உட்கோட்டை வடக்கு தெருவிற்கு ஊரும் ரூம் நிகழ்ச்சிக்காக.
1: ஆமா, நேரில் ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா இருக்காங்க. ரொம்ப குழந்தைகளுக்கு விடுமுறை விட்டதை எப்படி ஜாலியா இருப்பாங்களோ, துள்ளி குதிப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப ஜாலியா துள்ளி குதிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நேர்கள் சின்னவங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க வரைக்குமே தொடர்ந்து என்ன நிறைய பேர் இருக்காங்க சந்திக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேருங்க?
2: வீரமுத்து.
1: நிறைய பேர் எல்லாம் வீரமா இருக்கீங்களா? ஒருவேளை ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிங்கனால எல்லாம் வீரம் பயந்துருக்கு எல்லாருக்கும் பேர்லயே. ஓகே, கண்டிப்பா தறி தான் நெய்வீங்க. கூலி வேலைக்கு? என்ன வேலைக்கு போவீங்க?
2: மளிகை.
1: மளிகை கடையில வேலை பாக்குறீங்க? ஓகே.
2: பத்து வருஷமா பாத்துட்டு இருந்தோம்,
1: போறதில்ல,
2: வீட்டுலதான்
1: பொறுக்கி இருக்கீங்க. மளிகை கடையில வந்து வேலை பாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. திடீர்னு 100 பொட்டுக்கள் வாங்க, திடீர்னு சில்லற கடையில 50 பொட்டுக்கள் சொல்லுவாங்க. நம்மளுக்கு எடைய போட்டு, ஏன்னா இப்ப நீங்க இருந்த காலம் பாத்தீங்கன்னா கைத்தராசு தான் இருந்திருக்கும். இப்ப வந்து மிஷின்ல வந்து டக்குன்னு இது பண்ணிடலாம். திடீர்னு அந்த மாதிரி நேரத்துல வந்து டக்குன்னு என்ன பண்ணுங்க, இன்னும் 50ன்றீங்க, 100ன்றீங்க, இன்னும் காலையில இவ்வளவு வேலை நேரத்துல இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு பொட்டுக்கள், டக்குனு பொட்டுக்கள் மூட்டையில கொட்டுறது போல கள்ளப்பருப்பு மூட்டையில கொட்டுற அனுபவம் எல்லாம் இருக்கா?
2: அவங்களுக்கு மனசுல கொள்ளாம அப்படி 50 100
1: போட்டு கொடுப்பீங்க?
2: மனசு கஷ்டப்படாமதே கொடுக்க மாட்டேன்.
1: ஓகே, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பொருளை தேடிட்டு ஒரு பொருளை கொண்டு வருவீங்க, இது வேணாங்க அப்புறம்
2: வாங்கிக்கிறேன்.
1: சந்திக்கலாம். அடுத்து வணக்கம், உங்க பேருங்க?
3: மணிக்கண்ணன், உட்கோட்டை நடுத்தரு.
1: நடுத்தரு இப்போதிகாம இருக்கிறது வடக்கு தெரு. ஓகே, நடுத்தரு எங்க இருக்கு? இந்த பக்கம் இருக்கா? இந்த பக்கம் இருக்கா? ஓகே, என்ன பண்றீங்க?
3: தரிணிச்சுதான். ரெண்டாவது விவசாயம்.
1: விவசாயம் இந்த பகுதிகள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் வானம் பார்த்த பூமியா தான் அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு சில இடங்கள்ல போர்வெல்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன மாதிரியான பயிருங்க விளையும்?
3: சவுக்க போட்டிருக்கோம், கடலை போடுவோம், எள்ளு, உளுந்து.
1: உளுந்து இது எல்லாமே? ஓகே. இப்ப ஊடு பயிரா சில பேர் சவுக்கு போடும் போதே கடலையோ மற்றதெல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா?
3: கடலை போட்டா சவுக்கையும் கடலையும் ஒன்னா போடக்கூடாது. 1 மாசம் சவுக்க முன்னாடி போட்டுடணும், அதுக்கப்புறம் கடலை போட்டாக்கா வரும். இல்லைன்னா ரெண்டும் ஈவனா போட்டோம்னா உட்காந்துரும், சவுக்கு
1: உட்காந்து வளராது, ரொம்ப குள்ளமா இருந்துரும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. நிறைய முன்னாடியே வந்து நிறைய பேசிருக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேருங்க?
2: ராஜேந்திரன்.
1: ராஜேந்திரன், என்ன பண்றீங்க ஐயா?
2: விவசாயம் தான்.
1: விவசாயம் வெத்தலை பாக்கு எத்தனை வருஷமா
2: போட்டுருக்கீங்க?
1: பத்து வருஷமா?
2: எட்டு வருஷமா
1: தான் போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, வெத்தலை பாக்கு போட்டா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த காலத்துல புகையில எல்லாம் அது போடுற கிடையாது.

0: வெத்தல சுண்ணாம்பு பாக்கு இது மட்டும் தான் போடுவாங்க. உடல்ல வந்து அப்படியே ஜம்முனா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா அதிகமா நம்மளுடைய எனர்ஜி அதுல கிடைச்சதுன்னு அப்ப பெரியவங்க. வெத்தலைன்னா எங்க இருந்து வரும் உங்களுக்கு வெத்தலை?
1: லால்பேட்டை.
0: லால்பேட்டை வெத்தலை
1: போட மாட்டோம், போட மாட்டோம்.
0: எரியுமோ?
1: எரியா, அது வந்து ஒரு மாதிரியா இருக்கும்,
0: ஒரு மாதிரியா இருக்கும்.
1: லால்பேட்டை வெத்தலாம் போடுறது.
0: ஓகே, இப்ப லால்பேட்டை கடை கொண்டு வந்து இல்ல மொத்தமா கவுலி கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: இல்ல கடையிலதான் வாங்கிக்கிறது.
0: 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு
1: வாங்கிக்கிறது.
0: ஓகே, ஆனா வெத்த எல்லா பயிரும் வெட்டி போட்டோடனே வாடிடுது. ஆனா கடையில வச்சிருக்க வெத்த வெத்தலை மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாம் வாடவே மாட்டேங்குது. ரொம்ப
1: நாள் தண்ணி தெளிச்சுட்டு துணியை போட்டா அதனால அப்புறம் மழை அதை வாடாத.
0: ஓகே ஓகே. ஒரு நாள் அப்படிதான் என் மனைவி வந்து தண்ணி தெளிச்சுட்டே இருந்தேன். அப்ப என் மாமனார் வந்தாரு இங்கிருந்து. என்னப்பா மக முதல்ல தண்ணி தெளிச்சுட்டு இருக்கியப்பா அப்படின்னு என் மாமனார் கேட்டார். நான் தான் சொன்னேன், ஆமா ஆமா நீங்க தானே எங்க என் பொண்ணை வந்து நீங்க பூ மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அதனால அந்த பூ மாதிரி பாத்துக்கணும்னு தண்ணி தெளிச்சுட்டே இருப்போம். ரொம்ப நன்றி. அடுத்து வணக்கம், உங்க பேர்?
2: அரியழகன்.
0: பைக்ல பறந்து வந்தீங்களே?
2: ஓட்டாம
0: நீங்க பறந்து வந்தீங்க, நான் பார்த்தேன்.
2: பறந்துதான் நார்மலா வந்தேன். நான் தொழில் செய்யறது வந்து எலக்ட்ரிஷியன் வேலை. எந்த நேரம்
0: அந்த ஜம்பர் வச்சிருக்கீங்களா?
2: நல்ல வேலையும். எந்த நேரம் யாரு கூப்பிட்டாலும் சரி, அடுத்த ஒரு மணியா இருந்தாலும் சரி, போய் பீஸ் போடுறா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பச்சை பிள்ளை வச்சிருந்தாலும் சரி செஞ்சு கொடுப்பேன். என்னால முடிஞ்ச வரையும் செஞ்சு கொடுப்பேன்.
0: மின்சாரம் எல்லா தொழிலுமே ஆபத்தான தொழில் இருந்தாலும் கூட மின்சாரம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா நீங்க ஏறணும்.
2: ஆமா, எந்த நேரம் கூப்பிட்டா ஒருத்தர் சேர்ந்து போயிடுவேன். மழை பெஞ்சாலும் போயிடுவேன்.
0: போயிடுவீங்க?
2: ஆமா.
0: காசு முக்கியம்ல?
2: காசோட எனக்கு தேவையில்ல, மக்கள் தேவை.
0: ஓசில நான் கூப்பிடுறேன், வருவீங்களா? ஒரு மணிக்கு நைட்டுக்கு
2: ஒரு மணியா இருந்தாலும் சரி, 10 ரூபாய் பெட்ரோல் காசு கொடுத்தா போதும். நான் அப்படியே வந்து பாத்து கொடுத்து நான் அப்படியே
0: போயிடுவேன்.
2: அது பச்சை குழந்தை பிள்ளை வச்சிருந்தாங்க, காசை வாங்க மாட்டேன்.
0: வாங்க மாட்டீங்க? நல்ல சேவை செய்யறீங்களே.
2: நான் செஞ்சேன், நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும்
0: செஞ்சிட்டு இருக்கேன். மகிழ்ச்சிங்க. நிறைய பகுதியில நம்ம இருக்கோம், அதனால நம்ம அதோட முடிச்சுக்கலாம். டெஸ்ட் எல்லாம் இப்ப என் கையில பாத்தீங்கன்னா பேனா இருக்கு. உங்க கையில பாத்தீங்கன்னா அது பேனான்னு
2: நினைக்கிறேன்.
0: டெஸ்டர்.
2: எந்த நேரம் கூப்பிட்டாலும் சொல்லி 6-10 நிமிஷம் அங்க போடுவோம்.
0: 10 நிமிஷம், 1/2 மணி நேரம் வாயில வந்து டக்குன்னு 10 நிமிஷம் ஆகிட்டாரு. ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். அடிக்கடி நம்ம இந்த பகுதியில எங்க நடந்தாலும் ஊர் உறவு நிகழ்ச்சி நடந்தாலும் நேரலை நிகழ்ச்சியில வந்து பங்கேற்க வந்துருவீங்க.
3: ஆமா ஐயா.
0: முன்னாடியே வந்துருவீங்க. இன்னைக்கு ஏன் லேட்டு?
3: நீங்க மாடு தண்ணி கட்ட வேண்டிய இடம் போயிடுச்சு.
0: ஆக மாட்டுக்கு வந்து தண்ணி குடுக்கல? நீங்க
3: குடுக்கல,
0: தண்ணி காட்டிட்டு வந்திருக்கீங்க. ஓ, தண்ணி தண்ணி காட்டுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம மனிதர்கள் பேசும்போது தண்ணி
3: நல்லாவே தண்ணி காட்டுறான்னு அது வேற பழமொழி. மாட்டு தண்ணி காட்டினா நம்ம குடிக்க முடியாது.
0: ஓகே, நம்ம வந்து பாட்டில கொடுத்தா தண்ணி இப்ப வாங்கி வாங்கி டக்குன்னு குடிக்கிற மாதிரிலாம் குடிக்க முடியாது.
3: முடியாது.
0: ஓகே, என்ன எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
3: இப்போ வந்து 1 மாடு தான் இருக்கு. 5 மாடு வச்சிருந்தேன். வயதான காலத்துல முடியாதுன்னு நினைச்சு 1 மாடு
0: வச்சிருந்தேன். எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலான் இருக்கேன். எல்லாரும் இப்ப நாங்கெல்லாம் பாருங்க, அக்கத்துல பாருங்களேன், எல்லாரும் முகத்துல மீச வச்சிருக்கோம். ஆனா நீங்க மட்டும் மீசையில முகத்தை வச்சிருக்கீங்களா? இப்படி
3: அவ்வளவு பெரிய மீச? அது வந்து அந்த பல்லு எல்லாம் போயிடுச்சு. அதனால பள்ளி இருக்க மாதிரி ஆயிடுச்சோம்.
0: இல்ல பரவாயில்ல, என்ன ஒரே 21 வயசு கல்லூரி பையன் வந்து சரி அப்படியே கெத்தா சுத்தலாம். ஆனா வயசு அப்படி
3: வயசு 70 ஆச்சு.
0: ஆமா, அந்த பல்லு நம்ம உழுந்துட்டு வந்து தெரியக்கூடாதுன்னு, கண்ணம் குழிவும் தெரியக்கூடாதுன்னு மீச வளர்க்குறீங்க.
3: அது உண்மைதான்.
0: அதாவது ஒரு நேரத்துல காதல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தாடி வளர்ப்பாங்கன்னு ஒரு கதை இருந்தது.
3: காதலுக்கு வேற இல்ல,
0: ஏன்னா அந்த லைனுக்கு போகல.
3: ஆனா எல்லா வீட்டுக்கு போறதுனா காதல் பண்ண முடியாது, எல்லா வீட்டுலும் தப்பா நினைப்பாங்க.
0: சரி ஓகே, அது திருமணம் ஆயிடுச்சு இல்ல,
3: ரெண்டு பேர் ஆச்சு.
0: சரி, குடும்ப விஷயத்துக்கு நம்ம வேண்டாம். ரேடியோ கேட்டுட்டு வந்திருக்கீங்க இல்லையா?
3: சரி ஓகே,
0: மகிழ்ச்சிங்க ஐயா உங்களை சந்திச்சதுல.
3: நன்றி
0: நன்றி. நிறைவு பகுதியில இருக்கோம் ஐயா. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேருங்க?
4: தனபால்.
0: தனபால், அதாவது வந்து சொல்லுங்க தனபால் ஐயா. நீங்க
4: அதுக்கு முன்னாடி நாம தான் பக்கத்து வச்சிருக்கேன்.
0: சரிங்க.
4: அதுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தேன், நெய்யும் இல்ல, அதனால இப்ப ரைஸ் மில்ல கொஞ்சம்
0: வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்களும் மீசை வந்து அப்படியே பாத்தீங்கன்னா, நம்மள மேல் உதவ தெரியற மாதிரிதான் நல்லா மீசை வச்சிருக்கேன். அப்படியே மேல் உதட பாதி மறைச்சி, ஏன்னா சாப்பாடு உருண்டை நீங்க கொண்டு போகக்குள்ள பாதி மீசை, பாதி மீசையை சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் உங்க வாய்க்குள்ளாரி போகும்
4: நினைக்கிறேன்.
0: ரெண்டு பேர்ல அட விதிக்கு வருவீங்களா?
4: அதுக்கு முன்னாடி மாநில ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மாநில பேசுவேன். நானும் எங்க பையனும் பேசுவோம். மன மன வரன்ட்டு பேருக்கு தெரியும்.
0: வடிவேல் ஒரு மீச வச்சிருப்பாரு. ஒரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏரி இருக்கு, ஒரு சைட்ல இப்பதான் முறுக்கி விடுறீங்க. பரவாயில்லையா, ஒரு எலுமிச்ச மழை இருந்தா குத்தி விடலாம் போல இருக்கு. சரி நன்றி. நிறைய பகுதியில இருக்கும் நிறைவா அந்த நிகழ்ச்சி வேணும்னு கேட்ட நம்ம காரைக்கால் வானொலியுடைய தீவிர நேயர் அப்படின்னு சொல்லலாம். உட்கோட்டை அப்படின்னு சொன்னா ஞாபகம் வரக்கூடிய நேயர். வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் உட்கோட்டை வேலுமர்கள்.
0: சொல்லுங்க. இப்ப எல்லாரையும் பேச வச்சு அழகு பாத்துட்டு இருந்தீங்க. நம்ம பிள்ளைங்க தான் எங்கேயாவது ஸ்டேஜ்ல பேசினாலோ இல்ல மற்ற இடத்துல பெரியவங்களுக்கு முன்னாடி அறிவா பேசினாலும் மகிழ்ச்சியா இருக்கும். அது நம்ம குழந்தை, நம்ம பெத்தெடுத்த நம்மளுடைய ரத்தம் சொல்லுவோம். ஆனா இத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு பேச வச்சு அந்த அழகு ரசிச்சீங்க. ரொம்ப நம்ம

0: நன்றி உங்களுக்கு. டீ கடை வச்சிருக்கீங்களா இங்க?
1: ஆமா சார், டீ கடை.
0: எல்லாருமே பாருங்க, வீட்டுல ரேடியோ நான் இல்லைன்னா கூட டீ
1: உட்காந்து ரேடியோ கட்டு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் உட்காந்து
0: இருக்கும். ஊரும் உறவும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், நேருநகர், காரைக்கால் 609-605, புதுச்சேரி மாநிலம் அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுடைய கடிதத்தை விருப்பத்தை எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிகழ்ச்சிக்காக நிலைய ஒளிபரப்பு கூடத்திலிருந்து உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜே சீதலா தேவியோடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் தேவனபுத்தூர் ஆர்ஜே எம் எம் கலியபெருமாள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
4: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
3: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
5: நேர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. இன்றைய மாலை பொழுதில் உங்களுடன் இணையும் நான் ஆர்ஜே ரமேஷ் மோகன். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1.3, நேரம் 5 மணி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம். பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம் பல கால தங்கம்.
2: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, 100% பழகாலம் தங்கும்.
3: வணக்கம், திருவாளி சுத்ரா பகிரிசாமி.
4: சொல்லுங்க, நீங்க வானொலி கேட்டே இருப்பீங்க, வானொலி நேயர். வீட்டுக்காரங்க இப்ப வந்து மண்பானை தயாரிக்க சொல்றீங்க, அதை வந்து விற்பனை செய்யறதுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் ஒரு காலத்துல, இப்ப எப்படி?
3: இப்ப வந்து நல்லா இருக்கு சார், எங்களால செஞ்சுதான் இப்ப கொடுக்க முடியல. ஆரம்பத்துல வந்து மண்பானை தொழிலுக்குள்ள வந்து, ஏன்னா அந்த தொழிலே வந்து தொழிலுக்கு பொண்ணும் கொடுக்க கூடாது, அந்த தொழிலே வேணாம், அதாவது எங்க இதுலயே வந்து அப்படிதான் சமூகத்திலேயே வந்து வேணாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலாம் இருந்தாங்க. அப்போ உள்ள காலகட்டத்துக்கு வசதி இல்லாமல், சரி அதாவது பொம்பளை பிள்ளைன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் திருமணம் செஞ்சு கொடுத்துடணும், அது அப்பா அம்மாவோட கடமை அப்படின்னு தான் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த அப்பா தொழில் வந்து மண்பானை தொழில் கிடையாது, தாத்தா மட்டும்தான் செய்வாங்க. அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர், இங்கேயும் கணவர் கூடையும் பிறந்தவங்க 4 பையங்க 4 பொண்ணு, இங்கேயும் பெரிய குடும்பம் அங்கேயும் பெரிய குடும்பம். அதனால நீங்கள் வந்து இந்த கூட்டு குடும்பத்தை பற்றி பேசுனீங்க, அந்த ஒரு வருடம் வந்து எங்கள் 5 பேரும் ஒரு 30 நபர் இருப்போம் நாங்கள் எங்கள் குடும்பத்தில், அந்த 5 பசங்க பேர

0: குழந்தைங்க தாத்தா பாட்டி ஒரே பொங்கலா வச்சு எல்லாருமே சாப்பிடுவோம். அப்ப அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்ப ரொம்ப எனக்கு ஒரு அந்த மாரி ஒரு காலம் இனிமேலுக்கு வரப்போறதே கிடையாது அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப வருத்தமா இருக்கும் எனக்கு. நாங்களாம் சின்ன பசங்க, எந்த வேலையுமே செய்யவே மாட்டோம். எங்க சித்தி அம்மா எல்லாருமே வேலை செய்வாங்க, எங்களை வந்து எந்த வேலையுமே சொல்லவே மாட்டாங்க. நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருப்போம், ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கும். நாங்கள் கூட அதாவது எங்கள் பெரியம்மா வந்து அவங்க தான் மூத்தவங்க. அவங்க என்னன்னாக்கா அம்மாவெல்லாம் வேலை வாங்குவாங்க, அவங்க தான் மெயின்டெனன்ஸு உட்காந்துருப்பாங்க, இவங்களெல்லாம் வேலை வாங்குவாங்க. அவங்க வந்து பெரியம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க செய்வாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து சொந்த பந்தம்லாம் கிடையாது, அம்மா சித்தி இன்னொருத்தவங்களாம் சொந்த பந்தம்லாம் கிடையாது, எல்லாருமே வெளியிலேருந்து வந்தவங்க தான். ஆனால் வந்து அவங்க சொல்கிற பேச்சுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை அந்த இடத்துல. நான் வினவு தெரிஞ்சு அம்மா எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கிறேன், என்னம்மா பெரியம்மா வந்து உங்கள்கிட்ட எல்லா வேலையுமே சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே ஒரு பதில் கூட சொல்லாமல் எல்லாருமே சரிங்கன்னா அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டுமா அப்படின்டுவாங்க ஒரே வார்த்தையில். அவங்களோட பேச்சு எங்கள் பெரியப்பாவோட பேச்சுக்கும் எங்கள் பெரியம்மாவோட பேச்சுக்கும் மறு வார்த்தையே அந்த இடத்துல கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த நாலு தம்பிங்களும் எய்த்தும் பேசவும் மாட்டாங்க, அதேமாரி நாலு வீட்டுக்கு வந்த மருமகளும் எதுவுமே பேசவே மாட்டாங்க. பேசி நாங்கள் வந்து எங்களோட ஜெனரேஷன்லாம் சண்டை போட்டு வம்பு போட்டது நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு யாருமே அப்படி இல்லை.
1: நீங்கள் பிற்காலத்தில் உங்கள் பசங்கள்கிட்ட
0: பசங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், எதா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும். ஒருத்தவங்க வசதியா இருந்தீங்கன்னா, வசதி கம்மியா இருந்தீங்கன்னா, இப்ப மூணு பசங்களும் ஒருத்தவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒருத்தவங்க ஒரு தனியார் கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் அந்த பொருளாதார பிரச்சனை ரீதியா ஏதாவது வரும். அப்படி இருக்கக்குள்ள கூட நீங்க என்ன பண்றீங்க, வசதியா இருக்கிறவங்க வசதியா இல்லவங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து நீங்க போங்க, மூணு பேரும் வந்து ஒன்னா தான் இருக்கணும். குடும்பம் தனித்தனியா இருந்தா கூட பக்கம் பக்கமா இருந்தா கூட அவங்க உங்களுக்குள்ள விட்டு கொடுத்து அந்த போகணுங்கிற ஒரு எண்ணம் வரணும் அப்படின்ட்டு எங்க குடும்பத்திலேருந்தே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பேசிக்கிறது என்னன்னாக்க, அப்பா கூட பிறந்தவங்க அஞ்சு பேருமே அண்ணன் பொண்ணு கிடையாது, நாங்க எல்லாருமே பேசிப்போம். பெரியப்பா அக்கா முறை உள்ளவங்க, அண்ணன் முறை உள்ளவங்க, தம்பி தங்கச்சி அஞ்சு பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு பொண்ணு கூட இல்லைட்டு ரொம்ப அதிகம் வருத்தப்பட்டு பேசுவேன். எப்படின்னா இவங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க தாய் மாமன் சீர் செய்கிறதுக்கே, ஆனால் ஒரு பொண்ணாக இருந்தால் அது செய்யக்குள்ள ரொம்ப கஷ்டம் இல்லையான்ட்டு நாங்களாம் பேசி அந்த சிரிச்ச காலங்கள்லாம் உண்டு.
1: நீங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தை உருவாக்குங்க அப்படின்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடித்த பாடல்
0: ஜெய்பீம் படத்துலேருந்து தலை கோதும் தலைன்னு இளங்காத்து செய்தி கொண்டு அந்த பாடல், அதை கேட்கக்குள்ள எனக்கு வந்து ஒரு உற்சாகமாக தான் தெரியும். ஏன்னா அந்த சூழ்நிலையில் நான் இருந்திருக்கிறேன். ஒரு சுச்சுவேஷனாக அதே சுச்சுவேஷனை வந்து என்னோட காலத்துலேயும் நடந்துச்சு.

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: மயிலாடுதுறை மாவட்டம் மங்கைமடம் ஜெயந்தி கோவிந்தராஜ். நான் கைத்தொழில் செஞ்சிட்டு இருக்கேன், கூட போட்டுட்டு இருக்கேன், பூ கட்டிட்டு இருக்கேன். பூ வந்து கூலிக்கு கட்டி கொடுக்கறேன். எனக்கு வந்து முதல் போடாம அது கையில சம்பாத்தியம். மது விளக்கு அமல் பிரிவுல ரைட்டரா இருக்கிறாங்க. பேரு கோவிந்தராஜ். பையன் ஒண்ணு, பொண்ணு ஒண்ணு. பையன் பேர் சிவசண்முகம், பொண்ணு பேர் தெய்வானி. ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. நான் கூட்டு குடும்பத்திலேருந்து இப்ப தனி குடும்பத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் வந்து மூணு நாத்தனார், மாமியார், மாமனாரோட இருந்து

0: ஒரு சின்ன வீட்டுக்குள்ளார அவங்க தொழில வச்சு நாங்க முன்னேறின நாங்க தான். இப்ப எங்க கை கொண்டு நாங்க தனி குடும்பமா,
1: அதுக்கப்புறம் கூட்டு குடும்பம் நேரடியா வச்சு உங்க குழந்தைலாம் இருந்து சேர்ந்து இருக்க முடியலையா?
0: இல்ல, இருக்க முடியல. இப்ப வந்து எங்க நாத்தனார் பசங்க வந்து நாத்தனார் இறந்துட்டாங்க, அந்த மூணு பிள்ளைங்களை வச்சு நாங்க கூட்டு குடும்பமா தான், ஒரே குடும்பமா இருக்கோம், ஆனா கூட்டு குடும்பமா தான் இருக்கோம். சகிப்புத்தன்மை இருந்துன்னா பெத்தவங்கள்ட்ட சகிப்புத்தன்மை இருக்கும்போது அந்த பிள்ளைங்க அதை கத்துக்கும், கத்துக்கிட்டு அதுவளுக்கு எதிர்கால லைஃப் நல்லா இருக்கும்.
1: நன்றி. உங்களுக்கு பிடித்த பாடல்?
0: எனக்கு வந்து அன்புள்ள அப்பாவிலேருந்து என் பெண்ணுக்காக மரகத வள்ளிக்கு மனக்கோலம், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: திருவாளியில நான் சந்திக்கக்கூடிய அடுத்த நண்பர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் கே பகிர்சாமி, நான் மண்பாண்ட கலைஞரா இருக்கேன்.
2: குடும்பத்தை பத்தி சொல்லுங்க.
3: குடும்பத்தை பத்தி பாத்தீங்கன்னா, என் குடும்பத்துல இப்ப நான் தனியா தான் இருக்கோம். நான், என் மனைவி, மனைவி பேர் சித்ரா, பெரிய பையன் பேர் வந்து விஜய், ரெண்டாவது பையன் பேர் வந்து பாரதி, மூணாவது பையன் பேர் வந்து சூர்யா.
2: இப்போ வந்து மண்பானைன்னு சொல்கிறீங்க, இப்போ அதுக்கு வரவேற்பு இருக்கா?
3: இப்போ வந்து வரவேற்புன்னா இப்போ வந்து செய்ய முடியல அந்தளவுக்கு. இப்போ வரவேற்பு வந்து மண்பாண்ட தொழிலுக்கு மீண்டும் கலை நல்லா இருக்குது, இருக்கிறதுக்கு இன்னும் அதிகரிக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அதேமாரி தான் இருக்கும் போல தெரியுது. இடையில கொஞ்ச நாள் இது விட்டு போச்சு, ஆனால் இப்போ வந்து அந்த பாரம்பரியம் திரும்பி வந்துகிட்டு இருக்கணும். இப்போ செஞ்சு கொடுக்க தான் முடியல.
2: நன்றி. உங்களுக்கு பிடித்த பாடல்
3: அது அசுரன் படம்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம். பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம், பலகால தங்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 100% BIS, 916 ஹால்மார்க் ஷோரூம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம், பலகாலம் தங்கும். நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசக்யன், படைப்பு வெங்கடேசா மீடியம்.

0: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்று நேரம் 5:15 நிமிடம்.
1: திருச்சி சரதாஸ்
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இனி கேட்கலாம் அலையோசை நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிபரப்பும் பாடல் தலைவாசல் திரைப்படத்திற்காக.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகரக்கும் பாடல் வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக

0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகம் கிடைத்த நாள் வாழ்த்துக்கள். தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன். தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியின் உலகம் கிடைத்த நாள் வாழ்த்துக்கள்.
1: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்
3: நிகழ்ச்சியில்
0: நிறைவாக ஒலிக்கிருக்கும் பாடல் பாஸ்மார்க் திரைப்படத்திற்காக.

0: நேர்களை கேட்கலாம். தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கும் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
3: தஞ்சை உழவன்னா
2: அதான் அக்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
1: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
4: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55-55-00
1: தஞ்சை உழவன்.
0: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
5: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
6: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
7: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
8: அதுக்குதான் வசந்தன் கோ.
9: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
10: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
11: இம்பார்ட்டன்ட்.
12: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
13: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
12: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
14: திருச்சி சாரதாஸ்.
15: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
16: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம்.
17: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
16: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கருக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் வாணி ஜெயராம்.

0: குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
2: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
7: तुम रिपोर्ट्स लाई हो ना?
8: नहीं, मुझे लगा तुम लाए हो.

0: तुम हो ही भुलक्कड़।
1: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ले।
2: लड़िए मत, जानिए आभा के बारे में।
3: आभा?
2: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
4: புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னு.
6: சரி சரி சரி சரி
7: சரி சரி சரி சரி சரி
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி,
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
12: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் பாரதி பால்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நிமிடத்திற்கான தார்பாக்கள் சல்லு சைவாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும்.

0: அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
0: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் வளப்படா நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வாங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பர நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமா ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோல் அமது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி செட் வழங்கும் உழவர் அரங்கம்.
11: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
12: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
13: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
14: அதுக்குதான் வசந்தன்கோ.
15: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
16: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
17: இம்பார்ட்டன்ட்.
18: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
19: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
1: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
7: என்ன சுனாமியா?
6: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70 மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகருக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள் ராஜ், சீதாராமன், சித்ரா, லத்திகா.

0: புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
5: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
6: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
7: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
8: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கருக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் சிங்கர் எம் ஏ ஜாஃபர்.

0: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிகருக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள் ராஜி அத்யுத்து புகாரி.

0: நேயர்களது வரை கேட்டது தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கிய விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
3: தஞ்சை உழவன்னா
2: அதான்க்கா தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் நல்ல எல்லெண்ணெய்.
1: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
4: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344555500
1: தஞ்சை உழவன்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
5: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
6: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
7: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
8: அதுக்கு தான் வசந்தன் கோ.
9: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
10: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
11: இம்பார்ட்டன்ட்.
0: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பன்னிசை கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். உலக எரிபொருள் சந்தையில் ஸ்திரத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த இந்தியா உள்ளிட்ட குவாட் நாடுகள் உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் நாட்டின் தன்னம்பிக்கை மீட்கப்பட்டு கலாச்சார மறுமலர்ச்சியும் பெருகியுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மற்றொரு அஇஅதிமுக எம்எல்ஏ திரு இசகி சுப்பையா சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினருக்கு ஏற்ற அடுத்த தலைமுறை என்ஜென் அஞ்சலகம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அளவிலான எரிபொருள் சந்தையில் ஸ்திரத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய குவாட் நாடுகள் தங்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் எரிசக்தி பாதுகாப்பு குறித்து இன்று புதுடெல்லியில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியான அறிக்கையில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் தடையின்றி பயணிப்பதை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் குவாட் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. உலக அளவிலான எரிசக்தி சந்தையில் பாதிப்பு ஏற்படும் போது பரஸ்பர எரிசக்தி பாதுகாப்பிற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளவும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மோட்டகி ஆகியோர் கலந்து கொண்டனர். அமெரிக்க வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணத்தின் போது முக்கிய கனிமங்கள் மற்றும் அபூர்வ தனிமங்களின் விநியோகம் மற்றும் பயன்பாடு குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய கட்டமைப்பு விதிகளும் இறுதியாகியுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் நாட்டின் தன்னம்பிக்கை மீட்கப்பட்டு கலாச்சார மறுமலர்ச்சியும் பெருகியுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்று இன்றுடன் 12 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவதில் அரசின் இந்த 12 ஆண்டு பயணம் முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான வலுவான அடித்தளமாகவே திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் கொள்கை ஆவணங்களை மாற்றத்திற்கான கருவியாகவே மாற்றியிருப்பதாகவும், அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் நம்பிக்கை, அனைவரின் முயற்சி என்பதே அரசின் தாரக மந்திரம் என்றும் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பாரம்பரியத்துடன் கூடிய வளர்ச்சி என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டில் நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படும் அதேவேளை கலாச்சார பெருமிதமும் வலுப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா தற்போது சொந்த இறையாண்மையை காத்துக்கொள்ளும் திறன் படைத்த வலுவான பாதுகாப்பான நாடாக உலக அரங்கில் நிற்பதாக அவர் மேலும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்களும் அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து செய்தி வெளியிட்டுள்ளனர்.
0: மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனான தமது நீண்டகால அனுபவங்கள் குறித்து அப்னா பண் என்ற தலைப்பில் எழுதியுள்ள நூலை இன்று புதுடெல்லியில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டார். குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடியும் மத்திய பிரதேச முதலமைச்சராக திரு சௌஹானும் இருந்தபோது இருவரும் இணைந்து இரு மாநில மக்களின் நலனுக்கு பாடுபட்ட விதம் குறித்து இந்நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் அரசியல்வாதிகள் உட்பட அனைவரும் இந்நூல்

0: படிக்க வேண்டியது அவசியம் என திரு வெங்கையா நாயுடு தமது உரையில் கூறினார். முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா, மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டனர். இன்டர்நெட் சேவை அதிகம் இல்லாத பகுதிகள் மற்றும் இதர பகுதிகளில் சிறு அளவிலான ஹாட்ஸ்பாட் மையங்கள் மூலம் பயனர்களுக்கு இன்டர்நெட் இணைப்பு வழங்குவதற்கான PM வாணி திட்டத்தின் கீழ் பயனர்களின் வசதிக்கான பல்வேறு புதிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. QR கோடு மூலமான பயனர் அங்கீகாரம், எளிய ஹாட்ஸ்பாட் பெயர்கள், குறைந்த கட்டணத்தில் குறுகிய காலத்திற்கான சேவை திட்டங்கள் போன்ற அம்சங்கள் இதில் அடங்கும். வரும் ஜூலை மாதத்திற்குள் இப்புதிய வசதிகள் பயனர்களுக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்துமாறு PM வாணி திட்டத்துடன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ராஜஸ்தானில் பாகிஸ்தான் உடனான சர்வதேச எல்லைப்பகுதியில் உள்ள சஞ்சு புறக்காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று எல்லை பாதுகாப்பு படையினர்களுடன் கலந்துரையாடினார். எல்லைப்பகுதிகளுக்கான துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளையும் அவர் தொடக்கி வைத்தார். ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் மற்றொரு அஇஅதிமுக MLA திரு இசகி சுப்பையாவும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். இதையும் சேர்த்து திரு SP வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக அணியிலிருந்து விலகி ஆளும் கட்சியில் சேர்ந்த MLAக்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த அணியைச் சேர்ந்த 3 MLAக்கள் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். ராஜினாமா கடிதங்கள் உரிய நடைமுறைகளின் கீழ் ஏற்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் அஇஅதிமுகவின் வலு குறைந்துள்ளது. இதற்கிடையே MLAக்களின் ராஜினாமாவை ஏற்கும்போது கட்சித்தாவல் தடை சட்ட விதிகளை பின்பற்ற கோரி அஇஅதிமுக சட்டப்பேரவைத் தலைவரிடம் கடிதம் கொடுத்துள்ளது. ஆளும் தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய அஞ்சல் துறை சார்பில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினர் உள்பட அனைத்து வாடிக்கையாளர்களையும் கவரும் விதத்தில் இலவச வைஃபை உள்ளிட்ட அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட அடுத்த தலைமுறை எஞ்சன் அஞ்சலகம் இன்று தொடங்கப்பட்டது. ஜிப்மர் துணை இயக்குநர் திரு ரங்கபாஷ்யம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதிநவீன அஞ்சலகத்தை திறந்து வைத்தார். சென்னை மாநகர் மண்டல அஞ்சல் துறை இயக்குநர் மேஜர் மனோஜ், புதுச்சேரி அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் திருமதி இனக்கொள்ளு காவியா உள்பட மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மேஜர் மனோஜ் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில்,
2: இந்திய அஞ்சலகத்துறையுடைய ஒரு புது முயற்சி, நம்ம நெக்ஸ்ட் ஜென் பீப்புள், அதாவது ஜென்சி அந்த அப்புறம் வந்த தலைமுறையினரை நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற சர்வீசஸ், அங்க இருக்கிற ஃபைனான்சியல் சர்வீசஸ், மெயில் சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேம்பாட்டை பண்ணி அவங்களை கவரக்கூடிய வகையில வந்துட்டு இந்த முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். சென்னை சிட்டி ரீஜனை பொறுத்த வரைக்கும் புது தலைமுறையினருக்கு நெக்ஸ்ட் ஜென் போஸ்ட் ஆஃபீஸா வந்துட்டு உருவகப்படுத்துறது இது 3வது முயற்சி. தபால் துறை சேவையானது வந்துட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இதை தான் வந்துட்டு இப்ப புதிய தலைமுறை விரும்புறாங்க. ஜஸ்ட் ஒரு QR கோடு மூலமாவோ அது மாதிரி வந்து ஒரு டிஜிட்டல் பாஸ் மிஷின் வச்சிருக்கோம், அது மூலமா வந்துட்டு என்ன மெயில் சர்வீஸ் இல்ல ஃபைனான்சியல் சர்வீஸ் அவங்க பெற்றுக்கொண்டு எளிதாக வந்துட்டு அவங்க பண பரிவர்த்தனைகளை பண்ணிட்டு முடிச்சுட்டு எளிதாக அவங்க கிளம்பலாம்.
0: தென்மேற்கு பருவமழை இன்று அல்லது நாளை வாக்கில் கேரளத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. June 1 கேரளத்தில் பருவமழை தொடங்குவது வழக்கம் என்ற நிலையில் மாநிலத்தின் தென் பகுதிகளில் இன்றே பரவலாக மழை பெய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் June 1 வரை மழை நீடிக்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, சேலம், ஈரோடு, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 30 வரையிலான காலகட்டத்தில் தமிழக உள்பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும், கடலோர தமிழகத்தில் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் அதிகமாகும் பட்சத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வேதாரண்யம் கடற்கரைக்கு அப்பால் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பினால் கவிழ்ந்து போன படகு ஒன்றில் இருந்து 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போன மற்றொரு மீனவரை தேடும் பணிகளில் கடலோர காவல் படையினர் மற்றும் கடலோர காவல் நிலைய போலீசார்

0: உள்ளூர் மீனவர்களுடன் இணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு தரம்சாலாவில் நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதவுள்ளன. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். இன்றைய போட்டியில் தோல்வியடையும் அணிக்கு இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் மற்றொரு வாய்ப்பு கிடைக்கும். நியூ சண்டிகரில் நாளை நடைபெறவுள்ள எலிமினேட்டர் போட்டியில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் மோதவுள்ளன. எலிமினேட்டர் போட்டியில் வெற்றி பெறும் அணி இரண்டாவது குவாலிஃபயர் போட்டிக்கு தகுதி பெறும். 2025-26 நிதியாண்டில் கதர் கிராம தொழில் வாரியத்தின் வருடாந்திர விற்பனை 187,000 கோடி ரூபாய்க அதிகரித்து புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் லட்சக்கணக்கிலான ஊரக கலைஞர்கள் கடுமையாக உழைத்து இந்த சாதனையை எட்டியிருப்பதாக KVIC தலைவர் திரு மனோஜ்குமார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக எரிபொருள் சந்தையில் ஸ்திரத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த இந்தியா உள்ளிட்ட குவாட் நாடுகள் உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் நாட்டின் தன்னம்பிக்கை மீட்கப்பட்டு கலாச்சார மறுமலர்ச்சியும் பெருகியுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மற்றொரு அஇஅதிமுக எம்எல்ஏ திரு இசகி சுப்பையா சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினருக்கு ஏற்ற அடுத்த தலைமுறை எஞ்சன் அஞ்சலகம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:20 நிமிடம்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: நேயர்களை கேட்கலாம். நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
9: வணக்கம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று தொழில்களில் உழவை முதலில் வைத்து போற்றுகிறார் மகாகவி பாரதியார். உலகம் வேறு எந்த வழிகளில் சுழன்றாலும் முடிவில் ஏர் தொழில் பின் நிற்கிறது. ஏறினால் விளையும் பொருளையே உலகம் எதிர்பார்த்து நிற்கிறது. அதனால் துன்பம் நிறைந்த தொழிலாக இருக்கும் உழவே தலையாய தொழில் என்பதை உணரலாம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உடந்தும் உழவே தலை என்கிறார் வள்ளுவர். உழவு உடல் வருத்தும் தொழில் என்று கருதி அதை செய்ய முடியாமல் வேறு வழியில் வாழ்க்கை நடத்துகின்றவர்களையும் தாங்கி நிற்பவர்கள் யார் என்றால் உழவர்களே. ஆகையால் அவர்களை உலகத்தார்க்கு அச்சாணி போன்றவர்கள் என்பதை உணரலாம். இக்கருத்தை வள்ளுவ பெருந்தகை உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து என்று தம் வாக்கில் அழகாக வெளிப்படுத்துகிறார். தம் கையால் வேர்வை சொட்ட உழைத்து தொழில் செய்து அதனால் கிடைத்ததை உண்டு வாழும் தன்மை உடையவர்கள் பிறரிடம் சென்று கையேந்தி நிற்க மாட்டார்கள். அது மட்டுமல்லாது தம்மிடம் வந்து இறப்பவர்களுக்கு அவர்கள் கேட்கும் பொருளை வஞ்சகமின்றி வழங்கி உதவுவார்கள். அவர்களை இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்து ஊன் மாலையவர் என்று போற்றுகின்றார் வள்ளுவர். உழவர் பெருமக்கள் உழவுத் தொழிலை செய்யாமல் ஒதுங்கினால் எவரும் வாழ முடியாது. ஏர் உழுவதை விட எரு இடுவது, பயிர் சிறிது வளர்ந்த நிலையில் பயிர் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் களைகளை களைவது, களை காய்ந்த பிறகு பயிற்சிக்கு நீர் பாய்ச்சுவது இதைவிட காவல் காப்பது இவைதான் மிகவும் இன்றியமையாதது. ஏரினும் நன்றால் எருவிடுதல், கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு என்ற ஒரு

0: குழப்பாவில் கடுகை துளைத்து அதில் கடல் நீரை விட்டதைப் போல அடக்கி காட்டுவது நம்மை வியக்க வைக்கிறது. நிலத்திற்குரிய உழவன் நாள்தோறும் தவறாமல் சென்று நிலத்தை பார்த்து வருதல் வேண்டும். அப்பொழுதுதான் அவ்வப்பொழுது நிலத்திற்கு செய்ய வேண்டியவை எவை என்பது தெரிய வரும். அவ்வாறு செய்யாமல் சோம்பலாக இருந்தால் கணவனை புறக்கணிக்கும் காலத்தில் ஊடல் கொள்ளும் மனைவியைப் போல அந்த நிலம் அவனை வெறுத்து ஊடல் கொள்ளும், எதிர்பார்த்த பலனை தராது என்பதை செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் மூடிவிடும் என்ற குறளில் அடக்கியிருப்பதை காணலாம். உழவர் பெருமக்களை நாளும் போற்றி வணங்குவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேர்களது உரை கேட்டது நாச்சியார் கோயில் அமர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாச்சி ஜுவல்ஸ் வழங்கிய என் சொல்லும் போது இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் அமர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
3: வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கி ஒரு ARC காமாச்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ARC காமாச்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:25.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சி தொடர்வது லைட் ஹவுஸ். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மது பழக்கத்தின் தீமைகளும் மேல்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே சேகலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்துறைக்கு, 7 பிளாசியா முதல் செங்கோட்டை வரை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பருத்தி சாகுபடி அனுபவங்கள். திருநள்ளாறு என் சந்திரசேகரன் அவர்கள் நேர்முகம். 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம். 8:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி 7 குரூப் ஆஃப் எஜுகேஷனின் காற்றில் வரும் காணம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். மணற்குடி 9:30 ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் இசை உஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுத்து. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலை நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தூயிர் முன். இனி நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்க ஒரு திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள் கோபால் பல்புடி RKG இணை பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். காலை 6:00 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானம் நிலவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உள்ளவர்களுக்கு. 6:40 ஷலிதாம்பால் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லாப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி ஜே ஏபிஷா. 7:00 தரையிசை. 7:35 சைபால் வழங்கும் தகவல் நேரம். ஏழு 7:30 கோபால் பல்புடியின் காலை காம்போ நிகழ்ச்சியுடைய போது அறிவு வினாவடியும் சேவை செய்து விடப்படும். 8:00 துளிவரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ARC நட்டை சென்ற ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் வழங்குதா நிகழ்ச்சி. 8:05 RKG வைக்கிங் பனின்சன் பிரிவிசின் துளிவரும் பாட்டு. 8:30 ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி திருக்கோயில் நடைபெறும் திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை வர்ணையாளர் மயிலாடுதுறை இரா செல்வகுமார் அவர்கள். 9:00 பாயிண்ட் முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 10:00 சிந்தனை அரங்கம் முதலில் நாமக்கல் மேம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பர நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம். 10:45 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணைப்பேராசிரியர் டாக்டர் S. சுந்தரவதனா அவர்கள். முற்பகல்

11 மணிக்கு வணக்கம் தோழி, மகளிர் பங்கு பங்குபெறும் தொலைபேசி நிகழ்ச்சி. 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 2:10 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மகளின் மனதில் நின்றவை. நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கிடைத்த திரைப்பட நண்பர் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி ஜே எபிஷா. 12:55 பன்னிசை, நண்பகல் 1 மணிக்கு பணியிடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் மற்றும் விளக்கங்கள் குறித்து நேரலையில் விளக்குகிறார் நாகப்பட்டினம் வழக்கறிஞர் எஸ் ஆர் ராஜா சிங்காரவளின் அவர்கள். 1:55 மெல்லிசை.

0: நாகப்பட்டினம் வழக்கறிஞர் எஸ் ஆர் ராஜா சிங்காரவளின் அவர்கள். 1:55 மெல்லிசை. கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்ப்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே மேகதாது திட்டத்திற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும்

0: திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரிகளும் குறை கூறியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய கடன்களுக்கான நிவாரணம் சாகுபடி நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்றும், பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு ஏற்கும் வகையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த 3 உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக அளித்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். இந்நிலையில், ராஜினாமா செய்த அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகாவில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா அரசு செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 27ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப. வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலை அமைக்கும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பார்னியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூர் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை

0: உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: நேர்களின் கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால் தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: தொடர்புக்கு 8925936936.
9: நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள்.
10: மது போதை என்ன ஈஃபோரிக் எஃபெக்ட் கொடுக்குமோ அதே வேளையை இந்த மாத்திரை இன்ஜெக்ஷன் செய்யும். அதனால் அவனுக்கு வந்து உணரக்கூடிய தன்மையே இருக்காது. நம்ம வந்து போதையில் இருக்கமா இல்லை இது மருந்தினால இருக்கமான்னு அவனுக்கு உணரக்கூடிய தன்மையே இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம், அவர்ஷன் ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கும்போது அது ஃபிக்ஸ் ஆகிடும். பிறகு என்ன பண்ணணும், ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லா மாத்திரையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடும். எப்போதுமே அவனுடைய மாநில போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. கொஞ்ச நாளுக்கு கழிச்ச பிறகு அவனே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அவனுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள்லாம்
9: பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வேணும்னே நம்ம லைஃப் வந்து வீணா போகணும்
10: யாரும் எதிர்பார்க்கறது,
9: உடல்நிலையை வந்து சேதப்படுத்திக்கணும்னு யாரும் நினைக்கிறது கிடையாது. அவங்கள மீறி அந்த உணர்வுகள் வருது, அதை கட்டுப்படுத்த முடியல, அதுக்கான வாய்ப்புகள் வரும்போது திறந்துறதுக்கும் அவங்க தயாராக இருப்பாங்க.
10: அதான் நான் சொல்கிறேன். எங்களுக்கு
9: நீங்கள் அப்படி உங்கள் சர்வீஸில் பார்த்த ஒரு பெஸ்ட்டான ஒரு பேஷண்ட்னா யாரை சொல்லுவீங்க டாக்டர்?
10: அதாவது வேதாணத்தில் ஒரு பேஷண்ட் வந்துச்சு, அவன் பேர் பஞ்சு. அவன் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஐபியில் இருந்து எல்லாம் பண்ணிக்கினு ஓபியாக போய் மாத்திரை வாங்கிட்டு போனான். நான் பண்ண பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது அங்கே ஒருத்தன் வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு சாக்கடையில் விழுந்து கிடக்கிறான். எல்லா மக்களும் பார்க்குறாங்க, கை கொடுத்து இருக்கிறாங்க, அவன் அப்படியே கிடக்கிறான். இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் பார்த்தவொடனே அவனுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டுச்சு. உள்ளுணர்வு ஏற்பட்டவுடனே அவன் தான் சொந்த பணத்தை எடுத்து போய் தண்ணி வாங்கிட்டு வந்து அவன் போதையில் இருக்கானே அவனை வெளியில் எடுத்து எவனையும் ஹெல்ப் பண்ணலையாம். தண்ணியை ஊற்றி மூஞ்ச கழுவி அவனுக்கு ஒரு காப்பியை வாங்கி வாயில் ஊற்றி ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்தான். நான் கேட்டேன், இது என்ன இப்போ சொந்தக்காரனப்பா அவனுக்கு, இப்போ தானே போனேன். இல்லை சார், அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப பொண்ணு எடுக்கிற பிடிக்க வேண்டு. முன்னாடி நான் தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது நானும் இப்படி தானே சார் விழுந்து கிடந்திருப்பேன். யாருமே என்னை பார்க்கல, இல்லை யாராவது ஒரு ஆள் பார்த்துட்டு அப்போவே நான் வந்து திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பாவது கிடச்சிருக்கேன். இவங்க பார்த்தது வந்து எல்லாரும் கைகூட்டி சிரிச்சு தான் போனாங்க. ஆனால் வந்து யாருமே இவனுக்கு எதுவும் செய்யணும்னு நினைக்கல சார். எனக்கு அந்த பழைய எண்ணம் வந்து சார், நானும் இப்படி தானே விழுந்து கிடந்த, இப்போ யாருமே நம்மளை கவனிக்கலையே அப்படின்னு நினச்சேன். அதனால் அந்த மனிதாபீரத்தோடு வந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபோன் அடிச்சு இவ்வளவுக்கும் அவங்க கிட்ட 100-150 ரூபா செலவு பண்ணியிருக்கான். அந்த படத்தை வாங்க வாணான்ட்டான். வாணே வாணா சார், இருக்கட்டும் சார். அப்புறமேட்டு அவங்க பாக்கெட்டில் இருந்த நம்பரை எடுத்து அவனுக்கு அடித்து அந்த அம்மா வந்து, ஏன்னா நாங்கள் வந்து எப்போதுமே பேஷண்ட்ஸ் டைரெக்டாக வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம், அவங்களுக்கு ஒரு அட்டெண்டர் வந்து கையெழுத்து போட்டால் தான் எடுப்போம். ஏன்னா எப்போவுமே எங்களுடைய மெடிக்கல் பிரின்சிபிளே வந்து ஒரு பேஷண்ட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிளட் ரிலேட்டடோ இல்லை அவங்களுக்கு முக்கியமான கையெழுத்து போட்டால் நம்ம எடுப்போம். அந்த வகையில் அவங்களை கூப்பிட்டு வந்து சேர்ந்து போட்டோம். அது மாதிரி இது ஒரு இன்சிடென்ட். அவன் அன்னைக்கு நினச்சிருந்தா போயிருக்கலாம், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு பஸ் வந்துச்சு போயிருக்கலாம். இதுக்காக அவன் அரை நாள் செலவு பண்ணி ஒரு நாள் செலவு பண்ணி இங்கேயே உட்கார வச்சு எல்லாம் பண்ணிட்டு.
9: கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் அப்படின்றது அவர் சரியானது மட்டும் இல்லை, யாருமே அவரை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சது தான்.
10: அதான் அதான் இருக்கக்கூடாது நினச்சா அதான்

0: சமுதாய பண்பு. அதான் நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், இது பொதுநலத்தில் சுயநலம்னு சொல்லுவோம். சுயநலம்னா இவனை பார்த்து 10 பேர் எங்கள் சக்கம் வர்றது.
1: எவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், என்னெல்லாம் செஞ்சோம், அவங்க வந்து மீண்டு வரவே முடியாத சூழல் கூட இருக்குமா டாக்டர்?
0: இருக்குது. அது எப்படின்னா க்ரானிக் ஆல்கஹாலிக் பேஷண்ட்ஸ். பட் இப்போ அவங்களையும் சரி பண்ணி கொண்டு வரலாம். ஆனால் அதில் என்ன ஒரு மேஜர் டிஃபெக்ட்னு நமக்கு ஏற்படக்கூடியது என்னென்னா, ஒன்று வந்து அவங்க வந்து அவ்வளோ கேர் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி க்ரானிக்காக போகிற பேஷண்ட் தான் 50-55 வயசை கடந்துருப்பாங்க. பழகி போனதுமில்ல அடிக்ட் ஆகிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுன்னா எக்ஸாஸ்ட் ஆகி போயிருப்பாங்க. 50-55 வயசுக்கு போகும்போது குடும்பத்திலையும் அவருக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காது. இவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் தானாகவே குறைச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு போய் என்னத்தை செலவு பண்ணுறது அப்படின்னு நினப்பாங்க. அடுத்த திங்க் என்னென்னா, இவர் வேலைக்கும் போக மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகி போகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கினார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே. ஷேக் அலாவுதீன் அவர்கள்.
2: நேர்களது உரை கேட்டது காரைக்கால். உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தாய்ப்பார்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால். நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
3: உங்கள் கடை காரைக்கால்.
4: தரமான தாய்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கிய டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 1:03:06:45.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
7: மற்றும்
8: உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
10: என்ன சுனாமியா?
9: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
11: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: இனி கேட்கலாம் இசை தோரிகை நிகழ்ச்சியில் ஒலிக்கிற்கும் பாடல் ரன் திரைப்படத்திற்காக.

0: இன்றைய ஆடுகளத்தில் சவுதி ப்ரோ லீக் கால்பந்து தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் டமாக் எஃப்சி அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய அல் நாசர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்துள்ளது. 2026 ஐபிஎல் லீக் சுற்றின் கடைசி போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் கே எல் ராகுல் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி புதிய வரலாறு படைத்துள்ளார். கொல்கத்தா அணிக்கு எதிரான ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய ராகுல் அதிரடி அரைசதம் பதிவு செய்தார். 5 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்ஸருடன் வெறும் 30 பந்துகளில் 60 ரன்கள் குவித்தார். இது அவரது ஐபிஎல் வாழ்க்கையின் 45வது அரைசதமாகும். இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் ஒரே சீசனில் அதிக முறை 50 ரன்கள் எடுத்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்களில் ஒருவராக ராகுல் தனது பெயரை மீண்டும் பதித்துள்ளார். 2026 சீசனில் அவர் பதிவு செய்த 6வது 50வது ஸ்கோர் இதுவாகும். நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
0: நாளை காலை 6:40 சிலைத்தாம்பால் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமோது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமெக்ஸ். போமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமெக்ஸ்.
2: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு வழியில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகள் கிடைக்கும் உங்கள் நலில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாக்கள் ஓஸ்கள்.

0: சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டை சித்திராஜ் பாலஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் சுழரி வழங்கும் கதையும் காணமும். நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பாலஸ் வழங்கும் தங்கமானவர்கள் இவை அனைத்தும் விளம்பரதான நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியின் சன்பரிவிஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
2: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
3: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
10: என்ன சுனாமியா?
9: ஆமாங்க, நம்ம ஃபேன்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபேன்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? Fantastic Water Park, மன்னார்குடி.
11: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிகருக்கும் பாடல் வின்னர் திரைப்படத்திற்காக.

0: கேட்டது இசை தூரிகை. நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 7 மணி.
1: ஆல் இண்டியா ரேடியோ.
2: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.
2: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: காந்திஜியை காப்பாற்றுவதற்காக அவசர கதியில் மேற்கொள்ளப்பட்ட புனா உடன்பாடு காங்கிரஸில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தியதா தாயே?
4: இல்லை மகனே, அது காங்கிரஸில் குழப்பத்தையும் இந்துக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. புனா உடன்பாடு காந்தியின் உயிரை காப்பாற்றுவதற்காக மட்டுமே பயன்பட்டது என்று பலரும் கருதினார்கள். வகுப்புவாத பிரதிநிதித்துவம் என்பது இந்திய விடுதலை போராட்டத்திற்கு நேரடி தொடர்பு இல்லாதது. அதற்காக காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து போராட்டத்தை திசை திருப்பி இருக்கக்கூடாது என்றார்கள். தனி தொகுதிகள் என்று முடிவு ஏற்பட்டதால் இந்துக்களின் அரசியல் சக்தி குறைந்துவிட்டது. எனவே நோயை விட அதற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை மிக மோசமானது என்று கூறினார்கள். இந்த உடன்பாட்டால் இந்து சமுதாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இப்படி புனா உடன்பாடு என ஒரு பக்கம் தலைவர்கள் வகுப்புவாத சிக்கலை தீர்ப்பதில் ஈடுபட்டிருந்தார்கள், மறுபுறம் பலவீனமடைந்து போயிருந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை எப்படி நடத்துவது என்று தடுமாறி கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் லண்டனில் 3வது வட்டமேஜை மாநாடு கூட்டப்பட்டது. 1932 நவம்பர் 17 இருந்து டிசம்பர் 24 வரை நடைபெற்ற அந்த மாநாட்டிலே பிரிட்டிஷ் அரசாங்க விசுவாசிகள் 46 பேர் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டார்கள். காங்கிரஸ் இதில் கலந்து கொள்ளவில்லை. இந்த மாநாட்டிலும் 2வது மாநாட்டில் அமைக்கப்பட்ட துணை குழுக்களின் அறிக்கைகள் குறித்தே விவாதிக்கப்பட்டது. மன்னர் மாநிலங்களை இணைப்பது, அதிகார பகிர்வு என்பதை சுற்றியே விவாதங்கள் இருந்தன. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகளை உள்ளடக்கிய வெள்ளை அறிக்கை ஒன்றும் தயாரானது. 1933 மார்ச் மாதம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த வெள்ளை அறிக்கையின் அடிப்படையில்தான் 1935 இந்திய அரசு சட்டம் என்பதை நிறைவேற்றினார்கள். இந்த நேரத்தில் காங்கிரஸில் வேறு சில குழப்பங்கள் ஏற்பட்டன. அரசின் கடும் அடக்குமுறையையும் மீறி சட்ட மறுப்பு இயக்கம் நீடித்தது. மார்ச் 31 கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் போலீஸ் தாக்குதலால் கலைக்கப்பட்டது. சிறைக்குள் இருந்த காந்தி 21 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினான். அன்றே சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டான்.

காங்கிரஸ் தலைவர்கள் காந்தியை புனாவில் சந்தித்து பேசினார்கள். வைஸ்ராயை சந்திக்க முடியாததால் தனி மனித சத்தியாகிரகத்தை தொடங்குவதாக முடிவு செய்தார்கள். இதனால் காந்தி மீண்டும் கைதானான். நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் தனி மனித சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு கைதானார்கள். அவர்கள் அனைவருமே போலீசாரின் கொடூர தாக்குதல்களுக்கு உள்ளானார்கள். தனி மனித சத்தியாகிரகமும் வலுவிழந்து போனது. இதனால் 1934 May 20 காங்கிரஸ் சட்ட மறுப்பு இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. இப்போது காங்கிரஸில் காந்தியின் போராட்ட வழிமுறைகள், அது கண்ட தோல்விகள் குறித்து சர்ச்சை ஏற்பட்டது. அகிம்சை, கதர், தீண்டாமை ஒழிப்பு, நூல் நூற்பு, வாக்குரிமை, அரசியல் பிரச்சினைகளுக்கு அறமுறைகளை பின்பற்றுதல் ஆகியவை குறித்து காந்திக்கும் பிற காங்கிரஸ் தலைவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் காங்கிரஸை விட்டு காந்தி விலகிக்கொள்ள முடிவு செய்தான். 1934 ராஜேந்திர பிரசாத் தலைமையில் பம்பாயில் கூடிய காங்கிரஸ் காந்தியின் விலகல் முடிவை ஏற்றுக்கொண்டது. இருந்தாலும் காந்தியின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது என்று காங்கிரஸ் முடிவு செய்தது. இந்த நிலையில்தான் பிரிட்டிஷ் வரலாற்றிலேயே மிக நீளமானதாக கருதப்பட்ட 1935 இந்திய அரசு சட்டம் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தில் இடம்பெற்ற சில அம்சங்கள் ஏற்கனவே களைத்து போயிருந்த காங்கிரஸில் கடும் விவாதத்தை கிளப்பிவிட்டன. பிரிட்டிஷ் இந்திய மாநிலங்களையும் இந்திய மன்னர் மாநிலங்களையும் கொண்ட அகில இந்திய கூட்டாட்சி, அதாவது ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அமைக்கப்படும். மாநில இரட்டை ஆட்சி முறை நீக்கப்பட்டு மத்தியில் இரட்டை ஆட்சி முறை செயல்படும். மத்திய கூட்டாட்சி சட்டமன்றம் மாநிலங்களவை மக்களவை என இரண்டு அவைகளை கொண்டிருக்கும். அரசு அதிகாரங்கள் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் என மூன்று வகையாக பங்கிடப்படும். சிறுபான்மை சமுதாயங்களுக்கான தேர்தல் பாதுகாப்புகளும் இட ஒதுக்கீடுகளும் அளிக்கப்படும். மாநிலம் தொடர்பான அதிகாரங்கள் அமைச்சர்களின் பொறுப்பில் விடப்பட்டது. இது மாநில சுயாட்சிக்கு வகை செய்யப்பட்டது. இந்திய விவகார செயலருக்கு இருந்த இந்தியா கவுன்சிலை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக சிலரை கொண்ட ஆலோசகர் குழு ஏற்படுத்தப்பட்டது. பர்மா இந்தியாவிடமிருந்து பிரிக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் ஒரு பகுதியாக இருந்த பீகார் மத்திய மாகாணத்துடன் சேர்க்கப்பட்டது. சட்ட அமைப்பு தொடர்பான சிக்கல்களையோ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஏற்படும் வேறுபாடுகளையோ அல்லது ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் இடையே ஏற்படக்கூடிய தகராறுகளையோ தீர்த்து வைப்பதற்காக உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. இந்திய அரசியல் சட்டத்தில் மாற்றங்களை பிரிட்டிஷ் அரசு மட்டுமே செய்ய முடியும். பாதுகாப்பு, வெளி விவகாரம் போன்ற ரிசர்வ்டு பவர்ஸ், அதாவது ஒதுக்கப்பட்ட அதிகாரங்கள் வைஸ்ராயிடமும், டிரான்ஸ்ஃபர்டு பவர்ஸ், அதாவது மாற்றப்பட்ட அதிகாரங்கள் வைஸ்ராயால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்களிடமும் கொடுக்கப்பட்டது. இது ஒரு அடிமை பட்டயம் என்று கருதிய போதிலும் இந்த அரசு சட்டத்தை ஏற்க வேண்டிய கட்டாய சூழலில் இருந்தது காங்கிரஸ்.

நேர்களே, காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்த பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாகவும் ஊரகப் பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதி பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்த

0: படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உனாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவுச் சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவுச் சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை, மதுரை ஆகிய நகரங்களின் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 2 புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெருமளவிலான போதைப்பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து

0: காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதிபூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:03 நேரம், 7:25 நிமிடம்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேர்களை கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: சுபாகா. சுபாகா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா?
9: வா பொங்கொடி. இப்படி பொதுவா கேட்டா என்ன சொல்றது, எவ்வளவோ விஷயங்கள் கேள்விப்படுறேன்.
8: அட, நம்ம செல்வி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க தோட்டத்துல காய்கறி சாகுபடி பண்ணிருக்காங்க. அதுலயும் வித்தியாசமா சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தல போட்டிருக்காங்களாமே.
9: அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையாக்கா.
8: நீங்க எங்கக்கா நம்ம ஊர்ல இருக்கீங்க, அடிக்கடி பயிற்சி இல்ல சந்திக்கு போயிடுறீங்க, உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது இப்போலாம்.
9: நீ சொல்றதும் சரிதான் பொங்கொடி. வெளியில இந்த மாதிரி 4 இடம் போயிட்டு வந்தாதான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. கடைசியில பாரு, நம்ம உள்ளூர்லயே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க, அது தெரியல எனக்கு.
8: செல்வி அக்கா, சொட்டு நீர் பாசனம் போட்டது வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா சொட்டு நீர் பாசனம் பத்தியும் அதனால கிடைக்கிற நன்மைகள் பத்தியும் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா.
9: இப்ப என்ன பூங்கொடி, உனக்கு சொட்டு நீர் பாசனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா?
8: ஆமா சுபாக்கா.
9: பூங்கொடி நல்லா தெரிஞ்சுக்கோ, மத்த நீர்பாசன முறைகளை விட சொட்டு நீர் மூலமா பாசனம் செஞ்சோம்னா பல நன்மைகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, பாசன நீரை சேமிக்கலாம்.
8: சரி, இது எப்படிக்கா சாத்தியமாகும்?
9: அது எப்படின்னா பூங்கொடி, இப்ப பயிரிட்டு இருக்க பரப்பளவுல 30-40% மட்டும்தான் பாசனத்துல பயன்பெறும். மத்த இடங்கள்ல பாசன நீர் வீணாதானே போகுது, அது இதனால தடுக்கப்படுது. நீரோட பயன்பாட்டு திறன் அதிகரிக்கிறதுனால விளைச்சலும் கண்டிப்பா கிடைக்கும்.
8: சரி சுபாக்கா, இந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாவே உரங்களுமே கலந்து கொடுக்கலாம்னு சொல்றாங்களே, அது என்ன உண்மையா?
9: உண்மைதான் பொங்கொடி. சொட்டு நீர்

0: பாசனம் மூலமா நீரில கரையக்கூடிய திரவ உரங்களை இந்த வெஞ்சுரி பிளஞ்சர் இந்த மாதிரி நீர் ஏற்றும் கருவிகள் உதவியோட பாசன நீர்ல கலந்து வேர் பகுதிக்கே நேரடியா கொடுத்துடலாம். இன்னும் சொல்ல போனா இந்த பயிருக்கு இவ்வளவு உரங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த உர தேவை கூட 25% இதனால குறையும்.
1: ஏசுபாக்கா, நம்ம பகுதியில எல்லாம் உப்பு நீர் தான், நம்ம பகுதியிலுமே இதை பயன்படுத்தலாமா?
0: மத்த பாசன முறைகள்ல பயன்படுத்த முடியாத உப்பு நீரை கூட இந்த சொட்டு நீர் பாசன முறையில சுலபமா பயன்படுத்தலாம். சொட்டு நீர் பாசனத்துல மிக குறைஞ்ச அளவுல நீண்ட நேரம் நீர் பாய்ச்சப்படுறதுனால நீர்ல கரைஞ்சிருக்க இந்த உப்புலாம் நீர் ஈரப்பகுதியோட வெளி சுவற்றுக்கு தள்ளப்படுது. இதனால இந்த உப்புலாம் பயிரோட அழுத்தத்தையோ சவ்வூட அழுத்தத்தையோ பாதிக்கிறது இல்ல.
1: ஏசுபாக்கா, இந்த சொட்டு நீர் பாசனம் எல்லா மண்ரகத்துக்கும் ஏத்துதா?
0: மணற்பாங்கான பகுதி, மழை குறைவான பகுதி, சரிவான பகுதி, பாசன முறையில பயிர் சாகுபடி பண்ணவே முடியாது அப்படிங்கிற பகுதி, இந்த மாதிரி எல்லா நிலங்களுக்குமே இந்த சொட்டு நீர் பாசனம் சிறந்த முறை. சாகுபடி பரப்புல

0: பாக்கா, இந்த சொட்டு நீர் பாசனம் எல்லா மண்ரகத்துக்கும் ஏத்துதா?
1: மணற்பாங்கான பகுதி, மழை குறைவான பகுதி, சரிவான பகுதி, பாசன முறையில பயிர் சாகுபடி பண்ணவே முடியாது அப்படிங்கிற பகுதி, இந்த மாதிரி எல்லா நிலங்களுக்குமே இந்த சொட்டு நீர் பாசனம் சிறந்த முறை. சாகுபடி பரப்புல 30-40% மட்டும்தான் இந்த சொட்டு நீர் பாசனத்தால ஈரமாக்கப்படுது, இல்லையா?
0: ஆமா.
1: அப்போ களையோட வளர்ச்சியும் கட்டுப்படுத்தப்படுதுல்ல?
0: ஆமால, ஈரப்பதம் இருந்தா தானே களைகளும் வளரும்.
1: கரெக்டா புரிஞ்சுக்கிட்டே. இதனால களை எடுக்கிற செலவு கூட குறைவாகும் பூங்குடி. இன்னும் சொல்ல போனா, இந்த முறையை பயன்படுத்துறதுனால மேற்பாசன முறைக்கு தேவைப்படுற அளவை சமன் செய்யவும், இந்த வரப்பு பாசன வாய்க்கால் இதெல்லாம் அமைக்கிறதுக்கு தேவை இல்லாததுனாலும் ஆட்கள் தேவை குறையறதோட மட்டும் இல்லாம சாகுபடிக்கு கிடைக்கிற நிலப்பரப்பும் அதிகமாகுது.
0: ஓ, இதுல இவ்வளவு சிறப்பு இருக்காக்கா? நான் கூட அதை சாதாரணமா நினைச்சிட்டேன். நீங்க சொல்றத பார்த்தா சாகுபடிக்கு உண்டான செலவே குறைக்கும் போல இருக்கு.
1: ஆமா பூங்கொடி, நம்ம செல்வியக்கா சரியான பாசன முறையை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த முறை அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாத்துட்டு அடுத்த முறை நம்ம வயல்லையும் இதே மாதிரி அமைச்சிடலாம்.
0: பண்ணிடுவோம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டு.
5: மங்கல்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கல்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
6: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
6: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
8: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: என்ன பூங்கடி, பருத்தி வயல்லாம் எப்படி இருக்கு?
2: சுபாக்கா, முதல்ல உள்ள வாங்கல, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன்.
1: இப்ப சொல்லு பூங்கடி, உங்க வீட்டு பருத்தி எல்லாம் எப்படி இருக்கு?
2: ஆரம்பத்துல நல்லதாங்க இருந்துச்சு. இந்த பூ பூக்குற பருவம் வந்த உடனே பூச்சும் வர ஆரம்பிச்சிருச்சு.
1: அடாடா, வேளாண் அதிகாரிகளை சந்திச்சு இதெல்லாம் சொன்னியா பூங்குடி?
2: வந்து பார்த்தாங்கக்கா, மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிரச்சனை வருது இந்த பருத்திக்கு.
1: ஆமா பூங்குடி, எங்க வீட்டு பருத்தி செடியில மாவு பூச்சி தொல்லை சப்பையும் கொட்டுது.
2: ஓ, சப்பையுமே கொட்டுதா? இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட பருத்தியை பத்தி தான் பேச போறதா நிகழ்ச்சி குறிப்புல கேட்டேன். யாரு எதை பத்தி பேச போறாங்கன்னா ஒழுங்கா கவனிக்காமலே விட்டுட்டேன்.
1: நான் கவனிச்ச பூங்குடி, இன்னைக்கு பருத்தி சாகுபடி அனுபவங்களை பத்தி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் என் சந்திரசேகரன் அப்படிங்கிறவங்க அவங்க பண்ற பருத்தி சாகுபடியை பத்தி சொல்ல இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சியை கேட்டா நமக்கும் பல விஷயங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
2: அப்ப ஏன் வெயிட் பண்றோம், கேட்க ஆரம்பிச்சிருவாங்க.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில பருத்தி சாகுபடி செய்யற ஒரு விவசாயியை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
3: சொல்லுங்க ஐயா, நீங்க பருத்தி விவசாயம் பண்றீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். எவ்வளவு வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க?
4: நான் ஒரு கடந்த 5 வருடமா செஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல தகப்பனா செஞ்சிட்டு இருந்தாங்க. அடுத்து இப்ப நானா தனியா இப்ப ஒரு 5 வருடமா செஞ்சிட்டு
3: இருக்கேன்.
4: இப்பயும் பருத்தி போட்டிருக்கேன் இந்த சீசனும்.
3: எவ்வளவு பரப்புல போட்டிருக்கீங்க?
4: 2 ஏக்கர் அளவுல போட்டிருக்கேன். இந்த மண்ணு வந்து கொஞ்சம் கரிசல் மண்ணு, அதனால வந்து இது பண்ணி
3: கழிப்பா கரிசல்
4: கழிப்பு
3: கழிப்பு
4: நமக்கு வந்து அதனால வந்து சூப்பர் காட்டுன்ற அதே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, ஈல்டு வருது அதுல நம்ம பண்றதுக்கு. அதுதான் நாங்க போட்டிருக்கோம்.
3: இப்ப எவ்வளவு நாள் பயிரா இருக்கு?
4: இப்ப வந்து 60 நாள் பயிர். இப்ப வந்து பார் அணைச்சாச்சு. இப்ப பார் அணைச்சிட்டு இது பண்ணிட்டு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் விதை போட்டோம்னா விதை போட்டுட்டு நம்ம பருத்தியை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் களை மேலாண்மை தான். பருத்தி போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா களையை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம செடி தானா

0: அதே மாதிரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு விதை போட்டப்பே ஒரு களைக்கொல்லி அடிச்சுப்போம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்து 20 நாள் பார்த்திங்கன்னா தண்ணி நீர் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டு அதுக்கான கொஞ்சம் யூரியா மட்டும் யூரியா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து களை வெட்டிடுவோம். களை வெட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 20 நாள் கழித்து அதுக்கப்புறம் தண்ணி வச்சு அதுக்குள்ளே அடி உரம். இப்போ வந்து நமக்கு எல்லாமே ரசாயன உரங்கள் தான், இயற்கையான உரம் எதுவும் கிடையாது. நம்ம பிளாஸ்டிக்கில் கிடக்கிற வந்து ரசாயன உரங்கள் வாங்கி அதை அடிச்சுட்டு ஃபுல்லாக வச்சு பார்த்து கட்டிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக அதை நம்ம பண்ணுறோன்னா நமக்கு நீர் மீது கம்மியாக தேவைப்படும் அதுக்கு. ஏன்னா வந்து நெல்லுக்குன்னா அதிகமாக ஆகிறதும் இப்போ இதுக்குன்னா பருத்திக்கு இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் நம்ம வந்து அது பார் அணைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அந்த பூக்க ஆரம்பிச்சிடும், பூவும் சப்பையும் வர ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ உங்களோட பயிர் வந்துருச்சு
0: 60 நாள்ல எனக்கு வந்து பூ வந்துருச்சு, பூ சப்ப வச்சிச்சு, இப்போ பார் அணைச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து டானிக் அடிப்போம் மருந்து, அதுக்கு வந்து நம்ம பூச்சி இலைப்பேன் வரும். இப்போ நடக்கிறது கத்திரி வெயில் தான், ஆனால் அந்த கிளைமேட்னால நமக்கு வந்து நிறையா வந்து பருத்திக்கு பார்த்தா வந்து உங்களுக்கு இது வந்து கோடை கால பயிர், வெயில் தான் தேவை அதுக்கு. இப்போ எங்களுக்கு வெயில் இல்லாமல் எனக்கும் முன்னாடி போட்டவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வெடிக்கிற வர தருணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மழை இந்த பரு கிளைமேட்டை இந்த பருவநிலை மாற்றத்தினால ரொம்ப பார்த்தீங்கன்னா எப்படின்னா காய் வெடிக்காமல் அவங்களுக்கு எங்களுக்கு நஷ்டத்தில் தான் இப்போ சந்திக்கிறோம். இப்போ வந்து இந்த நேரத்தில் இந்த எங்கள் இதுமாரி ஒரு கிளைமேட் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ முன்னாடியும் போடுறாங்க, அடுத்த பட்டமும் போட்டிருக்காங்க, போடுறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ களை வெட்ட முடிய மாட்டேங்குது. இப்போ எங்களுக்கே நிறைய பாதிப்பு. நாங்கள் பருத்தி போட்ட வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்ததுன்னா பருத்தி போட்டால் அந்த ஒரு வாரம் அந்த முளைச்சி இலை வர வரைக்கும் மழை இருக்கக்கூடாது. மழை வந்துடுச்சுன்னா நமக்கு சுத்தமாக லாஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம விதையும் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு 750 ரூபாய்க்கு விற்கிறாங்க.
1: ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேவைப்படும்?
0: ஒரு ஏக்கருக்கு வந்து 3 பாக்கெட் வரைக்கும் தேவைப்படும். 3 பாக்கெட் வரைக்கும் தேவைப்படும். வந்து நம்ம வந்து பட்டம் இடைவெளி பார்த்தீங்கன்னா 3 அடி அகலம் வச்சுக்குவோம். செடிக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா 1 அடி, 1 அடியிலேருந்து 2 அடிக்கு 1 அடி போதுமானதாக இருக்கும். அது வந்து பழுதுன்னு வந்துட்டால் 4 நாள் நமக்கு முளைப்பு திறன் வந்துடும். அது பழுது வந்ததுன்னா அடுத்து அந்த 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு எங்கே பழுது அதை போட்டுருவோம். இதுவே நமக்கு அந்த நேரத்தில் மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், அது சுத்தமாக எங்களுக்கு போன வருஷமும் வந்து இது பருத்தி போட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே மழை வந்து நிறைய எங்களுக்கு பழுது. ஆமாம், அது விதை போயிடுச்சுன்னா ஒரு விதை முளைச்சி வந்துன்னா அடுத்த அதுக்கு ஈக்குவலாக வராது. நம்ம அடுத்து பார் அணைக்கும் போது பார்த்தீங்கன்னா மண் ஏறும்போது பார்த்தீங்கன்னா அந்த செடியை பக்கத்து செடி அது மூட ஆரம்பிச்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல மழை இல்லாம இருந்ததுன்னா நம்ம மழையது இயற்கையை நம்பிதான் நம்ம பண்றோம். அது நமக்கு நேர்மாறா சில நேரம் போறதுனால ஈல்டு நமக்கு குறைஞ்சு போயிடும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வரலன்னா அப்புறம் களை அதிகமாயிடும். இதனாலயே நிறைய வந்து பருவகால மாற்றத்தை சந்திச்சுட்டு தான் நாங்களும் இருக்கோம்.
1: சரிங்க, இப்ப இருக்கிற இந்த வானிலையே உங்களுக்கு
0: பாதகமான வானிலை, ரொம்ப பாதகம் அது. ஏன்னா இப்ப கத்திரி வெயில் சொல்ற அக்னி நட்சத்திரத்துல இப்ப இந்த நேரத்துல வெயில் தான் அடிக்கும். வெயில் எந்த அளவுக்கு வந்து பருத்திக்கு வெயில் படுதோ அந்த அளவுக்கு தான் அந்த செடி நல்லா வரும். அப்படி வந்து நமக்கு இந்த மழையா இருந்ததுன்னா அதோட வீரியம் குறைஞ்சு போய் அதோட ஈல்டு நமக்கு ரொம்ப சுத்தமா குறைஞ்சு போய்
1: இப்ப பூச்சி நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: இப்ப அதிகமா வரும் அஸ்வினி பூச்சின்றது வரும், இலைப்பேன் வரும், அதுக்கெல்லாம் நம்ம மருந்து அடிச்சுதான் நம்ம கொண்டு வரா மாதிரி வரும். இதே இப்ப நம்ம அந்த இது இல்லைன்னா அதிக வெயில்னாலையும் சப்ப வைக்கிறது கொட்ட ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து காட்டன் பிரஸ்ன்னு சொல்லிட்டு இது பண்ணி இங்கேயே நமக்கு கேவிக்கலே கூட கொடுப்பாங்க.
1: இதுவரைக்கும் அடிச்சிருக்கீங்களா ஒரு டோஸ்?
0: இப்போ ஒரு டோஸ் அடிச்சாச்சு.
1: எந்த எத்தனை நாள்?
0: அது 60 நாள் அடிக்கலாம். நம்ம சப்ப வச்சது பிறகு அது செடி வளர்த்தியும் கொடுக்கும். அது மாலை நேரங்கள் தான் அடிக்க சொல்லுவாங்க, செடி வளர்ச்சியும் கொடுக்கும், அதே நேரத்தில் வந்து ஈல்டும் அதிகமாக வரும்னு சொல்லி சொல்லுவாங்க.
1: எத்தனை தடவை அடிப்பீங்க ஒரு சாகுபடி?
0: ஒரு 2 டைம் அடிக்கலாம் மேடம்.
1: அடுத்து
0: அடுத்ததே அடுத்து ஒரு 10 நாள் கேப்பில் அடுத்து தண்ணி வைக்கிறோன்னா அடுத்து திரும்ப அடிக்கலாம். இது எப்படின்னா இந்த கிளைமேட்டில் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அடிக்கிறது. ஏன்னா இது கொண்டுட்டு வர முடியல. கடந்த ஒரு மாதமாகவே மழை பெய்து விடுது, அது சரியான ஒரு வெயில் இல்லை, அதனால எங்களுக்கு சிரமமானதான்.
1: இப்போ வந்து சப்பை மட்டும்தான் வச்சுருக்கீங்களா இல்லை வெடிக்கே ஆரம்பிச்சிட்டு?
0: இல்லை, சில குழிக்கான்னு சொல்லுவாங்க அந்த காய் வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ 60 நாளைக்கு முன்னாடி போட்டவங்களும் ஒன்று ரெண்டு பூக்குது. அது இந்த பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல வெயிலாக இருந்தால் தான் அது வந்து தரமான பூவாக வரும். இந்த நேரத்தில் கருப்பாக போயிடுது, இது பண்ணி வெடிக்கிறது சரியா? அதுக்கான பருவம் வந்து முடிஞ்சிட்டு அது காய் முத்தி போயிடுச்சுன்னா அது வெயில் வந்ததுனால தான் நல்லா வெடிக்கும். அது இல்லைன்னு போது கருப்பா ஆகுது. இது பண்ணி காய்
1: இப்போ பருத்தி சாகுபடி செஞ்சிருக்க எல்லாருக்குமே ஒரு
0: கொஞ்சம் சிரமம். நாங்கள் இப்போ என்ன நினைக்கிறோம், சப்போஸ் நம்ம குருவையே நட்டு இருந்துருக்கலாமோ? அதேமாரி ஒவ்வொரு இந்த பருவ காலம் மாற்றத்தினால நம்ம வந்து ஒரு குருவை நட்டுருந்தா கூட
1: மழை எள்ளு போட்டுட்டு குருவை நட்டுருந்தோம்.
0: ஆமாம், அது போல பண்ணியிருக்கலாமோ பண்ணிட்டு. ஏன்னா அதில் நமக்கு இன்னொன்று எங்களுக்கு இதில் வந்து ஆள் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாயிடுது. எல்லாத்துக்கும் சரியான முறையில்
1: ஆள் பறிக்கிறதுக்கு
0: கண்டிப்பாக ஆள் தேவை. அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு இந்த விதைக்கு இப்போ இப்பயும் ஆள் தேவை. அந்த பார் அணைக்கிறதுக்கு
1: களை வந்து எப்படி நீங்கள் அந்த
0: இது நம்ம டில்லர் வச்சுதான் மேடம். இப்போ வந்து இயந்திரமயமானாலும் நம்ம வந்து முன்னெல்லாம் ஆள் வச்சு வெட்டினாங்க. இப்போ நமக்கு

0: மூணு அடி அகலம் விடுறதுனால அந்த இடத்துல வண்டி ஓடி டில்லர் ஓடி களை வெட்டிடுவோம். களை வெட்டி அந்த இடத்துல உள்ள பில்லு எல்லாம் ஃபுல்லாக அணைஞ்சிடும். அணைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இடைக்கலைன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஆள் வச்சு எடுத்துக்கலாம். அப்படின்னா களைக்குள்ளி அடிச்சு விட்டுரும். களைக்குள்ளி அடிச்சு விட்டா அந்த செடி மேலே வந்து எழும்ப ஆரம்பிச்சுட்டுனா அந்த களை தானாக ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்ச ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு
1: பருத்தியில பொதுவாக அந்த களை எழும்பி களையோட நிழல் பட்டுச்சுனால இந்த பருத்தி சாகுபடி
0: செடி ஓரளவுக்கு நீங்கள் மேலே கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து டானிக்லாம் அடிச்சு அதுக்கான மருந்து கொடுத்து வந்தால் அந்த களையை தானாகவே இது பண்ணிடும். முக்கியமாக களை தான், களையை கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னு வச்சிங்கன்னா அந்த பருத்தியோட எழுது அதிகமாக நல்லா வரும். அதே நேரத்தில் நமக்கு பருவகால மாற்றமும் அதிக வெயில் இருந்துன்னா எந்த பிரச்சனை இருக்காது. இல்லை நமக்கு நீரோட்டமும் இருந்துகிட்டே இருந்து அந்த ஈரம் இது இல்லாமல் இருந்தால் அடுத்த பில்லு தான் முளைக்க ஆரம்பிச்சு.
1: நீங்கள் பருத்தி அந்த விதை போடும்போது நிலத்தை உழுதுட்டு போட்டீங்களா இல்லை? இல்லை,
0: நாங்கள் வந்து நாங்கள் அறுவடை முடிச்சுட்டு அப்படியே தரிசு நிலத்தில் தான் நாங்கள் போட்டோம். தரிசு நிலத்தில் அப்படியே வந்துட்டு
1: நீங்கள் ஒருவேளை உழுதுட்டு போட்டிருந்தா களை கம்மியாயிருந்தது?
0: இல்லை, உழுதுட்டு போட்டாலும் சில பகுதியில் இப்போ நீ 50 சதுரம் இந்த கரிசல் மண்ணில் சில இதில் வருது. நமக்கு வந்து கழிப்பு தான் இங்கே, அதில் உழுதுட்டோன்னு வச்சிங்களேன் அதில் இடத்துல வந்து நம்ம விதை போட எங்கள் இதுலேயும் போட்டிருக்காங்க, 200 பேர் போட்டிருக்காங்க எங்கள் ஏரியாலையும். அது பார்த்தீங்கன்னா இருந்தி போயிடுது தர. நமக்கு வந்து திரும்ப அடுத்து உழுவுறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா இருந்து போய் விதை வந்து சரியான ஒரு வீரியத்தோடு வரல. அது ரெண்டு இப்பையும் போட்டிருக்காங்க, அதனால என்ன பண்றாங்க தரிசுல போடுறது அளவுக்கு இந்த அளவுக்கு வரமாட்டேங்குதுன்றாங்க.
1: அப்ப இந்த மாதிரி தரிசுல போறத நல்லது.
0: ஆமா, நம்ம அறுவடை முடிஞ்ச கையோட அடுத்து நம்ம போடுறோம்னா அந்த தரிசுலயே நம்ம வந்து பங்கை கொஞ்சம் சமப்படுத்திட்டு, ஏன்னா நம்ம இப்போ வந்து மிஷினை வச்சு தான் நம்ம அறக்குறோம், அதை எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு அப்படியே வந்து சாதாரணமாகவே நம்ம போகிறது நல்லது.
1: நுணிக்கில்லுவீங்களா?
0: ஆமாம், அது நுணிக்கில்லுனா அதை கொண்டை வெடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து நுணிக்கில்லுறது பார்த்தீங்கன்னா அது வெடிச்சு வரும். அதுக்காக தான் நம்ம அந்த காட்டன் ப்ளஸ்ன்றதையும் நம்ம கொடுக்குறோம். அதிகமாக படர்ந்து வரத்துக்கு அழைய வேண்டி நம்ம அதுக்காக கொடுக்குறோம். அதுவும் பண்ணலாம், ரொம்ப அடர்த்தியாகவும் ஆகிட்டுன்னு வச்சிங்களேன் அடுத்தடுத்த செடிக்கு இது பண்ணி பண்ணால் நிழல் அதிகமாகிடும், நிழல் ஓட்டம் அதிகமாகிடும்.
1: அதனால வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவீங்க, கொடுக்க மாட்டீங்களா?
0: இது ஆமாம், வளர்ச்சிக்கு கொடுத்துருவோம். கொடுத்து பாரம்பரியத்துலேருந்து கொடுத்து தான் அது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டானிக் பாகான்னு சொல்லி சொல்லிட்டு கொடுப்பாங்க, அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா மாவு போச்சு, அதுதான் நம்ம பேஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கத்திரி வெயிலே அது வந்துடும், இப்போ வெயில் இருந்ததுனால அது வரல. அதுக்கு தான் நம்ம வந்து அதிகமாக அது எண்ணெய் பசியாக போயிடும், நம்ம உள்ளேயே போக முடியாது, போகாமல் இது பண்ணி அதை தயாமத்தக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து சொல்லுவாங்க. இப்போ நமக்கு நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ப்ரைவேட் செக்டர் அதை இங்கேயே கேட்டுப்போம். கேட்டுக்கிட்டு என்ன அவங்க மருந்து நம்ம இது பண்ணி சொல்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி தான் நம்ம இயற்கையாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரசாயனமாக போகிறதுனால அதுக்கு தகுந்த அப்பப்போ உள்ள மருந்து தான் நம்ம அடிச்சுக்கிறாங்க.
1: சரிங்க, அப்போ வந்து பூச்சி தாக்குதல்லேருந்து பாதுகாக்கணும்.
0: பூச்சி தாக்குதல்லேருந்து பாதுகாத்துனா நம்ம ஈல்டு நமக்கு நல்லா வரும். பூச்சி விட்டுட்டோன்னு வச்சிங்களேன் இப்போ அடுத்தடுத்தது அது அப்படியே அதோட வீரியத்தை குறைச்சிரும். அது நம்ம அதை வந்து நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பருத்தின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நம்ம வயலில் கண்காணிச்சுட்டே தான் இருக்கணும். அது எப்படி பறக்குது, பூச்சி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம பார்த்தா தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும்.
1: சப்பை கொட்டுறது எதனால நினைக்கிறது?
0: சப்பை கொட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து அதிக காய்ச்சல் இருந்துன்னு வச்சிங்கன்னா நமக்கு பருத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி வைக்க சொல்லுவாங்க. தண்ணி வச்சிங்கன்னா அந்த வந்து வெடிப்பு இல்லாமல் இது பண்ணி கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அந்த சப்பை கொட்டாது. சப்பை வந்து இன்னொரு தாக்கினால நம்ம பூச்சி இப்போ முசுரம் மாவு பூச்சி இருந்ததுனால அதனாலையும் கொட்டும், அதனாலையும் கொட்டுறது வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகமாக காய்ச்சலும் விட்ட விடாது. பருத்திக்குனா எப்படி சொல்லுவாங்கன்னா இயல்பு நடைமுறையில் பாய்ச்சலும் காய்ச்சலுமாக தான் இருக்கணும், அப்படி தான் நம்ம வச்சுருக்கணும், அப்படி வச்சா தான் நம்ம கொண்டு வரலாம். ஆட்கள் பற்றாக்குறையினாலையும் போடுறது எங்கள் ஊரில் முன்னாடி போன வருஷம் போட்டதில் இந்த வருஷம் கம்மியாயிடுச்சு.
1: சாகுபடி
0: இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஆட்களே இருக்க மாட்டேது, அதனால நம்ம வந்து நேரடி விதைப்பை கொடுத்துட்டு ஒரு நாள் அறுவடையை முடிச்சுட்டு போயிடலாம், அது போல பண்ணலாம். இது என்ன பருத்தின்றது பணப்பயிர்னு சொல்லுவாங்க. லாபம் அதிகமாக உள்ளது. ஆனால் இப்போ வந்து விவசாயம் நம்ம கடந்த ஒரு கொரோனா பீரியடுக்கு அடுத்தது ஒரு 3 வருட காலமாகவே நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய விலை விதை கிடைக்கல. கொரோனா அப்போ பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபாய்க்கு போனது, அப்போ நல்ல லாபம் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போன வருஷம் அடுத்த போது 45 ரூபா 50 அது எங்களுக்கு வந்து
1: பார்த்தீங்கன்னா
0: நாங்கள் ஆட்களோட கூலி அதிகமாகிடுது. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இது பண்ணி மருந்து அடுத்தடுத்து ஈடுபொருள் எல்லாமே விலை ஏறி போயிடுது. அதை இது பண்ணி பார்த்தா பெரிய லாபம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இருந்தாலும் எங்களால் விவசாயத்தை நம்ம அதை விடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால இப்போ நம்மன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு 10 பேருக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு கொடுப்போம் இது பண்ணுறோம். இப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறையாக போயிடுறாங்க ஃபுல்லாக. ஆட்கள் பற்றாக்குறையினால தான் எங்களை ரொம்ப சிரமமாகவும் இருக்குது. அதனால விலை நிர்ணயம் பார்த்தீங்கன்னா வருட வருடம் பார்த்தீங்கன்னா ஏற்றமாக இருக்கணும் மொழியே அந்தளவுக்கு வரமாட்டேங்குது, இறங்கிட்டு தான் இருக்குது. போன வருஷம் நாங்கள் வந்து இருப்பு பஞ்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 20 குண்டால் வச்சுருந்து 65 ரூபாய்க்கு தான் போட்டேன் நான். அது இப்போ வந்து நான்
1: இருப்பு
0: ஆமாம் மேக்ஸிமம் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணி தான் அதுக்கப்புறம் போடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா
1: எல்லாரும் போடும்போது நீங்கள் போட மாட்டீங்க,
0: ஸ்டார்டிங்கில் எடுக்கிறத போட்டுருவோம். 1 குவிண்டால் 2 குவிண்டாலுக்குன்னு சொல்லிட்டு காரம்பத்தில் போட்டு

0: அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பூ நல்லா இருக்கிறத பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டோர் பண்ணோம். விலை நமக்கு ஏறும்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு அது வந்து பஞ்ச பாத்திரம் எடுப்பாங்க, நமக்கு இங்கே மார்க்கெட்டிங் கமிட்டிலையும் எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அதிகபட்சமாக 73 ரூபா 75 ரூபா அதுக்கு தான் போணுது.
1: இருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ போணுச்சு?
0: இருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே 65 ரூபா இந்த ரேஞ்சுக்கு.
1: ஆனால்
0: பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இருப்பு வைக்கின்றதுல இது அதில் ஒரு பிரச்சனை என்னான்டா, விலை நல்ல விலையாக வந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னு வச்சிக்கலாம், இப்போ 100 கிலோ வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு 10 கிலோ குறையும்.
1: அதனாலேயே எங்களுக்கு வந்து
0: வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு ஏக்கருக்கு 40,000 செலவாகுது அப்படின்னு பார்த்தா அடுத்த வருஷம் அதோடு 10,000 கூட தான் ஆகுது. ஆனால் அந்த விலை எங்களுக்கு அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. ரொம்ப ஆட்கள் பற்றாக்குறையை ரொம்ப இது பண்ணுறோம். இப்போ இன்னைக்கு இந்த வேலையை அதை செஞ்சு இன்னும் படுத்திங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம பிளான் பண்ணவே முடியல ஆட்கள் இல்லாதனால. இப்போ அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு
1: வரல கஷ்டம் தான் அது இங்க இருக்கிற ஆளுங்களை வச்சு நம்ம செய்யாம
0: எல்லாம் பாத்தீங்கன்னா
1: பரவாயில்ல, பயன்படுத்திக்கலாம். இதுக்காக அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா?
0: அதனாலதான் நம்ம நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறையினாலதான் எல்லாருமே மாறி போறது. சில பேர் கோடையில் அப்படியே இருந்துடலாம், எதுக்கு நம்ம தரிசாவே விட்டுறோம்னு சொல்லிட்டு கூட இருந்துறாங்க. என் கூட போட்டோம், எங்க பக்கத்து வயல்லாம் ஒரு 3 பேர் இந்த தடவை போடவே இல்லை, நான் மட்டும்தான்.
1: இதனால விலை ஏற்றம் அதிகமாகும் நினைக்கிறீங்களா? கம்மியா
0: விலை ஏற்றம் அந்த அளவுக்கு போன வருஷமும் கொஞ்சம் குறைஞ்சது, ஏற்றம் அதிகமாகல. இந்த டைம் சொல்றாங்க ஏற்றம் அதிகமான, ஆனா நமக்கு பார்த்தா விளைச்சலே அந்த அளவுக்கு
1: எதிர்பார்ப்போம்
0: வரல.
2: கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே லேகின் உன்னே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும்போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: சுபாகா, பருத்தி சாகுபடி பத்தி சொல்லிட்டு வர, காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் என் சந்திரசேகரன் அவங்க சொன்னதுல, அவங்க வச்சிருக்கிற 2 ஏக்கர்லயுமே பருத்தி தான் தெளிச்சிருக்காங்களாம், அதுவும் நெல் தரிசு வயல்லயே.
3: ஆமா பொங்குடி, உழுது சாகுபடி செய்யறதுக்கும் இந்த மாதிரி தரிசுல சாகுபடி செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத கூட சொல்லிருக்காங்க.
2: சுபாக்கா, இவங்க பருத்தி வயலுமே என் வயல்ல இருக்கிற மாதிரி பூவும் கொட்டுதான், உங்க பருத்தி வயல்ல இருக்கிற மாதிரி மாவு பூச்சி இருக்குதான்.
3: நானும் கவனிச்சேன், அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கிறத கூட தெளிவா சொல்லிருக்காங்க, அதையும் கவனிச்சிருக்கேன். அப்புறம் பருத்தி சாகுபடினாலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும்னு சொல்றாங்களே, அதுவும் கூடுதல் சிறப்பு தான்.
2: இது மட்டும் இல்லாம பருத்தி சாகுபடிக்கு ஒவ்வொரு வருஷமும் எப்படி விற்பனை ஏற்றம் இறக்கத்துல இருக்குதுன்னு தெளிவா விளக்கிருக்காங்க.
3: ஆமா பூங்கடி, அடுத்த பகுதியை கேட்கலாமா? முதல் அறுவடை எப்ப வரும்னு எதிர்பார்க்கறீங்க?
4: முதல் அறுவடை 90 நாள் ஆகும் மேடம். நம்ம பருத்தி விதைய போட்டதுல இருந்து 90 நாள்ல காய் வெடிக்க ஆரம்பிச்சு. காய் வெடிக்க ஆரம்பிச்சுன்னா அது வந்து 2 ஈடு சொல்லுவாங்க பருத்தியில. ஃபர்ஸ்ட் ஈடுல அதிகமான அது உங்களுக்கு வந்து 105 குண்டால் சொல்லி சொல்லுவாங்க. ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 குண்டால்னா நல்ல விளைச்சல் அது. அந்த அளவுக்கு இப்ப வந்து வருது. இப்போ உள்ள காலகட்டத்துல போறது கொஞ்சம் சிரமம். 2 ஏக்கருக்கு 30 வந்துன்னா நல்ல விளைச்சல்.

0: நமக்கு வந்து செலவுக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா லாபமும் நல்லா கிடைக்கும். இப்ப உள்ள காலகட்டத்துல எப்படி வருதுன்றது கொஞ்சம் சிரமம் தான்.
1: போன வருஷம் கிடைச்சதுங்களா?
0: போன வருஷம் நல்லா இருந்தது.
1: எத்தனை குவிண்டால் கிடைச்சதுங்க?
0: போன வருஷம் நான் வந்து 25 வரைக்கும் எடுத்தேன்.
1: நீங்க சொல்றதை விட அதிகமாவே கிடைச்சது.
0: அதிகமா தான் எடுத்தேன் நானு போன வருஷம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இதான் அந்த மழையினாலையும் இப்ப மழை பெஞ்சிச்சு. இப்ப பாரு அணிச்சிட்டு மழை வந்து ஒரு 10 நாள் இல்லாம இருந்ததுனாலதான் அந்த செடி நல்லா வரும். இப்ப அடுத்து மழை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாகும்.
1: அதிக வெயிலும் தாங்காது, அதிக மழையும்.
0: அதிக வெயில் கூட சமாளிச்சிடலாம். தண்ணியை வச்சு இது பண்ணி கொண்டு வந்துடலாம். மழைன்னா ரொம்ப கஷ்டம்.
1: வடிகால் வசதியும் சரியா இருக்கணும் இல்லையா?
0: ஆமா, வடிகால் இப்ப கோடைன்றதுனால நம்ம பண்ணிடலாம். இப்ப அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாறை அணைக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் வெட்டி வெட்டி வடியை கிடைக்கும். என்ன ரொம்ப மழை பெஞ்சினாலும் அது அப்படியே இழுத்துக்கும் தண்ணியை. நம்ம என்ன இதை உழுதுறோம், அடுத்தடுத்து உழுதுறதுனால நம்ம வந்து தண்ணி அப்படி நின்றுதுன்னா பருத்திக்கிற ஒரு நாள் தண்ணினாலே சோர்ந்து போயிடும். தண்ணியை நம்ம அப்படியே விடணும். வெள்ளை வெள்ளை வடி கட்டி
1: அது எவ்வளவு பெரிய செடியா இருந்தாலுமே
0: இல்ல, ஒரு ஓரளவு ஒரு 2 மாசத்துக்கு மேல இருந்ததுன்னா அந்த செடி கொஞ்சம் தாங்கும். அது அதிக மழை ரொம்ப தாங்காது. இன்னொன்னு, அதிக மழை பெஞ்சினாலும் சப்ப ஃபுல்லா கொட்டி போயிடும். அதிக மழை பெஞ்சினாலும் அந்த சப்ப ஃபுல்லா கொட்டி போயிடும். சப்ப ஃபுல்லா கொட்டி 2 வருஷத்துக்கு முடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா சரியான மழை அடிச்சு ஃபுல்லா அந்த தண்ணியில தான் போடும் சப்பல்லாம். ஃபுல்லாங்களேன்னா ஒரு மழை அடிச்சா அந்த மழையில கொஞ்சம் தெளியும். அது அந்த நேரத்துல இறங்கி
1: மாவுப்பூச்சி தெளியும்.
0: மாவுப்பூச்சி தெளியும் வாய்ப்பு இருக்கு, மாவுப்பூச்சி தெளியும். ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த வெயில்னா அந்த வெயில் கடும் வெயிலுக்கு வரும். கடு வெயிலுக்கு வந்தாலும் நம்ம அடுத்தது வந்து அதுக்கான மருந்து அடிச்சுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப எல்லாமே ரசாயனமாக தான் போயிடுச்சு. இயற்கையா நம்ம எதுவும் பண்ண முடியல. முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அந்த இது பருத்தி இதுக்கு சாணம் மாட்டு எருவெல்லாம் வச்சு நாங்க அனுப்போம். அது
1: நீங்க மாடு வளர்க்கலையா?
0: நாங்க மாடு எல்லாம் வளர்த்தோம். இப்ப வந்து பாக்குறது எங்களால சிரமமா போயிடுச்சு. அதனால இப்போ நாங்க வளர்க்கலப்ப.
1: சரிங்க. காய்ப்புழு,
0: காய்ப்புழு வந்ததுன்னா நம்ம அதுக்கான மருந்து தான் எல்லாமே இது
1: வரும்.
0: இந்த கிளைமேட் அதுக்கு நல்லா சரி கிடையாது. காய்ப்புழு வந்தாலும் அதுக்கான மருந்து தான்.
1: மருந்து இதெல்லாம் சொல்றீங்களே, யாரோட ஆலோசனை படி செய்யறீங்க?
0: இப்ப நாங்க வந்து இப்ப நம்ம உழவர் இருக்கு, பாசிக் இருக்கு,
1: அது நம்ம உழவர் உதவி.
0: ஆமா, அங்க இது பண்ணினா அங்க இருந்து சப்போஸ் நாங்க போட்டோ எடுத்துட்டு போய் கேட்போம். வந்து பார்த்துட்டு அதுக்கான மருந்து சொல்லுவாங்க. இல்ல நாங்க அனுபவம் உள்ளவங்க என்ன இருக்காங்க, பாவம் கிட்ட
1: மற்ற விவசாயிகள்
0: கலந்துப்போம், கலந்து பேசிட்டு இது பண்ணி அதுக்கு தகுந்த வந்துருச்சு.
1: இப்ப அடுத்து பருத்திக்கு அப்புறம்,
0: பருத்திக்கு அப்புறம் திரும்ப அடுத்து சம்பா சாகுபடி தான். இதெல்லாம் வந்து இது புரட்டாசி வரைக்கும் வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இதுல அதுக்கப்புறம் இந்த பருத்தியை வந்து
1: சரியா இருக்கும் சம்பாவுக்கு.
0: ஆமா, சம்பாவுக்கு சரியா சரியா
1: இடையில கேப் இருக்கும்ல.
0: இது வந்து இப்ப 6 மாசம் இல்ல இது பயிர். உங்களுக்கு 3 மாசத்துல வந்து அது வந்து காய் பிடிக்கும். அதுல இருந்து 3 மாசம் நாங்க எடுப்போம். இப்ப இதே நாங்க வந்து இப்ப இது குருவை சாகுபடினா அது வந்து 2 போகம் நட்டலாம். இப்ப அடுத்து இது முடிஞ்சுன்னா நாங்க சம்பா தான்,
1: அடுத்து
0: சம்பா சாகுபடி பண்ணும். அதெல்லாம் நேரடி நெல் இதுதான். தண்ணி வந்துன்னா அது வந்து வச்சு மக்க வச்சு இந்த செடியெல்லாம் ஃபுல்லாக அது பண்ணி வச்சு அடிச்சிருவோம். அடிச்சுட்டு அடுத்தது சம்பா சாகுபடிக்கு நிலத்தை தயார் பண்ணி.
1: அது ADT 46 தான் போடுவீங்களா?
0: நாங்கள் வந்து ADT 46 போடுவோம். 5020. அடுத்தது PPT ரகம் நிறையா தேர் செய்வோம். நமக்கு வந்து இது ADT 46 எதுக்குன்னா நம்ம மழையை தாங்கும். மழையை தாங்கி ஏழு வரும். ஒரு டைம் வெள்ளத்தில் சுத்தமாகவே பயிர் முழுவியும் பார்த்தீங்கன்னா அது வடிஞ்ச ஏழு வந்து வெள்ளத்தில் அடிப்பட்டால் தான் நல்லா விளையும் சொல்லியிருக்காங்க. அது போல் பார்த்தீங்கன்னா அது நல்லா பள்ளத்துக்கு சரியா வர சாதாரண கொஞ்சம் கிடைக்குது. இப்ப ADT 46 கொஞ்சம் நல்ல விளைச்சல் வரும் எங்களுக்கு. அதனால மழை இதெல்லாம் தாங்கும். அதனால நான் அதான் ஒரு 4 வருடமா அதான் போட்டுருந்தேன். விளைச்சல் நல்லா விளைச்சல் வந்துடும். நேரடி இருந்ததுனால விதையை வந்து ஊற வச்சு அந்த முளைப்பு திறன் வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும். விதையை போடணும்னா மறுநாள் 12 மணி நேரத்தில் எடுத்துருவோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முளைப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நேரடி நல்ல இது விதைப்போம். விதைச்சிட்டு தண்ணியை சுத்தமாக
1: விதைநேர்த்தி
0: பண்ணி தான் பண்ணுவோம். விதைநேர்த்தினா அதை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் விதைநேர்த்தி பண்ணிட்டு முளைப்பு வந்துடும். முளைப்பு வந்துட்டுனா அதுக்கப்புறம் நேரடியாக விதைச்சிடுறது. விதைச்சிட்டு நீரை சுத்தமாக வடிகட்டி அந்த தோண்டுகால்னு சொல்லுவாங்க பாத்தி பாத்தி அது பண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அது முளைப்பு வந்து 2 நாளைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் லேசாக நீர் வைப்போம். வச்சுட்டு அதுக்கப்புறம் முளைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கும் இப்போ ரசாயன மருந்து தான். இப்போ என்ன ஆட்கள் நம்ம களை எடுக்கிறதுக்கெல்லாம் ஆட்கள்லாம் அதுக்கு ரொம்ப அதிகமாக வர்றது கிடையாதுனால டைரெக்டாக வந்து களைக்குழு தான் தேர் செய்கிறோம். களைக்குழு தேர் செஞ்சு தான் அடித்து அதுக்கப்புறமா உரம் கொடுத்து தான் கொண்டு வரும்.
1: இப்போ நெல்லுக்கு பயன்படுத்தின களைக்கொல்லியை சாரல் கூட வந்து பருத்திக்கு பற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் எப்படி ஒரே டேங்க் பயன்படுத்துவீங்களா? அது தெரியுமா உங்களுக்கு?
0: இல்லை, அது எப்படின்னா அதில் நிறையா இருக்குது. நம்ம வந்து வரப்புக்கு தனியாக அடிப்போம், எரிக்கொல்லின்னு சொல்லுவாங்க.

0: அந்த இது நம்ம டேங்கை சுத்தமாக சுத்தம் பண்ணிப்போம் அதை பண்ணிட்டு, அடுத்தது வந்து அதில் ஃபுல்லாகவே டேங்கை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தது அடிக்கிறா இருந்தாலும் அதுக்கு அடிக்கணும். இப்போ வந்து நமக்கு ட்ரோன்லாம் வந்துட்டு இன்னும் நாங்கள் எங்கள் ஊரில் ரொம்ப யூஸ் பண்ணலை. ட்ரோன் வந்துட்டால் அது வந்து
1: நெடுங்காடு பக்கத்துலலாம் இப்போ பயன்படுத்துகிறாங்களே.
0: ஆமாம், இப்போ எங்கள் ஊரில் இது வரைக்கும் ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீர்லாம் உங்களுக்கு கம்மி. இப்போ வந்து நம்ம 20 லிட்டர் டேங்கு ஸ்ப்ரேயர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு ஆள் இது பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அடிக்கிறோம். அவருக்கு வந்து நம்ம குடத்தில் 20 லிட்டர் தண்ணி ஊற்றணும், ஊற்றி இது பண்ணி அடிக்கிறதுலாம் என்ன சிரமம். அதே ட்ரோன்லாம் நமக்கு அதுக்கு வந்து லிக்விடு கொடுத்துருவாங்க, அவங்களே வந்து எடுத்துட்டு அவங்க மார்க் பண்ணிடுறாங்க, மார்க் பண்ணிட்டு அடிச்சிடறாங்க. இன்னும் எங்கள் ஊரில் இன்னும் ஃபுல்லாக பரவாயில்ல வரல, ஒரு 2-3 டைம் அடிச்சிருக்கோம், எல்லாருமே இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கல.
1: நீங்களே பயன்படுத்திருக்கீங்களா?
0: நான் பயன்படுத்தல இது வரைக்கும். நானே ஸ்ப்ரேயர் வச்சுதான் பயன்படுத்தினேன், ட்ரோனை வச்சு பயன்படுத்தல. இன்னும் ஆழத்துலேருந்து பக்கத்து ஊர்லேருந்து கொண்டு வராங்க. அது எங்கள் ஊர்ல வந்ததுன்னா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் வேலை
1: காரைக்கல்ல இருக்குறதாகவும்
0: சொன்னாங்க. இங்க இது வரைக்கும் எங்களுக்கு ஆனால் எங்கள் கிராமத்துக்கு வரல. அதுக்கப்புறமா வந்து உளுந்து கொடுத்தாங்க, வம்பன் உளுந்து கொடுத்தாங்க, கொடுத்து அடிச்சு இது பண்ணி அதுல வந்து இதே அதான் சில பருவம் மாற்றத்தினால சில நேரம் ஈடு நல்லா வருது, சில நேரம் வரமாட்டேங்குது. இது இவங்க ஆலோசனை சொல்லுவாங்க, வந்து அங்கே கிளாஸ் எடுப்பாங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இவங்க மானியத்துலேயே ஸ்ப்ரேயர்லாம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ட்ரோன் கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும். அரசு அரசு உதவி பண்ணுறாங்க. இப்போ இந்த மருந்து அடிக்கிறதுக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த ட்ரோன் மூலியமான ஒரு 20 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும்.
1: நேரம் வந்து குறையுது, அந்த
0: எங்களோட சுமையும் பார்த்தா நீங்கள் அந்த பவர் ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு இது நேரடியாக மருந்து டைரக்டாக அடிச்சுட்டு போயிடலாம்.
1: மற்றபடி பயிர்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு அதோட குறைன்னு பார்த்தா எதுவுமே இல்லையா இப்போ ட்ரோன் பயன்படுத்துறதுல?
0: ட்ரோன் பயன்படுத்துறது குறைவுனா சில இடத்துல மார்க் பண்ணாமல் நிலம் வந்து சுயராக இருந்துலாம் கரெக்டாக மார்க் பண்ணிடுறாங்க. சில இடத்துலனா சில நேரம் ஒதுங்கிடுதுன்னா எப்பயாவது தவறு நடக்குது, சில இடத்துல ஒதுங்கிடுது. ஒதுங்கினா நம்ம ஸ்ப்ரேயர் மூலியமாக தான் அடிக்கிறா போல.
1: அது ஒன்று மட்டும் தான், அது
0: மற்றபடி மற்றபடி
1: அது நல்லா ஃபோர்ஸ் அடிச்சு செடிக்கு தான் பிரச்சனை, நிறைய அடிச்சிருச்சு அந்த மாதிரி
0: கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அடிக்கிறாங்க. அது அதனால எதுவும் இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் தெரியல.
1: சரிங்க, எதிர்கால திட்டம்னா என்ன சொல்லுவீங்க?
0: எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து இப்போ இன்னுமே வந்து ஆட்கள் பற்றாக்குறை தொடர்ந்து இருக்கும் போல, நம்ம எதிர்காலத்தில் இன்னும் அடுத்தடுத்துனா கொஞ்சம் விவசாயத்தை எளிமையாக்குற மாதிரி இயற்கையை சார்ந்து போங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பாரத பிரதமர்னு சொல்கிறாங்க, இது பண்ணி நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அரசும் ஊக்குவிக்குது. அதுக்கு தகுந்த நம்ம மண்ணை வளப்படுத்துறதுக்கும் வழி சொன்னாங்கன்னா அதையும் கேட்டுட்டு இயற்கை விவசாயம் வேணால் கொஞ்சம் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாக ஆட்கள் பற்றாக்குறதுனால மிஷினு இது பண்ணி இயந்திரமயமாக்கல் தான் அதிகமாக வருது. அதுக்கு தகுந்த மாதிரி வழி அரசாங்கம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் விவசாயம் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். விவசாயன்றது நம்ம வருதோ இல்லையோ அது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் ஃபுல்லாக எல்லாருக்கும். வெளியில் ஒர்க் பண்ணாலும் சரி தான், விவசாயன்றதே விடக்கூடாது. நம்ம நாடு விவசாய நாடு, அதனால் விவசாயன்றது எல்லாருமே இப்போ வர இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லா. சப்போஸ் நெல்லுனா என்னன்னு தெரியல, பருத்தி என்னன்னு தெரியாதவங்க கூட இப்போ நெல் எப்படி வருது, இப்போ அதை நம்ம எப்படி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், எல்லாருக்குமே தெரியணும். ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்கூல்லேருந்து பாடம் மாதிரியே கூட கொண்டு வரலாம். எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா விவசாயம் பண்ணுங்க ஒரு ஆர்வம் வரும்.
1: தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும் இல்லை, தெரியாமலாவது பண்ணுங்க.
0: ஆமாம்,
1: அது மூலமா ஒரு அனுபவம் கிடைச்சு அடுத்த தடவை சரி பண்ணிக்கலாம்.
0: அனுபவப்பட்டவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அதே நேரத்தில் வயல்லாம் வந்து பார்க்கணும். இப்போ சாதாரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் ஸ்கூல்லேயே படிக்கிறாங்கன்னா வயலில் வந்து காமிச்சிடும். முன்னாடி பார்த்தீங்கன்னா பஜன் கோவெல்லாம் வந்து காமிச்சிட்டு போவாங்க இந்த எங்கள் ஊரில். அது போல் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து இந்த விவசாயன்றது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், என்னென்னு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சு எல்லாருக்கும் வருங்கால சந்தேகம் தெரிஞ்சுக்கிறது நல்லதாக இருக்கும்.
1: ரொம்ப நன்றிங்கய்யா, உங்களோட பருத்தி சாகுபடி அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுக்கு உங்களோட அலைபேசி எண்ண தரேன், ஏதாவது சந்தேகங்கள்லாம் தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க. குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, பேட்டை என் சந்திரசேகரன் அவங்களோட அலைபேசி எண் 9443320190. மீண்டும் ஒரு முறை 9443320190. ரொம்ப நன்றிங்கய்யா. பூங்குடி, இன்னைக்கு பருத்தி சாகுபடி அனுபவங்களை பத்தி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் என் சந்திரசேகரன் அவங்க பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சப்ப கொட்டுறது எதனால, அப்படி கொட்டாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இப்படிலாம்.
2: அது மட்டும் இல்ல சுபாக்கா, காய்ப்புழு வராம எப்படி சாதுரியமா சமாளிக்கலான்னு தெளிவா சொல்லியிருக்காங்க.
1: எதிர்கால திட்டம் கூட இயற்கையை சார்ந்தே சாகுபடி செஞ்சு பயணிக்கணும்னு சொல்லி முடிச்சிருக்காங்க.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
2: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 8 மணி.

0: நேயர்களின் கேட்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோரின் நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மே குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர், ஒரே இடம் உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
5: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
4: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
7: டிஎம்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
6: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
0: நிகழ்ச்சியில் உங்களது விருப்பமான பாடல் இடம்பெற சொல்லி 4368 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 299948 சொல்லி 299958 சொல்லி 231-231 என்ற தொலைபேசி எண்களிலோ அல்லது 9566-42-7231 என்ற அழைப்பேசியினோ அழைத்து வரலாம். நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் அதே நேரத்தில் இன்னைக்கு 26 மே, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடிச்ச ஒரு இந்திய ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம், ஒரு காமெடியன் சொல்லலாம், பின்னணி பாடகின்னு சொல்லலாம், ஆச்சி மனோரமா அவங்களுடைய பிறந்த தினம் இன்னைக்கு. 26 மே 1937 ஆண்டு பிறந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆச்சி மனோரமா அவர்கள் நடித்த திரைப்படங்கள், அவர்கள் பாடிய பாடல்களை உங்களுடைய விருப்ப பாடல்களாக இன்னைக்கு நீங்கள் நேரில் கேட்கலாம். மனதிற்கு பிடித்த மனோரமா பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில்

0: தன் விருப்பப்படலுக்காக நிகழ்ச்சியில நம்மளுடைய இணையக்கூடிய முதல் நேயர் யாருன்றதை பார்ப்போம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளைக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: சொல்லுங்க நாகராஜன் சார், என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: மே மாதத்திலிருந்து மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன்.
0: சரி சார், அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஃபேஸ்புக்கில் நேயர்கள் தங்களுடைய விருப்பமான பாடல்களையும் மனோரமா ஆட்சியை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி, மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன், மெரினாவில் சுண்டல் வாங்கித்தரேன் அப்படின்னு இதே பாடலை எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கான பாடல் வருகிறது.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல

சினிமா பிடிக்கும் கோடை பார்க்கும், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரு. ஏ பொண்ணு, ஏ பொண்ணு, இத பார்த்தாத கண்ணு கண்ணு.

0: கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாரு?
1: திருவாரூர் மாவட்டம் சிறுபுலியூர் மாவட்டம் சார்.
0: சொல்லுங்க மோகன் சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் அருணாச்சலம்.
0: ம்,
1: பாடல் மாத்தாரு மாத்தாரு மல்லி. வாய்ப்பு கொடுத்தலாம்.
0: நன்றி. ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து ஆச்சி மனோரமா நடித்த எம்ஜிஆர் படமான அன்பேவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் சொல்லியிருக்கிறாரு. நாளை காலை 8:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு திருப்பதி ஸ்டீல் ட்ரேடர்ஸின் ஆலய விழா, காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரினேஸ்வர சுவாமி திருக்கோயில் நடைபெறும் திருத்தோட்டத்தின் நேர்முக வர்ணனை.
2: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: அதிரடி சலுகையில் கட்டிடத்திற்கே டெலிவரி செய்து தரப்படும்
5: திருப்பதி ஸ்டீல் ட்ரேடர்ஸ் தெற்கு வீதி திருநள்ளாறு.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: ஒழித்த அந்த பாடலுக்கு குத்தாலம் தேரடி தில்லை வில்லாலனும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. மாத்தாடு மாத்தாடு மல்லிகை அப்படின்னு அருணாச்சல படத்தில் ஆச்சி மனோரமா நடித்த பாடல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. தன் விருப்ப பாடலுக்காக நம்முடைய இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாரு?
1: திருவாரூர் மாவட்டம் வடவேற்குடி வசந்த்.
0: சொல்லுங்க வசந்த் சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் அபூர்வ சகோதரர்கள், பாடல் ராஜா கைய வச்சா. நன்றி, வணக்கம்.
0: பாடல் கொடுத்துடலாம். நாளை காலை 8:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் திருநள்ளார் திருப்பதி ஸ்டீல் ட்ரேடர்ஸின் ஆலய விழா. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி திருக்கோயில் நடைபெறும் திருத்தேரோடத்தின் நேர்முக வர்ணனை.
2: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
3: அதிரடி சலுகையில் கட்டிடத்திற்கே டெலிவரி செய்து தரப்படும்.
4: திருப்பதி ஸ்டீல் ட்ரேடர்ஸ் தெற்கு வீதி திருநள்ளாறு.
5: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
6: AI, Data Science, BCOM, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
8: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தான் போடணும். இன்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
9: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
8: கண்ண வரைக்கும் கீழிது, வாய் துடுக்கு,
9: இன்னும் கூட கிழியும், காது தடுக்கு.
8: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
9: பேசுறதே புரியாதே, பொக்கே ஆயிடுவேன்.
8: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
9: தெரு வச்சு ஆத்தாவ மறப்பனா?
8: வம்பு பண்ணுனே பொண்ணு
9: புடுவேன். நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
8: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
9: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடு மேடம். நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
10: போவாதே.
9: அப்படி சொல்லு. ராஜா

0: காரைக்கால் வரும் கவனம் நிகழ்ச்சியை பகுதியை வழங்கிய நிகழ்ச்சி வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால் தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சாதாரண பணத்தை மிச்சப்படுத்தும் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சாதாரண வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சாதாரணம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: கேட்கலாம். மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழு மணியான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் கொல்லுமாங்குடி ஏழு மணியான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் மயிலாடுதுறை.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழு மலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
2: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் பதினோராம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
7: என்ன சுனாமியா?
6: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால்ஸ் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? Fantastic Water Park, மன்னார்குடி.
0: தன் விருப்பாளருக்காக நம்முடைய இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாரு?
8: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார் சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
8: படம் பூவா தலையா. பாடல் போட்டு சொன்னா போட்டுக்கலாம். இந்த பாடலை அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி.
0: அனைத்து மிக்க நன்றி சார். திருமூலஸ்தானம் வீரசுந்தரியும் அதே படம் பூவா தலையாலேருந்து போட சொன்னால் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற விருப்ப பாடலை எனக்கும் ஒளிபரப்புங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க.

கண்ணீர்களை கண்டேன், இடிமழை மின்னல் கோபத்தில் கண்டேன். சரியோ தவறோ குறையோ

பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோவத்திலே, பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோவத்திலே, போட சொன்னால் போட்டுக்கிறேன்.

சொன்னால் போட்டுக்கிறே போதும்பறை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே

0: போடச்சுன்னா போட்டு போதும் வரை கன்னத்திலே.
1: நிகழ்ச்சியில் தன் விருப்பப்படலுக்காக நம்முடைய இனிய கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பான அன்பருக்கு இனிய இரவு வணக்கம் சார். மதுரையிலிருந்து உங்கள் சொன்ன ஆண்டனி.
1: சொல்லுங்க ஆண்டனி சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: பொம்மலாட்ட திரைப்படம் சார். பாடிய வா வாத்தியாரே வீட்டாண்டு நல்ல ஜோக்கோட ஒரு துள்ளி துள்ளனாரோ பாடலோட மனோரோட பர்த்டேனால இந்த பாடல் கேட்கிறேன் சார். வாய்ப்புங்க.
1: நன்றி சார், பாடல் கொடுத்துடலாம். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஷலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவியன் ஆயில் வழங்கும் இன் சொல்லும் போது, மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் போமெக்ஸ். போமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமெக்ஸ்.
5: கைவலி மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவியன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலன் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் ஓஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ்.

0: அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நட்டேசிட்டர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல் பலஸ் வாங்கும் தங்கமானவர்கள். இவை அனைத்தும் விளம்பரதான நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
5: தஞ்சை உழவன்னா?
4: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
6: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
7: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
6: தஞ்சை உழவன்.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
1: நாளை காலை 8:30 காரைக்கால் சக்தி, TVS, திருநள்ளாறு, திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸின் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் திரு தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை.
9: TVS iQube குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி TVS இல் இப்போது வாங்கலாம்.
10: அதிரடி சலுகையில் கட்டிடத்திற்கே டெலிவரி செய்து தரப்படும்.
11: திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸ், தெற்கு வீதி, திருநள்ளாறு.
1: நாளை காலை 10:45 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. ஃபேஸ்புக்கில் நிறைய நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்கள் மனோரமா நடித்த, அவர்கள் குரலில் ஒலித்த அந்த பாடல்களை பதிவு செஞ்சிட்ருக்காங்க. கதிரமங்கலம் கணேசன் தங்கவள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனோரமா பாடிய மந்தை வெளியில் ஒரு மனுஷன் முன்னால அப்படிங்கிற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் தில்லானா மோகனாம்பாலில் தில்லான் டோமாரி டப்பாங்குத்து பாட்டு பாடுவேன், சொக்க ஆட்டம் போடுவேன், அதே மாதிரி மே மாதத்தில் மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன், இந்த மாதிரி மனோரமா பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க.
12: நீ வரம் காட்டினா

0: ஜக்கு நான் சாய்தா பேட்ட கொக்கு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்பப்பாளருக்காக நம்முடைய இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க பாலமுருகன் சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: படம் வந்து தர்மங்கள் சிரிக்கின்றன, பாடல் வந்து ஏறினால் ரயில்.
3: அழைத்தமைக்கு நன்றி. பாடல் வருகிறது.
4: நன்றி சார். நன்றி சார்.

அவருக்கோட வித்யா வீரமணின்னு சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. முக்கரம்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் ஆச்சி மனோரமா பாடிய நாட்டுப்புற பாட்டு திரைப்படத்திலிருந்து. நாட்டுப்புற பாட்டு ஒன்று தான் படிக்கிறேன் கேளு மச்சான் அந்த பாடலும், பாட்டி சொல்ல தட்டாதே திரைப்படத்திலும், டெல்லிக்கு ராஜானாலும் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க.

0: நிகழ்ச்சியில் தன் விருப்பப்படலுக்காக நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் சார். யாரு?
1: வேளாக்குடி ரமணா சகாதேவன். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நாட்டுப்புற பாட்டு படத்துல இருந்து அதே பாடல், மனோரமா பண்ண பாடல் கொடுங்க சார்.
0: சரி சார், அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கான பாடல்.
1: நன்றிங்க சார்.
0: மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர், ஆச்சி பாட்டு அப்படின்னாலே சும்மாவா எல்லா பாடலும் சூப்பராக இருக்குன்றதை சொல்லியிருக்கிறாங்க. டிஆர் படனம் நளினி சங்கர், மனோரமா அவர்கள் நடிப்பில் சின்ன கவுண்டர், பொண்ணுமணி, இந்த மாதிரி பாடல்கள்லாம் மிக அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்கிறாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
7: தஞ்சை உழவன்னா?
6: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
8: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
9: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344555500.
8: தஞ்சை உழவன்.

0: மச்சான்.
1: ஏல மறக்க பொட்டி, நீ தாளத்தை போடுறா. ஏ நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் து திண்டா தின் தின் திண்டா தும் து திண்டா தின் தின் திண்டா. இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான். புல்லாங்குழலு, நீ ஏன் வாய பாத்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா. நீ படியாத்தான்.

0: இன்றைய காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் ஆச்சி மனோரமா அவர்களது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர்கள் நடித்த அவர்களது குரல்களில் ஒலித்த பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேர்களது உரை கேட்டது மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியுள்ள நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் மயிலாடுதுறை.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
1: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
2: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
3: This is Akash Vani and I'm Saira Mujtaba with the news at 9. The headlines.

0: வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: நீ நிமித்த காரணாயிருந்தால் இரண்டு பேர் குதிரைகளில் சவாரி செய்து கொண்டு வருகிறார்களே, அவர்கள் என்ன செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்று சொல் பார்க்கலாம் என்று ஆழ்வார்க்கடியான் அந்த கூட்டத்திலே கூற வந்தியத்தேவன் குதிரையின் பேரில் வந்தவர்களை உற்று பார்த்துவிட்டு, ஓ சொல்லுகிறேனே, ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஜலகண்ட விபத்து நேர்ந்திருக்கிறது, அந்த துக்கச் செய்தியைத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றான் அவன். இப்படி சொல்லி வாய் மூடுவதற்குள் குதிரைகள் ஜனக்கூட்டத்தை நெருங்கிவிட்டன. ஜனங்கள் மேலே போக வழி விடாதபடியால் குதிரைகள் நின்றன.
2: நீங்கள் தூதர்கள் போலிருக்கிறதே, என்ன செய்தி கொண்டு வருகிறீர்கள்
1: என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். ஆம், நாங்கள் தூதர்கள்தான், துக்கச் செய்தி கொண்டு வருகிறோம். இளவரசர் அருள்மொழிவர்மர் ஏறி வந்த கப்பல் சுடற்காற்றில் அகப்பட்டு கொண்டதாம். இளவரசர் யாரையோ காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்து மூழ்கி போய்விட்டாராம். குதிரை மீது வந்தவர்களில் ஒருவன் இவ்வாறு கூறியதும் அந்த ஜனக்கூட்டத்தில் ஐயோ ஐயோ என்று பரிதாபக் குரல்கள் நெஞ்சை பிளக்கும்படியான சோகத் துணியில் எழுந்தன. எங்கிருந்துதான் அவ்வளவு ஜனங்களும் வந்தார்களோ தெரியாது. அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்கள் எப்படி வந்து சேர்ந்தார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஆண்களும் பெண்களும் வயோதிகர்களும் சிறுவர் சிறுமியரும் அந்த தூதர்களை பெருங்கூட்டமாகச் சூழ்ந்து கொண்டார்கள். பலர் அவர்களை பல கேள்விகள் கேட்டார்கள். பலர் அழுது புலம்பினார்கள். பழுவேட்டரையர்கள் அருள்மொழிவர்மரை விரும்பவில்லை என்பது அந்நகர மக்களில் பலருக்கு ஏற்கனவே தெரியும். இளவரசரை சிறைப்பிடித்து கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர்கள் ஈழத்துக்குள் ஆள் அனுப்பியிருக்கிறார்கள் என்ற பிரஸ்தாபமும் அவர்கள் காதுக்கு எட்டியிருந்தது. எனவே கூட்டத்தில் பலர் பழுவேட்டரையர்களை பற்றி முதலில் முணுமுணுக்கத் தொடங்கினார்கள். பிறகு உரத்த குரலில் சபிக்கவும் தொடங்கினார்கள். பழுவேட்டரையர்கள் வேண்டுமென்றே இளவரசரை கடலில் மூழ்கடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். அந்த ஜனக்கூட்டத்தார் பேசிக்கொண்ட சத்தமும் அவர்கள் புலம்பிய சத்தமும் பழுவேட்டரையர்களை சபித்த சப்தமும் சேர்ந்து சமுத்திரத்தின் பேரிரைச்சலை போல எழுந்தது. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அகப்பட்டு கொண்ட தஞ்சாவூர் தூதர்கள் மேலே அரண்மனைக்கு போக முடியாமல் தவித்தார்கள். ஜனங்களை விலக்கிக் கொண்டு போக அவர்கள் முயன்றும் பலிக்கவில்லை. எப்படி, எங்கே, என்றைக்கு, நிச்சயமாகவா என்றெல்லாம் ஜனங்கள் அந்த தூதர்களை கேட்ட வண்ணம் மேலே போக முடியாதபடி தடை செய்தார்கள். வைத்தியர் மகனுடன் வந்திருந்த காவலர்களை பார்த்து ஆழ்வார்க்கடியான்,
2: நீங்கள் ஏன் சும்மா நிற்கிறீர்கள்? கூட்டத்தை விலக்கி தூதர்களை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றான்.
1: காவலர்களும் மேற்படி செய்தி கேட்டு கதிகலங்கி போயிருந்தார்கள். அவர்கள் இப்போது முன்வந்து தூதர்களுக்கு வழி விலக்கி கொடுக்க முயன்றார்கள். தூதர்கள் சிறிது சிறிதாக அரண்மனையை நோக்கி முன்னேறினார்கள். ஜனக்கூட்டமும் அவர்களை விடாமல் தொடர்ந்து சென்றது. மேலும் மேலும் ஜனங்களின் கூட்டம் பெருகிக் கொண்டும் வந்தது. அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தில் ஒரே மனதாக இளவரசர் அருள்மொழிவர்மரின் கதியை நினைத்து கலங்கி புலம்பிக் கொண்டிருந்த அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு பிராணி மட்டும், ஐயோ இது ஏதோ சூழ்ச்சி, ஒற்றனை தப்பித்துவிட சூழ்ச்சி என்று அலறி கொண்டிருந்தது. அவ்வாறு அலறிய வைத்தியர் மகனை யாரும் பொருட்படுத்தவில்லை. அவனுடைய கூக்குரல் யாருடைய செவியிலும் ஏறவில்லை. மானதியின் பெருவெள்ளம் அதில் விழுந்துவிட்ட சிறுதுரும்பை அடித்து கொண்டு போவது போல அந்த பெரும் ஜனக்கூட்டம் வைத்தியர் மகனையும் தள்ளிக்கொண்டு முன்னே சென்றது. ஜனக்கூட்டம் சேரத் தொடங்கிய போதே வந்தியத்தேவன் குதிரை மேலிருந்து இறங்கிவிட்டான். கூட்டம் நகரத் தொடங்கிய போது ஆழ்வார்க்கடியான் அவன் அருகில் வந்து அவன் கையை பற்றி கொண்டான். குதிரையை விட்டுவிடு, பிறகு அதை தேடி பிடித்து கொள்ளலாம், உடனே என்னுடன் வா என்று அவன் காதோடு சொன்னான். அப்பனே, சமய சஞ்சீவியாக வந்து சேர்ந்தாய், இல்லாவிட்டால் என் நிலைமை என்ன ஆகியிருக்குமோ தெரியாது என்றான் வல்லவரையன்.
2: இதுதான் உன் தொழிலாயிற்றே, நீ சங்கடத்தில் அகப்பட்டுக் கொள்ள வேண்டியது, யாராவது வந்து உன்னை அந்த நெருக்கடியிலிருந்து விடுவிக்க வேண்டியது
1: என்று எகத்தாளம் செய்தான் ஆழ்வார்க்கடியான். இருவரும் ஜனக்கூட்டம் அவர்களை தள்ளி கொண்டு போகாத வண்ணம் வீதி ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள். கூட்டம் போன பிறகு வந்தியத்தேவனுடைய கையை ஆழ்வார்க்கடியான் பற்றி கொண்டு வேறு திசையாக அவனை அழைத்துச் சென்றான். அரண்மனைகள் இருந்த வீதியில் முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கும் பூட்டி கிடந்த கோடி வீட்டில் அவர்கள் புகுந்தார்கள். கொல்லைப்புறத்தில் இருந்த நந்தவனத்தில் பிரவேசித்து கொடி வழிகளில் நடந்தார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் நீல நிற ஓடை தெரிந்தது. அதில் ஒரு ஓடம் மிதந்தது. ஓடத்தில் ஒரு மாதரசி இருந்தாள். அவளை கண்டதும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் துள்ளி குதித்தது. அன்னை அழைத்து வரச் சொன்னதாக சேவகன் வந்து கூறியதன் பேரில் மதுராந்தகன் செம்பியன் மாதேவியை பார்க்கச் சென்றான். சிவபக்தியில் சிறந்த அந்த மூதாட்டியின் புகழ் நாடெங்கும் பரவியிருந்தது. ஒரு காலத்தில் மதுராந்தகனும் அன்னையிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தான். இப்போது அந்த பக்தி கோப வெறியாக மாறிப்போயிருந்தது. பெற்ற மகனுக்கு துரோகம் செய்து தாயாதிகளின் கட்சி பேசிய தாயை பற்றி கதைகளில் கூட கேட்டதில்லை.

0: இல்லையே, தனக்கு இப்படிப்பட்ட அன்னையா வந்து வாய்க்க வேண்டும்? இதை நினைக்க நினைக்க அவன் உள்ளத்திலிருந்து அன்பு அத்தனையும் துவேஷமாக மாறி நாளடைவில் கொழுந்து விட்டு வளர்ந்திருந்தது. அபூர்வமான சாந்தம் குடிகொண்ட அன்னையின் முகத்தை பார்த்ததும் கொஞ்சம் அவனுடைய கோபம் தணிந்தது. பழைய வழக்கத்தை அனுசரித்து நமஸ்கரித்து எழுந்து நின்றான். சிவபக்தி செல்வம் பெருகி வளரட்டும் என்று மகாராணி ஆசி கூறி அவனை ஆசனத்தில் உட்காரச் செய்தார். அந்த ஆசீர்வாதம் மதுராந்தகனுடைய மனத்தில் அம்பை போல தைத்தது.
1: மதுராந்தகா, என் மருமகள் சுகமா? உன் மாமனார் வீட்டிலும் தனாதிகாரியின் வீட்டிலும் எல்லோரும் சௌக்கியமா என்று அன்னை கேட்டார்.
0: எல்லோரும் சௌக்கியமாகவே இருக்கிறார்கள். அதை பற்றி தங்களுக்கு என்ன கவலை என்று குமாரன் முணுமுணுத்தான்.
1: தஞ்சையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் நீ சக்கரவர்த்தியை பார்த்தாயா? அவருடைய உடல் நலம் தற்சமயம் எப்படி இருக்கிறது
0: என்று மகாராணி கேட்டார். பார்த்து விடை பெற்று கொண்டுதான் புறப்பட்டேன். சக்கரவர்த்தியின் உடம்பு நாளுக்கு நாள் நலிந்துதான் வருகிறது. உடல் வேதனையைக் காட்டிலும் மனவேதனை அவருக்கு அதிகமாயிருக்கிறது என்றான் மதுராந்தகன்.
1: அது என்ன குழந்தாய், சக்கரவர்த்தி மனவேதனைப்படும்படியாக என்ன நேர்ந்தது?
0: குற்றம் செய்தவர்கள், அநீதி செய்தவர்கள், பிறர் உடமையை பறித்து அனுபவிக்கிறவர்கள் மனவேதனை கொள்வது இயல்புதானே?
1: இது என்ன சொல்லுகிறாய்? சக்கரவர்த்தி அவ்வாறு என்ன குற்றம் அநீதி செய்துவிட்டார்?
0: வேற என்ன செய்ய வேண்டும்? நான் இருக்க வேண்டிய சிம்மாசனத்தில் அவர் இத்தனை வருஷங்களாக அமர்ந்திருப்பது போதாதா? அது குற்றம் இல்லையா? அநீதி இல்லையா?
1: குழந்தாய், பால் போல தூய்மையாக இருந்த உன் உள்ளத்தில் இந்த விஷம் எப்படி வந்தது? உனக்கு யார் துர்போதனை செய்து கெடுத்து விட்டார்கள்
0: என்று இரக்கமான குரலில் அன்னை கேட்டார். எனக்கு ஒருவரும் துர்போதனை செய்து கொடுக்கவில்லை. நீங்கள் மகனை அவ்வளவு நிர்மூடனாக ஏன் கருதுகிறீர்கள்? எனக்கு சுய அறிவே கிடையாது என்பது தங்கள் எண்ணமா?
1: எத்தனை அறிவாளிகளாயிருந்தாலும் துர்போதனையினால் மனம் கெடுவது உண்டு. கரைப்பவர்கள் கரைத்தால் கல்லும் கரையும் அல்லவா? கூனியின் துர்போதனையினால் கைகேயியின் மனம் கெட்டுப்போகவில்லையா?
0: பெண்களின் மனதை அப்படி துர்போதனையினால் கெடுத்து விடலாம் என்பதை நானும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன்.
1: மதுராந்தகா, யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறாய்?
0: தாயே, என்னை எதற்காக அழைத்தீர்கள்? அதை சொல்லுங்கள்.
1: சற்று முன் நடந்த வைபவத்தில் நீ பிரசன்னமாயிருந்தாய் அல்லவா?
0: இருந்தேன். யாரோ வழியோடு போகிற சிறுவனை பல்லக்கில் ஏற்றி அழைத்து வரச் செய்தீர்கள். சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து உபசரித்தீர்கள். அவன் தலைகால் தெரியாத கர்வம் கொண்டிருப்பான்.
1: ஐயோ, அப்படி அபச்சாரமாக பேசாதே குழந்தாய். வந்திருந்தவர் வயதில் வாலிபரானாலும் சிவஞான பரிபக்குவம் அடைந்த மகான்.
0: அவர் மகானாகவே இருக்கட்டும். நான் குறைத்து பேசினால் அவருடைய பெருமை குறைந்து விடாதல்லவா? அந்த மகானுக்கு தாங்கள் ராஜரீக மரியாதைகள் செய்ததையும் நான் ஆட்சேபிக்கவில்லை. என்னை எதற்காக அழைத்தீர்கள் என்று சொல்லுங்கள்.
2: செம்பியன் மாதேவி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். பிறகு கூறினார், உன்னுடைய குணத்தில் ஏற்பட்டிருக்கும் மாறுதல் எனக்கு பிரமிப்பை உண்டாக்குகிறது. பழுவேட்டரையர் மாளிகையில் 2 வருஷ வாசம் இப்படி உன்னை மாற்றிவிடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. போனால் போகட்டும். என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும். உன் தந்தைக்கு நான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற என்னால் எந்த வரையில் முயல வேண்டும் மகனே? உன்னை அழைத்த காரியத்தை சொல்வதற்கு முன்னால் என்னுடைய கதையை, நான் உன் தந்தையை மணந்த வரலாற்றை கூற வேண்டும். சற்று பொறுமையாக கேட்டுக்கொண்டிரு.
0: மதுராந்தகன் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்கப் போவதற்கு அறிகுறியாக கால்களை மண்டி போட்டுக்கொண்டு கைகளை பீடத்தில் நன்றாக ஊன்றிக்கொண்டு உட்கார்ந்தான்.
1: நான் பிறந்த ஊராகிய மழபாடிக்கு நீ குழந்தையாயிருந்தபோது 2 தடவை வந்திருக்கிறாய். அந்த ஊரில் உள்ள சிவபெருமான் ஆலயத்தையும் பார்த்திருக்கிறாய். கோச்செங்கோழ மன்னர் சிவாலயம் எடுப்பித்த 64 ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று என பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். உன்னுடைய பாட்டனார் ஒன்று, என்னுடைய தந்தை மழபாடியில் பெரிய குடித்தனக்காரர். எங்கள் குலம் தொன்மையானது. ஒரு காலத்தில் மழவரையர்கள் செல்வாக்கு பெற்ற சிற்றரசர்களாயிருந்தார்கள். விஜயாலய சோழர் காலத்தில் நடந்த யுத்தங்களில் பாண்டியர்களோடு சேர்ந்திருந்தார்கள். அதனால் சோழர்கள் வெற்றி பெற்ற பிறகு மழவரையர்களின் செல்வாக்கு குன்றியிருந்தது. சிறு பெண்ணாயிருந்தபோது அதை பற்றியெல்லாம் நான் குறைப்பட்டதில்லை. என் உள்ளம் மழபாடி ஆலயத்தில் உள்ள நடராஜ பெருமான் மீது சென்றிருந்தது.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: ஸ்ரீ ஜெயந்தி கண்ணன் பிறந்த நாள் விழாவை பழையாறை மக்கள் குதூகலமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தபோது பகை நாட்டிலிருந்து வந்த ஒற்றனை பிடிச்சு கொடுப்பது பற்றிய அறைகூவல் பறை முழக்கத்துக்கு இடையில எழுந்ததும் அவங்க காட்டிய வெறுப்பும் அதிருப்தியும் நேயர்களுக்கு நினைவிருக்கும். இப்ப தூதர்கள் ஒரு துக்க செய்தி கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில கொஞ்ச நாளா மனநிலை சரியில்லாதவன் போல நடந்துகிட்டு இருந்த வைத்தியர் மகன் இந்த சூழ்ச்சி ஒற்றனை தப்புவிக்க செய்யற சூழ்ச்சின்னு அலறினா யாரு கவனிப்பாங்க? சரி, மக்களின் ஓலக்குரல் அரண்மனை பகுதிக்கு எட்டுவதற்கு முன்னால மாதேவடிகள்னு நாடே போற்றும் தன் தாயிடம் மதுராந்தகர் எவ்வளவு கடுமையா நடந்துகிட்டாங்கிறத கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. இந்த நிலையில அந்த துக்க செய்தி வேற வந்துட்டா என்னென்ன விளைவுகள் ஏற்படுமோன்னு கவலையாகவும் இருக்கு. அடுத்த பகுதியில ஏதாவது திருப்பம் வருமா? பிரஸ்தாபம், ஒரு விஷயத்தை பத்தின பேச்சு பரவுதல். பிரஸ்தாபம், இச்சொல் பேச்சுக்கான பொருளை குறிப்பது. பிரஸ்தாரம், ஒரு செய்தி கொஞ்சம் கொஞ்சமா பரவுவதோடு துண்டு துண்டா சிதறுவது. எகத்தாளம், இகழ்த்தாளம், இகழ்ந்து ஏளனம் செய்வது, கேலியாக பேசுவது. இகழ்த்தாளம் பேச்சு வழக்கில் எகத்தாளம் ஆயிடுச்சு. வைபவம், பிரசன்னம், இந்த ரெண்டு சொற்களை பத்தி பார்ப்போம். வைபவம் சுப நிகழ்ச்சியை குறிப்பது. இதுக்கு இணையாக பயன்பாட்டில் இருக்கிற சொல் வைபோகம். இது சுப நிகழ்ச்சிகளால ஏற்படுற பெருமகிழ்ச்சிய வைபவத்தின் காரணமா ஏற்படுற பரவச நிலையை குறிப்பது. அடுத்து பிரசன்னம், பொதுவா தெளிவுங்கிற பொருளை தரும் சொல். செம்பியன் மாதேவியார் திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பியின் வருகையால சிவானந்தத்துல திளைத்திருந்தாங்க அல்லவா, அந்த எழுச்சியில மகனின் உள்ள குமுறலை கூட உணராமல் மகிழ்ச்சியோடு வந்திருந்து கலந்து கொண்டாய் அல்லவான்னு பூரிப்போட சொல்லும்போது அந்த நிகழ்ச்சியை வைபவம்னும் மதுராந்தகனின் இருப்ப பிரசன்னம்னும் சொல்லிட்டாங்க. மழவர், போர்த்திறன் கொண்ட மழவர்களை பத்தி பல குறிப்புகள் இலக்கியங்கள்ல காணலாம். வட வெள்ளாற்றுக்கும் கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட பகுதி மழை நாடு. இன்னொரு பேரு வடகரை மழவாடி நாடு. மழவர்களின் படைகள் தங்கியிருந்த இடம் மழவர் பாடி அல்லது மழபாடி. மேல் மழநாடு, கீழ் மழநாடுன்னு ரெண்டு பகுதிகளை பத்தி சில குறிப்புகள்ல பார்க்கிறோம். மேல் மழநாட்டின் தலைநகரம் திருத்தவத்துறை, அனைவரும் அறிந்த பெயர் லால்குடி. கீழ் மழநாட்டின் தலைநகரம் திருமழபாடி. சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில.
0: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேரம் 9:30. நேயர்களை கேட்கலாம். மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கும் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால்ஸ் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70 மேல கலக்கல

0: கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக் சம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
6: தஞ்சை உழவன்னா?
5: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
7: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
8: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-55550.
7: தஞ்சை உழவன்.
9: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
10: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10 வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12 வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
9: தற்பொழுது எல்கேஜி முதல் 11

0: லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
1: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
0: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருபட பாடலாக ஒலிக்க இருக்கும் திரைப்படம் 1997 ஆண்டு வெளிவந்த சூரிய வம்சம். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் மனோ சுனந்தா குரல்களில் ஒலிக்கும் இந்த பாடல்

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநிலம் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் வளமடாத நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரம் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:30 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோல் அமது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி செட் வழங்கும் உறவர் அரங்கம்.
10: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
11: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
12: 10வது மற்றும் 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
11: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ் மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கருக்கும் பாடல் ஹரிஹரன் குழுவினரோடு பாடியது.

0: நாளை காலை 8:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு திருப்பதி ஸ்டீல் ட்ரேடர்ஸின் ஆலய விழா. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் திரு தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
2: அதிரடி சலுகையில் கட்டிடத்திற்கே டெலிவரி செய்து தரப்படும்.
3: திருப்பதி ஸ்டீல் ட்ரேடர்ஸ் தெற்கு வீதி திருநள்ளாறு.
0: நகர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கிணைந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மேல் குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு மயிலாடுதுறை கோலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், தஞ்சை உழவு செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் உலகத்த நல் வாழ்த்துக்கள்.
4: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்
6: வாட்டர் பறந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஸ்வரலதா ஹரிஹரன் குரல்களில்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோலம் அது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், RKG நெய்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
7: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
8: RKG நெய்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
12: தஞ்சை உழவன்னா?
11: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
13: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
14: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344555500.
13: தஞ்சை உழவன்.
15: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
16: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி.

0: சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இசை ஊஞ்சலில் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து, அருண்மொழி சுஜாதா குரல்களில்.

0: உழைத்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கிய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியுள்ள நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால்ஸ் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 9:55 நிமிடம்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம், ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக் லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி, எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
7: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக்

0: மேல்நிலை பள்ளி ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட் லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
4: तुम रिपोर्ट्स लाई हो ना?
5: नहीं, मुझे लगा तुम लाए हो।
6: चिक, चिक, चिक, चिक, खिच पिच, खिच पिच।
4: तुम हो ही भुलक्कड़।
5: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
6: चिक, चिक, चिक, चिक।
3: लड़िए मत, जानिए आभा के बारे में।
7: आभा?
3: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
8: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
9: நேயர்களை கேட்கலாம், நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்ல மது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரேனைட் வாஸ் நர்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
10: உங்கள் கடை காரைக்கால்
11: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
9: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
12: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியூ பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
13: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
14: வணக்கம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று தொழில்களில் உழவை முதலில் வைத்து போற்றுகிறார் மகாகவி பாரதியார். உலகம் வேறு எந்த வழிகளில் சுழன்றாலும் முடிவில் ஏர் தொழில் பின் நிற்கிறது. ஏறினால் விளையும் பொருளையே உலகம் எதிர்பார்த்து நிற்கிறது. அதனால் துன்பம் நிறைந்த தொழிலாக இருக்கும் உழவே தலையாய தொழில் என்பதை உணரலாம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உடந்தும் உழவே தலை என்கிறார் வள்ளுவர். உழவு உடல் வருத்தும் தொழில் என்று கருதி அதை செய்ய முடியாமல் வேறு வழியில் வாழ்க்கை நடத்துகின்றவர்களையும் தாங்கி நிற்பவர்கள் யார் என்றால் உழவர்களே. ஆகையால் அவர்களை உலகத்தார்க்கு அச்சாணி போன்றவர்கள் என்பதை உணரலாம். இக்கருத்தை வள்ளுவ பெருந்தகை உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து என்று தம் வாக்கில் அழகாக வெளிப்படுத்துகிறார். தம் கையால் வேர்வை சொட்ட உழைத்து தொழில் செய்து அதனால் கிடைத்ததை உண்டு வாழும் தன்மை உடையவர்கள் பிறரிடம் சென்று கையேந்தி நிற்க மாட்டார்கள். அது மட்டுமல்லாது தம்மிடம் வந்து இறப்பவர்களுக்கு அவர்கள் கேட்கும் பொருளை வஞ்சகமின்றி வழங்கி உதவுவார்கள். அவர்களை இரவார் இறப்பார்க்கு ஒன்று இவர் கரவாது கை செய்து ஊன் மாலையவர் என்று போற்றுகின்றார் வள்ளுவர். உழவர் பெருமக்கள் உழவுத் தொழிலை செய்யாமல் ஒதுங்கினால் எவரும் வாழ முடியாது. ஏர் உழுவதை விட எரு இடுவது, பயிர் சிறிது வளர்ந்த நிலையில் பயிர் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் களைகளை களைவது, களை காய்ந்த பிறகு பயிற்சிக்கு நீர் பாய்ச்சுவது, இதைவிட காவல் காப்பது, இவைதான் மிகவும் இன்றியமையாதது. ஏரினும் நன்றால் எருவிடுதல், கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு என்ற ஒரு குழப்பாவில் கடுகை துளைத்து அதில் கடல் நீரை விட்டதைப் போல அடக்கி காட்டுவது நம்மை வியக்க வைக்கிறது. நிலத்திற்குரிய உழவன் நாள்தோறும் தவறாமல் சென்று நிலத்தை பார்த்து வருதல் வேண்டும். அப்பொழுதுதான் அவ்வப்பொழுது நிலத்திற்கு செய்ய வேண்டியவை எவை என்பது தெரிய வரும். அவ்வாறு செய்யாமல் சோம்பலாக இருந்தால் கணவனை புறக்கணிக்கும் காலத்தில் ஊடல் கொள்ளும் மனைவியைப் போல அந்த நிலம் அவனை வெறுத்து ஊடல் கொள்ளும், எதிர்பார்த்த பலனை தராது என்பதை செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும்

0: என்ற குரலில் அடக்கியிருப்பதை காணலாம். உழவர் பெருமக்களை நாளும் போற்றி வணங்குவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்களது வரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரினைட் வாஸ் நர்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: AI, டேட்டா சயின்ஸ், BCOM, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: நேயர்களின் கேட்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கருக்கும் பாடல் பாசம் திரைப்படத்திற்காக.

0: ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
3: தஞ்சை உழவன்னா
4: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ. தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
5: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகருக்கும் பாடல் கண்ணதாசன் வர்களில் பி பி ஸ்ரீனிவாஸ், டி எம் சவுந்தரராஜன். குரல்களில் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திற்காக?

0: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
1: என்ன சுனாமியா?
0: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ், ஜமுனா ராணி குரல்களில் பலே பாண்டியா திரைப்படத்திற்காக.

0: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகருக்கு பாடல் கண்ணதாசன் வரிகளில், ஏ எல் ராகவன், பி சுஷிலா குரல்களில் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக.
2: ஐயன்னா
3: ஐயன்னா.

0: அவ்வண்ணா
1: ஓவண்ணா
0: அவ்வண்ணா
1: அவ்வண்ணா
0: அக்கண்ணா
1: அக்கண்ணா.
0: கச்சடத்தை பாற
1: கச்சடத்தை பாற
0: வல்லினமாம்
1: வல்லினமாம்
0: ஞங்கனமன
1: ஞங்கனமன
0: மெல்லினமாம்
1: மெல்லினமாம்
0: யரல வாழல
1: யரல வாழலா
0: இடையினமாம்
1: இடையினமாம்.

0: நாளை காலை 8:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் திருநள்ளார் திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸின் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் திரு தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
2: அதிரடி சலுகையில் கட்டிடத்திற்கு டெலிவரி செய்து தரப்படும்.
3: திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸ் தெற்கு வீதி திருநள்ளாறு.
0: நாளை காலை 10:45 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிகருகும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் நோய் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விருந்தம்பத நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
8: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் வளமுதா நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோல் அமது.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
12: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகருக்கும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் பி. சுஷீலா குரலில் மனப்பந்தல் திரைப்படத்திற்காக.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
5: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
4: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
6: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
7: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
6: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
8: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் கண்ணதாசன் அவர்களின்.

0: எல்கேஜி முதல் பதினோராம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிருக்கும் பாடல் கண்ணதாசன் வர்களில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்காக.

0: சந்தன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரானைட் ஓஸ் நர்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்புடி, பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், RKG நெய்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: RKG நெய்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிகருகும் பாடல் கண்ணதாசன் வர்களில் TM சவுந்தரராஜன் குரலில் பாத காணிக்கை திரைப்படத்திற்காக.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிகற்கும் பாடல் கே வி மகாதேவன் இசையில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் சமுனார் அணை குரல்களில் கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திற்காக

0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் உலகம் கிடைந்த நல்வாழ்த்துக்கள். தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமொழியான குரூப் ஆஃப் எஜுகேஷன், தஞ்சை உழவு செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் உலகம் கிடைந்த நல்வாழ்த்துக்கள்.
1: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிகருக்கும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா குரல்களில் இருவர் உள்ளம் திரைப்படத்திற்காக.

0: நாளை காலை 8:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸின் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் திரு தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
2: அதிரடி சலுகையில் கட்டிடத்திற்கே டெலிவரி செய்து தரப்படும்.
3: திருப்பதி ஸ்டீல்.

0: விதி திருநள்ளாறு.
1: நாளை காலை 10:45 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிகருக்கும் பாடல் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் வளர்பிறை திரைப்படத்திற்காக

மரிகரி மக மரிக சரிநிததா சரிநிததா சரிநிததா. Da-da-da.

ஒளிந்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இரவும் மலரும். நேரலை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 11 மணி. இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள் கோபால் பல்புடி, ஆர்கே சீனை, பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தனம் நிலவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 செல்லித்தாம்பால் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன் சொல்லமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டியேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி ஜே எபிஷா, 7 மணிக்கு திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். கோபால் பல்புடியின் காலை காம்போ நிகழ்ச்சியுடைய போது அறிவு வினாவிடம் சேவை செய்திகள் இடம்பெறும். 8 மணிக்கு துளிவரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் வழங்குதா நிகழ்ச்சி, 8:05 ஆர்கேஜினை வைக்கிங் பன்னின்சன் பிரீவ்ஸின் துளிவரும் பாட்டு, 8:30 ஆலய உலா, காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி திருக்கோயில் நடைபெறும் திரு தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் மயிலாடுதுறை இரா செல்வகுமார் அவர்கள், 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அரு என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள்

0: குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள் பேரணம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படிப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் மேம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதான நிகழ்ச்சி. பத்து ஐந்துக்கு சிந்தனை அரங்கம். 10:45 தன்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி தன்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். 11:00 வணக்கம் தோழி மகளிர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மகளின் மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட படம் எடுப்பு நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசந்தலில் பங்கேற்கும் சிறுமி ஜே ஏபிஷா. 12:55 பன்னிசை நண்பர்கள் 1:00 பணியிடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் மற்றும் விளக்கங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் வழக்கறிஞர் எஸ் ஆர் ராஜா சிங்காரவேலின் அவர்கள். 1:55 மெலிசா 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதான நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி சிற்பி தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் கீழ் உத்திரங்குடி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3:00 கோபால் பல்புடையின் எல்எஸ்சி. 3:30 ஆர்கேஜி இணையின் எல்எஸ்சி. 4:00 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் ஒரு மூலமும். 4:30 வைக்கிங் படியின் சன்வரிசின் ஒரு மூலமும். மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும் விளம்பரதான நிகழ்ச்சி. 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல் பேலஸின் தங்க மாணவர்கள் விளம்பரதான நிகழ்ச்சி. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மகளின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோரியின் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல முத்து. வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வழ மதுப்பழக்கத்தின் தீமைகளும் மேல்வதற்குமான வழிமுறைகள் குறித்து விளக்குகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் கலாவுதீன் அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:30 பிளாசே முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் முழுவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் முழுவர் அரங்கம். சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் திருப்படி மருதூர் மணலூர் எம் யோகேஸ்வரி அவருடன் நேர்முகம். 8:00 கோபால் பல்புடையின் காற்றில் வரும் காணம். 8:30 ஆர்கேஜி நெய் வழங்கும் காற்றில் வரும் காணம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் இசை உஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மின் சொல்ல முத்து. வழங்குவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Kiran Jha. The Centre has constituted a high-level committee to address the challenges of demographic change caused by infiltration and other reasons. In a social media post, Union Home Minister Amit Shah today said that the committee will be chaired by former Supreme Court Judge Justice Prakash Prabhakar Nilokar. Census Commissioner, along with the former IAS officer Durga Shankar Mishra, former IPS officer Balaji Srivastav and economist Dr. Shamika Ravi have been appointed as members of the committee. The Joint Secretary, Foreigners 1, in the Home Ministry will serve as the Member Secretary in the committee. Mr. Shah said infiltration and other reasons are causing unnatural demographic change, which poses a very significant challenge to the present and future of any nation. He said demographic change is a serious issue linked not only to the sovereignty, but also to national security, law and order, profound changes in social structure and the preservation of tribal society. Union Home Minister Amit Shah today said that the government is in a process of installing anti-drone system within the next 6 months to curb the smuggling of narcotics and weapons through drones. Addressing BSF personnel at the Sanchu border outpost in Rajasthan's Bikaner district, the Home Minister said, while threats originating across the border remains crucial, equal attention must be paid to internal elements aiding such threats within the country.
2: ड्रोन और अन्य उपकरणों के लिए भारत सरकार

0: கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ப்ரிப்பேரிங் டு ரோல் அவுட் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் ஃபார் ட்ரோன்ஸ் அண்ட் சிமிலர் ஏரியல் த்ரெட் வித் இன் த நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த். ஹவர், சின்ஸ் தீஸ் ட்ரோன்ஸ் இவென்ச்சுவலி லேண்ட் ஆன் இண்டியன் டெரிட்டரிஸ், வி மஸ்ட் ரிமைன் ஹைலி விஜிலன்ட் அபவுட் தோஸ் ஹூ மே யூஸ் த மெட்டீரியல்ஸ் கேரிட் பை தேம் ஃபார் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ். இஃபெக்டிவ் நியூட்ரலைசேஷன் வில் ரிக்வயர் ஸ்ட்ராங் கோஆர்டினேஷன் வித் சிவில் அத்தாரிட்டிஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அலாங் வித் ப்ராம்ப்ட் அண்ட் ரிசல்ட் ஓரியன்ட் ஆக்ஷன் அட் எவ்ரி லெவல்.
1: பரிணாம லட்சி காரியவாஹி பி ஹம்னே கர்னி படேகி.
2: Mr. Shah said strict legal action should be taken against those involved. He stressed that since the drones land in the Indian territory, close coordination with the local police and civil administration is essential to identify those receiving such consignments and to neutralize the threats effectively. External Affairs Minister Dr. S. J. Shankar chaired the Quad Foreign Ministers meeting in New Delhi today. Foreign Minister of Australia Penny Wong, Foreign Minister of Japan Toshimitsu Motegi and U.S. Secretary of the State Marco Rubio attended the meeting. Addressing a joint press conference after the meeting, Dr. S. J. Shankar emphasized on further strengthening cooperation among the Quad nations in addition to assisting others. He said that the Quad nations are open societies who foster innovation and creativity in the quest of growth for prosperity. He also laid emphasis on zero tolerance for terrorism. Foreign Affairs Minister of Australia Penny Wong today called on Prime Minister Modi in New Delhi. In a social media post, Mr. Modi discussed the growing India-Australia comprehensive strategic partnership in areas such as defence, trade, technology and ensuring supply chain resilience. The Prime Minister said India and Australia will work together to continue for the work for free, open, secure and prosperous Indo-Pacific. The Ministry of Railway has given its nod to start operations of the country's first hydrogen-powered 10-coach demo train. It will run at a maximum speed of 75 km per hour between Jind and Sonipat under the Northern Railway Zone. The train will use hydrogen fuel cells to generate power instead of diesel or electricity-based traction. The government has revised the minimum assured procurement price MAPP of onion stocks from 1,270 rupees to 1,580 rupees per quintal. In IPL cricket, Royal Challengers Bangalore have set a target of 255 runs against Gujarat Titans in qualifier 1 in Dharamshala. In reply, Gujarat Titans were 106 for 8 in 12.4 overs when reports last came in. And Gujarat Titans won the toss and elected to bat. And that's the end of the news bulletin.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10. தொழிலும் முன் வழிகள் இல்லாவிட்டால் அவை உருவாக்கப்பட வேண்டும் என்ற தாமஸ் ஆல்வா எடிசனின் சிந்தனையோடு நேர்லே எத்துடன் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இணைந்த நேரப்பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். மீண்டும் சந்திப்போம் நேர்கள்.